நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். அகஷ்வணி காரைக்கால். இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 22 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 5:56. 1.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: அகாஷ்வாணி காரைக்கால். மலர்ந்து வரும் கதிரவன் புலர்ந்து விட்ட பொழுது, புதுமைகள் புத்திட புத்தழில் தோன்றிட, இனிவரும் பொழுதுகள் இனிமையாய் தொடர்ந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது
1: குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 5வது குறட்பா.

ஒருவர் தன்னை காக்க விரும்பினால் சினம் எழாமல் காத்து கொள்ள வேண்டும். காவாதிருந்தால் அச்சினமானது அவரையே முடிவில் கொன்றுவிடும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில், செய்திகள் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நிடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் மின் சொல்லமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் நிகிதா. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூரின் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கற்கலாம். இன்றைய காலை 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காலை காம்போ நிகழ்ச்சியினுடைய சேவை செய்தியில் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும்பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும்பாட்டு, 8:30 ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம் வழங்கும் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ், வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபின் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம், நடையின் நின்றுயர் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தரில் பங்கேற்கும் சிறுமிய ஸ்நேகிதா. 12:55 பன்னிசை, 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில்

0: உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் எல்எஸ். லைக், ஷேர், கமெண்ட், ஃபிலிம் சாங், சோசியல் மீடியா பேஸ்ட். இன்று மாலை 4 மணிக்கு பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஊரும் உறவும் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நேரலையாக மலரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்று மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜூலியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பர நிகழ்ச்சி, 5:30 விளக்கேற்று மலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார்குள அமிர்தா சூப்பர் சோல், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நல்லமாய்வாழ். பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தொழுகி. இன்றிரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவரேசட்டின் உழவர் அரங்கம், காலத்துக்கேற்ற காடை வளர்ப்பு. காரைக்கால் மாவட்டம் மேலகாசக்குடி எஸ் கிறிஸ்டோப் ஜூலியன் அவருடன் நேர்வும் கேட்கலாம். 8 மணிக்கு விருத்தாச்சலம் சி ஜூனியரின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல் அமது. 10 மணிக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இரவு மலரும். 11 மணிக்கு காற்றாலையின் நாளை, 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள், 11:10 துயிலும் முன் நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said that when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi yesterday, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and develop export-oriented strategies around it. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed concern that ongoing conflicts are imposing costs and triggering changes far beyond the regions. The minister said this while participating in a discussion with his Finnish counterpart Elina Valtonen and Assistant Foreign Minister of UAE Lana Nusibe on emerging powers and the new geopolitical competition at the Kultaranta talks in Finland. Dr. Jaishankar also stressed the need for international community to continue efforts to mitigate their consequences and create conditions for diplomacy. The government is on highest alert to safeguard Indian seafarers amid evolving maritime security situation in the Gulf region. Ministry of Ports, Shipping and Waterways said in a statement that the Directorate General of Shipping has advised all Indian seafarers serving on board Indian and foreign flag vessels transiting through conflict-affected waters to exercise the highest degree of caution and vigilance. It has also advised vessel operators, ship managers and shipping companies to adhere strictly to prevailing maritime security protocols and competent international authorities. Port Shipping and Waterways Minister Sarbananda Sonowal said that the government is closely monitoring the evolving situation in the Gulf region and remains fully committed to the safety, security and welfare of every Indian seafarer. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a 2-day visit to Switzerland starting today. During the visit, the minister will meet President of Switzerland Guy Parmelin and State Secretary for Economic Affairs of Switzerland Helene Budliger-Artheda. Mr. Goyal will also interact with leading representatives of the Swiss pharmaceutical industry. Ministry of Commerce and Industry said the visit will strengthen the India-Switzerland economic partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership Agreement. President Draupadi Murmu will be on a 2-day visit to Uttarakhand beginning today.

0: During the visit, the president will review the passing out parade of 158th regular course and 141st technical graduate course at the Indian Military Academy, Dehradun. The Enforcement Directorate, ED, has arrested Naresh Kumar, the then superintendent in the Office of Director, Development and Panchayat, Haryana, in connection with an ongoing investigation in IDFC bank fraud case. He was arrested under the Provisions of Prevention of Money Laundering Act, PMLA 2002. Investigation in the case has revealed embezzlement of public funds amounting to 645 crore rupees from the bank accounts of Haryana government, Chandigarh administration and two private schools maintained with IDFC First Bank. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin today, with host England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston in Birmingham. The month-long tournament will be hosted across England and Wales, with the final is set to take place on 5th of July at the iconic Lord's Cricket Grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 முத்தான குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற்பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குரல் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர்த்தொழில்

0: உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள் இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர ராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷவாணி காரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னெழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக வீரமணி ராஜு பாடிய பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: வாழவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை நூறு பள்ளி மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலை தொடர்ந்து சுட வரும் மாலை ராஜ் சீதாராமன் மற்றும் என் லத்திகா ஆகியோர் பாடிய பாடல்

காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3. ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் எஸ்எம்ஏ காதே மற்றும் எம் எம் யூசுப் ஆகியோர் பாடிய பாடல்

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. நேயர்கள் நினைவிற்கு, இன்று பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் அரங்கம், காலத்திற்கேற்ற காடை வளர்ப்பு, காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோப் ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அகஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு
1: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 29 வெள்ளிக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: விவசாய உள்கட்டமைப்பு நிதி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், இந்த திட்டத்தை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். விவசாய உள்கட்டமைப்பு நிதி என்பது அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சமூக விவசாய சொத்துக்களை மேம்படுத்த இந்திய அரசால் வழங்கப்படும் 1,00,000 கோடி மதிப்பிலான கடன் நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள், FPOக்கள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் 2 கோடி வரை பிணையமில்லா கடன்களை 3% வட்டி தள்ளுபடியுடன் 7 ஆண்டுகளுக்கு பெறலாம். வேளாண் உள்கட்டமைப்பு நிதியின் முக்கிய அம்சங்கள் நிதி உதவி: கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகள், பேக்கேஜிங் மற்றும் தரம் பிரித்தல் அலகுகள் போன்ற உள்கட்டமைப்புகளை உருவாக்க நீண்ட கால கடன் வழங்கப்படுகிறது. வட்டி மானியம்: ஆண்டுக்கு 3% வட்டி மானியம் 2 கோடி வரையிலான கடன்களுக்கு அதிகபட்சம் 7 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். பிணையமில்லா கடன் CGTMSE திட்டத்தின் கீழ் 2 கோடி வரை கடன்களுக்கு பிணையம் தேவையில்லை. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற தகுதி உடையவர்கள். என்னென்ன திட்டங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும்? குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள், விளைபொருள் தரம் பிரித்து பேக்கிங் செய்யும் மையங்கள், ஈ வணிக தளங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், இயற்கை விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் நுண்ணீர் பாசன வசதிகள். விண்ணப்பிக்கும் முறை: தகுதியுள்ள நபர்கள் அக்ரி இன்ஃப்ரா போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
6: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள் இதுவரை காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: ONGC.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: காரைக்கால்
3: உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு சிமெண்ட் மேல

0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமது. நிகழ்ச்சி வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
4: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
5: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: பூமேக்ஸ்.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் போரிலே மிகுந்த ஈடுபாடுடையவன். அவனுக்கு குடபுலையனார் என்ற புலவர் ஒரு அறிவுரை கூறுகின்றார். மன்னா, நீ போரில் கவனம் செலுத்துகின்றாய், அதுபோலவே குடிமக்களை காக்கும் கடமையும் உனக்கு இருக்கின்றது. குடிமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேளாண் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். வேளாண்மை சிறப்பதற்கு நீர் வளம் வேண்டும். வறட்சியான நிலம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. எனவே நான் சொல்வதை செவிமடுத்து கேள். நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்தி வான் நோக்கும் புன்புலம் கண்ணகள் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் தாழ்க்கு உதவாதே என்ற பாடல் மூலம் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தண்ணீரை தேக்கி குடிமக்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். வரப்புயர நீருயரம், நீருயர நெல்லுயரம். நெல் வளம் பெருகினால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், உன்னை மனதார வாழ்த்துவார்கள் என்று நீர் மேலாண்மை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது பாராட்டிற்குரியது. நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கிய
8: இன்சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: நிகழ்ச்சி வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: பூமேக்ஸ்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்.

0: கான்கிரீட் சாய்ஸ்.
1: காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 7:30 உங்கள் காலை பொழுதை கலகலப்பாக மாற்ற வரும் காலை காம்போ. 8:50 கேட்கலாம் காந்தி அஞ்சலி. இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு நடையின் நின்று உயர். நடையின் நின்றுயர் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11:00 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:00 ஊரும் உறவும் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும். மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்தி இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்கர் தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ

0: ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேயர்கள் கேட்க விருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தளிர். ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: என்ன
7: சொல்றதா இருக்கீங்க?
8: நீர்மாமா பாட்டு, ஐஎஸ்சி பிங்க் பாட்டு.
7: எங்க
8: பாடுங்களேன்? காருக்குள்ள நம்ம மாமா நேரு நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. ஆயு சீப்பிங், ஆயு சீப்பிங், பெடையாங் பெடையாங், மணிப்பு சடிங் டிங், மணிப்பு சடிங் டிங், டிங் டாங் பெல், டிங் டாங் பெல். அடுத்தது குண்டு குண்டு தக்காளி பாட போறேன்.
7: எங்க பாடுங்களேன்?
8: குண்டு குண்டு தக்காளி, சேப்ப நீரும் தக்காளி, வாய்க்குள்ள போட்ட வைத்து நீண்டு கொடுக்க, தம்பி நீனு நானும் பாங்கு போட்டு திங்கலாம்.
7: எனக்கு தருவீங்களா? போ
8: தரவா.
7: சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன பாப்பா?
8: பிங்க் கலர்.
7: வேற எந்த கலரும் பிடிக்காதுங்களா?
8: பிடிக்கும்.
7: வேற என்ன கலர் சொல்லுங்களேன்?
8: வைட் கலர்.
7: இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: டீச்சர்.
7: எதா நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
7: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
8: தேங்க் யூ.
6: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தளி இணையங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இணையம் இளைஞர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் போட்டோ பிரிண்டிங் லேசர் வுட் என்கார்விங் கீச்செயின் கிளாஸ் ஃபோம் போர்டு அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
3: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேரம் 7 மணி.
6: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
7: அங்கமுத்து தங்கமுத்து
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
8: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
9: ஆற்றலுக்கு மேதா விலாசத்துக்கு 10-20 பிள்ளைங்களை உட்கார வச்சு சாயந்தரத்துல டியூஷன் சொல்லி கொடுத்தா என்ன? பசங்களுக்கு 50-100 கலெக்ஷன் ஆகும், கை செலவுக்கு
10: தேரும். பேசாதடா, கல்வியே காசுக்கு விற்கப்படாதடா.
9: வாணா காசு, வாணா காசுக்கு விற்க வாணா, என்னமா சொல்லி கூட.
10: அதுலயும் சிக்கல் இருக்குடா.
9: என்ன சிக்கல் இருக்கு? நாகப்பட்டினம் இருக்க.
10: ஏய், நம்ம ஊர்ல 10-15 பொம்பளை பிள்ளைங்க 12 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சு, அப்புறம் காலேஜில் படிச்சு, டிஎட்டு பிஎட்டு 2 வருஷம் படிச்சு வாத்தியாரா போகலான்னா செலக்ஷன் பறிச்சுன்னு உன்னை வச்சு முக்காவாசி பசங்களை கழிச்சு கட்டி விடுறாங்க. பாவம், அதுக்கு சாயந்தரத்தில் 10 பசங்களை சேர்த்துக்கிட்டு டியூஷன் நடத்தி 50-100 சம்பாதிக்குதுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஊரே என்கிட்ட தான் குமியும்.
9: நிச்சயமா
10: அவங்களுக்கு வருமானம் போயிடும். அதுங்களுக்கு கொடுக்கறத நாம தடுக்கப்படாது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்
9: சுற்றம்
10: சுற்றம்
9: சுற்றம்.
10: இருடா புத்தகத்தை பார்த்துட்டு சொல்றேன்.
9: அப்ப பார்த்து வை, கடைக்கு போயிட்டு வந்து கேட்டுக்கிறேன்.

0: மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
1: அங்கமுத்து தங்கமுத்து.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
3: என்னது அங்கமுத்து அண்ணன் வீட்டு வாசல்ல யார் நிக்கிறது? புல் பேண்டு, புல் கை ஷர்ட்டு, கண்ணுல கூலிங் கண்ணாடி, தலையில ஹேட்டு, காலில் மாத்திரம் பழைய பிளாஸ்டிக் பண்ணப்பட்ட செருப்பு. வித்தியாசமான இருக்கு. பேண்ட் பாக்கெட்ல வேற கையை விட்டுட்டு நிக்கிறாரு. யாரு இவரு?
4: அப்படியே வந்துட்டான். எப்படி
3: கன்றாவியா இருக்குண்ண? ஏன்னா இப்படி திடீர்னு ஒரு பித்து குளித்தனம் பண்ற? பார்க்க சழிக்கல.
4: என்னைக்குமே நீ என்ன பாராட்டி பேச மாட்டடா. ஏய், வெறும் வேட்டி சட்டையில தெருவாசல்ல நின்னா எவனுமே திரும்பி பார்க்க மாட்டான்.
3: அதனால
4: காலையில இருந்து இது வரைக்கும் நூத்துக்கணக்கான பேரு என்ன நிதானிச்சு புரிஞ்சு சிரிச்சுட்டு போறாங்கடா.
3: அதான் அங்கமுத்து என்ன ஏற்கனவே கால் லூசு அரை லூசா இருந்தாரு, இப்ப முழு லூசா ஆயிட்டாருன்னு தீர்மானிச்சு சிரிச்சுட்டு போறாங்க போல இருக்கு.
4: அப்படியா சொல்ற?
3: என்ன எப்படி சொல்லுவாங்க அண்ணா? என்ன கேட்டுக்கண்ண, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. எல்லா ஸ்டைலும் எல்லாருக்கும் ஒத்து வராது. பாரதியார்னா முண்டாசு, முறுக்கு வீச, கருப்பு கோட்டு, கச்சங்கட்டின வேட்டி, இது அவரு ஸ்டைலு. ஓ ஸ்டைலு பொடி கலர் துள துளா அரக்கை சட்டை, பட்டக்கர வேட்டி, அதான் உனக்கு பொருத்தமா இருக்கு. போயா போயா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாயா. என்னையா அது, வயசு ஏற ஏற ஏன் அப்படி உனக்கு புத்தி போகுது?

0: டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை
1: மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: என்னண்ணே ரோட்டையே நோட்ட முடிக்கிட்டே உட்காந்துருக்க?
5: தெரிஞ்ச மழையில ரொம்ப பள்ளம் ஆயிட்டுடா.
4: எங்க பள்ளத்தையே காணும்?
5: ஜல்லி அள்ளி போட்டு பள்ளத்தை துத்து திமுசு கட்டைய போட்டு நல்லா இடிச்சாச்சுல
4: அண்ணா. அண்ணா உங்க தொண்டு மனப்பான்மையை பாராட்டுறேன் அண்ணன். நம்ம தெரு ரோட்லய நாலஞ்சு பள்ளம் இருக்கு. அதான் உடச்சி போட்ட ஜல்லிய நிறைய வச்சிருக்கிய, அள்ளி போட்டு சமுதாய பண்ணி செய்யுமே. ரெண்டு பேரும்
5: வேலையை பாடுறோம். நம்ம வீட்டுக்கு எதுக்க பள்ளமா இருக்க? நாம அதை தூத்து போடணும்னு கூடையில கல்ல அள்ளணும். அப்ப பார்த்து சுப்பிரமணியமா பழனி வந்தான்.
4: பழனியா?
5: பெரியவங்களே கொண்டாங்க கூடையன்னு புடிக்கிட்டு நாலு கூட ஜல்லிய அள்ளி பள்ளத்துல கொட்டி காலால நிறவி நான் வச்சிருந்த திமுசு கட்டையை எடுத்துட்டு 10 இடிச்சு
4: கடமையை செஞ்சதுக்கு ஏன் நன்றி வேணாங்கிறான்? என்ன
5: நானும் அப்படித்தாண்டா நினைச்சேன். அடுத்தாப்புல அவன் கால நேரம் வெறுங்கையோட தொழிலாளி அனுப்பாதீங்க, சமோசா டீ குடிக்க பணம் கொடுங்கன்னுட்டான்.
4: போகுதுன்ட்டு 5 கொடுத்தியா?
5: சமோசா 5 டீ 10 15 கொண்டான்னு குடின்னு போயிட்டான்டா. இதுக்கு ஒன்ன உதவிக்கு வச்சுக்கிட்டு நானே மனக்கட்டு இருக்கலாம். 15 பாழா போயிட்டு
4: எனக்கு வெறும் தண்ணியை கொடுத்து ஏமாத்தி விடுவேன்.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18.

0: விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 30

0: எட்டு நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 100,000,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து

0: முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா February 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: திருவாரூர் ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
9: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155cc பைக்க வரும் 14th வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
8: ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குதன்னலு.
9: செல் 6385657335.
10: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சரியா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
12: சைபால்
10: மேலும் அனேஷை வழங்குவோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
13: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
14: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
15: உங்கள் கடை

0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: அம்மாகாரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு. அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது, இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்துடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
2: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: மெல்லவ நிகழ்ச்சி இணைந்து வழங்கும் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
7: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.

0: இன்றைய நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாழ்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தாழ்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: சிரித்து வரும் செங்கதிராய், செழிப்பான செந்தமிழாய், குதித்தாடும் கடல் அலையாய், கூடி வரும் தென்றல் காற்றாய், ஓடி வரும் நதி நடையாய், பாடி வரும் குயிலிசையாய், வெடித்து வரும் முளைத்தளிராய், விரிந்த மலர் நறுமணமாய், அசைந்தாடும் நெற்கதிராய், இசைந்து வரும் குழல் ஒளியாய், தவழ்ந்து வரும் காற்றில் தனித்துவம் காட்டி தரணியில் உயர்வாய் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: முடியும் என்பது நம்மை சார்ந்தது, முடியாது என்பது நமக்கு அப்பாற்பட்டது எனும் எண்ணத்தெளிவுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு பதில் 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கிறோம் காற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இல் உங்கள் காலை நேரத்தை கலகலப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறது காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியின் காலை காம்போ. நேயர்களை இப்பொழுது கேட்கலாம். சேவை செய்திகள். திருவிடைமருதூர் தாலுக்கா 56 வேப்பத்தூர் கல்யாணபுரம் காவேரி ஆற்றங்கரை ஸ்ரீ கிருஷ்ணம்மாள் ஸ்ரீ துரையம்மாள் எனும் சக்தி மாரியம்மன்கள் உன்மத்த பைரவர் ஆலயத்தில் இன்று மாலை 4 மணிக்கு மேல் முளைப்பாரி ஊஞ்சல் சேவை ஸ்ரீ சக்தி கரகம் அஞ்சல் நீராட்டு வீதியுலா. நாச்சியார்கோர் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோயிலில் இன்று 10 மணிக்கு விடையாற்றி. இதுவரை நேயர்கள் சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காலை காம்போடு.

0: காரைக்கால் நகராட்சியின் முக்கிய அறிவிப்பு. மத்திய மாநில அரசுகளின் முடிவின்படியும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படியும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நில அளவைத்துறை ஆகியவை இணைந்து சாலை எல்லைகள் மற்றும் அவற்றின் மீதான ஆக்கிரமிப்புகளை அளவை மற்றும் குறியீடுகள் செய்யும் பணி ஏறக்குறைய நிறைவடையும் நிலையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட உள்ளது. ஆகவே சாலை மற்றும் நடைபாதைகள், சாக்கடைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் பொதுமக்கள், வணிகர்கள், அங்கீகரிக்கப்படாத அடையாளமற்ற சாலை ஓர வியாபாரிகள், தங்களால் ஏற்படுத்தப்பட்ட அசையாத கட்டுமானங்கள், விளம்பர வளைவுகள் மற்றும் பதாகைகளை உடனடியாக அகற்றி பொருள் சேதத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறும், அரசின் செயல்பாளருக்கு ஒத்துழைப்பு தருமாறும் காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக் கொள்கிறார். காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: முடியும் என்பது நம்மை சார்ந்தது, முடியாது என்பது நமக்கு அப்பாற்பட்டது என்ற அழகான சிந்தனையோடு இன்றைய கலகலப்பான காலையை மீண்டும் கனிவாக மாற்றிக்கொண்டே இருப்போம். இது காலை காம்போம்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரலை அடுத்து 8:15 வரை இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிதியா. இன்று காலை 11 மணிக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நேரலையாக மலரும். இணைந்திருக்கிறோம் நேர்களே, நாம் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போவோடு.

0: கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
4: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

இதுவரை காற்றில் கலந்து காதில் மொழி பேசி காலை நேரத்தின் கலகலப்பாய் மாற்றி கவித்துவம் சேர்த்து கனிவாய் மொழி பேசியது நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியின் காலை காம்போம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி. பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல்

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு உலகத்துல மத்தவங்களை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். நம்ம மத்தவங்களை சாராம எதையுமே செய்ய முடியாது. காலையில் நீங்க எழுந்திருச்சதுல இருந்து காஃபி சாப்பிட்றதுல இருந்து வீட்டில் டிஃபன் சாப்பிட்றதுல இருந்து ஒன்று ஒன்றுமே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை சார்ந்து தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் ஒரு ஞானியை சந்திக்கிறாரு. அப்போ அந்த ஞானிகிட்ட சொல்கிறாரு, சுவாமி என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது, சொத்து மதிப்பு இவ்வளோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்கிட்ட இருக்குது, உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நான் யாருமே சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஞானி இவரை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இப்படிலாம் சொல்லாமா, மற்றவங்களுடைய உழைப்பும் மற்றவங்களுடைய வியர்வையும் இல்லாமல் நம்ம யாருமே ஒருத்தவங்களை சார்ந்து இல்லாமல் வாழவே முடியாதுன்றாரு. இல்லை சாமி, எனக்கு எல்லாமே இருக்குன்னும் போது நான் ஏன் மற்றவங்களை சார்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓஹோ அப்படியா, இவருக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஞானி நினைக்கிறாரு. சரி, நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப வெயில் அடிக்குதே, இப்போ காரில் போகலாமே. இல்லை இல்லை, வெயில் அடிக்குது, காரில் போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல ஞானியே கூப்பிட்றாரு, நம்ம வந்து கடுமையான வெயிலாக இருந்தால் கூட போகலைன்னா வருத்தப்படுவார்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிக்கிட்டு பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. நல்ல கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காரு, ரொம்ப சூடு தாங்கலை, ஏன்னா இப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு, உடம்புலாம் வேர்த்து கொட்டுது. ஞானி கேட்குறாரு அந்த பணக்காரரை பார்த்து, ஏன் சுற்றி முற்றியும் பார்த்துட்ருக்க, என்ன வேணும் உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு ரொம்ப வேர்க்குது, என்னால் அந்த வெயில் சூடு தாங்கவே முடியல, எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய மரம் இருக்கான்னு பார்க்குறேன், எங்கேயாவது நிழல் இருந்ததுன்னா அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம்னு நினைக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்பா உன் கூடவே உன் நிழல் வருதுல, அந்த நிழலில் நீ நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு ஒன்றுமே புரியல. இல்லை உன் நிழலே நீ வாழ்ந்துக்கலாமே, கொஞ்சம் இலைப்பறலாம்ல, நீ ஏன் வந்து ஒரு மரத்தோட நிழலை தேடுற அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்மள்ட்ட இருக்கிற பொருள், நம்மள்ட்ட இருக்கிற செல்வம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எதுவுமே நம்மளை காப்பாற்றாது, ஈவன் நம்ம நிழல் கூட நமக்கு உதவியாக வராது அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சுது. நமக்கு யாரோ ஒருத்தவங்களுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுங்கிறது அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ஞானியை பார்த்து அந்த பணக்காரர் சொல்கிறாரு, சாமி எனக்கு மிகப்பெரிய போதனையை சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் வந்து எனக்கு எல்லாமே இருக்குது, அதனால் எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினச்சேன், ஆனால் உன் நிழலே உனக்கு பயன்படாதுன்னு சொல்லும்பொழுது இவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, விவசாயி வந்து வயலில் இறங்கி சேத்துல நாற்று நட்டு அந்த பயிர் பண்ணதால் தான், விளைஞ்ச அரிசி வீட்டுக்கு வந்ததால் தான் நம்மளால் சாப்பிட முடிஞ்சது. இப்படி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம மற்றவங்களை சார்ந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ மற்றவங்களை சாராமல் நம்மளால் தான் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத ஞானி சொன்னதை அந்த பணக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளும் வந்து சமுதாயத்தில் இருக்கிறவங்களோட சார்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட சாராமல் நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப ஈஸியாக ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. மற்றவங்களோட சார்ந்து நீங்கள் வாழும்பொழுது எல்லாரோட இணைந்து நீங்கள் வந்து சிறப்பாக பணியாற்றலாம். ஊரில் ஒரு கோயிலில் விசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வீட்லேயாவது ஏதாவது ஒரு துக்க காரியமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம், அப்படியாப்பட்ட நேரத்தில் நம்ம மற்றவங்களோட இணைந்து அவங்களோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது மற்றவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும், நம்மளோட உதவியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க ஒருத்தவங்களை சார்ந்து தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம

0: தனியாக எதுவுமே வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:05. தேவ டிம்பர் டிப்போவின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்கள் மிக குறைந்த விலையில். ஆவணி பர்னிச்சர், மன்னார்குடி.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது மறக்க முடியாத அந்த வாரம், அத்தியாயம் 1. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: தென்னிந்தியாவில் சில நாட்கள் சுற்றுப்பிரயாணம் செய்துவிட்டு பம்பாய் போய் சேர்ந்தேன். அது ஏப்ரல் 4 என்று நினைக்கிறேன். ஏப்ரல் 6 வைபவங்களுக்கு நான் பம்பாயில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீ சங்கர்லால் பாங்கர் எனக்கு தந்தி கொடுத்திருந்தார். ஆனால் இதற்கு மத்தியில் டெல்லி மார்ச் 30 ஹர்தாலை அனுஷ்டித்து விட்டது. காலஞ்சென்ற சுவாமி சிரத்தானந்தாஜி, ஹக்கீம் அஜ்மல்கான் சாஹிப் ஆகிய இருவர் சொல்வதுதான் அங்கே சட்டம். ஹர்தால் தினம் ஏப்ரல் 6 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற தந்தி அங்கே தாமதமாக போய் சேர்ந்தது. அதை போன்ற ஹர்தாலை டெல்லி அதற்கு முன்னால் என்றும் கண்டதே இல்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மனிதரைப் போல் ஒன்றுபட்டு விட்டதாகவே தோன்றியது. ஜிம்மா மசூதியில் கூட்டத்தில் பேசும்படி சுவாமி சிரத்தானந்தாஜியை அழைத்திருந்தார்கள். அவரும் போய் பேசினார். இவைகளெல்லாம் அதிகாரிகள் சகித்துக் கொண்டு விடக்கூடியவை அன்று. ஹர்தால் ஊர்வலம் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது போலீசார் தடுத்து சுட்டதால் பலர் மாண்டு காயமடைந்தார்கள். அடக்குமுறை ஆட்சி டெல்லியில் ஆரம்பமாயிற்று. சிரத்தானந்தாஜி டெல்லிக்கு அவசரமாக வருமாறு என்னை அழைத்தார். பம்பாயில் ஏப்ரல் 6 வைபவங்கள் முடிந்தவுடனேயே நான் டெல்லிக்கு புறப்படுவதாக அவருக்கு பதில் தந்தி கொடுத்தேன். டெல்லியில் நடந்த அதே கதையே லாகூரிலும் அமிர்தசரஸிலும் சில வித்தியாசங்களுடன் நடந்தன. அமிர்தசரஸில் இருந்து டாக்டர் சத்யபாலும் டாக்டர் கிச்சலுவும் உடனே அங்க வருமாறு வற்புறுத்தி என்னை அழைத்தார்கள். அச்சமயம் அவர்களுடன் எனக்கு கொஞ்சமும் பழக்கமே இல்லை என்றாலும் டெல்லிக்கு போய்விட்டு அமிர்தசரஸுக்கு வர உத்தேசித்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரிவித்தேன். 6 காலை பம்பாய் நகர மக்கள் கடலில் நீராடுவதற்காக சௌபாத்திக்கு ஆயிரக்கணக்கில் சென்றனர். நீராடிய பிறகு ஊர்வலமாக தாகூர் துவாருக்கு போனார்கள். ஊர்வலத்தில் ஓரளவுக்கு பெண்களும் குழந்தைகளும் இருந்தனர். முஸ்லிம்களும் ஏராளமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் இருந்த எங்களில் சிலரை முஸ்லிம் நண்பர்கள் தாகூர் துவாருக்கு பக்கத்தில் இருந்த மசூதிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே என்னையும் ஸ்ரீமதி நாயுடுவையும் பேசும்படியும் செய்தார்கள். சுதேசி விரதத்தை ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை பிரதிஜையையும் மக்கள் அந்த இடத்திலேயே எடுத்துக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ விட்டால்தாஸ் ஜெயராஜானி யோசனை கூறினார். ஆனால் அந்த யோசனைக்கு நான் சம்மதிக்கவில்லை. பிரதிஜைகளை அவசரத்தில் கூறி அவற்றை மக்கள் மேற்கொள்ளும்படி செய்யக்கூடாது என்றும் இதுவரையில் மக்கள் செய்திருப்பதைக் கொண்டே நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றும் சொன்னேன். ஒருமுறை செய்து கொண்டு விட்ட பிரதிஜையை மீறி நடக்கக்கூடாது. ஆகையால் சுதேசி விரதத்தின் உட்கருத்துக்களை மக்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்றும் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி பிரதிஜையினால் ஏற்படக்கூடிய பெரும் பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட எல்லோரும் முற்றும் உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறினேன்.

விரைவாக ஒரு யோசனையும் சொன்னேன். பிரதிஜை எடுத்துக்கொள்ள விரும்புவர்கள் அதற்காக மறுநாள் காலையில் திரும்பவும் அங்கே கூட வேண்டும் என்றேன். பம்பாயில் ஹர்தால் பூரண வெற்றியுடன் நடந்தது என்பதை சொல்ல தேவையில்லை. சாத்விக சட்ட மறுப்பை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். இதன் சம்பந்தமாக 2-3 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. பொதுமக்களால் எளிதில் மீறக்கூடியவைகளாக இருக்கும் சட்டங்கள் விஷயத்தில் மாத்திரமே சட்ட மறுப்பு செய்வது என்று முடிவாயிற்று. உப்பு வரி மீது மக்களுக்கு மிகுந்த வெறுப்பு இருந்தது. அச்சட்டத்தை ரத்து செய்யும்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு பலமான இயக்கம் ஒன்று கொஞ்ச காலமாக நடந்து வந்தது. ஆகையால் உப்பு சட்டங்களை மீறி மக்கள் தங்கள் வீடுகளிலேயே கடல் நீரை கொண்டு உப்பு தயாரிக்கும்படி செய்யலாம் என்று யோசனை கூறினேன். என்னுடைய மற்றொரு யோசனை, அரசாங்கம் தடுத்திருக்கும் பிரசுரங்களை விற்கலாம் என்பது. நான் எழுதிய புத்தகங்களில் 2, ஹிந்து சுயராஜ், சர்வோதயா, ரஸ்கின் எழுதிய கடையனுக்கு கதிமோட்சம் என்ற நூலை தழுவி குஜராத்தில் எழுதியது. இவை இரண்டையும் அரசாங்கம் தடுத்திருந்தது. இக்காரியத்திற்கு அவ்விரு புத்தகங்களையும் உடனே எடுத்துக் கொள்ளலாம். அவற்றை அச்சிட்டு பகிரங்கமாக விற்பனை செய்வது சாத்வீக சட்ட மறுப்பு செய்வதற்கு எளிதான வழி என்று தோன்றியது. ஆகவே இதற்கு போதுமான பிரதிகள் அச்சிடப்பட்டன. பட்டினி விரதம் முடிந்த பிறகு அன்று மாலையில் நடக்கவிருந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அப்புத்தகங்களை விற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 6ஆம் தேதி மாலை தடுக்கப்பட்டிருந்த அப்புத்தகங்களை பொதுமக்களிடையே விற்பதற்கு அப்பிரசுரங்களுடன் ஏராளமான தொண்டர்கள் வெளிவந்தனர். ஸ்ரீமதி சரோஜினி தேவியும் நானும் மோட்டாரில் வெளியே சென்றோம். எல்லா பிரதிகளும் உடனே விற்று போயின. விற்று வந்த பணத்தை சட்ட மறுப்பு இயக்கத்திற்காகவே செலவிடுவது என்பது ஏற்பாடு. இவ்விரு புத்தகங்களுக்கும் பிரதி 4 ஆணா என்று விலை வைத்தோம். ஆனால் அந்த பிரதிகளை என்னிடமிருந்து யாரும் 4 ஆணா மாத்திரமே கொடுத்து வாங்கியதாக எனக்கு நினைவு இல்லை. ஏராளமானவர்கள் தங்கள் கையில் இருந்த பணம் முழுவதையும் அப்படியே கொடுத்துவிட்டு அப்புத்தகங்களை வாங்கினார்கள். ஒரு பிரதியை வாங்க 5 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகள் வந்து குவிந்தன. ஒரு பிரதியை 50 ரூபாய்க்கும் நான் விற்றதாகவும் நினைவிருக்கிறது. தடுக்கப்பட்டிருக்கும் இப்புத்தகங்களை வாங்குவதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடும் என்பதும் பொதுமக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. ஆனால் அத்தருணம் அவர்கள் சிறை செல்லும் பயம் முழுவதையும் அடியோடு ஒழித்திருந்தார்கள். நான் தடுத்திருந்த புத்தகங்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டது சம்பந்தமாக அரசாங்கம் தனக்கு சௌகாரியமானதோர் கருத்தை மேற்கொண்டது என்பதை நான் பிறகே அறிந்தேன். உண்மையில் விற்கப்பட்ட புத்தகங்கள் தன்னால் தடுக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல என்றும், ஆகவே நாங்கள் விற்றவை தடுக்கப்பட்ட புத்தகங்கள் என்ற விளக்கத்தின் கீழ் வந்தவை என்று கருதப்படவில்லை என்றும் அரசாங்கம் கருதியதாம். புதியதாக அச்சிட்டது தடுக்கப்பட்டிருந்த புத்தகத்தின் மறுபதிப்பேயாகையால் அவற்றை விற்பது சட்டப்படி குற்றமாகாது என்று அரசாங்கம் கருதியது. இச்செய்தி பொதுவாக ஏமாற்றத்தையே அளித்தது. மறுநாள் காலை சுதேசி ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை பிரதிஜைகளை செய்து கொள்வதற்காக மற்றொரு கூட்டம் நடந்தது. மின்னுவதெல்லாம் தங்கம் ஆகிவிடாது என்பதை முதல் தடவையாக விட்டால்தாஸ் ஜெயராஜானி உணர்ந்து கொண்டார். அக்கூட்டத்திற்கு மிக சிலரே வந்திருந்தார்கள். அச்சமயம் வந்திருந்த சில சகோதரிகளை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அக்கூட்டத்திற்கு வந்த ஆண்களும் ஒரு சிலரே. நான் பிரதிஜை நகலை முன்னதாக தயாரித்துக் கொண்டு வந்திருந்தேன். அப்பிரதிஜையை எடுத்துக் கொள்ளுமாறு வந்திருந்தவர்களிடம் சொல்வதற்கு முன்னால் அதன் பொருளை அவர்களுக்கு நன்றாக விளக்கிச் சொன்னேன். கூட்டத்திற்கு சிலரே வந்திருந்தது எனக்கு வியப்பையோ ஆச்சரியத்தையோ உண்டாக்கவில்லை. ஏனெனில் பொதுஜன போக்கில் இருக்கும் வழக்கமான ஒரு தன்மையை நான் கவனித்து வந்திருக்கிறேன். ஆவேசம் தரும் வேலை என்றால் பிரியப்படுவார்கள். அமைதியான ஆக்க வேலை என்றாலோ அவர்களுக்கு வெறுப்பு. அந்த தன்மை இன்றைக்கும் இருந்து வருகிறது. ஆனால் இவ்விஷயத்தை குறித்து நான் ஒரு அத்தியாயமே எழுத வேண்டும். எனவே தொடர்ந்து கதைக்கே திரும்புவோம். டில்லிக்கும் அமிர்தசரஸுக்கும் போக 7ஆம் தேதி இரவு புறப்பட்டேன். 8ஆம் தேதி மதுராவை அடைந்ததும் நான் கைது செய்யப்படலாம் என்ற வதந்திகள் இருப்பதாக முதன் முதலாக அறிந்தேன். மதுராவுக்கு அடுத்தபடி ரயில் நின்ற இடத்தில் என்னை பார்க்க ஆச்சாரியா கித்வானி வந்தார். என்னை கைது செய்யப் போகிறார்கள் என்ற திடமான செய்தியை அவர் சொன்னதோடு நான் இடும் வேலையை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதற்காக அவருக்கு நான் நன்றி கூறினேன். அவசியமாகும் போது அவருடைய சேவையை பயன்படுத்திக் கொள்ள தவறமாட்டேன் என்றும் அவருக்கு உறுதியாக சொன்னேன். ரயில் பால்வால் ஸ்டேஷனை அடைவதற்கு முன்னாலேயே எழுத்து மூலமான உத்தரவு ஒன்றை எனக்கு கொடுத்தார்கள். பாஞ்சாலத்திற்கு நான் போனால் அங்கே அமைதி கெட்டுவிடுமாகையால் பாஞ்சாலத்தின் எல்லைக்குள் நான் போகக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருப்பதாக அந்த உத்தரவு கூறியது. ரயிலில் இருந்து இறங்கும்படியும் என்னிடம் போலீசார் கூறினர். வற்புறுத்தி அழைக்கப்பட்டிருப்பதன் பேரிலேயே நான் பாஞ்சாலத்திற்கு போகிறேன்.

நான் அங்கே போவது அமைதியை உண்டாக்குவதற்கு அமைதியை கெடுப்பதற்காக அல்ல. ஆகையால் இந்த உத்தரவுக்கு உடன்பட என்னால் முடியாமல் இருப்பதற்காக வருந்துகிறேன் என்று கூறி வண்டியிலிருந்து இறங்க மறுத்துவிட்டேன். கடைசியாக ரயில் பால்வாலை அடைந்தது. மகாதேவ் என்னுடன் இருந்தார். டெல்லிக்கு நேரே போய் என்ன நடந்தது என்பதை சுவாமி சிரத்தானந்தாஜியிடம் கூறி மக்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுமாறு அவருக்கு சொன்னேன். எனக்கு பிறப்பித்த உத்தரவை மீறியதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள நான் முடிவு செய்தேன் என்பதையும், எனக்கு எந்த தண்டனை விதிக்கப்பட்டாலும் ஜனங்கள் மாத்திரம் பூரண அமைதியுடன் இருந்து வருவார்களேயானால் அதுவே நமக்கு வெற்றியை அளிக்கும் என்பதையும் மக்களுக்கு அவர் விளக்கிச் சொல்ல வேண்டும் என்றும் கூறினேன். பால்வால் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ரயிலில் இருந்து இறக்கி போலீஸ் பாதுகாப்பில் வைத்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் டெல்லியில் இருந்து ரயில் வந்தது. என்னை ஒரு 3வது வகுப்பு வண்டியில் ஏற்றினார்கள். போலீஸ் கோஷ்டியும் என்னுடன் வந்தது. மதுராவை அடைந்ததும் என்னை போலீஸ் முகாமுக்கு கொண்டு போனார்கள். என்னை என்ன செய்ய போகிறார்கள், என்னை அடுத்தபடி எங்கே கொண்டு போகப் போகிறார்கள் என்பதை சொல்ல எந்த போலீஸ் அதிகாரியாலும் முடியவில்லை. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு என்னை எழுப்பினார்கள். பம்பாயை நோக்கி போய்கொண்டிருந்த சாமான்கள் ரயில் ஒன்றில் என்னை ஏற்றினார்கள். மத்தியானம் சாவாய் மாதாபூரில் என்னை இறக்கினர். லாகூரில் இருந்து மெயில் ரயிலில் வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீவ் பௌரிங் இப்பொழுது என்னை கண்காணிப்பதை ஏற்றுக்கொண்டார். அவரோடு என்னை 1வது வகுப்பு வண்டியில் ஏற்றினார்கள். நான் சாதாரண கைதி என்பதிலிருந்து பெரிய மனித கைதியாகிவிட்டேன். அந்த அதிகாரி சர் மைக்கேல் ஒட்வியரை குறித்து நீண்ட புகழ்மாலை பாட ஆரம்பித்தார். சர் மைக்கேலுக்கு என் மீது எந்தவிதமான விரோதமும் இல்லை என்றும், பாஞ்சாலத்திற்குள் நான் போனால் அங்கே அமைதி கெட்டுவிடும் என்றுதான் அவர் பயப்படுகிறார் என்றும் கூறினார். இன்னும் ஏதேதோ சொன்னார். கடைசியாக பம்பாய்க்கு திரும்பி போய்விட நானாகவே ஒப்புக்கொண்டு விடுவதாக, பாஞ்சால எல்லையை தாண்டி உள்ளே வருவதில்லை என்பதற்கு சம்மதிக்கும்படியும் அந்த அதிகாரி என்னை கேட்டுக்கொண்டார். அந்த உத்தரவுக்கு நான் உடன்பட்டு விட முடியாது என்றும், நானாக திரும்பி போய்விடவும் தயாராகவில்லை என்றும் அவருக்கு பதில் சொன்னேன். அதன் பேரில் அந்த அதிகாரி வேறு வழியில்லாது போகவே என் மீது சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்ததாக வேண்டி இருக்கிறது என்றார். என்னை என்னதான் செய்ய போகிறீர்கள் என்று அவரை கேட்டேன். அது தமக்கே தெரியவில்லை என்றும், மேற்கொண்டு வரும் உத்தரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். தற்போதைக்கு உங்களை நான் பம்பாய்க்கு அழைத்து போய் கொண்டிருக்கிறேன் என்றார். நாங்கள் சூரத் போய் சேர்ந்தோம். அங்கே என்னை மற்றொரு போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். நாங்கள் பம்பாயை அடைந்ததும் இனி நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் போகலாம் என்று அந்த அதிகாரியை என்னிடம் கூறினார். ஆனால் நீங்கள் மாரின் லைன்ஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் இறங்கிவிடுவது நல்லது. உங்களுக்காகவே அங்கே ரயில் நிற்கும்படி நான் செய்கிறேன். கொலாஃபாவில் பெருங்கூட்டம் இருக்கக்கூடும் என்றும் கூறினார். அவர் விருப்பப்படியே செய்வதில் எனக்கு சந்தோஷம்தான் என்று அவருக்கு சொன்னேன். அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு நன்றியும் கூறினார். அவர் யோசனைப்படியே நான் மாரின்ஸ் லைன் ஸ்டேஷனில் இறங்கினேன். அப்பொழுதுதான் ஒரு நண்பரின் வண்டி அப்பக்கமாக போயிற்று. அந்த வண்டியில் ஏறி ரேவா சங்கர ஜவேரியன் வீடு சேர்ந்தேன். நான் கைது செய்யப்பட்ட செய்தி பொதுமக்களுக்கு ஆத்திரத்தை மூட்டி அவர்களை வெறி கொண்டவர்களாக செய்திருக்கிறது என்று அந்த நண்பர் கூறினார். பைதுனுக்கு அருகில் எந்த நேரத்திலும் கலகம் உண்டுவிடக்கூடும் என்று பயப்படுகிறார்கள். மாஜிஸ்ட்ரேட்டிடமும் போலீசாரும் இதற்குள்ளாகவே அங்கே போய்விட்டனர் என்றும் அவர் கூறினார். நான் ரேவா சங்கரின் வீடு போய் சேர்ந்ததுமே உமர் சோபானியும் அனுசியா பெண்ணும் அங்கே வந்து உடனே பைதுனுக்கு மோட்டாரில் வருமாறு அழைத்தனர். பொதுமக்கள் பொறுமை இழந்து போய் அதிக ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை சாந்தப்படுத்த எங்களால் முடியவில்லை. நீங்கள் வந்தால்தான் அதை செய்ய முடியும் என்றார்கள். நான் மோட்டாரில் ஏறினேன். பைதுனுக்கு அருகில் பெருங்கூட்டம் கூடியிருந்ததை கண்டேன். என்னை கண்டதும் மக்கள் ஆனந்தத்தில் பைத்தியம் கொண்டவர்களைப் போல் ஆகிவிட்டனர். உடனேயே ஒரு ஊர்வலமும் உருவாகிவிட்டது. வந்தே மாதரம், அல்லாஹு அக்பர் என்ற கோஷங்கள் வானலாவி ஒழித்தன. பைதுனில் குதிரை போலீஸ் படை ஒன்றை கண்டோம். மேலிருந்து கற்கள் சரமாரியாக பொழிந்து கொண்டிருந்தன. அமைதியாக இருக்கும்படி கூட்டத்தினரை கேட்டுக்கொண்டேன். ஆனால் கற்கள் மாரியிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது என்றே தோன்றியது. ஊர்வலம் அப்துல் ரஹ்மான் தெருவை தாண்டி கிராஃபோர்டு மார்க்கெட்டை நோக்கி போக, அந்த சமயத்தில் திடீரென்று குதிரை போலீஸ் படை ஒன்று எதிர்த்து நின்றது. ஊர்வலம் கோட்டையை நோக்கி மேலும் போகாதபடியை தடுக்கவே அப்படை அங்கே இருந்தது. கூட்டமோ அதிக நெருக்கமானது. போலீஸ் அணியை பிளந்து கொண்டு கூட்டம் புகுந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமானதோர் கூட்டத்தில் என் குரல் கேட்பதற்கு இடமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் குதிரைப்படைக்கு தலைமை வகித்த அதிகாரி கூட்டத்தை கலைக்கும்படி அப்படையினருக்கு உத்தரவிட்டார். உடனே குதிரை வீரர்கள் தங்களுடைய ஈட்டிகளை வீசிய வண்ணம் கூட்டத்தினரை தாக்கினர். நானும் காயமடைந்து விடுவேன் என்று ஒரு கணம் தோன்றியது. ஆனால் நான் பயந்தபடி ஆகிவிடவில்லை. குதிரை வீரர்கள் வேகமாக சென்றபோது அவர்கள் ஈட்டி எங்கள் மோட்டார் மீதுதான் உராய்ந்தது.

0: ஊர்வலத்தில் மக்களின் வரிசையெல்லாம் சின்னாபின்னமாகிவிட்டன. கூட்டத்தில் எங்கும் ஒரே குழப்ப நிலை. பிறகு மக்கள் ஓடத் தொடங்கிவிட்டனர். சிலர் குதிரை மக்கள் இவர்களின் காலடியில் மிதிப்பட்டு போயினர். மற்றவர்களோ நசுக்குண்டு காயப்பட்டு விட்டனர். எங்கும் ஒரே ஜனமயமான அக்கூட்டத்தினருக்கிடையே குதிரைகள் போவதற்கே இடமில்லை. மக்கள் களைவதென்றால் அவர்கள் வெளியேறுவதற்கும் வழியில்லை. ஆகவே ஈட்டி வீரர்கள் கண்மூடித்தனமாக கூட்டத்திற்குள் புகுந்து சென்றனர். தாங்கள் செய்தது இன்னது என்பது அவர்களுக்கு தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகம். அங்கிருந்த நிலைமை முழுவதுமே மிகவும் பயங்கரமான காட்சியாக இருந்தது. வெறிப்பிடித்த குழப்பத்தில் குதிரை வீரர்களும் மக்களும் ஒன்றாகி கலந்து போய்விட்டனர். இவ்வாறு கூட்டத்தை கலைத்து அது மேற்கொண்டும் போக முடியாதபடி தடுத்துவிட்டனர். எங்கள் மோட்டாரை மட்டும் போக அனுமதித்தார்கள். கமிஷனர் ஆபீஸுக்கு எதிரில் மோட்டாரை நிறுத்த செய்தி. போலீசாரின் நடத்தை குறித்து கமிஷனரிடம் புகார் கூற அதிலிருந்து இறங்கினேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது மறக்க முடியாத அந்த வாரம் அத்தியாயம் 1. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். அபிபேரிச்சை நேரம் 8:21. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0043368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 2999480 அல்லது 2999580. 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. சமீபத்தில் நெதர்லாந்து அரசால் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பு தகடுகள் எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை? சமீபத்தில் நெதர்லாந்து அரசால் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பு தகடுகள் எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை? இந்த கேள்விக்கான பதில ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடக்கமா பேச போற நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கமா?
1: காலை வணக்கம். பேசுறது யாருங்க?
2: என்ன
1: பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
2: வழி துணை பாட்டு.
1: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
2: நன்றி. வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல் .in.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: காலை வணக்கம், பேசுறது யாருங்க?
6: நன்றி.

இன்னைக்கே சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சமீபத்தில் நெதர்லாந்து அரசால் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பு தகடுகள் எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை? இந்த கேள்விதான் கேட்டிருந்தாங்க. இதற்கான விடையை இப்ப சொல்லிடுற நிகழ்ச்சியோட நிறைவுல யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதற்கான விடை என்ன அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழன் அவங்களோட ஆட்சி காலத்தை சேர்ந்தது தாங்க. ராஜராஜ சோழனால் உத்தரவிடப்பட்டு அவரோட ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த மானியம் ராஜேந்திர சோழனால் செயல்படுத்தப்பட்டு செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டதாம். அது என்ன மானியம் அப்படின்னு கேட்குறீங்களா? நாகப்பட்டினத்தில் அமைந்திருந்த புத்த மடமான சூடாமணி விகாரத்திற்கு ஆனைமங்கலம் கிராமத்தை தானமாக கொடுக்கப்பட்ட தகவல்கள் தான் இந்த செப்பேடுகளில் இருக்காம். அது சரி, இது எப்படி வந்து நெதர்லாந்து வரைக்கும் போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 17ஆம் நூற்றாண்டில் நம்ம டச்சுக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியாவில் இருந்தப்போ இந்த செப்பேடுகளை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். பிறகு அதை வந்து நெதர்லாந்தோட லெய்டன் யூனிவர்சிட்டியில் பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. அதனால தான் இதுக்கு லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிற பேரும் இருக்கு. மே 15-16 இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நெதர்லாந்து பயணத்தின் போது அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த செப்பேடுகள் வந்து சோழர்களின் நிர்வாகம், நிலதானங்கள், மத நல்லிணக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமாகவும் இந்தியாவின் பண்பாட்டு பாரம்பரிய பொருட்களை மீட்டெடுக்கிற முயற்சியில் முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுது.

0: விடையை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க போறது யார்? வாங்க பேசலாம். வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சுத்ராம் வனக்குடி.
0: காலை வணக்கம் சொன்னது யாருங்க? சொல்லிட்டீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல முதல் மலை, அந்த பாடல் கொடுங்க.
0: முகைமலை பாடல் உங்களுக்காக வருதை கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றிம்மா.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: தேவி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: பேட்டா படத்துல போடுங்க மேடம். ஏதாவது ஒரு பாட்டு
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு

0: நிகழ்ச்சியில் வந்து சமீபத்தில் நெதர்லாந்து அரசால் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்புத்தகடுகள் எந்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை? இந்த கேள்விதான் கேட்டிருந்தோம். இதற்கு சரியான விடையை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வரிசையா படிச்சிடலாம். சென்னையிலிருந்து பிரமீளா தமிழ்ச்செல்வன், ஆணிமடம் கார்த்திகேயன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, புவனகிரி சுமதி பாபு, அப்புறம் நாகூர் ஜகஃபர் சாதிக், மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், அமிர்தராயன்கோட்டை அரியலூர் மாவட்டத்திலிருந்து பாரிவல்லல், நன்னிலம் சுப்பிரமணியன், பூவம் குபேர், அவரிக்காடு வித்யா வீரமணி, சோமசுந்தர பிரபு, ஊர் வந்து சொல்லலை அவங்க, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, காரைக்கால் நளினி, திருபுவனம் நந்தினி சுரேஷ், அனப்பன்பேட்டை ஜோதி, திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, புளியோப்பாளையம் ஆனந்தமுருகன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், அப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன், மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ் வாட்டாரிலிருந்து, பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், கோமல் சரவணன், காரைக்கால் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், கைலாசபுரத்திலேருந்து ரவி, அப்புறம் அள்ளிநகரம் பெரம்பலூர்லேருந்து மகாதேவன், வாரியங்காவல் சங்கர், தானிக்கோட்டகம் தெற்கு, எங்கேருந்து தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, அப்புறமா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், புதுத்துறை செல்வகுமார், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், முக்கரும்பூர் ஆனந்த், கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், அன்புராணி, இவங்க ஊர் பேர் சொல்லலை, இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, விருதாச்சலம் அரசக்குழி ஜான், ரெய்கி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து, அடுத்தது காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், நாகூர் முகமது ஜலீல், இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், காட்டுமன்னார் கோயில் டிமடபுரம் வேல்முருகன், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், திருபுவனம் சுரேஷ் சத்யமூர்த்தி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், தருமபுரி ஸ்ரீதேவி முனிராஜ், இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் மட்டும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அரியலூர்லேருந்து வீரதுரை, இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, மதுரை சண்முக சுந்தரம், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்று ராஜராஜ சோழன்னு சொல்லிட்டு சரியான விடையை சொல்லியிருக்காங்க, இல்லை அவரோட மகன் ராஜேந்திர சோழன் அவரோட பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. எல்லார் பேரையும் படித்து முடித்தாச்சு. இத்துடன் நிறைவு பெறுகிறது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

வானொலியில் தேன் துளி. பற்றாத ஜீவநதி. இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்கமாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம். தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: திருவாரூர் ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
3: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக் வரும் 14ஆம் தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர், ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
2: ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குதாண்டனு.
3: 6385657335.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
5: மக்களின் அத்தியாவசிய தேவையிலிருந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
6: நேயர்களினை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
6: மேலும் நிகழ்ச்சி வழங்கு அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
8: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
11: யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இளநரை அப்படின்றது. அதுக்கு என்ன காரணம் டாக்டர், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்?
12: அதிகமா உஷ்ணத்தை ஏற்படுத்துற உணவாவே நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் கேலரிஸ் அதிகமா இருக்கே தவிர நியூட்ரிஷன் பார்த்தோம்னா சில நேரம் ஜீரோ நியூட்ரிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஹை கேலரி ஜீரோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம மாறி நம்ம வந்து ஆரோக்கியமான உணவாக எடுத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கறிவேப்பிலை சாறு, கேரட்டு, நெல்லிக்காய், அந்த முருங்கை கீரை, இரும்பு சத்து அதிகம் உள்ள கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது அது நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக முடி வளர்ச்சி இல்லாததுக்கு அந்த பயோட்டின் டிஃபிஷியன்சி தான். பயோட்டின் டிஃபிஷியன்சி, இந்த கொட்டைகள் விதைகள் சாப்பிடாம வெறும் மாவு சத்து உள்ள உணவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இளநரையை தடுக்கிறதுக்கு நம்ம அதாவது ஏஜ்

0: ஏஜிங்கை வந்து கம்மி பண்ணணும். அந்த ஏஜிங் கம்மி பண்றதுக்கு ஃபுட்ஸ் என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றக்கூடிய உணவுகள். அது என்ன செய்யும்னா நம்ம அன்றாடம் மெட்டபாலிசம் நடக்கும்போது ஏற்படுற அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அழிச்சு, அதாவது கெட்ட செல்களை வெளியேற்றி, கெட்ட மூலக்கூறுகளை வெளியேற்றி நம்மளுக்கு ஏஜிங் ப்ராசஸை வந்து குறைக்குது. ஏஜிங் ப்ராசஸை குறைக்கும் போது நம்மளுக்கு இந்த இளநரை வந்து உருவாகாது, யங்கா இருப்பாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்க, அளவா உணவு எடுக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜிங் வந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு நடக்காது.
1: எந்த நோயுமே நமக்கு வராம நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன லைஃப் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ணணும்?
0: காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருச்சிடணும். எழுந்து சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். அதாவது சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி,
1: ஒரு வாக்கிங் போகலாம்,
0: வாக்கிங் போகலாம், ஏதாவது பிசிக்கல் எக்ஸசைஸ், மூட்டுக்களை வந்து சுத்துறது, மடக்கிறது, நீட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன யாருக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுத்திட்டு செய்ய வேணாம், ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா 5 நிமிஷம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானம் மாதிரி உட்காந்துட்டு மனதை வந்து சாந்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா அவங்க எழுந்து போய் அவங்களோட ஷெட்யூலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிவாக செய்ய முடியும். அது இல்லாமல் எழுந்த உடனேயே நேராக போய் செய்யும் போது ஒரு பரபரப்பான நிலையிலேயே காலையிலேருந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும், கார்டிசோல் செக்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே அப்புறம் பழக்கமாகி அப்புறம் வந்து பிபி ஷூட்டப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே நம்ம இருந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறது தான். ஈவினிங் உணவை 6 to 8 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். அப்புறம் இடைவெளியில் வந்து நம்ம பழங்கள், காய்கறிகள், நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம். ஹெர்ப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீரகம், நம்ம அஞ்சரை பெட்டியில எல்லாமே இருக்கு. சோ சீரகம் ஒரு நாள் கொதிக்க வச்சு குடிக்கலாம், சோம்பு ஒரு நாள் கொதிக்க வச்சு குடிக்கலாம், வெந்தயம், நான் சொன்ன இந்த டிஸ்மெனோரியா, அடினோமயசிஸ் இது இந்த எல்லா பெண்களுக்கான பிரச்சனை அத்தனையும் தடுக்கக்கூடியது என்னன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. அதனால இந்த வெந்தயம் பல வகையான வியாதிகளை வந்து குணப்படுத்துது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கரைக்கல் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நிகழ்ச்சியை வழங்கியவர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை 100.3. இணைகின்ற நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது டப்புன்னு மைக் ஆஃப் ஆன இருக்கும். அது மாதிரி வரிசையில் நின்று ரொம்ப நேரமாக நின்று கடைசியாக நம்ம முறை வரும் பாருங்க, அப்போ தான் அவர் கேட் போடுவாங்க. சார் இன்னைக்கு டிக்கெட் முடிஞ்சிரு சார், நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வாங்கினா எப்படி இருக்கும்
6: முதலேருந்தா
0: அப்படின்னு நடக்கும் பாருங்க.

0: அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இது இந்த வருஷம் ஒரு வருஷம் மட்டும் இல்லை, பல வருஷம் அதில் இருக்கு. அது மாதிரி என்ன சொல்கிறாங்க நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே போன்ற இடமும் எனக்கு எதுவும் ஏற்பட்டதில்லைன்னு கும்பகோணம் செந்திலான் ஜெயவேடந்தன் அனுப்பியிருக்கிறாங்க.
1: தப்பிச்சிட்டாங்க.
0: ஆனால் பாருங்க, நீண்ட வரிசையில் நின்ற பொழுது இல்லை, ஒரு நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது என் கைபேசியில் இருக்கும் ரிங்டோன் போலவே இன்னொரு வைத்திருந்தார். அப்பொழுது அழைப்பு வந்தபோது இருவருமே கைபேசி எடுத்து பார்த்தோம். ஒருவருக்கு வரவில்லை. உடனே நீங்களும் இந்த ரிங்டோன் வைத்தீர்களா, எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்ற ஆரம்பித்து இப்போ நம்பர்கள் ஆகிவிட்டோம். அந்த பெண் கும்பகோணத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க,
1: ரிங்டோனை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க.
0: ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
1: அதுதான் ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் என் வாழ்க்கையில் இது மாதிரி எந்த சம்பவமே நடக்கலைங்க.
0: நடக்கவே இல்லையா? நடக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லையே.
1: எல்லா வேலையும் யார் பார்க்குறா அப்போ வீட்டில் நிற்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறா?
0: ஆ, கரெக்ட். இப்போ நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ யாரோ ஒருத்தர் நமக்காக நின்று இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான். நான் பள்ளியில் படிக்கும்போது விடுமுறை நாட்களில் என்னுடைய அண்ணனுடன் சேர்ந்து திரைப்படம் பார்க்க செல்வோம். அப்போது புதுப்படம் என்றால் கேட்கவே வேண்டாம். நாங்கள் நீண்ட வருஷம் இன்னும் டிக்கெட் கவுண்டர் அருகில் வரும்போது டிக்கெட் தீர்ந்து விட்டது என்று போர்டு வைத்திருக்கோம். ஏமாற்றம் திரும்பி கடையில் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொன்னார்கள். குணசேகர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்க, கரெக்டாக
1: எவ்வளோ பெரிய தெரியுமா?
0: அதுவும் அந்த நேரத்தில் புதுசாக போய் புதுப்படம் பார்க்க போகிற நின்று திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்?
1: அதே நான் படிக்கிறவங்க பூரா இது போன்ற அனுபவம் எனக்கு எதுவுமே ஏற்படலைங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஆர் பட்டினம்லேருந்து சங்கர் அவங்களே இதே தான் சொல்லி,
0: ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நீண்ட வரிசையில் நின்று பாருங்க, எப்பயாவது ஏற்படும். அப்ப இது பயன்படும் இல்லையா? காலை முதல் மதியம் இரண்டு மணி சாப்பிடாமல் காத்திருந்து எனது வாழ்க்கை துணைவு ஆபரேஷன் நடக்கும் தருவாயில் மருத்துவக் கல்லூரியில் வேலை நிறுத்தம் என்று சொல்லிவிட்டார். மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்த எல்லாம் இறைவன் சில உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவே என்எம்பி நச்சுப்பிள்ளை அனுப்பியிருக்காங்க.
1: ஜாலியான ஒரு நிகழ்வு கேட்டோம் அப்படின்னா, ஒரு எமோஷ்னலான நிகழ்வு சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜகஃபர் சாதிக், என் வாழ்க்கையில் ஏராளமாக நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு ஒன்று ரெண்டு நமக்கு சொல்லியிருக்கலாம்.
0: அப்புறம் வந்து அவரிக்காடு வித்யா வேறுமணி, இது போன்ற அனுபவம் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இந்த நேயர்கள் எல்லாம் வந்து ரொம்ப லக்கி போல லைன்ல நின்று டைரக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க.
0: இல்ல, அன்லக்கி அரைஞ்ச பக்கத்துல வச்சுப்பாங்க.
1: ஆமா,
0: அவங்க போய் நீங்க சொன்னது மாதிரி நின்று காத்திருந்து அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல.
1: ஆமா. அடுத்தது குத்தாலம் கேவிஎஸ் நகர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபரிமலை யாத்திரை போகிறப்ப வரிசையில் காத்திருந்து ஒவ்வொரு அடியாக நகர்ந்து கோயிலை நெருங்குற நேரத்தில் நடையை சாத்திட்டாங்க. ரொம்பவும் ஏமாற்றம் ஆயிடுச்சுங்க. பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காலையில் வரைக்கும் காத்திருந்து திரும்ப வந்து ஐயப்பனை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.
0: ஆனால்
1: அதில் என்னன்னா, காத்திருந்து தரிசிப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க.
0: நேயர்கள்லாம் அப்படிதான் ஒரு எந்தூவா எடுத்துக்குவாங்க. இது பரவாயில்லங்க. இந்த மாதிரி நின்னது ஒரு நாள் கல்யாண பந்தியில் உட்காந்துருந்தார் நண்பர் ஒருத்தர். உட்காந்தா இலை போட்டு ஒன்னதையும் காணும். அங்கேருந்து வந்து கரெக்டாக இட்லி அவருக்கு பக்கத்தில் நின்று
1: போயிட்டு,
0: அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இட்லி திருப்பி வரிசையாக வந்துச்சு. அப்புறம் சாம்பார் ஊற்றி வந்தாங்க பாருங்க, அவருக்கு முன்னாடி இலை வரைக்கும் சாம்பார் வந்து இவர்கிட்ட வந்தோடனே வாலி
1: காலியாயிடுச்சு.
0: எப்படி இருந்திருக்கும் வரிசையில்? என்ன பண்ணல, வரிசையில் உட்காந்தாலும் இந்த மாதிரி அவஸ்தையில
1: அன்னைக்கு அவருக்கு சோதனை மேல் சோதனை,
0: எல்லாரும் அவரையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். திரும்பி பார்க்குறாரு, ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்யறது, கூப்பிடவும் முடியல, வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்புறமா எப்படியோ சாப்பிட்டு வந்தார்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அனுபவம் நிறைய.
1: சில நேரம் வந்து நம்ம பந்தியில உட்காந்துருக்கும் போது நமக்கு பிடிச்ச ஐட்டம் வைக்கும் போது அது நம்மளை மட்டும் மிஸ் பண்ணி அந்தாண்ட போகும்.
0: அந்தாண்ட போகும்.
1: ஆமா, அது இங்க வச்சுட்டு நமக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் எதுக்கு உள்ள அந்த லைன்ல வச்சுட்டு போவாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரப்ப நம்மளை
0: விட்டுட்டு
1: ஆரம்பிப்பாங்க.
0: நமக்கு வச்சு நமக்கு மட்டும் வச்சது மாதிரி நினைச்சிட்டு
1: போயிடுவாங்க.
0: எப்படி இருக்கும் நமக்கு? அந்த காலத்துல சண்டை வந்துடும், எப்படி என்னுடைய இலையை ஒதுக்குனானே அப்படின்னு சண்டை போடுவாங்க. இப்ப அப்படி இல்லை, பாத்துக்கிட்டா நம்மளும் ஒதுக்கிட்டாங்க. அது நம்ம நல்ல விரும்புகிற ஐட்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வைப்பாங்க இல்லை, அது மாதிரி நான் ஏதாவது வைப்பாங்க, அதில் பன்னீர் பட்டர் மசாலாலாம் வைப்பாங்க. கரெக்டாக நம்ம இலைக்கு மட்டும் வெறும் மசாலா மட்டும் இருக்கும், பன்னீர் இருக்காது, பக்கத்து எல்லாம் நிறைய இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரியும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா?
1: இதே இந்த சாப்பாடுன்னு எனக்கும் ஒரு
0: ஞாபகம் வந்துட்டு
1: நிகழ்வு வந்து ஞாபகம் வருது. ஹாஸ்டல்ல படிக்கும் போது காலையிலேயே வந்து கிளம்பணும் இல்லையா, 7:30 போயிடுவோம். காலையிலேயே மெஸ்ஸுக்கு போயிடுவோம். லேட் எடுத்துட்டு அவ்வளவு பெரிய லைன் காலையில மட்டும் இருக்கும், ஏன்னா எல்லாருமே கிளம்பணும் அப்படிங்கறதுனால. ஒரு பெரிய லைன்ல இட்லி தோசை எல்லாம் வரிசையா கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு அடுத்தடுத்து போய்க்க வேண்டியதான். நம்ம பக்கத்துல போனா மட்டும் தீர்ந்துட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இட்லியோ தோசையோ சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்கு.
0: அதுக்காக கொஞ்சம் முன்னாடி
1: ஓடுறது. ஆமா, சீக்கிரமா போய் சீக்கிரமா சாப்பிடுறது
0: அந்த அடுத்த டர்ன் வர வரைக்கும் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு.

0: இப்போ பாருங்க, ஏன் செந்தில்குமார் அனுப்பியிருக்காரு, அந்த வேதனை ஏன் சார் கேட்குறீங்க?
1: ரொம்ப கஷ்டப்பட்டு
0: நம்முடைய முறை வர்றப்ப தான் அவர் எந்திரிச்சு வெளில டீ குடிக்க போவாரு, தண்ணி குடிக்க போவாரு, ஆபீஸ்ல அப்படின்னா விருந்துல சாப்பாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இலைகிட்ட வரப்ப பந்தி போறோம், அப்பதான் சாப்பாடு சரியா போகும். அப்ப நம்மளுக்கு அப்படியே வரும் பாருங்க ஒரு ஆத்திரம், அடடா வடக்கு பால் வச்சு செந்தில்குமார் அனுப்பியிருக்காரு, நம்ம நம்ம சொன்னாலுமோ அவருக்கும் ஏற்பட்டு
1: பாருங்க,
0: கரெக்டா தீர்ந்து போவோமா? அதே மாதிரி பேங்க்ல போனோம்னு வச்சுங்களேன், அப்பதான் டக்குன்னு எஞ்சி போவார். ரிசீவ்னுகிட்டே இருப்போம், நமக்கு அடுத்த பேர் வேலை இருக்கும், இந்த எடுத்துட்டு வரங்கன்னு போவோம். அது மாதிரி இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: Hey trippin' trippin' trippin' away. Hey trippin' trippin' away. Hey trippin' trippin' trippin'

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
0: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா

0: போதும், நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேரலை நாளை காலை 9 மணிக்கு கருக்கல் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல்,
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதிநில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் அகிமாளிகை வழங்கும் பசு தளிர் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமன் அகிமாளிகை.
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமன் அகிமாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சேர்க்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டார், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: பாயிண்ட் டு பாயிண்ட், வரிசையில நின்னு நம்ம முறை வரும்போது கட்டாவும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நந்தினி சுரேஷ் திருமணத்தை அனுப்பியிருக்காங்க. நீண்ட வரிசையில கோயிலுக்கு போனோம், ஆனா பக்கத்துல போகும்போது சாமி திரை போட்டு விட்டார், எப்படி இருக்கும்?
14: அடுத்தது நாகராஜன் மேட்டுப்பாளையம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீண்ட வரிசையில நிக்கிறப்போ பேங்க் வாசல்ல நிக்கிறோம், அப்ப வந்து நம்ம டைம் வர்ற நேரத்துக்கு நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பணத்தையும் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா இப்பதான் வந்தவங்களா இருக்கும், கடைசியா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து கட்டுறப்ப வர கலாட்டா இருக்கே, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா யூசுப் மாலின் நாகூர்ல இருந்து ஒரு முறை விக்ரம் படம் பார்க்க நீண்ட வரிசையில் நின்று கவுண்டர் கிட்ட போகும்போது டிக்கெட் கிடைக்கவில்லை. அதை என்னால மறக்கவே முடியாது.
14: மறக்க முடியாது.
4: எப்படி
14: ஆண்டி மேடம், கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கலாட்டானாலே ஒரு அலர்ஜிங்க, அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, இனி நடக்குமானு தெரியல அப்படின்னு
4: சொல்லி. கலாட்டா நடக்காது, நம்ம மனசுக்குள்ள நடக்கும்,
14: நடக்கணும்னு வாழ்த்துவோம். அப்பதானே அடுத்தது நம்ம இந்த கேள்வி கேட்கும் போது
4: ஒரு ரசனையா இருக்கும்ல,
14: சுவாரஸ்யமா போகணும் இல்லையா?
4: இது ஒரு ரசனையா இருக்கு பாரு, கியூல நின்னு எப்படி எல்லாம் நடந்தா கூட ஒரு மகிழ்ச்சியா தருது அப்படின்னு. அண்ணன்பேட்டையிலிருந்து ஜோதி அனுப்பியிருக்காங்க, ரேஷன் கடையில நீண்ட வரிசையில் நிற்பேன், நான் பக்கத்துல வரும்போது கைரேகை மிஷின் பதியாது, அப்ப எனக்கு கோபம் வரும், என்ன பண்றது, வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
14: இது நிறைய நேரம் நம்ம ஓட் போடும்போது கூட
4: நடக்கும், நம்ம போகும்போது கரெக்டா மிஷின் ஏதாச்சும்
14: பிரச்சனை வந்துடும்,
4: கொடுக்கும் பிரச்சனை கருதோ இல்லையோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை
14: ஏற்படும். எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பள்ளிகளை படிக்கிறப்ப ப்ரேயருக்கு முன்னாடி லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம், அந்த டைத்துல எனக்கு ரெண்டு பேருக்கும் முன்னாடி நிக்கிறப்பிலே கிள்ளிடுவேன், அடிச்சிருவேன், அது திரும்பி பார்க்கும்போது நான் கண்டுக்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன், பக்கத்துல இருக்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும், அதை பார்த்து நான் ரசிப்பேன். சில டைம் வரிசையில இருக்கும்போது எனக்கு முன்னால உள்ள பிள்ளைய அப்படியே தள்ளிட்டு ஓடிடுவேன், எல்லாம் ஓடி போய் விழுந்துடும் அந்த சேட்டையெல்லாம் பள்ளியில். அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லைன்ல நிக்கும் போது அவங்க பண்ண சேட்டையை வந்து
4: கலாட்டாக்கள்
14: அடிக்கிறது, தள்ளி விடுறது, ஏகப்பட்ட கலாட்டாக்கள் ஷேர் பண்ணிருக்காங்க.
4: எல்லாம் உள்ளப்பட்ட வேலையும் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமா நெஞ்சமா நிறைய நடந்திருக்குங்க. ஒரு முறை சென்னைக்கு பாஸ் எடுக்க சாஸ்திரி போனுக்கு சென்று காலை 5 மணிக்கு எல்லாம் கியூல நின்று விட்டேன், 9 மணிக்கு அதிகாரிகள் வந்து அவர்கள் பணியை தொடங்கினாங்க, 2 மணி அளவில் என்னுடைய பேப்பரை வாங்கும் நேரத்தில் இன்று முடிந்து விட்டது, எல்லாம் நாளை வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அங்கே ரூம் எடுத்து தங்கி மறுநாள் காலை 4 மணிக்கு நின்று விட்டேன், 11 மணிக்கு என்னுடைய பேப்பரை வாங்கினாங்க, வாங்கி அசால்ட்டா ஒரு பேப்பர் இல்லையே எடுத்து வாங்க என்று சொல்லிட்டாங்க, பிறகு பாஸ்போர்ட் எடுக்கவே இல்லை, வெளிநாடு போக என்னமே வரல, அது ஒரு நல்லதா போச்சு அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில இருந்து அவ்வளவுதான் இருக்கு.
14: அதுதான் மேமாத்தூர்ல இருந்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம்ங்க.
4: சரிங்க,
14: ரேஷன் கடையில நிக்கிறது கடைசி நேரத்துல பொருள் இல்ல தீந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி வங்கியிலயும் சில சமயங்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. அடுத்தது பாருங்க, நல்லமல் ஷேக்கலாம்.

0: நான் நீண்ட வரிசையில் நின்று கிட்ட வரும்பொழுது ஆயில் சரியாகிவிட்டது என்று சொல்லும் பொழுது அவரை நான் சாடி விட்டேன். மனம் வேதனையாக இருந்தது அப்படின்னு
1: இப்ப நினைக்கும் போது சிரிப்பா இருக்கும்.
0: சிரிப்பா அது நம்ம வேற இப்ப கேட்டமா இப்ப ரொம்ப நமக்கு இந்த மாதிரி அனுபவம் நம்மளும் எழுதலாம நிறைய பேர் இப்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமா, அமிர்தராயன்கோட்டை அரியலூர் மாவட்டம்லேருந்து பாரி வல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசில் தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போனேங்க. நான் வந்து நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கேட்டேன், ஆனால் நேராக வேளாங்கண்ணிக்கு டிக்கெட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என் பெற்றோர்கள் சொன்னார்கள். என்னால் சிரிப்பு அடக்க முடியலங்க, நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்னால் ஒரு முடிவுக்கே வர
0: முடியும். இப்ப வேளாங்கண்ணிக்கு நேர ட்ரெயின் இருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப எல்லாம் வந்து நாகப்பட்டினத்துல இறங்கி அங்கிருந்து பஸ்ல தான் போகணும். அவர் போய் நேரம் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட் எடுப்பான்னு சொன்னாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்து தான் எடுக்கணும். இப்ப இங்க இருந்து இது திருச்சிக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், பொன்மலையில இறங்கணும்பாங்க, டிக்கெட் எடுக்கும்போது திருச்சின்னு
1: எடுத்துருவாங்க,
0: எடுக்க கூடாது பொன்மலை அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அது மாதிரி நல்லா,
1: ஆனா எங்கேயுமே இவங்க லைன்ல நின்னதா ஒரு வாக்கியமே பதிவு பண்ணல பாத்தீங்களா,
0: டிக்கெட் எடுக்க ஓடுற லைன்
1: நம்மளே அசீம் பண்ணிப்போம்
0: வரிசையில நிக்கிறது மட்டும் சொல்லி இருக்கிறாரு.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6-4-5-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது கோயில்ல பிரசாதம் வாங்க நீண்ட வரிசையில் நின்று கொண்டு இருக்கும் போது நடுவு வந்து ஒரு குரூப் சேரும் பாருங்க, நாம் இன்றைய இடத்துல நின்று கொண்டு இருப்பது போலவே இருக்கும். காரைக்கால் தலத்திரு
1: பத்மாவதியா புலியோதரியும் பொங்கலும் வாங்கலான்னு போனா இடையில வந்துட்டே இருந்தா
0: திடீர் நடுவில் வந்து அவங்க போல போயிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கும்?
1: ஒன்னு புளியோதர தீந்துரும் இல்ல பொங்கல்
0: தீந்துரும், கரெக்டா நம்ம நிக்கிற இடத்துல வருவாங்க. நமக்கு ஒன்னும் சொல்லவும் தெரியாம ஒன்னும் தெரியாம ஏமாந்து கடைசியில கிட்டக்க போய் பார்த்தா புளியோதரம் இருக்காது.
1: ஆமா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபமா நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேங்க, அங்க மொய் வைக்க ஒரு 200 பேர் வரிசையில காத்திருந்தாங்க.
0: சரி,
1: அதுல நானும் ஒருவன். நம்ம கல்யாணத்துக்கு வந்தது மாப்பிள்ளைக்கு தெரியணும்ல, அதனால வரிசையில நின்னு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி கவரை வச்சு கொடுத்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருச்சு மாப்பிள்ளைய சந்திச்சு வாழ்த்து சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து வரிசையில நின்னதே ஒரு வரலாறா
0: சொல்லியிருக்காங்க. வரிசையில கிட்டக்க போவாங்க, அப்பதான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க அப்படி கீழே எங்காச்சும் அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் பண்றோம் ஏதோ ஒன்னு அழைச்சிட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ள நம்ம மட்டும் அங்கே நிக்கிற மாதிரி.
1: பொண்ணு மாப்பிள்ள அப்பதான் சாப்பிட போகும்,
0: அப்பதான் சாப்பிட போகும். பாருங்க நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கீங்க. சரி, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி இருக்காங்க. அதனால எனக்கு நீண்ட வரிசையை பார்த்தாலே தலையை சுற்றுவோம், அதோட கால் வலிக்கும். வரிசையில ரொம்ப நேரம் நிற்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை எல்லாம் இல்லை. நீண்ட வரிசைன்னு பார்த்தா நான் இதுவரை ரேஷன் கடை தான் நின்றுருக்கேன். அப்போது மற்றவர்கள் பேசுவது வேடிக்கை பார்ப்பேன், போன் பார்ப்பேன், மற்றபடி பொது இடங்களில் நான் வரிசையில் நின்றதே இல்லைன்னு சொல்லி தேவனூர் ஜோதிலட்சுமி
1: இவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு.
0: இருக்கா,
1: இந்த வரிசையில நிக்கும் நின்னு நான் கத்துக்கிட்ட விஷயம் பொறுமையா இருக்கிறது. அவங்க அதை சொல்லியிருக்காங்க
0: பாத்தீங்களா, பேசாம இருப்போம் நடக்கிறது நடக்கட்டும்.
1: ஆமா
0: அப்படின்னு அடுத்தது பாருங்க,
1: கேக்கரை குமார் திருவாரூர்ல இருந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் அடிக்கடி காரை பண்பலையிலே நடக்குதுங்க, நம்ம குறிப்பு கிட்ட வரும்போது நேரமின்மை காரணமா அது படிக்காம போயிடும். சின்ன வயசுல சினிமா தியேட்டர்ல வரிசையில டிக்கெட் வாங்க மடத்துல நிக்கும்போது நடந்திருக்கு. அவங்க வந்து நம்ம பண்பலையே வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி
0: நாங்க கூட அனுப்பியிருக்கிறேன், கரெக்டா இது படிக்கும் போது நீங்க போல நிகழ்ச்சி நேரம்
1: படிச்சுட்டோம்
0: அப்படின்னு இன்னைக்கு நேரம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம்
1: படிச்சுட்டோம்.
0: இப்படிதான் நேரம் குறுக்க வந்துருது.

0: இல்லையா? நம்ம என்ன சொல்றது, நேயர் சொன்னது மாதிரி இது போடுற சமூகம் நடக்கிறது. வரிசை என்பது பல்வேறு வகையிலையும் இருக்கு இல்லையா?
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
2: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் செய்தியும் June 12 வரலாற்றின் பக்கங்களில் இன்று.
0: இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். ஐக்கிய நாடுகளின் ஒரு அங்கமான பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினால் ILO அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த 2002 முதல் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2006 முதல் வீடு, சாலையோர கடைகள், ஓட்டல்கள் போன்ற இடங்களில் சிறுவர் சிறுமியரை வேலைக்கு அமர்த்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கொடிய வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, கல்வியறிவு பெற முடியாத நிலை, உடல் நலனை பாதிக்கக்கூடிய ஆபத்தான சூழல், காற்றோட்டம் இல்லாத குறுகிய அறை போன்றவை சிறார்களின் உடல் நலனை பெரிதும் பாதிப்பதால் ஆஸ்துமா, காசநோய் போன்ற ஆபத்தான நோய்களின் தாக்குதலுக்கு இலக்காகின்றனர். மனரீதியான வளர்ச்சி என்பது எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை முறையினை பற்றிய பொதுவான அறிவு போன்றவை உள்ளடங்கியதாகும். இவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் சிறார்களை மிகவும் கடுமையாக பாதிக்கின்றன. கல்வியறிவு பெற முடியாமல் வறுமையை விரட்ட எண்ணி சிறுவயது முதல் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் இவர்களால் சமுதாயத்தில் கடைசி வரை ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியாமல் சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே குழந்தை தொழிலாளர் முறையை அறவே இல்லாமை ஆக்குவோம்.
1: நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1932 இதே நாளில் திருவனந்தபுரத்தில் பிறந்த இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 250 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிறந்த நடிகையாக மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞராகவும் விளங்கியதால் இவருக்கு நாட்டிய பேரொளி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த தில்லானா மோகனாம்பாள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பணம் போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. 1957 மாஸ்கோ இளைஞர் விழாவில் சிறந்த பாரம்பரிய நடன கலைஞருக்கான விருதும், கலைமாமணி தமிழ்நாடு அரசின் கலைவாணர் விருது உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார். தனது நாட்டிய அசைவாலும் இயல்பான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: June 17 இதே நாளில் ஆரம்பகால மிதிவண்டி கால் ஒன் ட்ராய்ஸ் என்பவரால் இயக்கப்பட்டது. கோம்டி ஷுவ்ராக்கின் சைக்கிள் தொழில்நுட்பத்தை முன்மாதிரியாக கொண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த கார்ல் ஒன் ட்ராய்ஸ் என்பவர் ஒரு மிதிவண்டியை வடிவமைத்தார். ஆணிகளை தவிர்த்து எஞ்சிய பாகங்கள் அனைத்தும் மரத்தினால் வடிவமைக்கப்பட்டிருந்த இவரது மிதிவண்டியில் தான் முதன் முதலாக திசைமாற்றி எனப்படும் ஸ்டியரிங் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 30 கிலோ வரை எடை கொண்டதாக இருந்த இந்த சைக்கிள்

0: 1818 ஏப்ரல் 6 பாரிஸில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை பாதுகாக்கும் நிறுவனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டது. உலகிலேயே முதன் முதலில் காப்புரிமை பெறப்பட்ட மிதிவண்டி இதுதான்.
1: இந்தியாவின் மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் ஸ்ரீதரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1932 இதே நாளில் கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் பிறந்த இவர் இந்தியாவின் பொது போக்குவரத்து முகத்தையே மாற்றியமைத்த பொறியாளராக விளங்கினார். கொங்கன் ரயில்வே திட்டம், டெல்லி மெட்ரோ திட்டம், கொச்சி மெட்ரோ திட்டம் உள்ளிட்ட பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர். டெல்லி மெட்ரோ திட்டத்தை குறித்த காலத்திற்குள் திட்டமிட்ட செலவுக்குள் முடித்ததன் மூலம் மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா என்ற பெருமையை பெற்றார். இவரது பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கியது. மேலும் பிரான்சின் உயரிய விருதான செவாலியே டி லெசியோன் டோனர் என்ற விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் போக்குவரத்து வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்திய பொறியாளர் த மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா ஸ்ரீதரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஜி ஏ வடிவேலு அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். தருமபுரி மாவட்டம் கோலஹள்ளி கிராமத்தில் 1925 ஜூன் 12 பிறந்த இவர் இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திலும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார். இதற்காக சிறை தண்டனையும் அனுபவித்தவர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரி விடுதலை போராட்டத்திலும் பங்கேற்றவர். மகாத்மா காந்தி, ஜெயபிரகாஷ், நாராயணன், ராஜாஜி, காமராஜர் ஆகியோரின் நெருங்கிய தோழராக விளங்கிய ஜி ஏ வடிவேலு அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார். சமூக நீதிக்காகவும் நிலமற்ற ஏழைகளின் உரிமைகளுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடிய விடுதலை போராட்ட வீரர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஜி ஏ வடிவேலு அவர்களின் பிறந்த தினம் இன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கியூல நிக்கிறது மட்டும் இல்ல, எங்கேயாவது அமைதின்னு போட்டிருக்கோம், அப்பதான் நமக்கு அந்த வரிசையில் நிற்கும்போது இருமல் வரும், அப்பதான் நம்ம போன் அடிக்கும். இப்படியெல்லாம் கூட ஆசை தொந்தரும் இல்லையா? நம் முறை வரும்போது ஏதாவது தொந்தரவு ஏற்படும். அது மாதிரி கொடுக்கால் பாளையம் சாஹூ தமிழ் ராஜா எழுதியிருக்கிறாரு, நீண்ட வரிசையில காத்திருந்து நம் முறை வரும்போது நடக்கும் வேடிக்கையான மற்றும் சுவாரஸ்யமான தருணங்களை மக்கள் தங்கள் அன்றாடவில் அதிகம் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். கடைசி நம்மட பதற்றம், மணிக்கணக்காக காத்திருந்த பிறகு நம் முறை வரும்போது திடீரென ஆதார் கார்டு இல்லையே அல்லது பில் காணவில்லை என்று பதறுவதும், வரிசையில் கடைசியில் தீர்ந்த ஸ்டாக், நாம் வாங்கும் கடைசி நொழில் பொருள் விட்டுவிட்டது இல்லை சர்வர் டவுன் என்று சொல்லும் போது, இது போன்ற நிகழ்வுகள் எனக்கு அதிகமாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: அதேதான் பேரும் ஊரும் சொல்லலை இவங்க, கோவிந்தராஜ் அப்படின்னு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலும் அரிசி வாங்குற அங்காடியில இது போல சம்பவம் நடக்கும். ரோட்ல இருந்து நின்று வரும்போது இடையில வந்து நிப்பவங்களை பார்த்து வரும் பாருங்க, கோவம், பாப்பா தாங்க முடியலடா சாமி,
0: எப்படி இருக்கும்,
1: ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க,
0: ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காருல்ல. பூமுகார் மேலையூர் கோவை செம்பியன், அந்த காலத்துல படம் பார்க்க முதல் நாள்ல பார்க்க காலையிலிருந்து மாலை வரை நீண்ட வரிசை நின்ற அனுபவம் உண்டு. மேலும் திருப்பதி ஏழ்மலை தரிசிக்க சுமார் 32 நின்று தரிசனம் செய்து வந்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி,
1: பெருமையே பெருமைங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருந்திருக்காங்க,
0: அனுபவிச்சிருக்காரு.
1: ஆமா, காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு.

0: ரேஷன் கடையில் பொருள் வாங்க போய் டைம் ஆயிடுச்சு, அப்புறம் சாப்பிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது வரும் பாருங்க ஒரு அழுக, அவ்வளவு நேரம் வரிசையில நின்று அப்புறம் தரேன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற வருத்தம் தாங்க இவங்களுக்கு.
1: அடுத்து வந்து வரிசையை அழுக வந்துடும்,
0: நம்ம கோபத்துக்கு பதிலா கோபம்லாம் அழுகியே வந்துடும்.
1: அப்புறம் வந்து வரிசையில நிக்கிறது எனக்கு பிடிக்காது, ஹாஸ்பிட்டல் போனா கூட நிக்க மாட்டேன், வெயிட் பண்ணி தான் பாத்துட்டு வருவேன். செல்வி
0: தெத்திலிருந்து நலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட வரிசையில நிக்கிறப்போ தாங்க சாமி கிட்ட போகும்போது போன் கால் வரும், அப்போ போன் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மணி நேரம் நிக்கிற வரைக்கும் போன் காலே வராது. இவங்க பிரச்சனை வேற

0: செல்வி தெத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. ஏன் நின்றுட்டு நம்ம போய் உட்காந்துட்டு
1: உட்காந்துருப்போம், எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா போய்க்கலாம்.
0: கடைசியில் நம்ம ஏஞ்சு போகும் அவர் இருக்கணும், அவர் ஏஞ்சு போயிட்டாரா சிக்கல.
1: அது உண்மை. இந்த டாக்டர்ஸ் பார்க்க போறப்பையும் இந்த மாதிரி நடக்கும். நம்ம போய் லைன்ல நின்று நம்ம தான் காமிக்கணும், ஓபி பேஷண்டா காமிக்கும் போது திடீர்னு டாக்டர் ஏதாவது எமர்ஜென்சின்னு வெளில,
0: டாக்டர் எங்கங்க எமர்ஜென்சி வந்துட்டாங்க ஆபரேஷன் பண்ண உடனே போயிட்டாருமா.
1: அதுதான்
0: இந்த எப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாண்டி போயிடும்.
1: அஞ்சு நிமிஷமா போகும்,
0: போயிட்டே இருக்கும்.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட வரிசையில நிக்கிறப்போ தாங்க சாமி கிட்ட போகும்போது போன் கால் வரும். அப்போ போன் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மணி நேரம் நிக்கிற வரைக்கும் போன் காலே வராது. இவங்க பிரச்சனை வேற பிரச்சனையா இருக்கு
0: பாத்தீங்களா. ஒரு முறை சென்னையில இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாரு, டிக்கெட் வாங்க கேட்ல லைன் நின்று கொண்டிருந்தேன். கேட் டூல கேட் ஒன்ல நின்றுக்கிறாரு, கேட் டூல டிக்கெட் கொடுக்கிறாரு என்றார்கள் எல்லாரும். அங்க ஓனர் கேட் ஒன்னில் தான் டிக்கெட் கொடுத்தாரு, எப்படியோ கருக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு.
1: அவரோட நேரம் கேட் ஒன்னு கேட் டூன்னு அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு.
0: கார்ல போகும்போது ஒரு வரிசையில போயிட்டு இருப்போம், போயிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு வருஷம் நிற்கும், ஒரு வருஷத்துல இருக்கும்போது அடுத்த வருஷம் நகரும். சரி நம்ம வருஷம் தான் நகரம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வண்டியை திருப்பி அடுத்த வரிசை கொண்டு போவாங்க.
1: டோல்ல நிற்கும் போது
0: டோல்ல ஏதோ
1: ஒரு லைன்ல நிற்கும் போது
0: பார்த்தா நம்ம நின்று வருஷம் போயிட்டு இருக்கோம்,
1: போயிட்டு இருக்கோம்.
0: ஆகா அப்போ நம்ம சொல்லாம பிணி பாருனா சொல்லுவாங்க பாருங்க, பேசாம நிற்கலாம் அங்கே அப்படின்னு திட்டும் பொழுது மனசு இருக்கு பாருங்க, பட்டாத பாடுபடும்.

0: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 நேரலகு பிரதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உலங்கணிந்த வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். கரைக்கல் பண்பை 100.3 நாம இருக்கிறோம் இல்லையா. அடுத்து 10:05 சிந்தனை அரங்கம் வரை இருக்குது. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நடையின் நின்றுயர் அப்படிங்கறதா தலைப்பு. 4 ஊரும் உறவும். இன்றைக்கு சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நேரலையாக மலர இருக்கிறது. இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேரலையான செய்தி எல்லாம் படிச்சலாம். ஒரு வரிசையில் நிற்கும் போது நம்ம படுற பாடு திடீர்னு நமக்குன்னு வரும் சோதனை.
2: நடந்திருக்கே அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அவங்களுக்கும் நடந்திருக்கு. நீண்ட வரிசையில நிறைய முறைய காத்திருந்த அனுபவம் இருக்கு. ஆனா கலாட்டாவே நடந்ததில்ல. நான் எப்பவும் பொறுமையா இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட மாட்டேன்.
0: அதுதான்
2: சில பேர் இப்படி இருப்பாங்க. எது வேணா நடக்கட்டும், முன்னாடி பொறுமையா போவோம் அப்படின்னு. ஆனா இதுல என்ன நடக்கும்னா, இவங்க சண்டை போடாததுனால பின்னாடி நிக்கணும் இல்லையா ரொம்ப நேரம். அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். டைம் பாஸ் பண்ணணும்ல,
0: அதனால சண்டை போடணும்.
2: ஆமா,
0: இந்த கதையை ஏன் கேட்குறீங்க? நான் அப்பொழுது திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். வரிசையில் இருந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு 3 ஷோ கூட பார்த்துருக்கேன். காட்டுமன்னார் கோயில் தெப்பம் பார்க்க ஒரு நாள் வந்தோம். அப்பொழுது தியேட்டருக்கு போய் பார்த்தா கூட்டம் நிறைய இருந்தது. அப்பொழுது கேட்டு ஏறி குதிச்சு முன்னாடி கவுண்டர்ல போய் நின்று முதல் டிக்கெட் எடுத்துட்டு போய் படம் பார்த்தது உண்டு அப்படின்னு யாத்திரமா சொல்லிருக்கா. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.
2: விடுமுறை நாட்கள்ல பேருந்து முன்பதிவு செய்ய நீண்ட வரிசையில நின்னு டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல போகும்போது டிக்கெட் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஏமாற்றத்துடன் திரும்பிய நாட்கள் வந்து நிறைய இருக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அது மாதிரி பஸ்ல பஸ் ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்போம். அப்பதான் பஸ் வரும். ஏறி டிக்கெட் போய் சீட்டை பிடிக்கலாம்னு பார்த்தா டக்குனு யாரத்தையும் போய் பிடிச்சிருவோம். நமக்கு முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சரி வந்த உடனே வெளியில இருந்து சில பேர் ஜன்னல்
2: சீட்டு
0: வச்சுக்கணும் கையில. ஏறி போய் பார்த்தோம்னா ஏற்கனவே வச்சிருந்த பேக்கு மேல இருந்து துண்டு கிடக்கும். அப்ப ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. எப்படி எல்லாம் இந்த நீண்ட வரிசை.
2: விருதாச்சலம் அரசகுழி ஜான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கலாட்டாலே எனக்கு பயங்க. அவ்வளவுதான் கமெண்ட்.
0: ஏங்க தேவையில்லாம கலாட்டா பண்ண நம்ம வளர்ந்துட்டு வந்துருவோம்.
2: இவ்வளவு நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தா இவங்க கலாட்டானாலே பயங்க
0: அப்படின்னு சொல்றாங்க. காட்டுமார்கள் டீமடப்பன் தோப்பு தெரு வேல்முருகன். நீண்ட வரிசையில் என்று காத்திருக்கும் போது கலாட்டா நடந்தால் நான் சமரசம் செய்து வைப்பேன். உடனே நான் முன்னாடி சென்று விடுவேன். தேவையை பூர்த்தி செய்து கொள்வேன். இது எப்படி இருக்கு?
2: நீங்க ரெண்டு பேரும் சண்டை
0: போட்டுக்கோங்க. ஏன் சண்டை போறீங்க? பேசாம இருங்க. யார் முன்னாடி போனோம்? உங்களுக்கு உங்களை எப்படி நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட
2: வேண்டியது.
0: அதுதான் இது நல்லா இருக்கு.
2: புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வரிசையில கோயிலுக்கு போறப்ப அலுவலக வேலையா போகும்போது போன் சேமிக்காத எண்களா வரும்.

0: அப்போ எரிச்சலாக இருக்கும், மனுஷனு டென்ஷன் ஆயிடுவாங்க. அதாவது வரிசையில் இவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க, வரிசையில் நின்று அப்போ நடந்த கலாட்டாக்கள்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால் வரும் இல்லையா ஃபோன், அதில் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா எரிச்சலாக இருக்கும். நம்ம என்ன வேலையில் இருக்கோம், இவங்க என்ன கால் பண்ணுறாங்க யாருன்னே தெரியாமல் அப்படி
1: அப்படி அந்த குறுக்க ஒரு கால் வரும் கூட்டத்துல நிக்கும் போது அப்படியே மெல்ல
0: கால் வரும்,
1: அந்த கால் நினைச்சேன் திடீர்னு நடுவில் புகுந்து முன்னாடி நின்றுக்குவாங்க அப்படி ஒன்று. இபி பில் கட்டும் போது வரிசையில வருவோம், நம்ம முறை வரும்போது அவர் சாப்பிட போயிடுவார், ரேஷன் கடையில வரிசையில் நிற்கும்போது நம்ம முறை வரும்போது மிஷின் ரிப்பேர் ஆகிவிடும், நாளை வரல என்று சொல்லுவார். சாப்பிடும் போது காலிஃபிளவர் பகடா அனைவருக்கும் நிறைய வைத்தார்கள், எனக்கு வரும்போது ரெண்டு பீஸ் தான் வைத்தார்கள். இது சமீபத்தில் எனக்கு நடந்த அனுபவம், நிறைய உண்டு. தியேட்டர்ல வரிசையில் நிற்கும் போது அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரலாம் வரிசையா வச்சிருக்காரு, ஒன்னு ரெண்டு இல்ல
0: எனக்கு வரிசையில நின்று அனுபவமே கிடையாது,
1: நாகூர் அலோன் சாஜி வந்திருக்காரு. இது போன்ற அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. ரேஷன் கடையில காலையிலிருந்து மதிய வரிசையில் நின்று என்னிடம் வரும்போது மன்னனை சரியாகி விட்டது என்று சொல்லுவார். வெயில் என்று எனக்கு அப்போது வரும் பாருங்க ஒரு கோபம், அதை சொல்ல முடியாது, சரி எல்லாம் நன்மைக்குதான் அப்படின்னு பொறுமையா வந்துருவேன்.
0: அதுதான் அப்ப வந்து கோபத்தை இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப மன்னனையே நம்ம பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு சிரிப்பு வரும், இதுக்காக வந்து நம்ம இப்ப
1: அவ்வளவு கத்திருந்தோம் அப்படின்னு.
0: பாபு முல்லைக்காடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில பேர் வேணும்னே முன்னாடி தெரிஞ்சவங்க இருந்தா இடையில பூந்துருவாங்க, வரிசையில நிப்பவங்க வாக்குவாதம் செய்வாங்க, இவங்க இதுல என்ன பண்ணுவாங்களா இருக்கும், பார்வையாளரா வேடிக்கை
1: பார்த்துக்கலாம் கடைசியில பாத்துக்கோ அப்படின்னு. குடவாசல் சசிகலா, வரிசையில் நின்று கொண்டு அடுத்ததாக நான் தான் நினைத்து நகரும் போது மருத்துவமனை கலாட்டா கேட்கவே வேண்டாம், யாராவது ஒருவர் வந்து மயக்கம் வருவது போல் தெரிகிறேன் சொல்லி முன்னாடி போயிடுவாங்க, அப்போது எனக்கு பிரஷர் அதிகமாயிடும்.
0: இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். இந்த வரிசையில டோக்கன் எல்லாம் கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் நிற்கும் போது திடீர்னு ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப முடியல நான் உள்ள படுத்துக்கிறேன்னு உள்ள போய் படுத்துவாங்க. அடுத்து
1: டாக்டரே தூக்கி அந்த முடியாது சரிதான்,
0: ஆமா
1: டாக்டர் மயக்கறதான் நடிப்பாங்க.
0: அதுதான் நம்ம முதல் டோக்கன் எடுத்தாலும் இரண்டாவதா தான் போற மாதிரி இருக்கும்.
1: இது வந்து எங்கேயுமே ஒரு பொறுமையா இருக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கும், ரொம்ப அவசர எண்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப எழுதியிருக்காங்க பாருங்க, அவருக்கு மயக்கம்னு சொல்லி நமக்கு பிரஷர் ஏறிடும், அப்புறம் நமக்கு மயக்கம் வரத்தானே செய்யும்.
0: கார்த்திகேயன் பூந்தோட்டம்ல இந்த ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை ரேஷன் கடைக்கு போய் நீண்ட வரிசையில நின்று காத்திருந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க, என் டேர்ன் வந்ததுக்கு அப்புறமா கையில பை கைக்குள்ள ரேஷன் கார்டை காணும் வீட்டுல. இது பெரிய கலாட்டா, பக்கத்துல வரைக்கும் போயிட்டு எதையாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துடும், திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம.
1: இது போறல ஒருத்தர் என்ன பண்ணாரு, நேர பிளைட்டுக்கு போறேன்ட்டு
0: போயிட்டார்,
1: வரிசையில நின்று உள்ள போய் பார்த்தா விசா வச்சிருந்தாரு,
0: ஐயோ
1: அங்கே இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் திரும்ப வந்து அடுத்த நாள் போயிட்டார்.
0: அதுதான் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, பாஸ்போர்ட் எடுக்க போயிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த
1: அந்த
0: வெளிநாடு போற வேலையே வேணாம்
1: வேணாம் போங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தர் அது மாதிரிதான் இருக்காரு, அம்மா பேட்டையில இருந்து வைத்தியநாதன் என்ன இருக்காருன்னா, 1995 பாஸ்போர்ட்டுக்கு அதிகாலையில் எழுந்து திருச்சி சென்று நீண்ட வரிசையில் நின்று விட்டேன், என்னுடைய டேர்ம் வரும்போது இன்று டைம் முடிந்து விட்டது நாளை வரல என்று கூறிவிட்டார்கள். அப்புறம் வெகு தொலைவில் இருந்து வருகிறேன் என்ற நிலையை விளக்கி கூறி எப்படியோ உள்ள சென்று வேலையை முடிச்சேன், பாஸ்போர்ட் வந்து விட்டது, ஆனால் இன்று வரை வெளிநாடு செல்லவில்லை.
0: ஆனா
1: இப்ப வந்து நம்ம காரைக்காலே கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு அப்படி திருச்சி தான் போகணும், அது ரொம்ப அவஸ்தை தான்.
0: பாண்டிச்சேரியில திருச்சி போற மாதிரி இருக்கும். திருபுவனம்ல இருந்து ரவி லட்சுமி சொல்லிருக்காங்க, பல வரிசை உண்டுங்க, எங்க போனாலும் கடைசியில தான் நிப்போம், நான் தான் கடைசி நிக்கும் போது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா போதும், எனக்கு பின்ன ஒரு 50 பேர் இருப்பாங்க, அப்பாடா நமக்கு ரேஷன் பொருளோ சினிமா டிக்கெட்டோ கிடைச்சிடும் அப்படிங்கிற திருப்தி தரும். இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கலன்னா தீந்துரும் பொருள் எல்லாம், நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு பின்னாடி உள்ள பத்து பேருக்கும் கிடைக்கல அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சு.
1: நம்ம மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்காங்கல்ல சேர்ந்து அவன் போவோம் அப்படின்னு. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னாவுல இருந்து நிறைய நடந்திருக்கு சார். அதுல ஒண்ணும் பேங்க்ல நம்ம வரிசையில் நம்ம கிட்ட வரும்போது அவங்க அப்பதான் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கும். என்ன பண்றது அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும்.
0: கோவப்பட முடியாது இல்ல
1: என்ன செய்ய முடியும், அவங்களும்

0: சிறு வயசுல வந்து தியேட்டர்கள்ல டிக்கெட் கவுண்டர் கிட்ட போறப்ப ஹவுஸ் ஃபுல் போர்டு வந்து என்ன அப்படியே பாக்கும். அந்த நேரத்துல நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு நானே பட்டிமன்றம் நடத்திட்டு இருப்பேன். கோயில் தரிசனம்
1: கோயில் தரிசனம் செய்யும் போது வயதானவர்கள் தள்ளிவிட்டு முன்னேறி கொண்டே போவார்கள். இடம் விட்டு வழிவிட்டு ஒதுங்கி நிற்பேன். வரிசையில் நிற்கும் போது வாயை கட்டி கொண்டு பொறுமை கட்டுதான் கலாட்டம் இல்லைன்னு இஞ்சி கூடி மின்சார கரண்ட் அதான தேர்னிங்க.
0: அதுதான் மெசேஜ் படிச்சுட்டே வரும்போது க்ளோஸ் ஆயிருச்சு.
1: பாருங்க இப்படிதான் இப்ப வந்து பாருங்க பதட்டம் இது மாதிரிதான் எல்லாருக்கும் வந்திருக்கும். அது மாதிரி சில வேலை என்ன செய்வாங்க நின்னுகிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரம் நின்னுகிட்டு போய் வெளில போய் டீ குடிச்சிடும் டீ குடிச்சிட்டு வருவாங்க
0: முடிஞ்சிடும் எல்லாம்
1: எல்லாம் போயிடும். இடமே அந்த இருந்த சூடே இருக்காது
0: இருக்காது.
1: அப்ப நடக்கும் பாருங்க. அப்ப வீட்டுல பெரியவங்க தான் விட்டு திட்டுவாங்க ஒன்றையெல்லாம் ஒப்படைச்சா இப்படிதான் ஒன்னதுங்க ஆகாது அப்படி அப்படி
0: இலவச இனிப்ப திட்டுவாங்க.
1: ஆமா பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வ மாதிரி ஐயா ரிங் போகும் ஆனால் மற்றவர்கள் பேசுவார்கள். ரிங் போகும்போது அதனால கிடைக்காது. இது யாரும் இல்லைங்க நம்ம காரைக்காவில் மகிழ்ச்சியாக
0: ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க.
1: அதாவது ரிங் போகுமா வேற யாராச்சும் பேசிட்டு இருப்பாங்க. ரிங் போய் எடுக்கிற நேரத்தில் கிடைக்காது
0: கட் ஆயிடும்.
1: என்ன பாருங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது
0: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு. ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவிற்கு வரிசையில் இருக்கும்போது அப்போதான் அந்த இணையம் இன்டர்நெட் வந்து வேலை பார்க்காம போயிடும் பழுதாகிரும். அப்போ காத்திருக்கும் போது எரிச்சலாக இருக்கும். எனக்கு பல முறை அப்படி நடந்திருக்குங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நடந்திருக்கு போல இப்போ நிம்மதியாக இருக்காங்க.
1: இப்போ தானே கேட்குறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடம்போடு வாழ்வு கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் வணக்கம் மட்டும் தெரிவிச்சிருக்கேன். அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும். எத்தனை சொல்றது ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு ஒரு வணக்கத்தை வச்சு நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நிறைய நேரில் ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகள்லாம் சொன்னாங்க இல்லையா. இது வந்து எல்லாருக்குமே நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க போனாலும் நான் கோயில்ல ஆனா அந்த கோயில்ல இருக்கு பாருங்க இறைவனை வழிபடத்தானே போறோம். அப்ப வந்து குறுக்க போய் வழிபடுறதுக்கு பாருங்க அந்த கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தூய்மை நம்மள்கிட்ட இருக்கணும். அப்ப நீண்ட வரிசையில மற்றவர்களுக்கு பின்னால நின்று அதன் மூலமாக வழிபடுதல் மூலமாகத்தான் ஒரு அந்த இறைவனுடைய மனசை தொட முடியும். அதனால அப்படிதான் இருக்கணும். அதுல குறுக்க போறது அதுல சிபாரிசு வைக்கிறது நம்ம கூட பணம் கொடுத்து அப்படிலாம் இல்லாம அந்த வரிசையில போனா சாதாரணமே.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது எல்லாருமே அங்க ஒரு பிரச்சனைக்காக உடல்நல பிரச்சனைக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த காத்திருக்கிற பொறுமை இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏமாத்திட்டே இல்ல அங்க டோக்கன் கொடுக்கறவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு அந்த மாதிரி முன்னாடி போயிடுவாங்க. அதுவும்
1: அது நிறைய பேர் அங்க உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வலி இருக்கு பாருங்க அதை நம்ம தான் நம்மள சுமக்கிற மாதிரிடும். அதனால அதை உணரணும். அதனால கலாட்டங்கள் ஏற்படும். வரிசையில நிற்கும் பொழுது இயல்பாக நடக்கிற கலாட்டத்தை நம்ம கேட்டோம். செயற்கையா உண்டு பண்றதுல நம்ம முறை வரும்போது திடீர்னு பொங்கல் தீந்து போயிடும். நம்ம முறை வரும்போது சாம்பார் இருக்காது. நம்ம முறை வரும்போது பேங்க் அந்த கேஷியர் டீ குடிக்க போவாரு. நம்ம முறை வரும்போது ரேஷன் கார்டில் இருக்கிறவரு ஆயில் தீந்து போயிடுவார். இது இயல்பாக நடக்கக்கூடிய வரிசையில வரும்பொழுது அதற்காக முண்டி எடுத்து முன்னாடி போய் நம்ம சில இது என்ன ஆகும் தாமதம் கொஞ்சம் நன்மை தரும்னு சொல்லுவாங்க. நம்ம நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த பொருள் இருக்காது. நம்ம அந்த போன பிறகு வரும். ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கறி வச்சிருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு முடிச்ச உடனே பக்கத்து இலையை பார்த்தோன்னா வேற ஒரு புது டிஷ் இருக்கும். ஏன்னா அவங்களும் மட்டும் அதற்கான இல்லைங்க அவங்களுக்கு வச்சதோட தீர்ந்து போச்சு அவருக்கு புதுசாக செஞ்சு வச்சுக்கம்பாங்க. அது இன்னும் வித்தியாசமாக அது மாதிரி சில இடங்கள் தாமதமாகி வந்தால் கூட நமக்கு நல்லது கிடைக்கும். முதல்ல புடவை கலெக்ஷனுக்கு போவாங்க. புடவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த புடவை கலங்கனா இல்லைங்க அவங்க எடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த கலெக்ஷன் போயிடும். அதே இதில் நம்ம பார்த்து எடுத்த பிறகு புதுசாக கொண்டு இறக்குவாங்க. அது இன்னும் இதை விட நல்லா இருக்கும்.
0: அதனால போட்டவங்க இப்போ அதை கேட்பாங்க.
1: அதை கொடுங்க நாங்கள் தான் முதல்ல வந்தோம்மா நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா எடுத்தது அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யங்கள் இருக்குது. அதனால தாமதிக்கிற இடத்துல தாமதிங்க விரைகிற இடத்துல விரைங்க. ஆனாலும் இந்த நகர்வுகள் இந்த வரிசையில் நீண்டு கிடைச்ச அனுபவம் இருக்கு பாருங்க அது ஒரு சுவாரஸ்யம் இல்லையா.
0: எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கலாம்.
1: சிரிச்சிருக்கலாம். இப்ப எவ்வளவு பேர் சிரிச்சாங்க எவ்வளவு பேர் மகிழ்ந்திருக்கோம்.
0: நான் நல்லா சிரிச்சேன்.
1: நல்லா சிரிச்சீங்களா. ஏன்னா நீங்க நிறைய இடத்துல கியூல நின்னு அந்த சாப்பாடு இல்லாம திரும்பி அதுக்காக காலையில 7 மணிக்கு நான் கூட காலையில 5 மணிக்கு நினைச்சுக்கிட்டேன். காலையில 7 மணிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது.
0: நிறைவு பெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: வானொலியில் தேன் துளி.

0: பற்றாத ஜீவனதி கரைக்கல் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கத்தோடு. நேரம் 10 மணி. சிந்தனை அரங்கத்தின் முதலில்
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக இப்போ நம்ம முட்டி வலின்னு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே சின்ன வயசாக இருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45 அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ பெயின் வராங்க. எதுவும் இன்ஜுரி இல்லை. ஒன்று வந்து ஒரு ரீசன் வந்து மெயினாக வெயிட்னால. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வரது வந்து இந்த சைனோல் ஃப்ளூடுன்னு சொல்லுவோம். உள்ளர எண்ணெய் பசை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டோர் லாக்கில் வந்து சத்தம் வருதுன்னு வச்சுங்க, கீச்சு கீச்சுன்னு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வந்து எண்ணெய் விடுறோம். அதனால் என்னாவும் கேட்டிங்கன்னா உராய்த்தன்மை கம்மியாகும். ஸோ அதனால் வந்து சத்தமும் வராது உங்களுக்கு. சிமிலர் அதே மாதிரி தான் முட்டிக்குள்ளேயும் எந்த இடத்துல ஒரு ஜாயின் இருக்கோ, மிஷினாக இருக்கட்டும், நம்மளோட உடம்போட ஜாயிண்டாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு வந்து உராய்த்தன்மை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் பசை மாதிரி ஒரு விஷயம் தேவை. அதில் இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கிறது தான் அந்த சைனோல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இது மெயினாக என்னென்ன வேலைக்கு நம்ம உடம்புல மெயினாக முட்டியில் இருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த ஃப்ரிக்ஷனை மெயினாக கம்மி பண்ணும். கார்ட்லேஜுக்கும் அந்த ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட் கொடுக்கறத இது பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, நம்ம நடக்கும் போது ரன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அந்த ஃப்ளூயிடோட ஷாக் வந்து அப்சர்வ் அந்த வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறமேட்டு அந்த மேலே இருக்க கார்ட்லேஜ்னு சொல்கிறோம்ல மூட்டுக்கு மேலே, அதில் இருக்க மூட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து ரத்தோட்டம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு எங்கேருந்து இந்த நியூட்ரிஷன் போகுதுன்னா, மெயினா வந்து அந்த கார்ட்லேஜுக்கு போற நியூட்ரிஷன் எல்லாமே வந்து இந்த சைனோல் ஃப்ளூயிட் மூலமா தான் போகுது. சோ அதே மாதிரி வந்து இது வந்து ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து வேர் அண்ட் டேர் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணுது. இது குறைஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படினு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முட்டி வலி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பயங்கரமா ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி கிரப்பிட்ட சவுண்ட் கேட்கும், கர்ற கர்றன்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி தேய்மானம் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்துடும். இது நான் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த சைனோல் ஃப்ளூயிட் இயர்லியரா இந்த மாதிரி வர ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி இருக்க எப்படி நான் சின்ன வயசுல இருக்கிறத நான் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான வேலை தான். கரெக்டான வாக்கிங், சைக்கிளிங், முட்டி வலி இருக்கா சைக்கிளிங் மாதிரி பண்ணுங்க. இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் மேல இருக்க மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இது எல்லாமே என்னாகும் கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த சைனோல் ஃப்ளூயிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் ஹெல்தி ஆகும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது டயட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, மெயினாக அந்த ஒமேகா 3 இது எடுக்கலாம். அந்த வால்நட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சீட்ஸ் இந்த மாதிரி வகைகள்லாம் ஜாஸ்தி இருக்குது அந்த ஒமேகா 3. இல்லை டேப்லெட் ஃபார்ம்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த கொலாஜின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரோட்டீன் ரிச் டயட் இந்த மாதிரி இது எடுக்கணும். கண்டிப்பாக அந்த விட்டமின் சியும் இதில் வந்து கொஞ்சம் கார்ட்லேஜ் ஹெல்தியராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக சிட்ரஸ் ஃப்ரூட் லைக் ஆரஞ்சு இந்த மாதிரி, ஆரஞ்சு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லெமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அந்த கார்ட்லேஜ் கொஞ்சம் இது பண்ண ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து தண்ணி. தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் ஹைட்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்லேஜுக்கான இதுவுமே இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இது கூட சேர்த்து விட்டமின் D3 கால்சியமும் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமானது லோடை கம்மி பண்ணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இதாகும். சில பேஷண்ட்க்கு வந்து கிரேட் 2 தேய்மானத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் தனியாகவே இருக்குது. அது வந்து நம்ம ஆயில் மாதிரி இருக்கும், ஸோ ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது வந்து ஜெல் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ பூஸ்டப் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த தேய்மானம் இதெல்லாமே நமக்கு கம்மியாகும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் நீ பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸாக போய் டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடணும்னா சீக்கிரமாக சரியாகும்.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
2: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேயர்களினை கேட்கலாம். சிந்தனை அரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துறிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், இவர்களோடு உள்ளாவரும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு நடையின் நின்றுயர். நடையின் அப்படின்னா நடை, அந்த நடையில நின்று உயர்தல். நடையின் நின்று உயர், நடையில நின்று உயர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அடக்கியது, ஒரு செயல்பாட்டை உள்ளடக்கிய தலைப்பு இது. இது குறித்து நேயர்கள் கருத்துக்களை பகிரலாம். 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணில் அழைக்கலாம். அல்லது 2994-8 இந்த எண்ணும் உங்களுக்காக இருக்கிறது. அல்லது 2995-8 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: 9495 முதலே சொல்கிறேன், 9566427231 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, காரை பெண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முகநூலில் பதியப்பட்டிருக்கிற அந்த பதிவுலையும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். நடையின் நின்றுயர் அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் எப்பொழுது பேசலாம். எப்பொழுதுமே உங்கள்கிட்ட சொல்கிறது தாங்க, நீங்கள் சுருக்கமான தகவலை நிறைய சொல்ல காத்திருக்கிறீங்க நேயர்கள். செறிவான கருத்துக்களை குறைவான நேரத்தில் சொல்லும் பொழுது நமக்கும் நிறைய நேயர்கள்ட்ட கருத்துக்களை எடுக்கலாம். முதலாவதாக இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்வதியா?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல்
0: நல்லா இருக்குங்க. பேசுங்க.
1: நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையிலும் சரி நடையிலும் சரிதான், நம்ம போகக்கூடிய பாதையில இருந்து ரொம்ப வேகமா போக கூடாது. போன பாதையே திரும்பி பார்க்கணும். நம்மள ஒருத்தவங்க ஏற்றி விட்டுருப்பாங்க ஐயா, அத மேல போய் என்ன செய்யணும், அவங்கள திரும்பி பார்க்காம இருக்க கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் மேல ஏற்றி விட்டேன் திரும்பி கூட பாக்கலாமா? இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது.
0: சரி,
1: நடந்து செல்லணும், பின்னாடியும் பார்க்கணும். பின்னாடி ஆபத்து வந்தாலும் அதற்கு தகுந்த ஆயத்தமாக நம்ம இருக்க வேண்டும்.
0: நடையை நின்றுயர்னா நடைய நடந்து நடக்கும் பொழுது நிதானித்து நடக்கணுங்கிறீங்க.
1: ஆமா ஆமா, பின்னாடி வரக்கூடிய ஆபத்தையும் பார்க்கணும்.
0: சரி சரி,
1: நம்மளை தூக்கி விட்டவர்களும் மேலே போனாலும் கண்டிப்பாக இறுதி வரைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது கொஞ்சம் கருத்து.
0: நன்றி.

0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன்.
1: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
0: பேசுங்க.
1: நடையில சார் நேர்மையான நடையா இருக்கணும். அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது. நம்ம நேரிய வழியில பயணம் செய்யணும். நம்ம ஏறின பாதையே மறந்துடக்கூடாது. நல்ல வழியில போகணும். நல்ல உயரத்துக்கு போகணும்.
0: இப்ப நீங்க நடைன்னு சொல்ல வர்றது வாழ்க்கை நடைமுறையை சொல்றீங்க.
1: வாழ்க்கை நடைமுறை.
0: அருமை, அருமையா சொன்னீங்க. அழகா தலைப்பு.
1: அனைவருக்கும் நன்றே செய்ய வேண்டும்.
0: சரி,
1: அதையும் இன்றே செய்ய வேண்டும்.
0: அருமையா சொன்னீங்க செந்தில் கண்ணன். நன்றி இணைப்புல வந்தது.
1: வாய்ப்புகள்.
0: அழகா தலைப்பை பிடிச்சாரு. நடையின் அப்படின்னா வாழ்க்கை நடைமுறை தான் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. நன்றி இணையருக்கு.
2: திருச்சி சாரதாசு.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்.
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமாய் இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சிந்தனை நேரம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு நடையின் நின் உயர். இணையக்கூடிய நேர் என்ன சொல்ல வர கேட்போம். வணக்கம்.
7: வணக்கம் சார். கும்போணம் டிஎஸ் பாலு.
0: பேசுங்க.
7: நடையா இப்ப நான் எங்க போனாலும், நான் வடக்கு பகுதியூர் போனாலும், சிந்தனைக்குழு போனாலும், சிக்கலுக்கு போனாலும் நடந்துதான் சார் போறேன். ஏன்னா பஸ்ல கூட போன 10 ரூபா ஆகும் ஒரு குடுத்து நம்ம போயிட்டே இருப்பேன். ஏன் சொல்றேன்னா, இப்ப தேவை வந்து அந்த குதிரைக்கு உரப்போ இந்த சைடுல ஒரு பார்வை மறப்பாங்கல்ல, நேர்கொண்ட பார்வையில போகணுங்கிறதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு சகாப்தம் இல்லாம நமக்குள்ள நாம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கறத நாம சிந்திக்கிறான ஒரு வாய்ப்பு எனக்கு இப்ப இந்த 60 வயசுல உயர்வு அப்படிங்கிறது. நீங்க தான் பெரியவங்க கற்றவங்க சொல்றதை கேட்டாலும் அது போதும் எனக்கு தோணுது. ஒரு நாளிதழ் போதும், வானொலி போதும், மற்றொரு உணவுகள் இல்லைன்னா கூட என் மேல நம்பிக்கை இருக்கு, இறையருள் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுவது?
8: கணபதி நகர் எஸ் மலோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
8: அதாவது வந்து வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் இருக்கு எல்லாருக்கிட்டயுமே. ஏன்னா மத்தவங்க பொருளை கையாளணும், அப்படிலாம் கையாண்டுதான் குறுக்கு வழி பாஞ்சுதான் நம்ம உயரணுங்கிறது கிடையாது. நம்ம பொறுமையா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து எப்ப தயார் வருதோ அப்ப வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி மேல போகணும்.
0: நமக்கான முறை வரும்பொழுது நம்ம மேல போயிடலாம்.
8: ஆமா, போகலாம். அதுக்கு வந்து பொறுமை காக்கணும். அவ்வளவுதான்.
0: குறுக்கு வழியில இப்ப வந்ததுன்னு போயிடக்கூடாது. நம்ம பொறுமையா இருந்தவரை நமக்கு நல்ல சிந்தனை இருந்தவரை நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
8: நன்றி.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
9: நாகை மாவட்டம் நீலாபடி.
0: பேசுங்க காளிதாஸ்.
9: நீண்ட நாள் இடைவெளிக்கு முறை வந்துருங்க சார்.
0: மகிழ்ச்சி
9: சார். நம்ம வந்து சார் எப்பயுமே கடல் இந்த பாதையை நினைக்காம சார் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. சுருக்கமா சொல்றாரு, கடந்து வந்த பார்த்து நினைக்கணும். இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறது?
10: ராஜேந்திரன் மணக்குடியா.
0: பேசுங்க
10: ஐயா. அதாவது என்னோட திருமணத்துக்கு முன்பு ஐயா என்னுடைய வாழ்க்கை நடந்த பாதைங்க என்னுடைய நடையும் வந்து தரணுமுருடாக இருந்தது. அதே நான் 92 பெறாத சந்தித்த பிறகுதான் எனக்கு புரிந்தது வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம். இந்த ஒரு உயர்ந்த தத்துவம் எனக்கு வந்து மனசு அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு ஒரு தெளிவான பாதையில் போய் என்னால் முடிந்த உதவியை மற்றவர்கள் செய்து நான் இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்து கொண்டிருக்கேன் ஐயா.
0: நன்றி நன்றி
10: அண்ணா.
0: அழகா சொன்னார். இணைய கூட அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: யார் பேசுவது?
0: உடையார் வளைய மதியின்.
1: பேசுக.
0: அறம் வழுவா வாழ்க்கை, அதுதான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறை.
1: சிறப்பு.
0: யாருக்காகவும் எதற்காகவும் நான் அதை மாற்றிக்கொண்டதில்லை. இவன் எப்படியும் இழுத்த இழுப்புக்கு வருவான் என இல்லாமல், இவன் இப்படித்தான்
1: என்று ஒரு முத்திரை,
0: என் தனி அடையாளம். நன்றி சார்.
1: சிறப்பு, சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப அழகா நேயர் சொன்னார் பாருங்க. எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, அறம் சார்ந்த வாழ்க்கை தான். இவன் இப்படித்தான் ஒரு முத்திரை நம்ம மேல முதல்ல குத்தப்பட்டுணும். அது ரொம்ப நல்லது. முத்திரையே ஒரு பொய்யா உருவாக்கல நினைக்க முடியாது, எப்படி இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். அவர் ரொம்ப நேர அழகாக சொன்னார், நான் இப்படி தான் வாழும் பொழுது அதை எளிதாக அடையாளம் ஆயிடும், அப்படி நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயருக்கு மிக்க நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

எங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: காற்றில் நடமாடி காது மடல்களுக்குள் நர்த்தனமாடும் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேரலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு வைக்கிங்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நேரலை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நிலமாய் வாழ் தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தார்ப்பாய்கள் கிரீட்டன் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளையத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: கரைக்கல் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு நடையின் நின்றுயர். இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: யார் பேசுவது?
11: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: பேசுங்கம்மா.
11: நமது வாழ்க்கை என்னும் நடையில் நன்னடத்தையோடு ஒழுக்க நெறியோடு வாழும் மரத்தை நாம எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுவிடக்கூடாது. மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்திற நாகுல நீரத்திற, அதாவது மன தூய்மை. தீய எண்ணங்கள் இல்லாத யாருக்கும் தீங்கு நினைக்காத தூய்மையான மனம்தான் முதன்மையான அறம். இந்த அறம் நம்ம கிட்ட இருக்கும்போதுதான் நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நம்ம இந்த எண்ணம் வரும் நிமிர்ந்த நன்னறையோடு நேர்கொண்ட பார்வையோடு நம்ம கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். நாம மணல்ல நடக்கும்போது நம்ம காலடிகள் தடம் பதிக்குது. நமக்கு பின்னால் வருபவர்கள் அந்த தடத்தை பார்த்து பயணிக்கும் பொழுது நம்முடைய நன்னடத்தை என்ன நடை மிக உயர்வாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் போதுதான் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டும் தடமா அது இருக்கும். அப்படின்னு நாம அணியிற காலணிகள் நமக்கு அழகாக தர அழகா இருக்கலாம். ஆனா நாம நடக்கும் நன்னடத்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த நடை மட்டும்தான் நம்முடைய வாழ்வுக்கு வந்து உண்மையான மதிப்பையும் அழியாத புகழையும் தரும். அதாவது சொல் தூய்மை, செயல் தூய்மை, உறவு தூய்மை, இப்படி பிறருக்கு உதவும் நடை சொல்லிக்கிட்டே போகலாம் நன்னடத்தில. ஆனா இந்த நன்னடத்தோடு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நமக்கு தலை நிமிர்ந்து நன்னடத்தோடு நம்ம வாழலாம்.
0: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
12: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளரின் சிந்தனை அரங்கத்தையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: பேசுங்க ஐயா.
12: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா.
12: அதாவது நன்னடத்தை நெறிமுறைகளின்படி நட்பு போற்றி வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறேன்.
12: எப்போதும் நட்பு தான் நமக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த நட்பை நல்ல நட்போட நண்பர்களோடு பழகி

0: நல்ல எண்ணத்தோடும் மனித நேயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: சரிங்க, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரம் 10:25:39. இணைந்திருக்கிறோம் கரைகால் பண்பலையோடு. நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம், தலைப்பு நடையின் நின்று உயர். இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது? பேசுங்க ஐயா.
4: அதாவது நடத்தைங்கிறது வந்து பெருமையிலேயே வர்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து படிப்பிலே அனுபவத்திலேயும் ஒண்ணு இருக்கு.
1: ஒண்ணு பிறப்பிலேயே வர்றது, ஒண்ணு நடைமுறையில வர்றது.
4: மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த வளர்ப்பை பொறுத்துதான் நடத்தை அமையும். அதாவது செல்லம் கொடுக்கறது தப்பு இல்ல, தப்ப தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டி திருப்பி வளர்ச்சதான் சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளத்தனையா மலர் நீட்டம் மாந்தரம் உள்ளத்தனையா வேறு உள்ளத்தை வந்து தெளிவுபடுத்திட்டு இருந்தோம்னா அந்த நடத்தையுமே நல்ல நடத்தையான நம்ம வாழ்க்கை உயர்ந்தது என்னுடைய கருத்துங்களா.
1: சிறப்பு, நன்றி. உள்ளத்தனையது உயர்வு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: யார் சொல்வது?
5: வேத கருப்பம்பளம் தெற்குல இருந்து சா சிவகுமார்.
1: பேசுங்க.
5: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க ஐயா.
5: அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து நன்னடத்தை தாங்கய்யா நம்முடைய உயர்வை கொடுக்கும். ஒருவர் வந்து எப்படி இருக்கிறார் என்பதற்கு நம் நடந்து கொள்ளுகின்ற விதம், வாழ்க்கையினுடைய விதம், அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அவர் நன்னடத்தை உடையவர், அவர் வந்து நல்ல பண்பானவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த நடத்தை விதி என்பது. அது பார்க்கின்ற போது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நிலையினும் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மானா பெரிது. ஆக ஒருவர் வந்து எப்படி இருக்கிறார் என்பதை வந்து நான் வந்து ஒருவர் டக்குன்னு கணிக்கிற முடியாது, அவருடைய நன்னடத்தை வச்சுதான்
1: கண்டுபிடிக்க
5: வந்து கணிக்க முடியும் என்பதுதான் கருத்தாக பதிவுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணையக்கூடிய அடுத்த நீங்க வணக்கம்.
6: எனக்கு வணக்கமுங்க.
1: வணக்கமுங்க.
6: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
1: பேசுங்க.
6: அதாவதுங்க நம்ம நம்ம என்ன தொழில் பண்ணோம்னா நம்ம நேர்மையோட நல்ல ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த நடந்தே நம்மள வந்து உயர்த்தி. ஏன்னா சொல்லுவாங்க அவர் எப்படின்னு கேட்க போது அவர் நட சரியில்லை அப்படிம்பாங்க.
1: சூப்பர், நட சரியில்லை
6: நம்மளோட ஒழுக்கத்தோட சேர்ந்தது. அந்த ஒழுக்கத்தோட நம்ம நடந்துட்டு நம்மளோட நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அது நல்ல ஒழுக்கத்தோட நடந்துட்டோம்னா நிச்சயம் நம்மளை உயர்த்து அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: வணக்கமுங்க. நல்ல அழகா சொன்ன கணேசன் திண்டுக்கல்ல இருந்து. நட சரியில்லை அப்படின்னா நடந்து போற நட சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை, நட சரியில்லைன்னா நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு போறல, நடையில் உயர முடியும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கணேசன். நன்றி அவருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ.
1: வணக்கம் யாருங்க?
7: அன்பான வணக்கம் சார்.
1: சொல்வது யார்?
7: தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். சுத்தாலம் மாரியம்மன் கோயில், என்எஸ் மோகன்.
1: பேசுங்க.
7: நடையின் நின்றுயர், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவது.
1: ஓ,
7: ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் மட்டும் ஒழுக்கமா இருக்கிறத மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ஒழுக்கம் இல்ல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அது வந்து ஒழுக்கம் கிடையாது. இந்த சமூகத்துல இந்த பறந்து விரிந்த உலகத்துல அனைத்தும் பேரும் நம்மள வந்து ஒழுக்க ரீதியான மனிதர்னு சொல்லணும். அதாவது வீட்டுல வந்து ஒழுக்க ரீதியா இருக்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு வெளியில வந்து அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு போறது அது வந்து ஒரு ஒழுக்க ரீதியா தான் இருக்காது. அது நடையின் நின்று நாயகனா இருக்காது. அது வாழ்க்கையில எப்போதும் பாத்தீங்கன்னா எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா வெளியில வரும்போதும் சரி, உள்ள வரும்போதும் சரி, மக்களிடத்துல பழகும் போதும் சரி, நின்றுயர் நாயகனாக விளங்குவதுதான் மனித பண்பு. மனிதனாக இருக்க முடியும், ஒழுக்க ரீதியா இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன் சார்.
1: நன்றி,
7: வணக்கம்.
1: சுருக்கமா நேரில் தொடர்ந்து சுருக்கமா பேசுறாங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. நடையின் நின்றுயர் நாயகனாக இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமா இருக்கணும். ரொம்ப அழகா வலியுறுத்தி பேசியிருக்காரு மோகன் ஐயா. நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
1: யார் பேசுவது?
8: பாபுராஜ் முகமது இக்பால்.
1: பேசுங்க ஐயா.
8: நான் ஒரு ஈய மணி அவரது பாடிய நபி வழி நடந்தால் நரகமில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு, ஞாபகம் வருதுங்க. இறைவசனமான அது வந்து நபிகள் நாயகத்துக்கு தான் வந்து இறங்குச்சு. அவங்க தான் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பரப்புனாங்க, குரான்ங்கிற ஒரு வேத நூல் மூலமா மக்களுக்கு பரப்புனாங்க. அவங்க வந்து இறை வசனத்தை வந்து அவங்களே வாழ்ந்து காட்டியிருக்காங்க.
1: சரி,
8: இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்மையா நடந்திருக்காங்க. அதனால நாம அவர் வழியில நடப்போம். நன்றி.
1: சிறப்பு, சிறப்பு. பெரியோர்கள் வழியை பின்பற்றுவது. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு பெரியவர்கள் வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதை பின்பற்றி நடந்து அந்த உயர்த்த அடையணும்.

0: அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு முகமது இக்பால். தொடர்ந்து பேசலாம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிலை சிந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறோம். இன்றைய தலைப்பு நடையின் நின்றுயர் அப்படிங்கிறது தான் தலைப்பு கொடுத்துரும். இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் முகநூலில் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்கள்டேருந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். விருதாச்சலம் அரசக்குழி ஜான் என்ன சொல்லியிருக்கிறாரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மட்டும் அனுப்பியிருக்காரு. சரி, திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. முட்களின் பாதையில் நடந்தால் தான் மலர்களின் மென்மை உனக்கு புரியும், துன்பத்தின் நிழலில் நின்றால் தான் இன்பத்தின் வெளிச்சம் உன்னை சேரும், வாழ்க்கையின் கஷ்டங்களை சகித்து கொண்டால் மட்டுமே நல்ல நாட்களின் அருமை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நடையின் நின்றுயர், நமது நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் குறிப்பது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம், உண்மையாகவும் நேரம் நடந்து கொண்டால் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவி நச்சுப்பிள்ளை குடும்பமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நடையில் நின்றுயர், நடை என்றால் ஒழுக்கம் அல்லது வாழ்க்கை முறை, நல்ல ஒழுக்கத்தில் நின்று அதில் உயர்ந்த நிலையை அடைந்த உத்தம நாயகன் என்று பொருள் அப்படின்னு சொல்லி கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பி இருக்கிறாரு.

0: நடையின் நின்று என்பது வாழ்க்கையில் நடைமுறை, நல்ல சிந்தனை, தன்னம்பிக்கை, பொறுமை, ஒழுக்கம், பிறரிடம் அன்பும் மரியாதையும், உணர்வுகளை சமநிலைப்படுத்தும் திறன், இலக்குடன் வாழும் மனப்பான்மை, இவை வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சி மற்றும் மனநலத்திற்கு உதவும்னு சொல்லி திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் கமிந்த ராஜா அனுப்பி இருக்கிறாரு. அடுத்தது புவனகிரி சுமதி அனுப்பியிருக்கிறாங்க. மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்றும் நல்லொழுக்கம் மிக அவசியமாகும். நல்லொழுக்கத்தை நடைமுறையில் உறுதியாக பின்பற்றுவது உங்கள் தனிப்பட்ட நற்பெயரை என்றும் நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அமதராயன்பேட்டை பாரி வள்ளல் நிகழ்ச்சி அனைத்து மிக அருமை அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிட்டார். குடவாசல் சசிகலா, நடையில் நின்று உயர், நாம் நடக்கும் பாதையில் கல்லும் முள்ளும் இருந்தாலும் இதை பொருட்படுத்தாலும் தேர்ந்தெடுக்கும் பாதையில் நல்ல பாதையால் நல்லதே நடக்கும், நன்மை பயக்கும். பட்டாம்பூச்சிகள் தேடிக்கொண்டில்லாமல் தோட்டங்களை உருவாக்க வேண்டும், அப்போது பட்டாம்பூச்சிகள் தானே நம்மை தேடி வரும்னு சொல்லி ஒரு அழகான உவமையை சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, நல்லதே நினை நல்லதே நடக்கும், மற்றவர்கள் எதை செய்தால் என்ன, நம்ம நல்லதே செய்வோம், நல்ல சிந்தனையுடன் இருப்போம், நல்லதே நடக்கும், நாம் செய்யும் தானம் தரும் நம் தலைமுறையை காப்பாற்றணும்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இருக்காங்க. வேகமல்ல நிதானமே வெல், வேகமாக ஓடுபவர்கள் சீக்கிரம் களைப்படைவார்கள், சீராக நிதானமாக நடப்பவர்கள் நீண்டதும் செல்வார்கள், வாழ்க்கையிலும் பொறுமையை நிலையான வெற்றியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நடையின் நின்றுயர், நல்லொழுக்கம் நேர்கொண்ட பாறை வாழ்க்கைக்கு உயர்வுக்கும் நல்ல வழிகாட்டின்னு சொல்லி ஜோதி அண்ணன்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையின் நடைமுறை நடை வாழ்க்கையின் நடைமுறை முதல் நடை நம் அப்பா, ஏன்னா முதல்ல நம்ம கையை பிடித்து நடக்க வைத்தவர் நம் அப்பா, அடுத்து நம்ம கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர், அடுத்து நம் மனைவி, அடுத்து நம் பிள்ளைகள், நம் செய்ய கையை பிடித்து நடக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி பூந்தோட்டத்திலேருந்து கார்த்திகேயன் அனுப்பியிருக்காரு. பாபு முள்ளக்கால்லேருந்து வாழ்த்துச் செய்தியை சொல்லியிருக்கிறாரு. காட்டுமலர் கோவில் மடப்புறம் வேல்முருகன், வாழ்க்கையில் நாம் என்றும் நிலையாக நிற்க வேண்டும், நிலையாக பேச வேண்டும், நேர்மையாக உழைக்க வேண்டும், நமது நேர்கொண்ட பார்வை நம் பிள்ளைகளும் இதே நடைமுறை கடைபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காரு. நமது நடத்தை மற்றவர்களை புண்படுத்தாமல் நேர்மையாக ஒழுக்கவும் மற்றவர்கள் பாராட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், கடைஞ்சொற்களை தவிர்த்து நல்லதே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் காலை வணக்கம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நான் டைலில் வேலை செய்கிறேன், இன்று வரை கஸ்டமரிடம் பொய் சொல்லாமல் இருந்து வருகிறேன், தொழிலில் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நேர்மையை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கிறாங்க. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பறவை வாழ்க்கை உயர்வுக்கு வழி, செய்யும் தொழிலில் நேர்மை கலந்த நன்னடத்தை இருந்தால் நிச்சயம் உயர்வுக்கு வழி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் சொல்லி இஞ்சி கொடி மின்சாரக்கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்கள் முகநூலில் நிறைய அனுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் இணைப்பில் வரக்கூடிய நேரில் என்ன சொல்ல வர்றாங்க, தொலைபேசி வழி அவர்களை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க.
1: அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம செல்லக்கூடிய பாதை வந்து நேர்மையான பாதையா தேர்ந்தெடுத்து நடக்கணும், நேர்மையா நடக்கணும், மற்றவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து அன்பா நடக்கணும்,
0: நல்ல பாதையில நம்ம நடை இருக்கணுங்கிறீங்க.
1: ஆமா, மற்றவர்கள்ட்ட அன்பா நடக்கணும், பெரியவர்கள்ட்ட வந்து மரியாதையா நடக்கணும், எல்லோரிடம் உண்மையா நடக்கணும். இப்படி நடந்தா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து உயர்வு நிச்சயம். நன்றி. வணக்கம் சார்.
0: சிறப்பு சிறப்பு, சுருக்கமா சொன்னதுக்கு நன்றி, ரொம்ப அழகா சொல்றேன். இணையக்கூடிய அடுத்து நீங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க?
2: இனிய காலை வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேசுங்க
2: ஐயா. இன்னும் நடைமுறைகள்ல இருக்கிறது ஐயா, இப்ப அந்த வீடு கட்டுறதுனால வந்து முதல்ல பூமி பூஜை பண்ணுவோம் ஐயா, அப்புறம் வந்து வீடு கட்டி நில இது ஜன்னல் வைக்கும் போது, அப்புறம் வந்து நம்ம வந்து பெரியவர்கள் பெரியவர்கள் பேச்சை கெடுத்து அவங்க வச்சுட்டு நம்ம வந்து முன்னாடி வந்து நிலைக்கு வந்து முன்னாடி வந்து பல இதுகள்
0: பூஜை பண்ணுவாங்க.
2: பூஜை பண்ணுவாங்க, அந்த நிலைக்கு கீழே வந்து அந்த சிலை வைப்பாங்க. அப்புறம் வீடு கட்டி முடிஞ்சோம்னா பால் காய்ச்சும் போது வந்து சில ஐயரை வச்சு சில மந்திரங்கள் ஓதுவாங்க. அதுல உள்ள கிரகங்கள் கழியறதுக்கு பாப்பாங்க. அப்புறம் வந்து ஒன்னொண்ணுங்க, அப்புறம் வந்து தாய் மாமன்கள் வந்து காது குத்துனா தாய் மாமா மடிகளை வச்சுதான் அது காது குத்து வாப்பல.
0: சரி.
2: அதே மாதிரி சீர் சீர்த்து எல்லாமே வந்து நடைமுறையில வந்து என்ன நடக்குதோ அதே மாதிரி செய்வாங்க.
0: நீங்க நடைமுறையை பத்தி சொல்றீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
0: நடைமுறையை பத்தி நம்ம பேசுறோம், நடையின் நம்ம நடக்கிற நடவடிக்கை இருக்குல்ல அதை பத்தி நம்ம பேசுறோம். நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றிங்க.
0: இணையக்கூடிய அடுத்த நீங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
3: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: அதாவது நம்ம பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, நம்மள அடுத்தவங்க பாத்துக்கிட்டு யோசிக்கிறதே கிடையாது. நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, அடுத்தவங்களோட சிந்தனை

0: அப்படின்னு பாக்குறது இல்ல,
1: அப்படி நினைக்கிறதே இல்ல. அடுத்தவங்களோட சிந்தனைகளை என்னைக்கு நம்ம புறக்கணிச்சிட்டோமோ அன்னைக்கே நாம வந்து நம்மளுடைய நேர்மையான சிந்தனைகள்ல இருந்து தவறிட்டோம்னு.
0: இதுல கூட ஒரு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நல்லது உயர்வானது செய்யும் போது அடுத்தவங்க பாப்பான்னு வெக்கப்படுறதெல்லாம் உண்டு. ஆனா ஒரு கேடு உள்ள செயல்ல ஒரு தப்பான செயல் செய்யும் பொழுது யார பத்தியும் கவலைப்படாம யாருக்கும் தெரியாது நினைச்சு செய்யறதும் உண்டு.
1: நம்ம சமுதாயத்திலே அடுத்தவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, நாம நம்மளோட விஷயத்தை செஞ்சிருவோம் நினைச்சு பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணோம். இது மாதிரிதான், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டுல நம்ம யோசிக்கும் போது முதல்ல நாம திருந்துறோம், நாம அடுத்தவங்களை திருத்துறோம் நினைக்காது. முதல்ல நாம அந்த விஷயங்களை செஞ்சிருக்கோமான்னு யோசிப்போம். யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மள்ட்ட நல்ல விஷயங்கள் தங்கும். அப்பதான் நம்ம அடுத்தவங்களோட நம்மளோட நாம இணக்கமா இருக்க முடியும்.
0: சிறப்பு சிறப்பு
1: இதுதான் முக்கியம். யதார்த்தமான வாழ்க்கை அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நாம அடுத்தவங்களோட இணக்கமாவும் அதே சமயத்துல

0: நாம அந்த விஷயங்களை செஞ்சிருக்கோமான்னு யோசிப்போம்.
1: நாம தெரிஞ்சிருக்கும்
0: போது மட்டும்தான் நம்மள்ட்ட நல்ல விஷயங்கள் தங்கும். அப்பதான் நம்ம அடுத்தவங்களோட நம்மளோட நாம இணக்கமா இருக்க முடியும்.
1: சிறப்பு சிறப்பு
0: இதுதான் முக்கியம். யதார்த்தமான வாழ்க்கை அப்படிங்கறது வந்து நாம அடுத்தவங்களோட இணக்கமாவும், அதே சமயத்துல நாம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல முறையில உள்ள ஒரு நடைமுறை உள்ள ஒரு மனிதனா வாழணும் அப்படின்னா இது முதல்ல வேணும்.
1: சிறப்பு சிறப்பா சொன்னீங்க பாண்டியன், ரொம்ப அழகா சொன்னாரு. நாம அடுத்தவங்களை திருத்தணும் நினைக்கிற நாம திருந்துடும். முதல்ல நாம திருந்தக்கூடிய அளவுல இருக்கிறோங்கிற எண்ணமே வரணும். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்தி புரமென சத்தியம் கண்டேன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அப்ப திருந்தக்கூடியவர்கள் தான் நாம. நாம எது பத்தியுமே கவலைப்படல, நம்ம எல்லாத்தையும் தாண்டி இருக்கணும் நினைச்சிடக்கூடாது. ரொம்ப அழகா பாண்டியன் சொன்னாரு, பிறரை திருத்துவிட நாம திருந்தணும் அப்படின்னு இருக்காரு. பிறருக்கு தெரியாது நினைக்காதீங்க, எல்லாரும் பார்வை நம்ம மீது இருக்கும், அதனால சரியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். அதற்கு முன்பு
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கும் காரைக்கால் பண்புலையோடு இது சிந்தனை அரங்கம், நடையின் நின்றுயர் அப்படிங்கிற தலைப்புல நேரோட பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
4: பாக்கம்பருத்தி வீரசுமதி.
1: பேசுங்க.
4: அதாவது சார், அன்பின் வழி நம்ம வெற்றி அடைவதற்கு நாம அன்பதான் சாதிக்க முடியும். ஆணவத்தால எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அதாவது கோபம் வந்து ஒரு நிமிடம் தான் நமக்கு ஜெயிக்கும். அன்பு அமைதி அன்பு வாழ்க்கையே வெல்லும் சார். அதாவது நம்மை வந்து சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே நம்மை செதுக்க உயரும் சாதனை தான் சார் வாழ்க்கை.
1: சிறப்பு சிறப்பு. நம்மை
4: நிமிஷமா எதுவா இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கணும். தப்பே இல்லை சார்.
1: சரிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. நம்மை செதுக்கணும். நன்றிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நம்மை செதுக்கும் சாதனைகள். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
1: யார் பேசுவது?
5: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்க.
5: நடை என்றாலே சார் நமது நடவடிக்கைகள், அதாவது நமது செயல்கள். நமது செயல்கள் நல்லவையாக இருந்தா துணிச்சலோட நிமிர்ந்து செல்லலாம், நிற்கலாம். பெண்கள் எப்போதும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எவருக்கும் அஞ்சாமல் நேராக நிமிர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு நிகராக சமத்துவ உணர்வுடன் சமூகத்தின் குறுகிய கட்டுப்பாடுகளை தகர்க்கும் நேர்மையான பார்வை உடையவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துது. பெண்கள் வந்து சமூகத்துல எவ்வித அச்சமும் இல்லாமல் சன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக பாரதி நிமிர்ந்த முன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த ஞானத்திற்கும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் உடையவர்களாய் சன்மானத்தோடு வாழணும்னு தெளிவா சொல்லியிருக்காரு. கம்பீரமா நடந்த நேர்மையான கொள்கைகளோட இருந்த அப்படிங்கிறார். அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டு அறிவாற்றலோடு வாழ வேண்டும் என்பதுதான் பாரதியோட விருப்பம். இன்று பெண்கள் வந்து பாரதி விரும்பியதை போலவே அனைத்து துறைகளிலும் போராடி வென்று ஜொலிக்கிறார்கள்.
1: சரி சரி,
5: நாமும் உயர்வோம் சார். வாய்ப்பு நன்றி சார்.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார்.
1: யார் பேசுறது?
6: செந்தில் பேசுறேன்.
1: பேசுங்க செந்தில்.
6: நான் எங்க பார்த்தாலும் அவங்க நல்லா போகணும் அப்படின்னு வேண்டிப்பேன். நான் மட்டும் இல்ல, என் பேர பிள்ளைகளுக்கும் அதே சொல்லி கொடுத்து வளர்க்கறேன்
1: சொல்லுங்க.
6: ஆமா சார், இந்த சில பேர் இந்த தீய பழக்க மதுபாதை கலையும் அடிமை ஆயிட்டாங்கல்ல, அந்த தென்காட்சி சொன்னதான் சார் எனக்கு
1: என்னது.
6: ஆமா, அதுக்கு எதிராக கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு போவாங்கல்ல, அது மாதிரி போனாதான் சார் நம்மளே இருந்துட்டு போயிட்டு நம்மளே இந்த மாதிரி போறோமே, அது கெட்ட பழக்கத்துக்கு போறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சார்.
1: ஓஹோ,
6: அது கொஞ்சம் அது பண்ணா கொஞ்சம் ஆரம்பிச்சு சார்.
1: நன்றி நன்றி நன்றி சார். இணைப்புல வந்தது இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
7: சார். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் கூகுர் வடகரை ஆறுமுறை.
1: பேசுங்க.
7: நடையில் நின்று உயர். நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் காட்டணும்.

0: கஷ்டப்பட்டாலும் மத்தவங்களை எதிர்பார்க்காம வாழும்போதுதான் நம்ம உயர முடியும். எதிர்பார்த்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில உயரவே முடியாது. நம்ம நட வந்து மத்தவங்களுக்கு வந்து எடுத்துக்கட்டா இருக்கிற மொழியா வந்து அது வந்து ஒரு நமக்கு நட வந்து உதாரணமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு
1: நடைனா வாழ்க்கை நடைமுறையை சொல்றீங்க.
0: வாழ்க்கை வாழ்க்கை நடைமுறை.
1: சிறப்பு சிறப்பு. நன்றி இணைப்புல வந்தது.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ரொம்ப அழகா முருகேசன் சொன்னார். நன்றி. இணையக்கூடிய இடத்துல
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யார்?
2: காட்டு மன்னார் கீழ் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க.
2: நடையில் நின்றுயர். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் வாழ்வியல் பண்பு தாங்க இதுக்கு உண்டான அர்த்தம். இப்ப எப்படின்னா வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் வைத்த கடன் பிள்ளைகளை சேருமடி, சேர்த்து வைத்த புண்ணியம்தான் சங்கதியை காக்கும்படினா கவிஞர். அப்ப நம்ம வாழக்கூடியது எல்லாமே நம்மளோட சங்கதியர்க்காக தான். அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையின் வழிமுறைகள் சரியா இருக்கணும். அதே வேளையில ஆரம்பத்துல ஒரு நண்பர் சொன்னார், உதவி செய்யணும்னு. இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு செய்யறேன்னா அதை 1000 முறை கூட ஒரு முறை கூட சொல்ல மாட்டேன். அதே அடுத்தவங்க நமக்கு ஒண்ணு செய்யறாங்க பாருங்க, அத 1000 முறை நான் சொல்லாம இருக்க மாட்டேன். இது பண்பு. இப்ப நான் கடையில வணிகத்துல இருக்கேங்க. இப்ப நம்ம கடையில வராங்க, கொள்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, சில இதுல நானே விட்டுருப்பேன், மறந்து இந்த போல நடக்கும். ஆனா அவங்க மறந்துட்டு போயிடுறாங்க பாருங்க பணம். அவங்க என்ன செய்வேன்னா ஒரு பொட்டலம் கட்டி போட்டுருவேன். அது வந்து கேட்டா குடுப்பான். கேட்கலன்னு வச்சீங்களா, நீண்ட நாள் ஆச்சுன்னா. இப்ப ஏழ்மையானவர்களுக்கு யாருக்கா திருமணம் செய்யக்குள்ள அவர்களுக்கு அந்த பணத்துல இருந்து 2 வாழை மரம் வாங்கி கொடுப்பான்.
1: அருமை அருமை அருமை.
2: அது போல 2-3 பேருக்கு செஞ்சிருக்கேன். அதாவது நம்மளுக்கு அறம் செய்யணும்னு சொன்னாங்க, நம்ம ஆகா ஓகோன்னு செய்ய முடியல கூட இது போல வழிகள்ல நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிறதாங்க.
1: சிறப்பு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றிங்க.
1: வாங்கின கொடுத்த பணத்தில் பாக்கி வாங்காமல் போயிட்டால் அதை நான் சேர்த்து வச்சு அவங்கள்ட்ட கொடுப்பேன். அவங்கள்ட்ட வந்தால் கேட்டால் கொடுப்பேன், இல்லைனா அதை வந்து ஒரு வறுமையாக உள்ளவங்களுக்கு நான் திருமணத்துக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்பான வசதி. நாகப்பட்டினத்துலேயும் ஒரு கடை அப்படி இருக்கிறது. நம்ம போய் பொருள் வாங்கிட்டு மறந்துடுதுனா அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு ஏதாவது கோயில் அன்னதானத்துக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அப்படியே எடுத்து வச்சு அது கிட்டத்தட்ட 3000-10000 கூட வரும். ஆண்டுக்கு ஒரு இதாக கொடுத்துருவாங்க. அது மாதிரி உயர்ந்த நடவடிக்கைகள் பின்பற்றுவதன் மூலமாக வாழ்க்கையில் உயரலாம் நேயர் சொல்லியிருக்கார். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுங்க?
3: அதாவது நம்ம மனது வந்து எப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதை அமைக்கும் போது நம்ம 4 பேர் மதிப்பாங்க வந்து. ஆமா, அந்த மரியாதைக்குரியவர்கள் நம்ம ஆகும் போதுதான் வந்து நம்மளுடைய நடவடிக்கையை பத்தி அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரியும் போது வந்து நம்மளுடைய மன இதுவும் நல்லா இருக்கும்.
1: சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: நன்றி.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: பேசுங்க.
4: அப்போ சரவணன் பேசுறேன் சார்.
1: பேசுங்க.
4: நம்ம வந்து இப்போ நேரு வழி பாதையில் நம்ம போனோம்னா மத்தவங்க வந்து நம்ம என்னைக்குமே பாராட்டுவாங்க சார். யாருக்கும் எந்த இடைஞ்சல் பண்ணாம நம்ம உழைக்கணும், நம்ம இது பண்ணணும், உழைக்கணுங்கிற ஒரே கான்செப்ட் இருந்தாவே யாருமே நம்ம என்னைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு மரியாதையா பணம் பார்ப்பாங்க சார்.
1: சிறப்பு சிறப்புங்க. நன்றி இணைப்புல வந்தது. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை செய்தியா. நல்லா பாருங்களா ஐயா.
1: நல்லா இருக்கேன், பேசுங்க
5: ஐயா. நாம வந்து நம்ம கிட்ட பொறுத்தாயா இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்மள வந்து வாழ வைக்கிறதா அழிக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கை தாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா, ஒவ்வொரு சொற்களும் ஐயா, நல்ல ஒரு விதமா பேசணும்னு வச்சுங்க. நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு குணத்தோடு நம்ம பேசணும் செஞ்சோம்னு வச்சுங்க ஐயா, அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அடுத்தவங்க கேட்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாகவும் இருக்கும் ஐயா. நல்ல சரி, என்ன புத்துமதி சொன்னாங்க, நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல ஒரு செயலை சொன்னாங்க, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி
1: சொன்னாங்கிற ஒரு. நன்றி நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
6: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மால்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறது.
1: பேசுங்க.
6: நடையின் நிறுயர். நல்ல தலைப்பு. ஒரு மனிதனா பிறந்துட்டோம்னாக்கா மனித வாழ்க்கைக்கு அடிப்படையே ஒரு நல்ல நடப்பு தான். நடப்பு மட்டும் வந்து நம்ம கரெக்டா எந்த எல்லா விதத்திலயும் சரி, நடக்கும் போதும் சரி, செயல்படும் போதும் சரி, அடுத்தவங்களுக்கு உதவுறது சரி, பிறரை மதிக்கிறதுல சரி, எல்லாத்துலயுமே ஒரு நடப்பு இருக்கு. அந்த நடப்பினுடைய தன்மையை நல்லா ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சோட இல்லைங்கிறது என்னுடைய சுருக்கமான கருத்து.

0: அருமை அருமை, சுருக்கமாக சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்,
1: சார்.
0: யார் பேசுவது?
1: அரியலூர் மாவட்டம் வங்கலேந்த ராமானந்தம் பேசுறேன் சார்.
0: பேசுங்க.
1: நம்ம நடத்தன்னு சொன்னீங்க, நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தாக்கா நல்ல நடத்தா தானாக வரும் சார்.
0: அருமை அருமை, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பேசுங்க.
2: அதாவது நம்ம செய்யற செயல்கள் தான் நம்மள வந்து வடிவமைக்குது இல்லையா? இப்பதான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் காய்கறி வாங்கிட்டு. அப்ப நான் போனேன்னாவே எல்லாத்தையுமே காய்கறி எல்லாம் கொடுப்பாங்க கிராமத்து மக்கள்லாம். அப்ப நான் சொல்லுவேன், இந்த காசு சில்லற கொடுங்க அப்படின்னா உன்னையும் நம்புவேன்மா, நீ போயிட்டு வா, எப்ப வேணாலும் கொடுத்துருக்க, உங்ககிட்ட இருக்கிற பேங்க்ல இருக்கிற மாதிரிம்பாங்க. அப்ப அந்த மார்க்கெட்லயே ஒரு நல்ல பேர் எடுக்கிறோம் பாருங்க. என்னன்னா தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை இருக்கிறதுனாலதான். நம்ம நாணயமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
0: பிறருடைய பொருள் நம்ம வச்சுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலே இந்த நாணயம் வந்துடும்.
2: ஆமா ஆமா, பிள்ளைய பின்னாடி சந்ததியை நல்லா இருக்கணும், நம்மளுக்கு மருமைக்கும் நம்மளுக்கு புகழ் சேரணும். புகழ் சேருதா இல்லையா, நம்ம மனசாட்சி நம்மள உறுத்தாம இருக்கணும் இல்லையா? நேர்மையா வாழும்போது வறுமையில இருந்தா கூட செம்மையா வாழலாங்கண்ணா. எப்பவுமே நேர்மைதான் செம்மையா வாழ்றதுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால இறைவன் வந்து என்னைக்குமே கருணை காட்டுறாரு, என்ன துன்பம் வந்தாலும் அதை வந்து விளக்கி விட்டுறாரு.
0: அது ரொம்ப முக்கியம், துன்பம் வராம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பேசியிருக்காங்க. வணக்கம்
3: சார். வணக்கம்,
0: யார் பேசுவது?
3: நான் சிறுகாட்டிலிருந்து மாணிக்கம் டைலர் பேசுறேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
3: என்னைக்குமே நம்ம நல்லதை செய்தாவே நம்ம மக்களை பாராட்டு சார். எதையும் எதிர்பார்க்காம நல்லது செய்யணும், அதுதான் மக்கள் மனசுல நம்ம வந்து நிலையா நினைச்சு நிற்போம் சார். நம்ம நன்றி சார்.
0: நன்றி நன்றி. சுருக்கம் சுருக்கம் அடிக்கிறாங்க நேயர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நடையில் நின்று உயர்ந்த நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் ஐயா, பொன்னியில் தேகசன் பேச.
0: பேசுங்க ஐயா.
4: அதாவது நன்னடத்தைங்கிறதுக்கு மறுபெயர் ஒழுக்கம்னு வச்சுக்கலாம். உயிர் இயக்கம், இதுக்கு வந்து இயக்கம் இயங்குதல் ரெண்டுக்குமே வந்து அடிப்படையாக உள்ளது உயிர். திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்றாரு. ஆக வந்து உயிரை விட மேலானது நன்னடத்தை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தையா.
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
4: ஆமா ஆமா,
0: அது மேன்மையை தரதுனால உயிரை விட மேலானதா கருதணும் அப்படி. அப்ப உயிரையே பாதுகாக்கக்கூடியதாக அந்த ஒழுக்கம் இருக்கு அப்படிதானே?
4: ஆமையா ஆமையா,
0: சிறப்புங்க, நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க தியாகேசன் ஐயா, அழகா சுருக்கமாக சொன்னாரு, நல்ல செறிவான ஒரு கருத்தை சொன்னார். ரத்தன சுருக்கம்னா இதுதான், ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது. வள்ளுவர் சொன்ன வார்த்தை எடுத்து அழகா சொல்லியிருக்காரு. நன்றி ஐயா. உங்க இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
5: வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா சார், மூணு விதம் சொல்லியிருக்காங்க. ஒரு விதம் ஒண்ணு களிமண்,
0: சரி,
5: ரெண்டாவது பஞ்சு, மூணாவது
0: சக்கரை.
5: எப்படின்னா ஒரு கிண்ணத்துல ஒரு தண்ணிய வச்சு அதுல களிமண்ணை போடுங்க, அந்த களிமண் கரைஞ்சு தானம் கட்டி இருக்கிற இடத்தையும் கட்டிடும். அதே மாதிரி நம்ம வாழ்ந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது பஞ்சு, அது தண்ணியில போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அது உறிஞ்சி
0: உறிஞ்சி எடுத்துரும். சூப்பரா இருக்கு.
5: உறிஞ்சி எடுத்துரும், அடுத்தவங்கள்ட்ட சொத்தை புடுங்கி எடுக்கிற மாதிரி அது. அது வந்து யாருக்கும் அது வந்து அது வந்து அடுத்தவங்களுக்கு எடுக்கிற மாதிரி.
0: சரி.
5: மூணாவது சக்கரை.
0: சக்கரை அதுதான் இனிக்குது.
5: சக்கரை வந்து ஒரு தண்ணியில போட்டீங்கன்னு வச்சுங்க, தான் கரைஞ்சாலும் இருக்கிற இடத்தையும் நல்லா இருக்கும். அதையும் நம்ம உபயோகப்படுத்தலாம்.
0: இருக்கு, நம்ம எங்கெல்லாம் எல்லை இருக்கிற பாயும் எல்லை வரை இனிப்பை தருகிறது.
5: இருப்பை தருகிறது, அது வந்து அதனால அது நமக்கு உபயோகப்படுது. இதை மாரி தான் வாழணும் தவிர.
0: ரொம்ப அழகான உதாரணம் சொல்லுங்க, நல்ல உதாரணம்.
5: பஞ்சு மேரிமெல்லாம் வாழக்கூடாது.
0: அருமை அருமையா, நன்றிங்க வீரன் ஐயா, ரொம்ப சிறப்பான கருத்து சொல்றீங்க, நன்றி.
5: வணக்கம் சார்.
0: ரொம்ப அழகான உதாரணம் சொன்னார், வெள்ளம் போல் இருக்கணும், கரையணும், சர்க்கரை போல கரைந்து எல்லாருக்கும் இணைப்பை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் முகநூலில் நம்ம கருத்துக்களை பதிவிறது சொல்லியிருந்தோம், அவங்களும் பதிஞ்சிருக்காங்க. இப்போ யாராருன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்து நடை நடந்தது அம்மா அப்பாவை, நீ எப்போது சொந்த காலில் நிற்பா நில், இதுவே உனக்கு சிறப்புன்னு வாரியங்கள் கோ சங்கர் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வானவீதியில் தேன் சுவை, இது காரைக்கால் பண்பலையின் 1.3 இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியுடைய தலைப்பு நடையின் நின்றுயர். நேரில் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நிகழ்ச்சி அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நேரலையாக மலரும். நேரலை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசியின் சுழி 4424-9986-558. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. காரைக்கால் பண்பலையோடு நேரில் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முகநூலில் நேரில் பதிவு பண்ணியிருக்காங்க, என்ன கருத்து நம்ம பார்க்கலாம். மேமாத்தூர் அமுதாசேகர், நேர்மையாக இருந்தாலே நடையில் நின்று உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடையின் நின்றுயர், நம்மை சுற்றியிற உறவுகளிடம் நண்பர்களும் நேர்மையாக நடந்து கொண்டால் யாருக்கும் அஞ்சை தேவையில்லைன்னு பெருஞ்செரி ஜார்ஜ் சொல்லியிருக்கிறாரு. இவர் இது மாதிரி நிறைய நேயர்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் ஒரு நேயர் ரொம்ப அழகாக நம்ம தலைப்பை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயிருந்தே வந்திருக்கார். மும்பையிலிருந்து நடராஜன், தனது சிறந்த ஒழுக்கத்தாலும் நற்பண்புகளாலும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் ஒருவரை குறிக்கும் கம்பராமாயணத்தில் ராமபுரான் தனது ஒழுக்கமான வாழ்க்கையால் சிறந்த உதாரணமாக விளங்குவதால் அவரை நடையில் நின்றுயர் நாயகன் என்று கம்பர் போற்றியுள்ளார். செய்யும் தொழிலில் நேர்மையாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகாக நேயர்கள் கருத்துக்களை பதிந்து வந்திருக்காங்க இல்லையா. நடையின் நின்றுயர் அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நடையில் நின்றுயர் அப்படின்னா நடவடிக்கை, வாழ்க்கை நடைமுறையில் நின்று அதன் மூலமாக உயர்தல் அப்படின்னு ஒரு பொருளை நம்ம எடுத்திருக்கிறோம். நடையின் நின்றுயர் நாயகன், தோற்றத்தின் இடை நிகழ்ந்தது ராமாவதார போர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையின் வெண்ணெய்நல்லூர் வயன் தந்ததே அப்படின்னு இந்த பாடல் ஒரு பாயிர பாடல். கம்பராமாயணத்தில் கம்பர் இதை எழுதியிருக்கிறார். நடையின் நின்றுயர் நாயகன் அப்படின்னு யாரை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ராமனை சொல்லியிருக்கிறார். உலகத்தில் மிக உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவனாக அந்த ராமாவதர் கதையில் அந்த ராமனை கம்பர் வடிவமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வுடையது அந்த உயர்வு எதனால் அவனுக்கு கிடைத்தது, அந்த பெயர் கிடைத்ததுனா நடையில் நின்று உயர்ந்தவன், அவதாரத்தால் உயர்ந்தவன் அப்படின்னு வல்ல, நடையில் நின்று நல்ல நெறியால் நல்ல ஒழுக்கத்தால் நின்று உயர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பொருள் வருது. உயர்தல் என்பது நல்ல நடத்தை மூலமாகத்தான் நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால தான் திருக்குறளும் கூட வாழ்க்கையில் ஒழுக்கத்தால் உயர்வைத்தான் சொல்கிறது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமான நன்னடத்தை கடைபிடிப்பதன் மூலம் அனைவரும் வாழ்வில் மேன்மை அடைவர். அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறுபவர்கள் அடையக்கூடாத பெரும்பழி அடைவர் அப்படின்னு வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நடையின் நின்றுயராக நாம் இருக்கணும். நம்முடைய நடை உயர்வாக இருந்தால், நம்முடைய நடை நாணயமாக இருந்தால், நம்முடைய நடை மேன்மையாக இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையாக இருக்கும். நடையின் நின்று உயர்வோம் என்ற செய்தியோடு நிறைவேறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

நேயர்கள் இனி கேட்கலாம். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். இந்த தினத்தில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் எப்போதுமே இருக்கும். என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எதுக்காக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க, சில இடங்களில் பார்க்கும்போது இவங்க குழந்தை தொழிலாளர்களோட சட்டத்துக்குள்ளே தான் வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களோடு கூட இருக்கும். இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் ஒரு குழந்தை தொழிலாளரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களை எப்படி மீட்கணும், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்களும் கூட நேரலையில் பங்கு பெற்று உங்களினுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 0436 8 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 2311 2331 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2995 8 0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2994 8 0 அலைபேசி எண் 9566 4272 7231 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரில் நிகழ்ச்சியில் நம்மோடு வந்திருக்கிறாங்க காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஆல் இந்தியா ரேடியோ சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு பங்கேற்க அழைத்ததுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்கட்டமாக நான் காரைக்கால் மாவட்டத்தில் தொழிலாளர் அதிகாரியாக கடந்த ஓராண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இப்போ இன்றைய வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கான முதல்ல நோக்கது என்னன்னாக்கா, குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படின்றது, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி இதை வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக வந்து கொண்டாடுறது. இதன் நிகழ்ச்சி நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம ஆல் இந்தியா ரேடியோ காரைக்காலுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்க சார். நீங்களுமே ஒரு தொழிலாளர் துறை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லேபர்ஸ் மீட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. டெய்லியுமே உங்களுக்கு நிறைய ரொட்டீன் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார்.
1: மகிழ்ச்சி
0: சார். ஏற்கனவே நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஏசா நம்ம அனுசரிக்கிறோம், அதற்கான முக்கிய நோக்கம் என்னங்க சார்?
1: இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குழந்தை தொழிலாளருக்கான சட்டங்கள் இருக்குது. இந்தியா அரசில் வந்து 1986 சட்டம் வந்தது, அதுக்கப்புறம் அதுக்கான அமெண்ட்மெண்ட்

0: வந்திருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர் வந்து 2002 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது தொழிலாளர் பன்னாட்டு அமைப்பு என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து குழந்தைத்தாளரது வந்து உலகத்திலேருந்தையும் இந்த சமுதாயத்திலேருந்தையும் அதை வந்து சுத்தமாக அதை எரடிகேட் பண்ணுன்றதில் வந்து அந்த ஐஎல்ஓ சம்மந்தமாக வந்து இதை உலகளவில் இருக்கிற தலைவர் பல நாடுகளில் முற்பட்டு என்ன செய்கிறாங்க, இந்த சைல்டு லேபர் அதாவது இந்த குழந்தை தொழிலாளர் வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்கான இதை வந்து முற்றிலுமாக இதை அழிச்சணும், இதை வந்து அது மாதிரி ஒரு இது வந்து உருவாகக்கூடாது, இதை வந்து இந்த சமுதாயத்தில் உலக குழந்தை தொழில் இல்லாத சமுதாயமாக உருவாக்கணுன்றதில் அது ஒரு தெளிவான இதை பண்ணிவிட்டு அதுக்கான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அது உலக அளவில் இதை ஃபுல்லாகவே எல்லா நாடுகளுக்குமே இதை வந்து தங்களுடைய அந்த அயலோடைய இதில் பரிந்துரைகள் பெரியல இதுக்கு இதை வந்து நமக்கு இந்த உலகத்திலேருந்து அந்த குழந்தை தொழிலாளர் வந்து முற்றிலுமாக குழந்தை தொழில் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றதில் பெரும்பாடுபட்டு தான் இதை வந்து செய்தாங்க. இதோடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கத்துலேயும் சரி மற்ற நாடுகள்லேயும் சரி இது தனித்தனியாக அவங்க சட்டங்கள் உட்பட்டு அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து இது மாதிரி நியமிக்கும் போது அந்த சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் என்ன அவருக்கு அவங்க யாரெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் இப்படின்றா வந்து விளக்கம் சட்டப்படியமாக விளக்கம் கொடுத்து அவங்க எந்த வயசில் இந்த குழந்தை தொழிலாளர்லாம் யார் குழந்தை தொழிலாளர்கள் மேலே அதாவது விடலை பருவத்துள்ளவர்கள் இதை மாதிரி தனித்தனியாக அவங்களுடைய இது பாகுபாடு படுத்தி இந்த படி இந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் இந்த இடத்துல பணி செய்யலாம் இவங்கெல்லாம் பணி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில இது நடைமுறை கொண்டு சட்டங்களும் கொண்டு வந்து இது சம்மந்தமாக நம்மளுடைய சட்டத்திருத்தங்கள் எல்லாமே உண்டு இது வந்து போயிட்டு வந்துருக்குது. இப்போது
1: சரிங்க சார், இப்போ வந்து உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்து முக்கிய நோக்கம்னா குழந்தை தொழிலாளர் அதாவது குழந்தைகளுக்கு வந்து தொழிலாளராக பாவிக்கக்கூடாது அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது குழந்தை தொழிலாளர் அப்படின்னா எந்த வயதுக்கு உட்பட்டவர்களை நம்ம வந்து குழந்தை தொழிலாளர் சொல்லணும் சார்?
0: அதாவது குழந்தை தொழிலாளர் சட்டத்தின்படி என்னன்னாக்க 14 பூர்த்தி ஆகுது எல்லாம் யாருமே வந்து எந்த ஒரு தொழிலுமே ஈடுபடக்கூடாது இதுதான் வந்து சட்டம். அதில் அந்த 14 உள்ள குழந்தை தொழிலாளர் வச்சிருக்கேன்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணால் அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு அதாவது அவங்க வீட்டு அவங்க குடும்பத்துக்கு ஏற்படல கூட ஒரு இட்லி கடையோ இல்லை ஒரு காய்கறி கடையோ அது மாதிரி ஒரு கடைகளில் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸை அவங்க பசங்களை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அவங்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத கல்வி பாதிக்கப்பட அவங்களுடைய விடுமுறை நாட்கள்லையோ மற்ற வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பள்ளி படிப்பு நேரம் போகிற நேரத்துலையும் அதுக்காக உதவி பண்ணலாம் அவங்களது தவிர அது. அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு தீங்கு விளைவிக்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது ஒரு பட்டாசத்தை வச்சாலேயோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி வந்து உடல்நலுக்கு கேடு விளைவிக்கிற ஒரு எந்த ஒரு இதுலையும் ஃபேமிலி பிஸ்னஸாக தான் ஈடுபடுத்தக்கூடாது இதுதான் வந்து அந்த செக்ஷன் படி. அதே மாதிரத்தில் 14 நம்ம வந்து குழந்தைகள் தொழிலாளர் வந்து அனுமதி பெற்றுக்கலாம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அதான் நான் அசுரஸ்தான் அதாவது தீங்கு உடல்நலுக்கு கேடு விளைவிக்காத மட்டும்தான் வச்சுக்க முடியும், உடல்நலுக்கு தீங்கு விளைவிக்கிறதுல வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து அடலசன் லேபர்னுவாங்க, அடலசன் லேபர்னுவாங்க அவங்க வந்து உடலை பருவத்தில் உள்ளவங்க. இந்த அடலசன் லேபர்ன்றது 14 கம்ப்ளீட் ஆனவங்க 18 கம்ப்ளீட் ஆகாது 14 to 17 இந்த ஏஜில் இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்து வேலைக்கு கொடுக்கலாம். ஆனால் வேலைக்கு கொடுக்கும்போது இதை மாதிரி இந்த உடலுக்கு தீங்கு வைக்காத அசட் நான் அசடோஸ் அந்த மாதிரி இதில் தான் வைக்க வச்சுக்கலாம் தவிர அசடோஸ் இருந்த மாதிரி வைக்கக்கூடாது, அசடோஸ் நான் தீங்கு வைக்கிறதுல.
1: சரிங்க சார், இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது இந்த நேரத்தில் அப்படின்னா 14 உட்பட்டவங்களே நம்ம வந்து ஒரு வேலையில் வச்சிருக்காங்க அமர்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தை தொழில் சட்டம் நமக்கு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி 14 எபோவ் 17 இருக்கணும் அப்படின்னா அது வந்து அடல்ட்ஸ் டேபிள்ஸில் வராங்க, அதுலேயுமே கூட தீங்கு விளைவிக்காத தொழில் பண்ணணும். இப்போ சில இடங்களை பார்க்கும்போது இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்லையோ இல்லை வேற ஏதாச்சும் அவங்க வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களையும் நம்ம அப்ரோச் பண்ணலாமா? இது மாதிரி பண்ணக்கூடாது,
0: அது வந்து சட்டப்படி குற்றம். அது வந்து அவங்க அடலசன்ட் லேபர் இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி அசரஸ் நேச்சரில் வைக்க முடியாது. நான் அனுசரஸாக தீங்கு விளைவிக்காத தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் ஈடுபடுத்தலாம், அது மாதிரி ஈடுபடுத்தலாம். அது மாதிரி மீறி ஈடுபடுத்தும் போது அவங்களை வந்து புகார் அளிக்கலாம், பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். இப்போ இதில் வந்து தனியாக ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 1098 ஹெல்ப்லைன் இருக்குது, அந்த நம்ம என்பது தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போ குழந்தைகள் தொடர்பான இப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா 10 98
0: அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய இது ரெஜிஸ்டர் பண்ணலாம். யார் வேணாலும் அது புகார் அளிக்கலாம், அதில் எந்த ஒரு பாதிப்பு இது கிடையாது, அதை மாதிரி பண்ணிடலாம்.
1: அந்த ரகசியம் காக்கப்படும் கூட சொல்லுவாங்க,
0: நிச்சயமாக அது ரகசியம் காக்கப்படும். யார் புகார் அளித்தான் ரகசியம்லாம் கொடுக்க யார் வெளியில் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மூலயமா அந்த சைல்டு லேபர் நம்ம இதுக்காக என்ன முயற்சி நம்ம யார் வேணாலும் செய்யலான்றதுல அதில் ஒரு இது.
1: சரி, இப்போ 1098 எங்கேயாச்சும் வந்து 14 ஒரு குழந்தை வந்து குழந்தைன்னே சொல்லலாம், குழந்தை வந்து எங்கேயாச்சும் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்

0: ரைஸ் பண்ணால் 1098 அப்படின்னு சொல்கிறீங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் நம்ம அனுசரிக்கிறோம், அந்த இந்த குழந்தை தொழிலாளருக்கு வயது எத்தனை அப்படின்னு சொன்னீங்களே சார். இப்போ இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் தொடர்பான முக்கிய சட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குங்க சார்?
1: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல நமக்கு 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் படினு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு சட்டம் ஒரு ரொம்ப ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 1986 போட்டதுக்கப்புறமா அது என்ன பண்ணுறாங்க, சைல்டு அண்ட் அடலசன் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை அமெண்ட்மெண்ட் போகிறாங்க. பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, சைல்டு அண்ட் ஏதாவது சைல்டு லேபர் ஆக்ட்ன்றது வந்து சைல்டு அண்ட் அடலசன் லேபர் ஆக்ட்.
0: ஓ, நீங்கள் சொன்ன மாதிரி 14 மேற்பட்ட
1: அந்த மாதிரி வந்து சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதில் கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், அதாவது ஆர்டிகல் இதில் சொல்கிற மாதிரி ரைட் டு எஜுகேஷன் இருக்குது. ஸோ அந்த இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டிகல் 24 இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் சொல்கிறதுனாக்கா இப்போ அதாவது 14 வயசுக்குள்ள இடைப்பட்ட 14 இயர்ஸ் பிலோ இருக்கிற பசங்க வந்து என்கேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எதுலனா இந்த மாதிரி ஒரு அசடஸ் நேச்சரில் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஏஜ்டு 6-14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அது ஆர்டிக்கல் இதிலே கொடுத்துருக்காங்க.
0: ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே
1: வந்துருக்குது. அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 23 வந்து டிராஃபிக் ஆஃப் அதாவது குழந்தை தொழிலாளர்களையோ இவங்களையோ வந்து கடத்துவது இல்லை அவங்களை வந்து ஒரு பிச்சை எடுக்க வைப்பது இது மாதிரி சில இதில் தொழில் ஈடுபடுத்துவது பாலியல் தொழில் இருப்பது இதெல்லாமே வந்து தடுக்கப்படுகிறது ஆர்டிகல் 23 மாதிரி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணுன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேயும் அதே மாதிரி வந்து இது மாதிரி அடலசன் லேபர் என்கேஜ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இது ஒரு ஷாப்ஸ்லேயே கூட வச்சுக்கலாம்னாக்கா அந்த 14-17 வயசுக்குள்ள வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் தான்.
0: ஓ, 5 ஹவர்ஸ்
1: தான் அவங்களுக்கு ஒர்க்கு. அதில் வந்து 1 ஹவர் வந்து இப்போ 5 ஹவர்ஸாக ஒர்க்கு, 3 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக இன்டர்வல் கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஹவர்ஸ் டோட்டலாக அவங்களோட ஸ்ப்ரெட் ஓவர் ஒர்க் அதாவது மொத்தமாக 6 மணி நேரம்
0: வந்து 3 மணி நேரம் ஒர்க்கு அப்புறம் 1 ஹவர் பிரேக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ்.
1: ஆமாம், மொத்தமாக 5 மணி நேரம் தான் அந்த 6 மணி நேரம் டோட்டல் ஒர்க்கில் 1 மணி நேரம் ரெஸ்ட் அவங்களுக்கு. ஸோ 5 ஹவர்ஸ் தான் அவங்க ஒர்க்கிங் பீரியட்.
0: ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற லேபர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு வந்து 6 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ பேக்கேஜிங்கிறது மாறுமா சார்?
1: ஆமாம், அவங்களுக்கு அதுக்காண்ட அந்த ஒர்க்கர்ஸ்குள்ள பேக்கேஜ் மாறும்
0: மாறும்
1: அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷனு அவங்களுக்கு சில அதாவது என்னன்னா இந்த குழந்தைகளை அந்த வயசுல அடலன்ஸ் லேபர் வடலைப்படுத்தல் ஈடுபடுத்தினா கூட ஃபேக்டரிலையோ இதுலையோ அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது மிஷினரிஸ்ல வந்து போய் மிஷினரி கிளீன் பண்றதோ ஆபத்து விளைவிக்கிற ஒரு மிஷினரிஸ் பக்கத்துல போறதோ
0: அந்த மாதிரியான
1: வேலைகளை ஈடுபடுத்தக்கூடாது. அவங்க அது மாதிரி மிஷினரிஸ் கிளீன் பண்றதோ இல்ல அந்த மிஷினரி பக்கத்துல போறதோ அந்த மாதிரி
0: வேலைகளை
1: ஆபீஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த உடல்நலத்துக்கு தீங்கோ இல்ல அவங்களோட இதுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் கொடுக்கணும் தொழில் கொடுத்தாலும். அதுக்குமே வந்து அவங்க அந்த பட்டி ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி யாரெல்லாம் நாங்க நியமிக்கிறோம் அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும், இவங்க பேர் என்கேஜ் பண்ணிக்கிறோம், அவங்களை அந்த சம்பளம் கரெக்டாக போகுதான். அதில் அவங்க விதிமீறல் இருக்கும்போது நம்முடைய சட்டப்படி அது அந்த விதிமீறல் பண்ணுற முதலாளிக்கு மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் நமக்கு வழிவகை செய்து.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: மயிலாடுதுறை ரேவதி ரவிச்சந்திரன் சொல்லுங்க சார்.
2: அதாவது ஒரு 80 வருடத்துக்கு முன்பெல்லாம் வந்து நான் வந்து 10 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். அப்போ வந்து குடும்ப சூழ்நிலையில படிக்க வைக்க முடியல. எங்கள் அப்பாவுக்கும் அந்த பள்ளி பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. 10 வயசுல வேலைக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டு வேலை சின்ன வயசுலேயே பல வேலைகள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்துச்சு.
0: இப்போ
2: காலத்தில் எனக்கு படிக்க முடியல. அது நினைக்கும் போது என் பிள்ளைங்களும் நல்ல முறையில் இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஒரு பெங்களூர் மேலாளராக இருக்காரு, இன்னொரு பொண்ணு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன், இன்னொரு பொண்ணு பிஆர் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கு. அந்த இப்போ உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம படுற கஷ்டம் வந்து நம்ம பிள்ளைங்களை அனுபவிக்க கூடாது, அது நல்லா படிக்கணும்,
0: விழிப்புணர்வு இருக்கு. இப்ப ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சாருக்கு என்ன கேள்வி கேட்கணும் சார்?
2: அதனால இந்தியாவில் இங்க உள்ள பெற்றோர்கள் வந்து இந்த இன்னும் விழிப்புணர்வு, அதாவது பிள்ளைங்களை வந்து கூடுமானவர ஒரு புறத்துல ஒரு 10வது படிக்க வைக்கணும்.
0: நன்றி சார். நன்றி சார். இவர் என்ன

0: சொல்ல வரேன்னா, விழிப்புணர்வு எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாருங்க சார். எந்த மாதிரி இப்போ, ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா 10 9 8 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து குழந்தை தொழிலாளர் பற்றி அதை அதிகமாக பார்த்த மாதிரி நினைவு இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க.
1: நீங்க கேட்டது சரியான கேள்வி தான். இதுல என்னன்னாக்கா, இப்போ அரசாங்கம் பாத்தீங்கன்னா, அதான் சொல்றேன், அந்த ஃப்ரீ எஜுகேஷன் இதை வந்து கட்டாயமா எடுத்திருக்காங்க. 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள பசங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணுன்றது. இது வந்து அந்த கல்வியை வந்து கவர்மெண்ட்டே அதை கட்டாயமாக்கி, அதே மாதிரி அந்த குழந்தைகள் மற்ற யாருமே பள்ளியில் சேர்க்கறது ரொம்ப எளிதாகிடுச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து முன்னாடி கேட்குற மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் ஆவணம்லாம் கேட்கறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே வந்து இதை வந்து இந்த கல்வி நிறுவனத்தில் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு அரசாங்கமே ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கறதால அதை வந்து சேர்த்துக்கிறது முழுவதும் கொடுக்குது அரசாங்கம். அதனால் அந்த இது வந்து நம்ம, ஏன்னா முதல்ல இது வந்து குழந்தை தொழிலாளர் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கல்வி, எஜுகேஷன் இல்லாததான். எஜுகேஷன் இல்லாதது மெயின் ரீசன் ஒன்று. வீட்லேயோ சரி அவங்க இதுலேயோ சரி படிப்பு இல்லாத ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல், பாவர்ட்டி, அவங்களுடைய ஏழ்மை நிலையில் பசங்களை வந்து அந்த மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன். நம்ம இந்தியா போல் நாட்டில் அதிகமான ஜனத்தொகையில் இருக்கிறதால அன்எம்ப்ளாய்டு யூத் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டு யூத் இருக்கும்போது அந்த ஃபேமிலியிலேயே வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்தில் 2-3 பேர் இருக்கும்போது, இப்போ அந்த சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து அந்த வேலைக்கு போகிற வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுது குடும்ப சூழ்நிலைகள். அது இல்லாமல் நம்மளுடைய சமுதாய அடிப்படையில் பசங்களுக்கு வந்து போதைப் பொருள் அடிமைப்படுறது, மற்றபடி இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பசங்களை சிறு வயசுலேயே படிப்பில் அது இல்லாததால் ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாததால என்ன ஆகுதுனாக்கா, அவங்க இந்த மாதிரி வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது சம்மந்தமா அரசாங்கம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை சம்மந்தம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. இதுல வந்து ஈவன் நம்ம கடை முதலாளிகள் மற்றும் ஃபேக்டரி எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் பண்றோம். வருஷம் வருஷம் இது மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்வே பண்றோம், கேம்ப் நடத்துறோம். அது இல்லாம நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமே பண்றோம். அதே மாரி வந்து இருக்குதுனாக்கா நமக்கு வந்து மெயின் காரணம் வந்து படிப்பு, கல்வி இது இல்லாததால் நமக்கு ஒரு எஜுகேஷன் நமக்கு இல்லாதால அதனால மெயின் நமக்கு அது வருது. அதுவும் அதுமாதிரி பாவர்ட்டி, அவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலை தான் நமக்கு வருது. இதை நம்ம எராடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பசங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் படிக்கணும்.
0: படிப்பு,
1: படிப்பு தான் முக்கியம். படித்தாதான் அவங்க வந்து சரி நம்ம வந்து நாளைக்கு படிக்கணும், வேலைக்கு போகணுன்றது வந்து நம்ம அந்த படிப்பு முடிச்சுட்டு தான் போகணுன்ற இது வரணும். அது இல்லாத நம்ம அந்த வயசுல குடும்பத்தை சூழ்நிலை பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம கஷ்டப்படுத்தி அது மாதிரி பண்ணோம், நம்ம காலத்தில் பண்ணோம், அதுமாதிரி அதேமாதிரி பசங்களை வந்து படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. பசங்க படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இதெல்லாம் போக மாட்டாங்க
0: சார். இப்போ இந்த மாதிரி ஒரு சைல்டு லேபரை நீங்கள் மீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வழிவகை செய்கிறீங்களா?
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து ஒரு சைல்டு லேபர் இருக்கிறார், நாங்கள் இது மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் சார், இதுமாதிரி இந்த இடத்த சைல்டு லேபர் இருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்?
1: இப்போ சைல்டு லேபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களை இந்த மாதிரி சைல்டு லேபர் மீட் எடுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம இது மகளிர் குழந்தைகள் மகளிர் மேம்பட்டு இதில் வந்து சிடபிள்யூசி, அதாவது வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இது மாதிரி இருக்காங்க. இதை மாதிரி புகார் வந்து அந்த இது வரும்போது சிடபிள்யூசியில் வந்து அந்த சைல்டு ஒர்க்கர் கமிட்டியில் வந்து அந்த குழந்தைகளை வந்து முதல்ல வந்து வர வச்சு அவங்ககிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கி எதனால் அது மாதிரி இது போகலை, என்ற படிப்புக்கு போகலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்ககிட்ட வாக்குமூலம் எடுத்து அந்த பசங்களை வந்து ஸ்கூலில் படிக்க சேர்க்க வைக்கிறதுல வந்து இதில் அந்த சிடபிள்யூசியுடைய ஒர்க்கால் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து இதில் அந்த ஒரு நம்ம மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அதை பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் தலைமையில் புதுச்சேரியில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி காரைக்கால் பகுதியிலையும் அதேமாரி காரைக்கால் மாவட்ட ஒரு கலெக்டருடைய தலைமையில் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தாசில்தார், டெப்டி கலெக்டர், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, என்ஜிஓஸ், அதாவது இந்த அமைப்பு இதில் இருக்கிறாங்கல்ல அவங்க நான் கவர்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க, சிடபிள்யூசிடி மெம்பர் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அந்த சிபிடி சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அவங்களும் மெம்பராக இருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து நமக்கு இவங்ககிட்ட மூலயமா எல்லாமே இவங்க யாருமே வந்து அந்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு குழந்தை தேவை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதை செய்யலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரீஆப்டேஷன் மற்றது போகும்போது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு வரும்போது அவங்க அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் அந்த பர்டிகுலர் குழந்தைகளை விசாரித்து அவங்கள வாக்குமூலம் வாங்கி அந்த குழந்தைங்க அடுத்து மேற்படி படிக்கிறதுக்கான இதை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க.
0: இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த டாஸ்க் கமிட்டியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்துடுறாங்களே சார்?
1: ஆமாம்.
0: அதனால இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டாக இருக்குன்னா அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எஜுகேஷன் போகும்போது அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் சர்டிஃபிகேட் இஷ்யூ வரும்போது நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்

0: இருக்கிறதுனால
1: கண்டிப்பாக.
0: ஸோ அப்போ நீங்கள் ஒரு சைல்டு லேபரை நம்ம வந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாத இதில் என்ன பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைத்தொழிலாளர்கள் ஈடுபடுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க சட்டத்துக்கு புறம்பாக ஈடுபடுத்தியோ அவங்க மேலே அந்த புகார் அளித்து அதை ஒரு கம்ப்ளைண்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு இதாகும் போது அவங்க வந்து அதுக்கான அதாவது என்னென்னா பெனால்ட்டி ஃபைன் வந்து அவங்களுக்கு போடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைன் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து அது ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயர் வந்து அது கடை முதலாளியோ இல்லை ஃபேக்ட்ரியுடைய முதலாளியோ என்ன பண்ணால் இந்த மாதிரி நம்முடைய சைல்டு லேபர் சட்டத்துக்கு புறமாக ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு பெனால்ட்டியோ அந்த மாதிரி கேஸ்க்கு ஃபைல் பண்ணி வேண்டி வரும்போது அந்த அவங்களுக்கு வந்து 20,000 அளவுக்கு அமௌண்ட்டு வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் சைல்டு லேபர் வெல்ஃபேர் ஃபண்டில் கொடுக்கணும். இது இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 15,000 பண்ணுறாங்க.
0: ஓ சூப்பர்.
1: ஸோ அந்த ஃபண்டை வந்து இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அது போய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து நமக்கு ஒரு இருக்குது அமைப்பு, அந்த மாதிரி ஃபண்டு நம்ம வச்சுருக்கோம்.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார்.
1: ஓகே.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளி பெற்றுக் கொள்ளலாம். 0436 என்ற காரைக்கால் மணி இணைப்பு என்னுடைய 231-231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-58-0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-48-0 அலைபேசி எண் 9566-42-723-1.

0: சார், நம்ம குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார்.
1: சொல்லுங்கள் சார்.
0: இப்போ வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, இது மாதிரி ஒரு குழந்தை தொழிலாளரை நம்ம மீட்டெடுத்தோன்னா அவங்களுக்கு எப்படிலாம் நான் அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ விழிப்புணர்வு இன்னும் கொண்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்களா சார்?
1: நிச்சயமாக சார், நம்ம விழிப்புணர்வு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நம்ம ஒரு சிறப்பான முறையில் செஞ்சு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம அடிக்கடி இதில் ஃப்ரீக்வெண்ட்டான இன்ஸ்பெக்ஷன் போகிறது, இது மாதிரி ஃபேக்ட்ரிலையோ ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, அது மாதிரி எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி காரைக்கால் எல்லாமே. நம்ம அப்பப்போ அதாவது அடிக்கடி ஆய்வு மேற்கொள்கிறோம், இந்த மாதிரி நிறுவனங்களில் போய் பார்க்குறோம். பொதுவாக சொல்லி காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியை ஒப்பிடும்போது குழந்தை தொழிலாளர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாத அந்த அளவு தான் இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துல பரவாயில்ல, இங்கே வந்து மக்கள்கிட்டையும் கொஞ்சம் அதை தானாகவே அதை வைக்கணுன்ற முன்னாடி இருந்த காலத்தில் வந்து அதுக்கு நல்லாவே செஞ்சுருக்கிறாங்க. அதோடய வெளிப்பாடு இப்போ வந்து இந்த மாதிரி அதிகமான ஃபைன் அதிகமாக அமௌண்ட்டு உங்களுடைய அபராத அமௌண்ட் அதிகமாக இருக்குது, சிடபிள்யூசியுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா அதை போகுதுன்னும் போது மக்கள்கிட்ட அது கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் பாண்டிச்சேரி மற்ற பிராந்தியத்தோட காரைக்கால் பகுதியில் வந்து குழந்தை தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது சொல்ல. அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தை தொழிலாளர் இல்லைன்னா நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று ஒரு சூழல் தான் இருக்குதுன்ற. இங்கே ஒன்று அங்கே ஒன்று எங்கே இருந்தாலும் சில இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வர்றது சிடபிள்யூசி மூலயமா அதில் இருக்குது, அவங்களுக்கான இது அவங்களுக்கான மறுவாழ்வுலாம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறோம். இருந்தாலும் இந்த போதுமான அது அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும்னு தான் நம்ம இது இருக்கு.
0: நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டா பொதுமக்களும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இப்போது காரைக்காலில் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க, அங்கே வந்து முடிந்த அளவுக்கு குழந்தை தொழில் இல்லைங்க அப்படின்னு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருந்து நிறைய பேர் இங்கே பார்க்க முடியுதே சார், அவங்களும் நம்ம எப்படி சார் ரெஸ்கியூ பண்ணுறீங்க நீங்கள்?
1: இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியாக அது பார்த்தீங்கன்னா பீச்சிலெல்லாம் பார்க்குறாங்களா, இந்த இங்கே அந்த இவங்க சொல்லுவாங்கள்ல அந்த பலூன் விற்கிறாங்க, அந்த இவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய தகவலில் பலூன் விற்கிறாங்க, சில மாதிரி இதெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து எப்படி சொன்னாக்கா ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஒரு மே மாதம் லீவு நாளில் இல்லை விடுமுறை டைமில் திடீர்னு ஒரு கும்பலாக வந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பர்டிகுலராக இங்கே காரைக்கால் தான் இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அடுத்து வந்து இப்போ அவங்களையும் நம்ம வந்து போதுமான ஆள் அவேர்னஸ் கொடுத்து அவங்களை என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் இருக்கிறோம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, வரேன்னு சொல்லிட்டு போயிடுறவங்க மறுபடியும் திருப்பி வரதில்ல, அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. இது மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு பேட்ச் வருது,
0: இன்னொரு பேட்ச்
1: அப்படியே மாறி மாறிட்டு போதும் வச்சுக்கலாம்.
0: அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
1: ஆமாம், ஐடென்டிஃபை பண்ண அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்கிறாங்க, திடீர்னு இங்கே இருக்கிறாங்க, அடுத்து போயிறாங்க. இதுமாதிரி நம்ம கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கு என்னன்னா அடுத்ததுக்கு போயிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சின்ன ஊர், இந்த சின்ன ஊரில் நம்ம காரைக்காலத்தில் அவேர்னஸ் அதிகம் உண்டு, மக்களும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அதிகம் இருந்தாலும்

0: ஏதாச்சும் இவங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா கட்டக்குன்னு அதை உடனே ஒரு புகார் அடிக்கிறது வரதில்ல, நம்ம ஏன் இங்கே இருக்கணுமென்றவே கிளம்பிடுறாங்க. அது மாதிரி சில இது வருது. அது கொஞ்சம் சில ரூரல் பகுதியில் அது மாதிரி நடக்குது. அது மாதிரி பீச்சில் சில இடத்துல இருக்குது. நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அது உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சில டைம்ல சொல்கிறோம், இருந்தாலும் மறுபடியும் வரமாட்டாங்க. அதோட அங்கே இது கிளம்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க.
1: அவங்களுக்கான வாய்ப்பு நம்ம உருவாக்கி
0: ரெடியாக இருக்கிறோம். அவங்க பள்ளி படிப்புக்கான இது செய்யணும், பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்னமோ அதை எல்லாமே செய்து கொடுக்கலாம்.
2: சார், ஒரு நேயர் ஒருத்தருக்கான் பேசுவோம் சார், அவருடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல, அதனால நம்ம வாய்ப்பு கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம், அதை அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது நமக்கு. சரிங்க சார், இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு கடையோ இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 14 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறீங்க, எந்த மணி நேரத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா சார்?
0: அதுதான் இப்போ நம்ம சட்ட நம்ம குழந்தை தொழிலாளர் சட்டத்தை படி பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொன்னேன் டைம் கிடையாது. ஏன்னு சொன்ன டைம் வந்து அதிகமாக ஏற்படுத்தணும், அவங்க பள்ளி அவங்க படிப்பு பாதிக்கூடாது. ஸோ அந்த படிப்பு நேரம் போக அவங்களோட வீடு விடுமுறை நாட்களில் தான் அவங்க அதை வேலை செய்ய முடியும் தவிர ஃபுல் டைமாக வேலை செய்ய முடியாது.
2: வேலை செய்யக்கூடாது
0: அதுதான் சொல்கிறாங்க அவங்க. அந்த அதில் என்ன அந்த விதிமுறையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சட்டப்படி நான் அவங்க என்ன பண்ணோம் அவங்களுடைய படிப்பு பாதிப்படாது.
2: அந்த நேரம்ங்கிறது அது பள்ளிக்கூடம் இல்லாத நேரம்தான். ஒரு நேயர் இருக்காங்க, வணக்கம். மீண்டும் இணைப்பு கிடைக்கல, அதனால் சரிங்க சார். இப்போ குழந்தை தொழிலாளர் வந்து இப்போ எனக்கோ இல்லை சின்ன பசங்களுக்கோ சின்ன டவுட் வரும். இப்போ எங்களையெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ எங்களின் மீன்ஸ் என்னன்னா எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்னா 14 வயசுக்குட்பட்டவங்களுக்கு தான் பயணம். இப்போ வந்து ஒரு திரைத்துறையிலையோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது வந்து குழந்தை தொழிலாளர் குழந்தைகள் இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு இந்த சட்டத்தில் எப்படி சார் இருக்கு?
0: அப்போ அந்த திரைத்துறையிலையோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை டெலிவிஷனு ஃபிலிம் சினிமா துறையில அதில் வந்து குழந்தை தொழிலாளர் நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தலாம். இதே நேரத்தில் அதே கண்டிஷன் தான், அவங்க ஒரு பள்ளிக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த பள்ளியோடைய இது படிப்பு பாதிப்படாது. அது மாதிரி அவங்க விடுமுறை நாட்களில் தான் அந்த மாதிரி ஒரு இதுல நிகழ்ச்சியிலோ இல்லை பங்கேற்க இவங்க ஃபுல் டைமா அந்த வேலையை செய்யக்கூடாது.
2: ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தையை பயன்படுத்த கூட விடுமுறை நாட்கள்
0: இல்லைன்னா பள்ளி முடிஞ்சு இருக்கிற மீது அந்த நேரத்தில் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. முழு நேரமா அவங்க அதில் வந்து அவங்க ஈடுபடுத்தக்கூடாது. இதுதான் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்க படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாவோ இல்லை அவங்களை நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ இது பண்ணலாம். ஆனால் அதில் வருதுன்னா சர்க்கஸ் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு உடல் நலத்துக்கு கேடு விளைக்கிற எந்த இதுலையுமே அவங்க வந்து பயன்படுத்தலாம்.
2: சர்க்கஸ்ல வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை
0: பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உடல்நலைக்கு அசரஸ் உடல்நலைக்கு தீங்கு விளைக்கிற எந்த இதுலையுமே வந்து கண்டிப்பா 14 சில பண்ணி இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி பிசினஸாக இருந்தால் இது தான். அது மாதிரி இன்னொன்று வந்து இந்த சினி ஆர்டிஸ்ட்டோ இதில் அது மாதிரியோ ஒரு டெலிவிஷன் சீரியலையோ அது மாதிரி அதில் கலந்துக்கலாம். இது ரெண்டு தான் வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விதிவிலக்கும் எப்படி ஏற்பாடுனா இது மாதிரி பள்ளி நேரத்தில் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் அவங்களால அந்த மாதிரி செய்ய முடியும் கொடுத்துருக்காங்க.
2: சரிங்க சார், குழந்தை தொழிலாளர் இல்லாத காரைக்கால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் அவர் 100% இல்லாத ஒரு காரைக்கால் உருவாக்க என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்ருக்கீங்க சார் உங்கள் துறை சார்பாக?
0: எங்கள் துறை சார்பில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி அதாவது தொடர்ச்சியான ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்தும் சரி இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்லேருந்தும் இவங்க மூலம் நமக்கு சில இடத்துல புகாரில் வருவாங்க. இப்படி நம்ம போய் பார்ப்போம். அந்த மாதிரி புகாரில் பார்த்து அந்த பசங்களை வந்து இது மாதிரி இருந்தாங்கன்னா படிக்கிற பசங்க இருப்பானுங்க. சில பசங்க பார்த்தீங்கன்னா 10th படிப்பான், 10th லீவில் வேலை செய்வான், ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கும். இது மாதிரி சில இடத்துலையும் இருக்குது. அவங்களும் நம்ம கூட்டம் அந்த பேரண்ட்ஸ் கூட்டம் அட்வைஸ் பண்ணிட்டு இது மாதிரிலாம் இருக்குதுப்பா, நீங்கள் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி உங்களுடைய இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சில இது பண்ணிட்டுருக்குறோம். அது இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு நமக்கு நம்ம செயலில் என்ன பண்ணாலும் பொதுமக்கள் செயலேருந்து நமக்கு அதுக்கான இது வந்து அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி அவங்களும் வந்து அதுக்கான விழிப்புணர்வு எடுத்து முடி அவங்களும் அதை கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல நடக்குதுன்னா சில பேர் நம்ம கண்டு காணாத போறா இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியும், நமக்கு ஏன்டா பிரச்சனை இருக்காங்க. அது மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய பேரோ
2: ரகசியமாக
0: காக்கப்படும். அவங்க வந்து அங்கே 101 அதாவது 10 98 மட்டும் இல்லாத தொழிலாளர் துறை நம்பர் அங்கேயும் புகாரளிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கொடுக்கலாம், லெட்டர் அதே மாதிரி இமெயிலில் கொடுக்கலாம். பென்சில் போர்ட்டல் ஒன்று இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த NCPCR அப்படின்றது நேஷனல் சைல்டு ப்ரொடெக்ஷன் இது அவங்களிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டலே இது பண்ணியிருக்கான் பென்சில் போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டலில் கூட புகார் அளிக்கலாம்.
2: இப்போ ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால்
0: ஈஸியானா அது 10 98
2: பண்ணாலே போதும்
0: அதுமாதிரி தொழிலாளர் துறை நம்பரும் இருக்குது. அந்த நம்பர்லேயும் நம்ம தொழிலாளர் துறை அலுவலகத்துக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரே கட்டடத்தில் இயங்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மாடியில் தொழிலாளர் துறையும் முதல் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த
2: சைல்டு வெல்ஃபேர்
0: கமிட்டி இருக்குது. அதனால் இங்கே நேரடியாக வரலாம், நாங்கள் புகார் நம்பர்லேயும் புகார் கொடுத்துடலாம். இப்படி தான் அது உடனடியாக அதை ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு என்ன அந்த குழந்தைக்கு அந்த மறுவாழ்வுக்கு என்ன செய்யுமோ அதை செஞ்சு கொடுக்குது.
2: நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் வந்து ஒரு கிராமங்களுக்கோ ஒரு பகுதிகளுக்கோ

0: அங்க நீங்க விசிட் போறீங்களா சார்?
1: நிச்சயமா.
0: ஒரு இந்த எங்க சைல்ட் லேபர் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி விசிட்
1: பண்ணி கண்டிப்பா எல்லா காடுகள் முகத்திலயுமே, கிராம பகுதியில் இல்லாம நம்ம டவுன் எல்லா பகுதியுமே நம்ம வந்து தீவிரமா அது ஆய்வு மேற்கொண்டுதான் இருக்கிறோம் சார்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை. இன்றைய நேரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறாங்க காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள். சார், இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் சார். ஒரு குழந்தை தொழிலாளர் அப்படின்னா எந்த வயதுக்கு உட்பட்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து மீட்டெடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட புகார் அளிக்கணும் வரைக்கும் ரொம்ப அதில் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் முத கொண்டு சொல்லியிருக்கீங்க. எந்த ஆர்டிக்கல் படி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம், அதெல்லாம் நான் ஏன் மறுக்கப்படும் போது அவங்க அந்த வரம்புக்குள்ளே வரலிங்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு அரசு எவ்வளோலாம் செய்யுதுங்கிறத பற்றி தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நிறைய பேர் யாசகம் கேட்டுட்டு இருக்காங்க சார். இது வந்து குழந்தை துறை உட்பட்டு சட்டப்படி தப்பு தான் சார். நிறைய பேர் பார்க்க முடியுது, ஆனால் சம்டைம்ஸ் பார்க்க முடியுது, எப்பயாச்சும் ஒரு நேரத்தில் பார்க்க முடியுது சார். அவங்கள மீட்டெடுத்து என்ன சார் பண்ணுறீங்க?
5: இதுக்கு தான் நான் சொன்னல முன்னே சொன்ன மாதிரி, நம்ம இந்த மாதிரி பீச்சுலேயோ அந்த மாதிரி நம்ம ஹோட்டல்லையோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோ அவங்க வந்து என்ன பண்ணியா ஒரு வெளியூர்லேருந்து வந்து அவங்களும் பிச்சை எடுத்துலாம் குழந்தைங்களுக்கு இருப்பாங்க. அது வந்து
4: தவிர அவங்க நம்ம ஊருக்காரங்க கிடையாது,
5: நம்ம ஊர் இங்கே இருக்கிறவங்க கிடையாது. வெளி மாநில வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இங்கே வராங்க. வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறது, பசங்களை வந்து இந்த மாதிரி யாசகம் கேட்கறது ஈடுபடுது, அது வந்து தவறு தான், குற்றம் தான். அதாவது அந்த மாதிரி ஈடுபடுத்துகிற அந்த பெற்றோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம்.
4: அந்த கம்ப்ளைண்ட் வருதுங்களா சார் உங்களுக்கு?
5: அது மாதிரியான கம்ப்ளைண்ட் எப்பயாச்சும் வரும், ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்படியே அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருந்தாலும் அவங்கள அவங்க இந்த சைல்டு வெல்ஃபேர் கம்பெனியில் கொண்டு வந்து நம்ம கொண்டு அவங்கள சேர்க்கறதுக்குள்ள அவங்கள ஆளு இதாகிடுவாங்க. நம்ம சொல்லி அவங்கள கூட்டு வந்தால் கூட அது ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் போயிடுறோம் இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு,
4: அவங்க
5: வர மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே ஷெல்டர்ல நம்ம ஷெல்டர் தனியாக வச்சிருக்கோம். அவங்களுக்கு இந்த பசங்களையும் நம்ம ரெஸ்கியூ ஷெல்டர் எஜுகேஷன் ஸ்கூலில் சேர்க்கலாம், அதையும் நம்ம அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த வெல்ஃபேர் கமிட்டியில் மூலியமாக சரி நம்ம தொழிலாளர்களை அவங்க அட்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி பசங்களை வந்து படிப்புக்கு அனுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம். எந்த ஒரு டாக்குமெண்ட் ஆவணங்களுக்கு கேட்க மாட்டோம், அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட கேட்க மாட்டாங்க. நம்ம பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கலாம்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் அதில் முன்னுறது இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க, குடும்பத்தோட கிளம்புறாங்க,
4: நம்ம திரும்பி பார்க்க அப்ரோச் பண்ண முடியும்,
5: அப்ரோச் பண்ண முடியல.
4: அவங்க மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கும் 10-98 தான்
5: கண்டிப்பாக.
4: சரி சார், அதனால நம்ம எப்போதுமே வந்து இந்த 10-9-8 இந்த எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணாலே
5: பண்ணலாம். தொழிலாளர் துறையில் இருக்கிற நம்பருக்கு பண்ணலாம். காரைக்கால் பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே அதில் இந்த சைல்டு லேபர் ஆக்டில் அவங்கள அவங்களை ஒரு ஒரு இதில்
4: கமிட்டியில் இருக்கிறாங்க,
5: கமிட்டியில் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சில இதில். அதனால் அந்த மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்காமல் பண்ணலாம்
4: சார். இப்போ சைல்டு லேபர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த கொத்தடிமைகள் பற்றி நம்ம அதிகமாக பேசலையே சார்.
5: சொல்லுங்கள், இப்போ சைல்டு லேபர் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாண்டட் லேபர் சிஸ்டம், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்து அதாவது அரசாங்கம் நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு வந்து சட்டப்படி
4: பார்த்தீங்கன்னா
5: இந்த பாண்டட் லேபர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபேக்டரி செக்டரில் வர மாதிரி இந்த பாண்டட் லேபர் சிஸ்டத்துலையும் கொத்தடிமைகளாக வேலை செய்கிற இது வந்து ஒரு பழங்காலத்தில் அது ப்ராக்டிஸாக இருந்துட்டு வந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செங்கல் சுலைகள் அது மாதிரி கரும்பு வெட்டுறது இடத்துல இது மாதிரி இந்த ஃபேமிலியோடு போயிட்டு செய்கிறதெல்லாம் அந்த பசங்களை இருக்குது, அது வந்து சட்டப்படி தவறான ஒரு இதுதான். அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது சம்மந்தம் புதுச்சேரியில் மாநிலத்தில் இது சம்மந்தம் ஒரு வாத்து மேய்க்கிற இடத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் உருவாகி அது சம்மந்தமாக வழக்கு போய் அந்த வழக்கில் தொழிலாளர் துறையும் வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கவர்மெண்ட்டு நம்ம நீதித்துறையில் வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு அபராத தொகையே அதிகமான ஒரு அளவில் அபராத தொகை கொடுத்துருக்கு. அந்த பசங்களையும் வந்து மீட்டெடுத்து

0: அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்து அவங்களுக்கான அந்த நிவாரண தொகையும் கொடுத்து ஒரு நல்ல நல்லபடியாக ஒரு அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு புதுச்சேரி கவர்மெண்ட்டு. அதை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த இதில் வந்து ஒரு அந்த அந்த மாதிரி பாண்டட் லேபரில் இருந்த ஒரு இதுதான் அது. பாண்டட் லேபரும் ப்ளஸ்ஸு சைல்டு லேபர் ஆக்ட்லேயும் வந்து அதை கொண்டு வந்ததால் அது வந்து வழக்கு பதிவு பண்ணி ஒரு பெரிய லெவலில் அது இதாகிச்சு. ஸோ அதில் மாதிரி நிறையா வந்து மாதிரி நடக்குது. ஆனால் அந்த மாதிரி இப்போ காரைக்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொத்தடிமைகள் போகும்போது எனக்கு ரொம்ப நான் பார்த்த அளவில் கிடையாது, எதுவும் நாங்கள் ஆய்வு இருக்கின்ற அளவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது மாதிரி ஈடுபடுத்தும் போது அந்த பர்டிகுலர் அந்த முதலாளி மேலே நம்ம வந்து சட்டப்படியான ஆக்ஷன் எடுக்கலாம். பாண்டர் லேபர் ஆக்ட்லேயும் முடியும். அதேமாதிரி அந்த பாண்டர் லேபர் ஆக்ட் பற்றி அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து இங்கே காரைக்கால் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு வந்து அவங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க அந்த முதலாளிகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி அந்த பர்டிகுலர் இவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க அதேமாரி எந்த ஊருக்கு போய் சேராங்கன்னா அதோடைய எல்லா செலவுமே இவங்க தான் ஏற்றுக்கு பண்ணணும். இந்த முதலாளிகள் செஞ்சு அது கவர்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்குது. பாண்டர் லேபர் பொறுத்த வரைக்கும்
1: இந்த கொத்தடிமைகளுக்கான அந்த வாழ்வாதாரமே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வச்ச குழந்தை தொழிலாளர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாலியல் ரீதியான சில துன்புறுத்துகளுமே குழந்தைகள் வந்து சந்திக்கிறாங்க.
0: கண்டிப்பாக
1: அதை பற்றி கொஞ்சம்
0: ஆண் குழந்தைகளால் இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக சரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து ஈடுபடுத்துட்டு நம்ம இந்தியா முழுக்க அதை மாதிரி இது நம்ம பார்க்குறோம். அது ஏன்னு சொன்னால் அது பேரண்ட்ஸோடைய அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம். அது மாதிரி அவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலையில் ஒரு பசங்க வந்து ஒரு புரோக்கன் ஹோம், அதாவது ஒரு கணவர் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு ஃபேமிலியில் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது பசங்க இந்த மாதிரி வழி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அந்த ரிலேட்டிவ்ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க, பசங்களை எட்டும் போயிட்டு இந்த பசங்க தானே அவங்களும் இந்த மாதிரி ஈடுபடுத்துறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி இந்த சிடபிள்யூசி கமிட்டியோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ லேபர் டிபார்ட்மெண்ட்லயோ அது மாதிரி புகார் வரும்போது அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களை வந்து இந்த சிடபிள்யூசி மூலியமா என்கொயரி பண்ணி போலீஸும் மறுபடியும் என்கொயரி பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட யாருன்னோ அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை யார் ஈடுபடுத்தினா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துலாமல் இவங்களுக்கு ஷெல்டர் ஹோம் இருக்குது. அந்த ஷெல்டர் ஹோமில் தங்க வச்சு எஜுகேஷன் கொடுத்து இருப்போம். அது மாதிரி இதை நம்ம பண்ணிட்டு வரோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷெல்டர் ஹோம் மூலிமா நமக்கு இது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் சரி குழந்தை மகளிர் மேம்பாட்டு குழந்தைகள் மகளிர் மேம்பாட்டுக்கும் ரெண்டுமே இணைந்தாலும் செய்கிறாங்க. அதில் அவங்க வந்து இதில் நல்லா அதிகப்படியான இதை செஞ்சிட்ருக்குறாங்க. சிடபிள்யூசி இங்கே இப்போ காரைக்கால் ரீஜன் பார்க்குறேன், பாண்டிச்சேரியில் தான் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரி மாநிலத்தையும் இது டிஸ்ட்ரிக்ட்லையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா காரைக்காலையும் அது நல்ல விதமாக நடக்குது. அதுக்கு இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் தான் அந்த சிடபிள்யூசி வந்து இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சிறார்களுக்கான நீதி. ஸோ அந்த சிறார்களுக்கான நீதிக்கு தான் வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் ஜுவனல் ஹோம் ஒன்று இருக்குது. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இந்த ஜுவனல் ஹோமில் தான் அந்த மாதிரி குற்ற செயல் ஈடுபடுத்துகிற குழந்தைகளால் இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ்க்கு பூர்த்தியாவாத குற்ற செயல் ஈடுபடுற குழந்தைகளாலும் அந்த மாதிரி சிறார் ஹோம் கண்டுபுறாங்க. அது மாதிரி இது மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களால் இல்லை மற்றபடி அவங்கள குடும்ப இவங்களால் சூழ்நிலைகளில் அவங்களை கொண்டு போய் இந்த மாதிரி பாலியலில் ஈடுபடுத்துகிறோம்னால அவங்க மேலே தகுந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த காப்பகத்தில் வச்சு அவங்களை வந்து படிப்பு அது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இதையும் கொடுக்குறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய ஃபியூச்சரில் வந்து அவங்க ஸ்கில்லை அவங்களுடைய ஏதோ அவங்களை ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்றதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுமே பண்ணி தரோம். அதே மாதிரி இந்த ஜுவலர் ஹோமில் அவங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாமல் நிறைய ஒர்க்கு அவங்க கற்றுக்கிறதுக்கு டைலரிங்கோ இல்லை மற்றபடி அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டதோ
1: ஒரு சுய
0: எல்லாமே எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுக்குறோம். நம்ம அந்த மாதிரி ஒன்றுதில் நடக்குது இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம்.
1: இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்னால நீங்கள் எல்லாருமே கவர் பண்ணி
0: கண்டிப்பாக இதில் எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எல்லாமே இப்போ எந்த கமிட்டி எடுத்தாலும் தொழிலாளர் துறையினர் இருக்கும், அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் இருக்கும், மகளிர் மேம்பாட்டு குழு இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தாசில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே கலந்து தான் அதில் செய்கிற ஒரு இதுதான் வச்சுக்கலாம். இது ஒரு இதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்னு இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த மெயின் இது அதுதான் இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பதுக்கும் பாண்டர் லேபருக்கும் மற்ற எந்த விதமான இந்த சைல்டு லேபர் ஆக்ட் சம்மந்தமாகவும் சரி இந்த குழந்தை தொழிலாளருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அதுக்கு அவங்களுக்கு ரீஆப்ரேஷன் கொடுக்குறது எஜுகேஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய செய்யறதுல வந்து இது மாதிரி இருக்குது. அதுமாதிரி மத்திய அரசாங்கத்து என்சிபிசிஆர்டி அதாவது அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு ரைட் அது ஒன்று தனியாக வச்சு 2005 ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டம் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது மாதிரி அவங்க நிறைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் பொசிஷன் எப்படி ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ணால் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த என்சிபி மூலிமா ஃபுல்லாகவே யார் என்னென்ன செய்யணும்னு வழிமுறையே கொடுத்துருக்காங்க.
1: சார் இப்போ ஒரு குழந்தை தொழிலாளரை மீட்டெடுத்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்?
0: கண்டிப்பாக.
1: இப்போ வந்து ஒரு பையனை வந்து நாங்கள் வந்து அவர் வந்து சைல்டு லேபராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தேவையில்லை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்?
0: அது அவங்க வந்து அதான் நான் சொன்ன அந்த ஷெல்டர் ஹோமில் இப்போ இருக்கிறாங்க இல்லையா அங்கே வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஹோம்லேருந்து வந்து அந்த வெல்ஃபேர் கமிட்டி வந்து
1: அது எத்தனை வருஷம் அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க?
0: அவங்க வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்கள எவ்வளோ அளவுக்கு அவங்க வேலை செய்கிறாங்களோ இப்போ அடித்து அவங்க தகுதி எடுத்துகிட்டு

0: படிக்கிறாங்கன்னா படிக்க நம்ம படிப்பு அதை கொடுத்துறோம். அது அவங்களுக்கு அந்த 12 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சுருவோம்.
1: ஓ, அது வரைக்கும் பார்த்துக்கலாமா? ஓகே சார். இப்போ 18 வயசு பூர்த்தி சொல்லும் போது இப்போ அந்த
0: அதுக்கப்புறம் அவர் தனியாக அவருடைய இது மேஜர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இதில் சட்டத்துக்கு உட்பாடாக வெளியே வரும்போது அவருடைய இதில் போகுது.
1: அப்படின்னா நம்ம அப்படியே மைனர் மேரேஜ் ஆக்டை பற்றி பேசலாம்.
0: கரெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நமக்கு வந்து சைல்டு மேரேஜ் அது வந்து நமக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒன்று தான், சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதையும் மீறி சில அங்கே அங்கே நிறைய சில இடங்கள் இது மாதிரி வந்து சிறு வயதில் வந்து திருமணம் நடக்கிற சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி புகார் வரும்போது அதே தான் அந்த நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் மகளிர் மேம்பாட்டம் சார் இந்த சிடபிள்யூசியுடையில வந்து அவங்கள ஃபஸ்ட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்களை வர வச்சு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் பண்ணி இது மாதிரி அந்த மாதிரி மைனராக இருக்கும்போது அது ரெண்டுமே இருக்குது. போக்ஸ் ஆக்ட்லேயும் பண்ணலாம். போக்ஸ் ஆக்ட்லேயும் வந்து ஏன்னா அது போக்ஸ் ஆக்ட்லேயும் வந்து அதை வந்து ஒரு குற்றம். ஸோ அவங்கள போக்ஸ் ஆக்ட்லேயும் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. இது பதிவு செய்கிறது வந்து சிடபிள்யூசிக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது இதை என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த கன்சர்ன் போலீஸ் நியர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை கேர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இது மாதிரி சைல்டு மேரேஜோ அதே மாதிரி இது மாதிரி போக்ஸோ ஆக்ட்லேயே அவங்களுக்கு நிறைய இது மாதிரி வழக்குகள் பதிவு பண்ணி காரைக்காலில் நான் பார்க்குறேன் நிறைய கேஸ்களை கீழே நம்ம ஜெனரலுக்கு நம்ம நீதிமன்றமும் இருக்குது. இந்த மாதிரி போக்ஸோ ஆக்டில் வர்றது அது மாதிரி இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து செய்கிறாங்க. அது அதுக்குன்னா இவங்களுக்கு சட்டப்படி அவங்க செய்கிற குற்றத்துக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்து அதுக்கான ஆக்ஷன் வந்து சட்டப்படியான அளவுக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்கும்.

0: உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரில் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறாங்க காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள். சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசணும் சார். ஒரு சைல்ட் லேபருக்கு ஒரு மீட் எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கான வாழ்வாதாரம் கொடுக்கறது நிறைய பேசணும் சார். இப்போ ஒரு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சார்?
1: இப்போ நான் அதாவது நம்ம காரைக்கால் நேயர்களுக்கும் சரி நம்ம பொதுமக்களும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ குழந்தை தொழிலாளர் சட்டம் இருக்குது நமக்கு 1986 வந்து, அதுக்கப்புறம் அதனுடைய அமெண்ட்மெண்ட் வந்து நிறைய சட்டங்கள் திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் அரசாங்கமும் நிறையா அதுக்கான முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது வந்து பொதுமக்கள்கிட்ட முதல்ல ஒரு அவேர்னஸ், அது விழிப்புணர்வு வேணும், அதுதான் மெயில் வேணும். வீட்டில் அதோ நம்ம முதல்ல வந்து பேரண்ட்ஸ் நினைக்க வேண்டியது என்னென்னா, பசங்களுக்கு வந்து ஒரு படிப்பு வருமானம் கொடுக்கும், எஜுகேஷன் வந்து முக்கியமான. நம்ம என்னதான் ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் பசங்களை வந்து படிப்பு வரும், ஏன்னா எஜுகேஷன் கொடுத்தாதான் அவங்க வந்து நாட் என்ன நடக்குது இது நம்ம செய்யறது தவறா சரியான்றதை வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு,
0: என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு
1: மாறு பருவம். அப்போ அவங்க எஜுகேஷன் போகும்போது தான் சரி மற்ற பேர் நம்மளும் போய் படிக்கணும், மற்ற பசங்க போய் வேலைக்கு போகிறான், நம்ம போக நம்ம போய் படிக்கணுன்றது வரும்போது மற்ற பசங்க பார்த்து அவங்க ஏக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அது படிப்பு தடைபடாமல் அதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் வந்து எல்லா இதுவுமே செஞ்சு கொடுக்குது, அவங்க படிக்கணும்னு இவங்க விருப்பப்படுறாங்கன்னா அரசாங்கத்தை அனுபவம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அணுகினாலே போதும், தொழிலாளர் துறை அணுகலாம் சரி, கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணுனாலும் அதுவுமே கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க வந்து கவர்மெண்ட் அரசாங்க பள்ளியிலே எந்த ஒரு ஃபீஸ் இல்லாத செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் நம்ம எல்லா வழிமுறையிலும் இருக்குது.
0: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட,
1: ஆமாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம், படிக்கலாம், ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பேரண்ட்ஸ் தயங்காமல் பசங்களுக்கு வந்து படிப்புக்கு மேலே படிப்பு கொடுத்தாலே பசங்களுடைய இது வந்து மாற்றம், எண்ணங்கள் மாறும். ஏன்னா தினமும் ஒரு படிப்பினை தானே வாழ்க்கை, அப்போ அது படிக்கும்போது நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வந்து அப்போ குறைஞ்சி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது இதில் நம்ம வந்து குழந்தை தொழிலாளர் வந்து அதிகமாக நம்ம இதை வந்து முக்கியமாக நம்ம சமுதாயத்திலேருந்து விரட்டிடலாம். இதை வந்து பேரண்ட்ஸோடு இன்னொன்று வந்து ஏழ்மை நிலையில் கம்பர் இது பண்ண பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, பசங்களை வேலைக்கு நாங்கள் கூட அவங்களும் வேலைக்கு இது பண்ணுறது ஒரு தவறான இது. ஏன்னா அந்த சின்ன பசங்களுக்கு படிக்கிற படிப்பு இல்லாமல் அவங்க வேலைக்கு ஈடுபடுத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் மாறி அப்போ படிப்புன்றதே தெரியாதே அந்த பணம் சம்பாதிக்கணும் மட்டும்தான் அந்த ஒரு எண்ணத்தில் போகும்போது

0: அவங்க வந்து இந்த தவறான குற்றவாளிகள் செயலுக்கு ஈடுபடுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ நீங்க சொல்ற பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து வேலைக்கு வைக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு உதவுறது கிடையாது, அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே நம்ம பறிக்கிறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா
1: அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த ஒன் ஹவர் நீங்க குழந்தை தொழிலை பத்தி பேசும்போது அதிகமான வார்த்தைகளும் படிப்பு கொடுக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
0: அதாவது என்னன்னா இப்போ நீங்க அவங்க நம்ம வந்து இப்போ பார்க்கணும் ஒரு இப்போ இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு எதிர்காலம், இப்போ நம்ம வேலை செய்கிறதெல்லாம் அவங்க எதிர்காலம். இப்போ எல்லா ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்துல இருந்து பிறக்கும்போது அவங்களுக்கு சில கனவுகளோடு தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது, ஒரு வயசு வளரும்போது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஒரு சின்ன சின்ன அளவில் ஆசைகள் அந்த கனவுகள் பெருக்கும். இதை வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொடுத்து அவங்கள ஒரு இது பண்ணும்போது அவங்களுடைய அடுத்து நம்ம இதுமாரி படித்து நம்ம இந்த மாதிரி ஆனால் இதுமாரி ஒரு அதிகாரி ஆகலாம், இல்லை ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பண்பாளராக இந்த சமுதாயத்தில் வரணும் அப்படின்னும்போது அதுதான் அவங்கள வந்து நம்ம ஒரு சம்பாதித்து கொடுக்குற இயந்திரமாக நினைக்கூடாது. அந்த அவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம எதிர்காலம் அவங்க நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கிறோம் அவங்களுக்கு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கலன்னா யாரும் உருவாக்க முடியாது. அந்த பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கணும். நம்ம நம்ம ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அவங்களை வழிபடுத்தினாலே அவங்க ஒரு நல்லபடியான இருக்குது. இது மாதிரி அந்த அந்த அவங்களுடைய ஏனைகளை வச்சு அவங்களுடைய சம்பாத்தியத்தில் நம்ம முன்னேறன்னு சொன்னால் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு நல்ல சமுதாயத்துக்கான இது இல்லை. பசங்களுக்கு அதை ஒரு மெயினானோ அதனால் காரைக்கால் பகுதியில் நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு மாநில இது மாநிலமாக தான் நம்ம பார்த்துருக்குற மாவட்டமாக தான் பார்த்துட்டுருக்குறோம். இது பிற்காலத்தில் எல்லாருடைய அதாவது பொதுமக்களும் சரி இதில் தன்னார்வலர் ஆர்வலர்கள் மற்ற எல்லாருமே சேர்ந்து இல்லை கூட்டாக நம்ம வந்து குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதுதான் நோக்கம். அதாவது ஐயல் வந்து பன்னாட்டு தொழிலாளருடைய அமைப்போட இதுவும் அதுதான். இந்த உலகத்தில் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைல்டு லேபர் துணைத்தொழில் இல்லாத ஒரு சமுதாயத்தையும் உலகத்துக்கு உருவாக்கணுன்றது தான். அது அந்த உலக லெவலில் செஞ்சாலும் ஒரு ஒரு சமுதாய லெவலில் நம்ம வந்து ஒரு ஒரு மாநில அளவுலேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருந்தனாலே நம்ம இந்தியா முழுக்கல உலகம் முதலையும் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் வந்து தடுத்து இது இது வந்து நம்ம இந்த சமுதாயத்திலேருந்து இது ஒரு வெளியே நிற்கணுன்றது இது. அதாவது தொழிலாளர் துறை சம்மந்தம் நாங்கள் இதுக்கான முழு முயற்சி எடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் பொதுமக்களாகி நீங்களும் வந்து எல்லாருமே இதில் பயன்படுத்தி என்னென்ன இருக்குது தொழிலாளர் துறையில் வந்து நீங்கள் மற்ற தொழிலாளர் துறையோ இல்லை சமூக நலத்துறையோ எங்கே வேணால் போலீஸ் துறையோ எங்கே அணுகி இது மாதிரி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம், இல்லை இது மாதிரி புகார் அளிக்கணும் இல்லை மாதிரி இருந்தால் எதுவும் பண்ணிக்கலாம். அது அது அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய நம்ம அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலும் இது யார் தயக்கத்தில் வரமாட்டாங்க நமக்கு என்னென்னு நினச்சிட்டு போகிறதாங்கள அப்படி போயிட்டுருக்குறாங்க. வந்து நம்ம அரசாங்கத்தை அணுகி என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அது நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிய நம்ம காரைக்கால் மாவட்ட ஆல் இந்தியா ரேடியோ எஃப்எம் இதுகளுக்கு நன்றியும், நம்முடைய தொழிலாளர் துறை சார்பில் நம்முடைய செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் மற்றும் மாவட்ட காரைக்கால் மாவட்ட கலெக்டர் இவங்களுடைய கீழ் நம்ம பணியாற்றிக்கிற இந்த துறைகளிலிருந்து ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு இன்றைக்கி தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் எத்து நாளில் தெரிவிச்சிருக்குன்ட்டு நம்புகிறோம். அதனால் நம்ம ஒரு குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்று கண்டிப்பாக போராட்டம் செய்வோம், வெற்றி அடைவோம்.
1: ரொம்ப நன்றி சார். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்தது. ஏன்னா ஒரு பிஸி ஷெடியூல், ஏன்னா நீங்கள் தொழிலாளர் துறை எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நிறைய இடத்துக்கு நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் ஒரு குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக ஒரு நேர நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். நேயர்கள் இதுவரை கேட்டது உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர நிகழ்ச்சி. இதில் பங்கேற்றார் காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள்.
2: என்றும் இளமையாய் எப்போதும் இனிமையாய் காரைக்கால் பண்பலை 100.3

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்று அறிவிக்கப்படும் நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகைமாலி.

0: மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் நிகிதா. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை திருவாரூர் விலமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. மூன்று 3:30 எல்எஸ்சி தொடரும். 4 மணிக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் ஊரும் உறவும். சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நேரலையாக உலா வரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். காலத்திற்கேற்ற காடை வளர்ப்பு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோப் ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்சில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. 10 மணிக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். FM எக்ஸ்பிரஸ் கேட்டீர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. He added that the government is actively supporting self-help groups, which are going a long way in making women financially independent. The government has restricted institutional, industrial and commercial customers from buying motor spirit and high-speed diesel from retail outlets and asked them to source their requirements from their own consumer pump. The decision has been taken to prevent local shortages amid disruptions in global supply chains caused by the ongoing crisis in West Asia. In a notification, the Petroleum and Natural Gas Ministry said the restrictions will be in place for up

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம்.

மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பூவெல்லாம் உன்வாசம் திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில் கே ஜே ஏசுதாஸ், சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் புந்தண்டலம் புனிகோட்டி, உமா, கணேசன், அன்னம்மாள், ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, செம்மனார்கோயில் குணசேகர், திலகவதி, சண்முகம், மைனாவதி, நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனையும்
7: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு. ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பொறையார்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9:30 திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல்.இன்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது மின்னலே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெண்கரும்பூர் நேரு, செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி, பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு ஆகாஷ் மற்றும் சுஷ்மிதா ஸ்ரீ, கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹம்ரா, சலாமத் சுகைனா, இவர்கள் அனைவரின் விருப்பமாக உழைக்கும் இந்த பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்,

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044. இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 2498-6458. மீண்டும் என் உங்களுக்காக 044. இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 2498-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியிலும் நீங்கள் உங்கள் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்ய பதிவுகளை அனுப்பலாம். எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
4: பழங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பழங்குடி நாகப்பட்டினம்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிச்சிமலை பாஸ்கர், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், சிறுகாழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது தீனா திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த், காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, தினேஷ், சாமிநாதன், நவநீதம், ஜெர்லின், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன்

மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு 90 நாட்களுக்கு

0: படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10, 9, 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிக

0: பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயூ சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: திருவாரூர் ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
7: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155cc பைக் வரும் 14 தேதி வரை 0 டவுன் பேமெண்ட்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
6: ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குதன்னலு.
7: செல் 6385657335.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
8: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர்
2: என்ன?
0: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டோர் படிக்கிறீங்க நீங்க?
2: தக்காளி வாய்க்குள்ள போட்ட வைத்து நீண்டு கொடுக்க தம்பி நீனு நானும் பாங்கு போட்டு திங்கலாம்.
0: எனக்கு தருவீங்களா? போ. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன பாப்பா?
2: பிங்க் கலர்.
0: வேற எந்த கலர் பிடிக்காதுங்களா?
2: பிடிக்கும்.
0: வேற என்ன கலர் சொல்லுங்களேன்?
2: வைட் கலர்.
0: இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டீச்சர்.
0: எதனால நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
0: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியராகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கு.
2: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

பேசு. இங்கே எல்லாமே புதுசு, பழசு மாறாம புத்தம் புதுசு. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். நேர்களை, ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மாலை 4 மணிக்கு உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஊரும் ஓரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி எந்த ஊருக்கு வரப்போகிறோம் அப்படின்னா, சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதிக்கு தான் வரப்போகிறோம். நீங்களும் வாங்க, கலந்துக்குங்க, பேசுங்க. பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: அப்படியே காலையிலேருந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் கேட்டுட்டே இருங்க. உங்களை மகிழ்விக்க பண்பலை 100.3 வர இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு தேன் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த நிகழ்ச்சி தேன் மழை. கேட்கலாம் பாடல்களை.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் பொங்கல் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 நமது பண்பலையில் உள்ளவர இருக்கிறது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சிலைகள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க இருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காற்றலில் தவழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலின் ஒரு புள்ளி மூன்று நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலகடிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: டெலிலாக் ஏர் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேர்களை உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம் இன்று மாலை 4 மணிக்கு. எந்த ஊர் அப்படின்னா சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடை வீதிக்கு தான் நாங்கள் வரப்போகிறோம். நீங்களும் வாங்க. இது தேன் மழை.
2: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

ஒரு மணி 18 நிமிடத்தில் பண்படி 100 மூன்றில் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு. நேர்களை காரைக்கால் பண்படி 100 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். கறவை மாடுகளின் மேலாண்மை திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோடு.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை, நமது பண்பலையில் இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம், காலத்திற்கேற்ற காடை வளர்ப்பு, காரைக்கால் மாவட்டம் மேலகாசக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை.

நேர்களை, ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு வருவோம் இல்லையா. ஊர்முறும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு எந்த ஊருக்கு வரப்போகிறோம் அப்படின்னா, சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதிக்கு தான் வரப்போகிறோம். நீங்களும் தயாராக இருங்க.

இதுவரை கேட்டது தேன்மொழி. இன்னும் சில நொடிகள் தொடர்வது 1:45 மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழு வீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக

0: சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10,90,00,000 வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
1: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்கு உட்பட்டும் 1885 தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21 தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாக பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளைக் கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
3: வேலைக்கு செல்லும்

0: குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
1: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுசா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்க இருப்பது உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை குறித்து திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்கள் கறவை மாடுகள் மேலாண்மை தொடர்பான தமது சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0. 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விடையளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க திருவாரூர் விலமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்ங்க.
0: உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மருத்துவர் மா வினோதினி. நான் உழவர் பயிற்சி மையம் திருவாரூரில் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இன்றைக்கி

0: உங்கள் நிகழ்ச்சியில் கறவை மாடுகள் மேலாண்மை பற்றிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நன்றி.
1: ஓகே மேம், நேயர்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி புதுசாக மாடு வளர்க்கணும், கறவை மாடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: கறவை மாடு வளர்ப்பு என்றது வந்து இப்போதைக்கு ஒரு வீட்டில் குடும்ப தேவைகளுக்காக மட்டும் இருந்த ஒரு தொழில், இப்போது ஒரு தொழிலாக மாறியிருக்கு. ஒரு குடும்பத்தோட 100% வருமானமும் நம்ம கறவை மாடு வளர்ப்புனால ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக வளர்ந்துருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்தணும். முதல்ல மாடு வாங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ நம்ம மாடு வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல சந்தையை தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறம் மாடுகளை கவனிக்கணும், பண்ணை அந்த சந்தையில் இருக்க மாடுகளை கவனிக்கணும். அப்படி ஒரு மாடை கவனிக்கும் போது அதை நம்ம பார்க்க வேண்டியது கண், மூக்கு, குறைஞ்சபட்சம் ரோமம், இந்த மூணுத்தையுமாவது குறைஞ்சது நம்ம பார்க்கணும். ஸோ கண்ணு பார்க்கும்போது நமக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், மஞ்சள்லாம் இல்லாமல் வெள்ளையாக வெளிருன்னு பிரைட்டாக இருக்கிற மாடுகளோட கண்ணுகளை நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அடுத்து பார்க்கும்போது மூக்கு. ஓகேவா, மூக்கு பார்க்கும்பொழுது நல்லா அந்த அது கருப்பாக இருக்கிற அந்த மூக்கு பனி படர்ந்த மாதிரி இருக்கணும், முத்து முத்தாக வேர்வை சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மூக்கு இருந்தது அப்படின்னா அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை நல்லா காஞ்சி போய் வறண்டு இருந்துச்சு, சில வெடிப்புகள் இருந்துச்சு, இல்லை சளி ஒழுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாடுகளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மாடுகளை நம்ம வாங்கிறத தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமம். ஓகேவா, தோல் ரோமம். அந்த மாடை நீங்கள் தடவி கொடுக்கும்போது முடியோட எதிர்வாகில் நம்ம கையை விட்டு தடவி பார்க்கும் பொழுது அந்த ரோமங்களில் தோல் ரோமங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த தோலில் ஏதாவது குட்டி குட்டி புண்ணுகள் இருந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு கையில் தட்டுப்படும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம அந்த மாடுகளை தவிர்த்திடலாம். இன்னொன்று முடியை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த முடிகள் எல்லாம் அந்த உடம்பு ஒவ்வொரு மாட்டுக்கும் சுழி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த முடியோட அமைப்பு அந்த சுழி வழியே இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்குது. இல்லை முடி வந்து நல்லா விரைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தது, கலர் மாறி இருக்குது அப்படின்னா அந்த மாடுகள் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை தவிர்த்திடணும். நெக்ஸ்ட்டு கால்கள். ஓகே, கால்கள் பார்க்கும்போது மாடு நிற்கிறதுலே நமக்கு மாடு நல்லா ஆரோக்கியமாக நிற்குதா இல்லை கால்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதான்னு தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மடி. ஓகே, மடியோட சைஸும் பால் உற்பத்தியும் ஓரளவுக்கு ஒத்து போகினாலும் மடி பெருசாக இருந்தால் கண்டிப்பாக மாடு நிறைய பால் கறக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மாடோட மடியை நம்ம தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும் பொழுது மாடோட மடி பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா, நம்ம இலவம் பஞ்சு தலையணையெல்லாம் இருக்குது, அதை தொட்டு பார்க்கும்பொழுது ஒரு மென்மையாக இருக்கும், அந்த மாதிரி தொடும்பொழுது உணர்வு இருந்ததுன்னா அந்த மடி ஆரோக்கியமான மடி. இல்லை கொஞ்சம் அந்த மடி வந்து சூடாக இருக்குது, செவந்திருக்கு, ஒரு மடி மட்டும் ஒரு பாதி மட்டும் நமக்கு ஒரு இறுக்கமாக இருக்குது, கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னா அதை தவிர்த்திடணும். அடுத்தது பார்க்கும்போது பால் மடி காம்பு. நார்மலாக நம்ம ஊர் நாட்டு மாட்டோட காம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளம் சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் அதோட அளவு நீளம் நாலு காம்பும் ஒரே அளவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மாடு வாங்கும்பொழுது இது மாடோட ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு நாம் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு பல்லு பார்த்து வயசை பார்த்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு 1 வயசு வரைக்கும் மாட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் பற்கள் இருக்கும், சரியா? அடுத்தது நமக்கு இப்போ அந்த மாடு பெருசாகும் பொழுது பல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ மொதல் 2 பல் மட்டும் இருந்ததுன்னா அந்த மாடுக்கு வயசு 1 to 1.5 ஒரு ஜோடி பல். நெக்ஸ்ட்டு 2 ஜோடி பல் இருந்ததுன்னா, 2 ஜோடினா 4 பல், 2 ஜோடி பல் இருந்ததுன்னா 2 to 2.5 வயசு, 3 ஜோடி பல் இருந்ததுன்னா 3 to 3.5 வயசு, 4 ஜோடி பல் இருந்ததுன்னா 4 to 4.5 வயசு. ஸோ இது மாட்டோட வயசு. இப்போ இது ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, அப்புறம் உடல் அமைப்பை பார்த்துருங்க. வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த மாடு 2 ஈத்து இல்லை 3 ஈத்து போட்டுக்கணும், அதாவது 2 கன்னுக்குட்டி போட்டிருக்கலாம் இல்லை 3 கன்னுக்குட்டி போட்டிருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம மாடுகள் வாங்கணும். அந்த மாதிரி மாடுகள் வாங்கும்போது தான் நமக்கு பால் உற்பத்தி கொஞ்சம் வருடங்களுக்கு ஏறுமுகத்தில் இருக்கும். ஸோ மாடு வாங்கும்பொழுது 2வது ஈத்து இல்லை 3வது ஈத்தில் இருக்கிற மாதிரி மாடு பார்த்து வாங்கணும்.
1: ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம முதல் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே நேயர்கள் வந்து வரிசையாக லைனில் வந்துட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: வணக்கம் மேடம், நான் சிவபுரத்திலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
1: ஆ, உங்களோட கேள்வி கேளுங்கய்யா.
0: டாக்டர் அம்மாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: அதாவது பார்த்தீங்கன்னா, மாடுகள் நிறைய இங்கே கிராமத்தில் நிறைய வளர்க்குறாங்க. ஹலோ,
2: சொல்லுங்க.
0: பார்த்தீங்கன்னா வெறும் சாலையிலே தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் அது இது எல்லாத்தையும் சாப்பிடுது. அப்புறம் பார்த்தா தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் குடிக்குதுங்க. இதனால எல்லாம் என்னென்ன மாதிரி அந்த மாடுகளுக்கு பாதிப்பு வரும், அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், கறவையில வந்து பால் குறைவு ஏற்படுமா, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: இதை பத்தி சொல்லுவாங்க, எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. இவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ மாடுகள் வந்து பொதுவாக அந்த ரோட்லையெல்லாம் அலையும் இல்லையா, அலையும் போது அந்த பேப்பர்லாம் சாப்பிடும், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இதெல்லாம் சாப்பிடுது. அப்புறமா தண்ணி வந்து ஏதோ ஒரு தண்ணியை குடிக்கிது, குட்டையில் அந்த மாதிரி தேங்கியிருக்க தண்ணியை. இதனால ஏதாவது அதோட அந்த மாடுகளோட பால் உற்பத்தி எப்படி இருக்கும், அதனால் அதுக்கு என்ன ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர்.
2: ஐயா, உங்கள் கேள்வி வந்து எல்லாரும் தினசரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் பேக்ஸ், இதோட பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சனை. பாலித்தீன் மனுஷங்களுக்கு வந்து நாமளே வந்து பொறுப்போடு நாம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி இடங்களில் மாடுகளை மேய்க்க விடணும் அப்படின்றதுலேயும் மக்களும் ஒரு பங்கு வகிக்கிறாங்க. மாடுகள் சாலையோரங்களில் மேய விடுறது தான் இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் குப்பைகள் ஒழுங்காக அகற்றப்படுவது இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பாலித்தீன் பேக்ஸை மாடுகள் உட்கொள்ளும் போது அதோட செரிமான மண்டலம் ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, இந்த இந்த பாலித்தீன் பேக் வந்து உடம்பு ஜீரணிக்க முடியாது. ஓகே, அதனால் அது அங்கேயே தங்கிடுது. சில சமயம் வெளியே அந்த பாலித்தீன் பேக்கை தள்ள முடியாததுனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு வரும், மலச்சிக்கல் வர மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். மாடால் சாணம் போட முடியாது பார்த்தீங்கன்னா, அதனாலே சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மாடு சாணம் போட முடியாமல் முக்கிய முக்கிய சில சமயங்களில் இறப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலித்தீன் பேக்ஸை நம்ம ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம மாடுகள் மேலே குறை சொல்லி எந்த பிரச்சனையும் வராது. மாடுகள் பாலித்தீன் பேக்ஸை சாப்பிடுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க மனிதர்களுடைய தவறுகள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலித்தீன் பேக்ஸில் இருக்க பொருட்கள், அதில் என்ன பொருட்கள் போட்டு கட்டி தூக்கி போடுறாங்கன்னு தெரியாது. உணவு பண்டங்களாக இருந்தால் ஒரு 50% அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். அது கூட நம்மளே என்ன பண்ணுறோம், வீட்டில் குழந்தைங்க இருக்குது, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட்டி அள்ளி அதில் இருக்க தூசிகள் எல்லாத்தையும் நம்மளை போடுறோம். சில சமயம் அதில் ஊசிகள்னால் ஆணிகள் இருக்கலாம், சில சமயம் உடஞ்ச கிளாஸ் பீசஸ் இருக்கலாம், சில சமயம் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம். பிளாஸ்டிக் நமக்கு காலில் குத்தலாம், அது மாதிரி அதோட உடம்புலையும் அது சாப்பிடும்போது தெரியாமல் ஒரு குட்டி பீஸ் போதும், சின்னதான ஒரு பீஸ் போதும், அது உடம்பு மண்டலத்தில் கிழிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக வரும்போது நமக்கு பிரச்சனைகள் தெரியாது. இன்னொன்று ஆணி சொன்னேன், ஆணி என்ன பண்ணும், அதோட ரெட்டிகுலம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது, அங்கே போய் செட்டில் ஆகிடும். ஸோ மாடு மேயும் போது அது குத்திட்டே இருக்கும், டிம்ஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா, அது குனியும் போது மட்டும்தான் அது குத்தும், நேராக நிற்கும் போது பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம மாடு மேய்ச்சலுக்கு ஒழுங்காக சாப்பிட முடியாது, குனியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது பாலித்தீன் கவரால் வந்தது கிடையாது, ஆனால் பாலித்தீன் கவரால் உள்ளர இருக்கக்கூடிய பொருள்களால் சில சமயம் இந்த பிரச்சனைகள் வரும். ஓகே, அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி. ஓகே, எந்த தண்ணி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்ததுன்னா மருந்து கலந்த தண்ணியே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது சாக்கடை சுத்தம் பண்ணலை அப்படின்னா அந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இதெல்லா பிரச்சனைகளுமே ஃபஸ்ட்டு காரணம் நீங்கள் மாடுகளில் ஒரு ஒழுக்கமான நல்ல முறையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாதது தான். ஓகே, ரோட்டில் மேய்ச்சல் கொடுறது ஒரு பொறுப்பில்லாத மேய்ச்சல் முறையினால தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். ஸோ அதை நம்ம முடிஞ்சளவுக்கு தவிர்க்கணும். மேய்ச்சல் நிலங்கள் குறைஞ்சிருக்கு தான், நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மாடு நம்ம சொத்து, அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளது தான். அது மாதிரி எந்த தண்ணி கிடைச்சாலும் அது குடிக்கும் தான். ஃபஸ்ட்டு அது விஷம் கலந்த தண்ணியாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அது அது தொழிற்சாலைகள் கழிவாக இருந்தால் பிரச்சனைகள் கெமிக்கல்ஸால் வரும். சாதாரணமாக குளங்கொட்டை அந்த மாதிரி தண்ணி, மழை தண்ணி தேங்கியிருக்குது அப்படின்னா கொஞ்சம் துர்நாற்றம் வீசும், அப்படின்னா சில சமயங்கள் கழிச்சல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி குடற்புழுகளோட தாக்கம் நிறையா இருக்கும். ஸோ சீரியஸான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது.

0: தண்ணீரால் சொல்கிறேன் நான். அது வந்து காலத்திற்கேற்ற மாதிரி இருக்கும். ஓடுற தண்ணியில் உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனைகள் நமக்கு கண்டுபிடிச்சி பார்க்க முடியாது. தேங்கி நிற்கும் தண்ணிகளில் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ பாலிதீன் பேக்ஸால் வர பிரச்சனைகளுக்கு வந்து செரிமான கோளாறு வரும். அது உள்ளார இருக்க என்ன இருக்கு பொருளை வச்சியும் சில பிரச்சனைகள் வரும். அது இதயத்துக்கு கூட போய் குத்துற வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி. தண்ணியை வந்து எங்கே தேங்கியிருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ கிருமிகள் வரலாம். கிருமிகள் வந்ததுன்னா ஜுரம் வரும், அல்லாட்டி கழிச்சல்கள் வரும், இல்லாட்டி குடற்புழு தாக்கம் இருக்கும். குடற்புழு தாக்கம் இருந்தது அப்படின்னா போடுற தீவனம் எல்லாமே உங்களுக்கு வந்து பூச்சிகளுக்கு போகும். பூச்சிகள் நல்லா வளரும், மாடுகள் வளராது. ஸோ பால் உற்பத்தி குறையும். ஜுரம் இருந்ததுனாலும் சரி உங்களுக்கு பால் உற்பத்தி குறையும், பட் ஜுரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பால் உற்பத்தி திருப்பியும் வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கு எல்லாமே நாம் ஒழுக்கமான முறையில் நாம் கால்நடைகளை வளர்க்கறது தான்.
1: ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. இன்னொரு நேயர் லைனில் வராங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சார், கேக்குது சொல்லுங்க.
2: என்னோட கேள்வி, ரெண்டாயிரத்து மாடுமா?
0: என்னங்க
2: ரெண்டாவது ஈத்து? காலையில 3 லிட்டர், சாயங்காலம் 3 லிட்டர் கறந்துகிட்டு இருந்துச்சு.
0: ஓகே.
2: மாடு கண்டு போட்டு ஒரு 5 மாசம் நல்லா கறந்துகிட்டு இருந்ததுமா.
0: ஓகே.
2: திடீர்னு மடி நோய் வந்ததுமா.
0: சரிங்க.
2: மடிநோய் வந்தோன்னு என்ன ஆகி போச்சுனாமா, அப்படியே பாலுடைய அளவு 1.5 லிட்டர் தாமா கறக்குது. என்னென்னமோ வைத்தியம் பண்ணியாச்சுமா. எவ்வளவு இன்ஜெக்ஷன், எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து பார்த்தோம், கொடுத்தும் கூட அது மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. இத்தனைக்கு 2 லிட்டர் தரந்த மாடு. இதுக்கு என்ன காரணம், ஒரு காரணம் சொல்லுங்கம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த, ஆமா இன்னொரு கேள்வி உங்களுக்கு
1: கேட்டேன்,
2: எருமை மாடுகள் ஏமா இங்க நம்ம பகுதியில இல்ல இப்ப, இதுக்கு என்னம்மா காரணம்? எனக்கு தெரிஞ்சு என்ன, நாகப்பட்டினம் மாவட்டம் எங்க மாவட்டம் எங்க பகுதிகளில் இல்ல, திருவாரூர் மாவட்டத்துல இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. ஏன் எருமை இனம் எங்கம்மா போச்சு? எனக்கு 20 வருஷமா நான் கண்ணில் பாக்கலாமா, இதுக்கு என்னம்மா காரணம்? இது விளக்கம், ரெண்டுக்கு விளக்கம் கொடுங்க, நான் வானொலியில் கேட்டுக்கிறேம்மா.
0: நன்றி ஐயா.

0: மேடம், இப்போ வந்து ரெண்டு கொஷின் கேட்டாங்க. ஒன்று வந்து மடிநோய் வந்ததுக்கு அப்புறமா பால் உற்பத்தி கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு கேள்வி, எருமை மாடுகள்லாம் ஏன் இப்போ இல்லை, பார்க்க முடியறதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட இதை சொல்லுங்கள்.
1: வணக்கம் ஐயா. உங்கள் மொதல் கேள்வி வந்து, என் மாடு ரெண்டாவது ஈத்தில் இருந்தது, 5 மாதம் வரைக்கும் பால் நல்லா கறந்துச்சு, அதுக்கப்புறம் மடிநோய் வந்ததுலேருந்து பால் உற்பத்தி குறைஞ்சிது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிரச்சனை வந்து நம்ம தூய்மையான பால் உற்பத்தி தான் காரணம். ஓகே, 5 மாதம் வரைக்கும் மாடு நல்லா பால் கறந்துருக்கு அப்படின்னா அது வந்து சினை காலத்தில் இருக்கிறதுனால வர மடிநோய் கிடையாது. ஓகே, 5 மாதம் வரைக்கும் நல்லா பால் கறந்துருக்கு. ஸோ மடிநோய் அதுக்கப்புறம் வருது. உங்கள் மாடு வந்து ஓரளவுக்கு நல்லா பால் கறக்கிற மாடாக இருக்குது, 1 நாளைக்கு 6 லிட்டர் வரைக்கும் கறக்குது. ஸோ அதுக்கு பால் கறக்கும் பொழுது அதுக்கு சில சுகாதாரங்களை நம்ம பின்பற்றணும். ஓகேங்களா? இன்னொன்று, மடிநோயை நம்ம காலத்தில் கண்டுபிடிச்சி அதற்கான வைத்தியத்தை காலத்தில் பண்ணணும். பால் மடி அப்படின்றது உள்ளார மடியோட அமைப்பு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால் உற்பத்தி செல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு லட்சக்கணக்கில் அந்த பால் உற்பத்தி பண்ணுற செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பால், இந்த கிருமிகள், மடிநோய் வருது அப்படின்னா கிருமிகளுடைய தாக்கம். நம்ம ஆரம்ப காலத்திலே நாம் வந்து மடிநோய்க்கு, அதாவது மொதல் நாள் ரெண்டாவது நாள் ஏன்னா நம்ம வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கால் பால் உற்பத்தி பண்ணுற செல்ஸு ஒரு 100 மட்டும்தான் குறையும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற செல்ஸு நம்ம பால் உற்பத்தியை சரி கட்டிடும். சரிங்களா? இதுவே நாம் காலத்தில் வைத்தியம் பண்ணலன்னா லட்சக்கணக்கில் இருக்க பால் உற்பத்தி பண்ணுற திசுக்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதோட எண்ணிக்கைகள் குறையும். ஃபஸ்ட்டு நாள் கம்மியாக குறையும், ஏன்னா கொஞ்சம் கிருமிகள் தான் அதை தாக்கும். உடம்புக்குள்ளே போன உடனே ரத்தத்துலேயும் பால் அரைக்கும் சத்தத்தையும் சேர்த்துக்கிட்டு அது இன்னும் ஒரு நாள் மல்டிப்ளை ஆகும், பெருகும். ஓகேங்களா? ஸோ மொதல் நாள் 100 கிருமி போச்சுன்னா அடுத்த 2 மணி நேரத்தில் அது 400 கிருமி ஆகும். 400 கிருமிகள் வந்து 500-5000 பால் உற்பத்தி பண்ணுற திசுக்களை தாக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாக்கும்போது அந்த பால் உற்பத்தி பண்ணுற திசுக்கள் எல்லாம் அழிஞ்சிரும். சேமிக்கிற திசுக்கள்லாம் அழியும் போது உங்களுக்கு பால் சேர்க்க முடியாது, பால் மடிக்கு வராமல் தங்கிடும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பால் மடியோட அமைப்பில் இருக்க திசுக்கள் எல்லாமே திருப்பியும் வர முடியாத அளவுக்கு அது வந்து பாதிப்படைஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு பால் உற்பத்தி குறையுது.

0: இதுவே மொதல் நாள் ரெண்டாவது நாளில் நீங்கள் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% அந்த மாடோட பால் உற்பத்தியை நாம் நிலைப்படுத்தியிருக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று, பால் கறக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்களே பாலில் கறக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்கள் மாட்டோட மடியோட தன்மை நமக்கு தெரியும். லைட்டாக சூடானாலோ லைட்டாக மாடோட மடி செவந்திருந்தாலோ நம்ம நல்லா டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம பால்காரங்களை வச்சு பால் கறக்கிறோம் அப்படின்னா அவன் நம்மளோட மாடு அவனுக்கு 10 to 11 ஆகும். எல்லார் வீட்லேயும் கறந்துட்டு வருவான். நம்ம மாடுகளுக்கு அவ்வளோவா தெரியாது, வித்தியாசம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரமாக கறந்துட்டு போகணும் அப்படின்ற கவனத்திலே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களே பால் கறக்கிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, மடி நோய் தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, மாடுக்கு பால் கறக்கும் பொழுது உங்கள் கையை சோப்பால் கழுவுங்க, இல்லாட்டி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்ற துகள்கள் விற்கிது. ஓகேங்களா? அதை வாங்கி லைட்டாக தண்ணியில் போட்டிங்கன்னா ரோஸ் கலராக மாறும். அந்த தண்ணியை வச்சு உங்கள் கையை கழுவுங்க. ஓகே, கையை கழுவிட்டு பால் கறக்க போங்க. அந்த மாதிரி மடியையும் நீங்கள் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தண்ணியால் நீங்கள் பால் கழுவிட்டு அப்புறமா பால் கறக்கலாம். இன்னொரு விஷயம், மாடு பால் கறந்த உடனே உட்கார விடக்கூடாது. ஒரு 20 நிமிஷமாவது மாடு நிற்கணும். ஓகேங்களா? ஸோ பால் கறந்த உடனே மாடை நல்லா காஞ்ச இடத்துக்கு ஓட்டிட்டு போய் வச்சுட்டு அங்கே நம்ம தீவனம் போட்டோன்னா 20 நிமிஷம் நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அந்த மாடோட பால் காம்பில் இருக்க பால் கறக்கும் போது இருக்க துவாரம் 20 நிமிஷத்தில் மூடிடும். அதனால் கிருமிகள் உள்ளே போகிறது குறைஞ்சிரும். ஒன்றுமே பண்ண முடியலன்னா குளிர்ந்த தண்ணி, ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி இல்லை பானை தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து 4 காம்புலையும் நீங்கள் முக்கி எடுத்துட்டிங்கன்னா கூட அந்த 20 நிமிஷன்றது 10 நிமிஷமாக ஆகிடும். ஸோ மாட்டோட காம்பில் கிருமிகள் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அட்லீஸ்ட் மாடு பால் கறந்து முடிச்சிட்ட பிறகு இந்த பொட்டாசியம் உப்புக்கல் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி போதும். அதில் குட்டியோண்டு ஒரு உப்புக்கல் போட்டு நீங்கள் காம்பில் காட்டினீங்க அப்படின்னா அதுவே ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட். கிருமி ஏதாவது அந்த துவாரத்தில் ஒட்டியிருந்தா கூட ஓரளவுக்கு அது சுத்தம் பண்ணிடும். ஸோ மாட்டுக்கு மடி நோய் 5 மாதம் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஒழுங்காக பராமரிக்கலை, சிகிச்சை செய்யலை அப்படின்றத விட காலத்தில் அதை கண்டுபிடிக்கல, அதுதான் காரணம். கண்டுபிடிச்சிருந்தா நம்ம 99% நம்ம அந்த மடி நோயில் இருக்கிற பாதிப்புகளை நம்ம குறைச்சிருக்கலாம். நன்றி. அடுத்தது, எருமை மாடுகள் நம்ம ஊரில் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எருமை மாடுகள் பொதுவாகவே நம்ம ஊரில் அதிகமாக வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பசுமாட்டு அளவுக்கு காரணம்ன்றது இதுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. எருமை மாடு கொஞ்சம் சண்டித்தனம் ஜாஸ்தி, அதுக்கு மற்றபடி வேற எதுவும் இல்லை. வளர்க்குறவங்க வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு நம்ம கறவை மாடு வச்சுருக்கிறதுனால அவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. எருமை மாடுகள் வச்சுருக்கிறவங்கள நம்ம தேடி பிடிக்கலை. ஒருத்தவங்க கிடச்சிட்டா போதும் நம்ம ஊரில் எத்தனை எருமை மாடுகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ எருமை மாடு வளர்ப்பு குறைஞ்சி இருந்த காரணம் அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். ஒரு மாடு ரெண்டு மாடு யாரும் தனிப்பட்ட முறையில் வச்சிடல, பட் பண்ணையாக நிறையா பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க யாரும் பசு மாடு மாதிரி மேய்ச்சல் வெளியே அவ்வளோவா விடுறதில்ல, அவ்வளோதான் பண்ணையிலே வச்சுருக்கிறாங்க. நம்ம பசு மாடு தான் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்க வெளியே விட்டுடுறாங்க, அதை வெளியே விடுறது கிடையாது.
1: ஓகே மேடம், ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்தீங்க. சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைவோம் மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொலமுது.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.

0: உழவை போற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகள் மேலாண்மை குறித்து திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவங்க தான் வந்து நம்ம கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. நிகழ்ச்சிகள் செல்வோம் நேயர்களே. மேடம், இப்போ இன்னொரு நேயர் வந்து லைனில் வராங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்கிறது யாருங்க?
1: மேடம்,
0: இவங்க வந்து சோளத்தட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு வந்து நிறைய கொடுத்தாங்களாம், அதனால அந்த லூஸ் மோஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
2: வணக்கம்மா, நீங்க கேட்டது வந்து சோளத்தட்டை. சோளத்தட்டை போட்டதுனால கழிச்சல் வர வாய்ப்பு இல்லை. சோளத்தட்டையை நீங்கள் காய்ச்ச பிறகு போட்டிருக்கீங்களா இல்லை பச்சையாக போட்டிருக்கீங்களா, எப்படி போட்டாலும் உங்களுக்கு அதனால் கழிச்சல் வராது. ஓகேங்களா, நீங்கள் சொல்கிறது மக்கா சோளத்தட்டை தான் நினைக்கிறேன். ஸோ மக்கா சோளத்தட்டையினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கழிச்சல் அதனால் வந்திருக்கு அப்படின்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கோ அதை நாம் கவனிக்க மறந்துருப்போம், அதனால தான்.
0: ஓகே மேடம், அடுத்தது வந்து இந்த தீவனம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்குமே இந்த கேள்வி இருக்குது மேடம். கறவை மாடுகளுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுக்கணும், எவ்வளவு தீவனம் கொடுக்கணும், அப்புறம் அதுங்களுக்கு தண்ணி எவ்வளோ கொடுக்கணும், இது எவ்வளவு தேவையாக இருக்கும், இதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
2: கறவை மாடுகளுக்கு தீவனம்ன்றது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு முழுமையான டாப்பிக்காக நம்ம பார்க்க கற்றுக்கணும், சரிங்களா? ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மாடு போய் மேயுது, சாயந்தரம் வந்தால் நம்ம பால் கறக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது இப்போதையோட நிலைமை. ஒரு தொழிலாக பண்ணுறவங்க மட்டுமே கூட தீவனத்துக்கு ஒரு நம்மளை விட சாதா மக்களை விட கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிய அறிவியல் பூர்வமாக அதுக்கு தீவனம் அளிக்கிறது கொஞ்சம் கம்மி பேர் தான். ரெடிமேடாக தீவனம் வாங்குகிறேன் அதை போடுறேன் அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். பசுந்தீவனம் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகிறதோட சரி. ஸோ இதுதான் தற்போதைய சூழலாக இருக்குது. பட் கறவை மாடு நல்லா பார் கறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தீவனங்கள் பார்த்திங்கன்னா மூணு வகையாக இருக்குது. ஒன்று பசுந்தீவனம் இருக்குது, நெக்ஸ்ட்டு உலர் தீவனம் இருக்குது, நெக்ஸ்ட்டு அடர்த்தீவனம் அப்படின்னு மூணு வகையான தீவனம் இருக்குது. இந்த பசுந்தீவனத்தோட நம்ம சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம மேய்ச்சல் நிலத்துக்கு அனுப்புகிறோம், ஓகேங்களா? ஆனால் பசுந்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 கிலோ எடை உள்ள ஒரு மாட்டுக்கு 25-30 கிலோ பசுந்தீவனம் தேவைப்படுது, ஓகேங்களா? இதை நம்ம மேய்ச்சல் மூலம் முழுமையாக அளிக்க முடியாது. ஸோ இடம் இருந்தது அப்படின்னு

நீங்கள் பசுந்தீவனம் வளர்த்து மாடுகளுக்கு கொடுக்கலாம். இல்லைனா பசுந்தீவனம் எங்கேயாவது வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் பசுந்தீவனத்தை வாங்கி கொடுக்கலாம். இல்லை பசுந்தீவனம் வளர்த்து அதை நீங்கள் விற்கிறத ஒரு தொழிலாகவே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ மேய்ச்சல் நிலம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால பசுந்தீவனம் உற்பத்தின்றதே நீங்கள் ஒரு தொழிலாகவே நம்ம பண்ணலாம். சரிங்களா, கீரை வளர்க்குறாங்க இல்லையா, முன்னாடி கீரையை தோட்டத்தில் தான் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போது எல்லோரும் வந்து நவீனமயமாக்குனதுனால கீரைகள் நிறைய மார்க்கெட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி பசுந்தீவனங்களையும் நாம் வயலில் வளர்த்து நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வர பார்க்கலாம். ஸோ பசுந்தீவனம் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இதையும் நாம் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ ஆனால் கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் 25-30 கிலோ தேவை. இந்த பசுந்தீவனத்துலேயும் 3 வகையான தீவனம் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து பயிறு வகை பசுந்தீவனம், புல்வகை பசுந்தீவனம், இன்னொன்று தானிய வகை பசுந்தீவனம். இந்த மூணுத்தையும் கலந்து தான் நாம் ஒரு 30 கிலோ தர வேண்டியது இருக்குது. இதில் மூணுத்துலேயும் தனித்தனி சத்துக்கள். இப்போ நம்ம புல்வகை பசுந்தீவனம் பார்த்திங்கன்னா அதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்குது, அது மாதிரி நார் சத்து ஜாஸ்தி இருக்குது. பயிறு வகை பசுந்தீவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி தானிய வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் நல்லா பால் கறக்கிற கறவை மாடுகளுக்கு இது மூணுமே நம்ம கொடுக்கணும். இதில் அட்லீஸ்ட் நம்ம இந்த பயிறு வகை பசுந்தீவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேலி மசால் எல்லா சூழ்நிலையும் வளரக்கூடிய பயிராக இது இருக்குது. இதையாவது நம்ம வயலில் போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு 10 சென்ட் இருந்தால் கூட நம்ம இதை போடலாம். ஸோ இந்த பயிறு வகை பசுந்தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 5 கிலோவுக்கு மேலே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் புரதச்சத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம 5 கிலோ போட்டாலே ஒரு மாடுகளுக்கு தேவையானது போதுமானது. மீதி இருக்கிற 20-25 நீங்கள் வந்து மற்ற புல் வகையோ இல்லை தானிய வகையோ போட்டோ நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஸோ பசுந்தீவனம்ன்ற உற்பத்தியே ஒரு தனி டாப்பிக்காக நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸோ பசுந்தீவனம் அப்படின்றது 25-30 கிலோ நம்ம கொடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு உலர்த்தீவனம். உலர்த்தீவனம் உங்களுக்கு தெரியும், வைக்கப்பில்லை எது இதெல்லாம் காஞ்சி போர் அடித்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 4 கிலோ மேலே போட தேவை கிடையாது. ஓகே, நம்மக்கிட்ட வைக்கப்பில்லை இருக்குன்றதுனால நாள் ஃபுல்லாக அதை போட்டுட்ருக்காங்க. அதை போட்டாலும் அது உடம்புக்கு தேவையானது 4 கிலோ தான், மற்றதெல்லாம் தேவையற்றது. வைக்கோலும் வேஸ்ட்டு, மாட்டுக்கு உடம்புக்கு போனாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அடர்த்தீவனம். இந்த அடர்த்தீவனம் தான் பாலோட உற்பத்தியை ஒரு நிலை நாட்டுது. ஓகேங்களா, நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற எல்லார் மாடுமே கலப்பின மாடுகள் தான். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் கறக்கும் திறன் கொண்டது. ஸோ அதோட திறமை 10 லிட்டருக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதை போடுற தீவனத்தை வச்சு தான் நமக்கு 10 லிட்டரை நம்மளால் கறக்க முடியுமா அப்படின்றத நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம தீவனம் போட்டோன்னா கண்டிப்பாக 10 லிட்டர் டெய்லி கறக்க வைக்க முடியும் நம்மளால். ஸோ நான் சொன்ன பசுந்தீவனம் 25-30 கிலோ, உலர்த்தீவனம் 4 கிலோ, அப்புறம் அடர்த்தீவனம். அடர்த்தீவனம் பேரே பார்த்திங்கன்னா அடர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அது வந்து கான்சென்ட்ரேட், சத்துக்கள் அடர்ந்திருக்கு, மிகுந்திருக்கு அப்படின்றது தான். சரிங்களா, ஸோ இந்த அடர்த்தீவனம் நம்ம போடும் பொழுது உங்கள் மாடு 5 பால் கறக்கலை, மாடு வச்சுருக்கீங்க, மாடு சினையாக இருக்குது, மாடு பால் கறக்கலை, இல்லை என் மாடு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரைக்கும் தான் பால் கறக்குது, நான் சொன்ன இந்த 3 கண்டிஷன்லேயும் உங்கள் மாடு இருந்தது அப்படின்னா 1.5 கிலோ அடர்த்தீவனம் போடணும். காலையில் 3/4 கிலோ, சாயந்தரம் 3/4 கிலோ. சரிங்களா, இவ்வளோ தான். ஸோ மாடு பால் கறக்கலை, ஐ மீன் கறவையில் இல்லை. ஓகேங்களா, இல்லை மாடு சினையாக இருக்குது, இல்லை என் மாடு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தான் பால் கறக்குது அப்படின்னா 1.5 கிலோ அடர்த்தீவனம் போடணும். அடுத்து கறக்கிற ஒவ்வொரு லிட்டருக்கும் நாம் 450 கிராம் கூடுதலாக தீவனம் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இதுதான் அறிவியல் பூர்வமான தீவனம் கொடுக்கறது. சரிங்களா, ஸோ 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவாக பால் கறந்ததுன்னா 1.5 கிலோ கொடுக்குறோம். 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 450 கிராம், ஒரு 1/2 கிலோ எடுத்து ஒரு 1.5 பிடி எடுத்தோன்னா நமக்கு 50 கிராம் குறைஞ்சிரும், 450 கிராம் வந்துடும். ஸோ இப்போ என் மாடு வந்து 7 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5 லிட்டருக்கு நான் வந்து 1.5 கிலோ கொடுக்குறேன். ஓகேவா, கூடுதலாக கறக்கிற 2 லிட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு 900-900 கிராம் நான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 1 கிலோ எடுத்துட்டு அதில் 2 பிடி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 900 கிராம் வந்துடும். ஸோ 1.5 கிலோ ப்ளஸ் 900 கிராம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ கிட்டே வந்துடும். ஸோ காலையில் 1.5, சாயந்தரம் 1.5 கொடுக்கணும். இப்படி நீங்கள் தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மாடோட பால் உற்பத்தி 10 லிட்டர் வந்து அடையும். இப்போ நேற்று உங்கள் மாடு 5 லிட்டர் பால் கறந்துருக்கு அப்படின்னா நீங்கள் 1.5 கிலோ கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா, 1 வாரம் கழித்து உங்கள் மாடு 6 லிட்டர் பால் கறக்கும், 6 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா 1.5 கிலோ கொடுத்துட்டு
கூட ஒரு 450 கிராம் கொடுத்து

0: பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நேத்தியோட பால் உற்பத்தியை வச்சு இன்றைக்கி போடுற தீவனத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இவ்வாறு பின்பற்றணும் அப்படின்னா உங்கள் மாடோட ஃபுல் திறமைக்கு நம்மளால் பால் உற்பத்தியை கொண்டு வர முடியும்.
1: ஓகே மேடம், அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம். ஐயா நீங்க பேசுறது சரியா கேக்கலங்க ஐயா. உங்க பேரு ஊர் சொல்றீங்களா?
2: சீர்காழி வட்டம். வேளமாத்தூர் கேசவன்.
1: ஓகேங்க, இப்போ உங்க கேள்வி கேளுங்க.
2: மாடு மேய்ச்சலுக்கு போகல, உண்ணி நிறைய இருக்கு மேடம். உண்ணி மேய்ச்சல் மேல கூட இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம்
1: டாக்டர் சொல்லுவாங்க? ரேடியோல கேட்டுக்கிறீங்களா? ஓகேங்க, நன்றி. உண்ணி நிறைய இருக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடுகள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க.
0: உண்ணி பிரச்சனை நிஜமாவே மேய்ச்சலுக்கு போறதுல, மேய்ச்சலுக்கு போகும்போது ரெண்டு விஷயம், ஒன்று குடற்புழுல வயத்தில் புழு வர்றது நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் உண்ணி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இந்த உண்ணி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணி பிரச்சனை பண்ணை மேய்ச்சல்லேருந்து வந்தாலும் அது தொழுவத்தில் நீங்கள் கட்டுற இடத்துல கண்டிப்பாக இருக்குது, ஓகேங்களா? இங்கேருந்து கொண்டு வந்து அது அங்கே போட்டுடும். ஓகே, இன்னொன்று வந்து நம்ம கொட்டகையை ஒழுங்காக சுத்தம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக மேய்ச்சலுக்கு அனுப்புறதுனால நம்ம ரெகுலராக இங்கே கொட்டகையை நம்ம சுத்தம் பண்ணணும், ஓகேங்களா? தரையை மட்டும் சுத்தம் பண்ணால் போதாது, அதில் இருக்க நம்ம கொட்டகைக்கு கட்டுறதுக்கு அந்த சவுக்க கழியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரே ஒரு கிராக் இருந்தால் கூட அதில் முட்டைகள் இட்டு வச்சுருக்கோம், அதை நம்மளால் சமாளிக்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதையும் சேர்த்து தான் நாம் வந்து பராமரிக்கணும், சரிங்களா? உண்ணி பிரச்சனையினால பால் உற்பத்தி நிறையா குறும். ஒரு உண்ணி வந்து ஒரு சொட்டு ரத்தம் ஒரு நாளைக்கு குடிக்கும், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் இந்த உண்ணிங்க, சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வைத்தியம் பண்ணணும், இன்ஜெக்ஷன் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தொழுவத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணும்போது ரெகுலராக சுத்தம் பண்ணணும். டிக்கில் அப்படின்ற மருந்துகள்லாம் இருக்குது, ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு சொட்டு போட்டு மாடுகளுக்கு எதிர்வாகல முடியோட ரோமத்தோட எதிர்வாகல நம்ம தடவி விட்டுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா மாடுகளை குளிப்பாட்டி விட்டுடணும். அதே தண்ணி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு சொட்டு போட்டு நம்ம கொட்டகையை சுத்தம் பண்ணணும், தெளித்து விடணும், ஓகேங்களா? இது நல்லா வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இதை பண்ணணும். மழைக்காலத்தில் உண்ணிகள் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இன்னொன்று போரான் சொல்யூஷன் அப்படின்றது இப்போ வந்திருக்குது. மாடோட அந்த நடு தண்டில் நீங்கள் போடுற ஊற்றி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறையும். ஸோ அது வந்து நம்ம வைத்தியம் தான் பண்ணணும். அந்த மாதிரி கொட்டகையும் சுத்தமாக வச்சுக்கணும்.
1: ஓகே மேடம், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம், சீமாத்தூர் கருத்தியம்மா.
1: உங்கள் சந்தேகம் கேளுங்க.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, நாட்டு மாடு வச்சிருக்கம்மா.
0: ஆ சொல்லுங்க.
3: நாட்டு மாடு கண்ணு போட்டு 8 மாதம் ஆகுது.
0: ம்,
3: அது ஒரு 2-3 ட்ரிப் ஊசி போட்டால் பிடிக்க மாட்டுதுமா. டாக்டர் போடுறாங்க ஊசியும் போடுங்க காளைக்கும் போடுங்க அப்படிங்கிறாங்க.
0: ஓகே, ஆனால் மாடு கண்ணு போட்டுருச்சு இல்லையா? ஒரு தடவை கண்ணு போட்டிருக்கு.
3: ஆ, கண்ணு போட்டு தலைச்சிங்கண்ணுமா, 8 மாதம் ஆகுது.
1: ஓகேங்க.
0: ஓகே சார். ஸோ
1: விளக்கம் கொடுப்பாங்க, ரேடியோவில் கேட்டுக்கிறீங்களா?
3: ஆ, ரேடியோவில் கேட்டுக்கோ.
1: ஓகேங்க. ஓகே சொல்லுங்க.
0: வணக்கம். இந்த பிரச்சனை மாடு வளர்க்குற எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. நாட்டு மாடு அப்படின்ற போது அதோடய உடல் அமைப்பு வந்து கொஞ்சம் சின்னது, கலப்பின மாடுகளை விட, வெளிநாட்டு இனங்களை விட. ஸோ நம்ம மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை வர்றது சத்து குறைபாடு மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஐயா, நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க, 8 மாதமாக சென பிடிக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே கண் போட்டுருச்சு அப்படின்றதுனால அதுக்கு கர்ப்பப்பை நல்லா தான் இருக்குது. செகண்டு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம் செய்யணும், ஓகேங்களா? வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். நெக்ஸ்ட்டு, சத்து குறைபாடை குறைக்கிறதுக்கு தாது உப்பு கலவை அப்படின்றது விற்குது, ஓகேங்களா? தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு 50 கிராம், ஓகே, 50 கிராம், குறைஞ்சது 45 நாள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 30 கிராம் ஆக்கிக்கலாம். ஸோ தாது உப்பு கலவை நீங்கள் டெய்லி 50 கிராம் உங்கள் மாட்டுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, கொண்டக்கடலை ஒரு நாளைக்கு 1/4 கிலோ, அதாவது 300 கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சு முளை கட்டி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைக்கணும். மாவு மாதிரி அரைக்காமல் திப்பி திப்பியாக 3-4 மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி நீங்கள் அதை மாடுகளுக்கு கொடுக்கணும். ஒரு இது மாதிரி ஒரு ஒரு மாதம் செஞ்சிருங்க.

0: ஓகேங்களா. இன்னும் இதுக்கப்புறம் நீங்கள் சென ஊசி போடுங்க, கண்டிப்பாக சென பிடிக்கும் சரிங்களா. இது முக்கால்வாசி சத்து குறைபாடு தான். மாடு சென பிடிச்சிச்சு அப்படின்றதுனால திருப்பியும் இந்த தாதுப்பு கலவையை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. இந்த தாதுப்பு கலவை மாடு பால் கறக்குது, மாடு சினையாக இருக்குது, மாடு கறவையை கொஞ்சம் நிறுத்திருக்கு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் டெய்லி மாடுகளுக்கு இந்த தாதுப்பு கொடுக்கணும் ஓகேங்களா. நம்ம தீவனத்தில் பல பற்றாக்குறைகள் இருக்கிறதுனால, மண்ணில் குறைகள் இருக்குது தீ, அதனால் அது மேயிற இடத்துலையும் புல்லிலிருந்தும் அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது. ஸோ நாம் இதை கொடுக்கணும் மாடுகளுக்கு. ஸோ இந்த தாதுப்பு கலவை நீங்கள் கொடுங்க. குடற்புழு நீக்கம் வந்து உடம்பு சுத்தம் செய்கிறதுக்கு ஓகேங்களா. கொண்டக்கடலை வந்து அதோட புரதச்சத்து குறைபாடை குறைக்கிறதுக்கு, இந்த தாதுப்பு வந்து உடம்பில் இருக்க தாதுப்பு குறைபாடுகளை குறைக்கும். இது மூணுமே நீங்கள் ஒரு 45 நாள் செஞ்சுட்டு வாங்க. வலம்பு அடிக்கிறது உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். அதுக்கப்புறம் சென பிடிக்கலை அப்படின்னா அது ஹார்மோன் பிரச்சனை. ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போட்ட பிறகு ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் திருப்பியும் சென ஊசி போட்டிங்கன்னா மாடு கண்டிப்பாக சென பிடிக்கும்.
1: ஓகே மேடம், ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: BPN கண் மருத்துவமனையும்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நினைவில் இருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: லஞ்ச் பிரேக்கில் இது உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை குறித்த திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மேடம், இப்போ இந்த காலநிலை மாற்றத்துக்கும் மாடுகளோட ஆரோக்கியத்துக்கும் இருக்க சம்பந்தம், அதாவது காலநிலை மாற்றம் ஏற்படும் போது மாடுகளுக்கு தடுப்பூசி எதுவும் போடுற மாதிரி இருக்குமா, அப்படி போடணும் அப்படின்னா என்னென்ன முக்கியமான தடுப்பூசிகள் இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க மேடம்.
0: காலநிலை மாற்றத்துக்கும் பால் உற்பத்திக்கும் இப்போதே வரைக்கும் அவ்வளோவா சம்பந்தம் இல்லை. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட தட்பவெப்பம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கோடை காலத்தில் பராமரிப்புகள் கொஞ்சம் சிரமம். மழைக்காலத்துலேயோ இல்லை பனிக்காலத்துலேயோ நம்ம வேறு மாதிரி பராமரிப்புக்கணும். ஸோ உங்கள் காலநிலை மாற்றத்தில் நம்ம பராமரிப்பு முறைகள் மட்டும்தான் வேறுபடும். இன்னொன்று, தடுப்பூசிகள் பற்றி கேட்டுட்ருந்தீங்க. தடுப்பூசிகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2 முக்கியமான தடுப்பூசிகள் இருக்குது. ஒன்று கோமாரி நோய் தடுப்பூசி, அது எல்லாமே இலவசமாக நம்மளுடைய அரசாங்கம் வருஷத்துக்கு 2 முறை போட்டுட்ருக்காங்க. ஸோ அது மொதல் வேவ் ஒன்று இருக்கும், 2வது அலைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டில் ஒரு அலை போடுவாங்க. ஸோ உங்கள் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வராங்க அப்படின்னா தயவுசெய்து மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. இந்த நோய் வந்து கோமாரி நோய்க்காக போடுறது ஓகேங்களா. நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் உங்கள் பால் உற்பத்தி குறையலாம் ஓகேங்களா. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு போலியோ சொட்டு மருந்து போட்டோம் அப்படின்னா

ரெண்டு நாள் ஒரு நாள் ஜுரம் வருது, அதனால நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடாமல் இருக்கிறது கிடையாது இல்லையா. அதே மாதிரி இந்த கோமாரி நோய் தடுப்பூசியும் போடுங்க. ரெண்டு நாள் உங்களுக்கு வருமானம் குறையலாம், ஓகேங்களா. ஆனால் அடுத்த 6 மாதத்துக்கு நமக்கு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் இந்த 2 நாள் பால் உற்பத்திக்காக இந்த 2 நாள் 2 லிட்டர் குறையுது, 200 ரூபாய் குறையுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோமாரி நோய் தாக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த மாடு உயிரோடு இருக்கிற வரைக்குமே, அந்த மாடு பால் கறக்கிற வரைக்குமே உங்களுக்கு டெய்லி 2 லிட்ரு பால் குறையும். ஸோ நீங்கள் இந்த 2-3 நாளை பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ கோமாரி நோய் தடுப்பூசி கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு 2 தடவை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொண்டை அடைப்பான் நோய், அதுக்கு இந்த மழை காலத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். இன்னும் 2-3 நோய்கள் இருக்குது, ஆனால் அது தேவையின் பொறுத்து தான் நம்ம போட்டுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கிளர்ச்சியால் வர்றது தான் நமக்கு தேவைப்படாது. ஸோ கோமாரி நோயும் தொண்டை அடைப்பான்

0: அதுக்கு இந்த மழை காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு மூணு நோய்கள் இருக்குது, ஆனால் அது தேவையின் பொறுத்து தான் நம்ம போட்டுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கிளர்ச்சியால் வர்றது தான் நமக்கு தேவைப்படாது. ஸோ கோமாரி நோயும் தொண்டையடைப்பாடு நோய்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்க. காலநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கோடை காலத்தில் மாடுகளுக்கு அந்த பதினொன்னுலேருந்து மூணு வரைக்கும் நீங்கள் ஒரு மாடு உங்கள் மாடுகளை ஒரு ரெண்டு தடவை நீங்கள் குளிப்பாட்டி விடலாம். ஆக்சுவலாக ஃபாகர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படின் இருக்குது, தண்ணி தெளிப்பான்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நாம் பெரிய பண்ணைகளாக இருந்தால் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரு மாடு அஞ்சு மாடுக்குள்ளே வைக்கும்பொழுது நம்ம அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய முடியாது. அதனால் மாடுகளை 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். உச்சி வெயிலாக இருக்கும், தண்ணி வசதி மேய்ச்சல் இடத்துல அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால் வெயில் காலத்தில் மாடுகளை 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். அந்த மாதிரி அந்த காலை நேரத்தில் அதுங்களுக்கு பசுந்தீவனம் நிறையா கொடுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர், அது நினச்சதுன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி நீர் தொட்டிகள் வச்சுருக்கணும் நாம். ஓகேங்களா? அந்த தண்ணியும் நீங்கள் காலையிலே ஒரு 10 லிட்டர் வாங்கி ஊற்றி 40 லிட்டர் வாங்கி நீங்கள் ஒரு அதை நிறச்சி வச்சிடக்கூடாது. ஓகே, அது சூடாயிடும். அந்த மாதிரி மாடுகளுக்கு ஸ்மெல் இருந்ததுன்னா, அதுக்கு துர்நாற்றம் இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி குடிக்க பிடிக்காது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை நீங்கள் தண்ணியை வந்து புதுப்பிக்கிற புதுசாக ஊற்றுங்க. சரிங்களா? சிரமம் தான், ஆனால் நீங்கள் ஊற்றுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கோடை காலத்தில். ஓகேங்களா? பனிக்காலம் வெய்ய குளிர்காலம் அப்படின்னும் பொழுது நம்ம ஊரில் அவ்வளோவா பிரச்சனை கிடையாது, கொசு பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் நாம் காலை நேரங்களில், அதாவது நல்ல சூரியன் நல்லா தெளிவாக, அது 8 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் நம்ம மேய்ச்சலுக்கு விடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் தண்ணி குடிக்கிற தண்ணி கொஞ்சம் நம்ம கண்காணிக்க முடியும், எந்த இடத்துல மேயுது அப்படின்றது நம்ம கண்காணிக்க முடியும். இதனால் வெயில் அதிகமாக இருக்கிற, வெயில் கொஞ்சம் வந்ததுனால நமக்கு குடற்புழுக்கள் அந்த முட்டைகள் எல்லாம் உள்ளே போகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கோடை காலம் பராமரிப்பு, பனிக்காலம் இல்லை மழைக்காலம் பராமரிப்பு, இதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று, மழைக்காலத்தில் எங்கெங்க இந்த குட்டை குளம் தாண்டி வேற எங்கேயாவது வேற எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மேய்ச்சலுக்கு அனுப்ப தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த தண்ணியை குடிக்கும்பொழுது தொண்டை அடைப்பான் போன்ற நோய்கள்லாம் மழைக்காலத்தில் வருது. ஸோ மழைக்காலத்தில் குளம் குட்டையை தவிர்த்து வேற எங்கேயாவது தண்ணிகள் தேங்கி இருந்ததுன்னா அங்கே குடிக்காத அளவுக்கு நம்ம கால்நடைகளை பார்த்துக்கணும், கறவை மாடுகளை.
1: அடுத்த நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து பேசுறேன்மா.
1: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
2: அம்மா, ஒரு சில மாடுகளுக்கு வாயிலேருந்து அந்த உமிழ் நீர் அப்படிங்கறது வெளியில சுரக்கிறதுமா, அப்படி இக்குழ வந்துட்டு இருக்கு. அது புண்ணு மாதிரியான அறிகுறியா? ஏன் சில மாடுகளுக்கு வாயில அந்த சிலைவா அப்படிங்கறது வருது, ஒரு மாதிரி இருக்கு, அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து மாடுகள் திடீர்னு நல்லா பால் குடுத்திருக்கிற மாடு பாலே குடுக்கறது அளவு கம்மியா ஆகுது, அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? நோய் காரணமா இருக்குமா, அல்லது மாடுகள் இயல்பாகவே சிறிய வயதுல கொஞ்சம் பால் குடிச்சிட்டு கிராஜுவலா வருடங்கள் ஆக ஆக அது பால் கொடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி அப்படிங்கறது கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த 2 கேள்விகளுக்கான விளக்கங்க கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கம்மா.
1: ஓகே, நீங்க ரேடியோல கேட்டுக்கங்க. நன்றி. ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னா, உமிழ்நீர் வந்து மாடுகளுக்கு அந்த உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கிறது வந்து புண்ணோட அறிகுறியா இல்லை வேற ஏதாவது நோயோட அறிகுறியா, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி வந்து, நல்லா பால் கறக்கிற மாடோட அந்த பால் உற்பத்தி குறையறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஒரு நோய் காரணமாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா அதோட தன்மையே அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
0: வணக்கம்மா, நீங்கள் மாடுகளை நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஸோ மாடுகளுக்கு உமிழ்நீர் சுரக்கும், சரிங்களா? அவங்க கேட்ட மாதிரி மாடுகளில் வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உமிழ்நீர் சுரக்கும். ஓகேங்களா? வழியும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக இருக்கும் புண்ணோட வலியினாலேயோ, இதனால் உமிழ்நீர் வரியும். கோமாரி நோய் அப்படின்னு சொல்கிறதுல கை கால் கோமார் கால் புண்ணு வாய் புண்ணு ரெண்டுத்தில் தான் உங்களுக்கு லீஷன்ஸ் தெரியும். ஸோ அப்பையுமே உமிழ்நீர் வழியும். இன்னொன்று, கோடை காலத்தில் மாடுகள் ரொம்ப இறப்பு வந்துச்சு அப்படின்னா வெயில் தாங்க முடியாது, ஸோ இறக்கும் மாடு. அந்த மாதிரி இருக்கும்போதும் வெள்ளையாக நொர தள்ளி உமிழ்நீர் கீழே வழியும், இது ஒன்று. ஸோ நோய் கோமாரி நோயால் உமிழ்நீர் வழி

0: வெயில் காலத்தில் இறைப்பால் உமிழ்நீர் வழியும், இன்னொன்று மாடுகளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பல்லெல்லாம் தேஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கால பல்லு தான் வந்து ஓரளவுக்கு உமிழ்நீர் வெளியே வராமல் இருக்க காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ பல்லு ரொம்ப தேஞ்சிச்சுனாலும் உமிழ்நீர் வழியும், ஆனால் அப்போ உமிழ்நீர் மட்டும் வழியாது, மெல்ற எல்லா பொருளும் தீவனம் மெல்லிட்டே இருந்தால் கூட அதுவும் சேர்ந்து தான் வழியும். ஸோ வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். இது ஒரு நோயோட அறிகுறியாக இருக்கலாம், இல்லை வாயில் புண்ணு இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் நம்ம மருத்துவர்கிட்ட அணுகி அதுக்கு ஆயின்மெண்ட் தருவாங்க, அது நம்ம தடவி வைத்தியம் பார்த்தோன்னா சரியாயிடும். நெக்ஸ்ட்டு பால் உற்பத்தி குறையுது அப்படின்னாங்க. மாடுகளுக்கு பால் உற்பத்தி அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். மாடு ஒரு வயசு ஆகுது, மாடு கண் போடுது, 1.5 வயசு 2 வயசில் மொதல் கண் போடுது அப்படின்னா அப்போலேருந்து பால் உற்பத்தி அதிகமாகும். மொதல் ஈத்து, 2வது ஈத்து, 3வது ஈத்து, 4வது ஈத்து, இது வரைக்கும் தான் பால் உற்பத்தி ஏறுமுகமாக இருக்கும். ஓகேங்களா, 5, 6 அதிகபட்சம் 7, இந்த 5, 6, 7 வந்து இறங்கு முகமாக தான் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 தான் பால் உற்பத்தி ஏறுமுகம். அந்த டைமில் தான் பால் உற்பத்தி ஒவ்வொரு ஈத்துலேயும் டெய்லி தினசரியாக இருந்தாலும் சரி, மாதங்களாக இருந்தாலும் சரி, வருடங்களாக இருந்தாலும் சரி, ஏறுமுகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அதிக அதோட உடம்பு வயதாகுது அப்படின்னா 5வது, 6வது, 7வது ஈத்தில் பால் உற்பத்தி குறைஞ்சிட்டு தான் இருக்கும். இன்னொன்று, நோய்களின் தாக்கம் இருந்ததுனாலும் பால் உற்பத்தி குறையும். நோய்களின் தாக்கம்னா நான் சொன்ன மாதிரி கோமாரி நோயாக இருந்தாலும், கோமாரி நோய், தொண்டையடைப்பான் நோய், அதுக்கப்புறம் வயிற்றில் புழுக்கள் இருந்ததுன்னா பால் உற்பத்தி குறையும். அந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் அதிகமாக இருந்தாலும் பால் உற்பத்தி குறையும். ஸோ எல்லா காரணமும் வச்சுக்கலாம், நீங்கள் தீவனம் போடலைனாலும் பால் உற்பத்தி குறையலாம், மடிநோய் வந்தாலும் பால் உற்பத்தி குறையும். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து வயதானதுனால பால் உற்பத்தி குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா நீங்கள் இந்த நோயை நான் பார்த்தேன், இந்த மாதிரி நான் வந்து கவனித்தேன் அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ இதனால் பால் உற்பத்தி குறைஞ்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கல. ஸோ மாடு வயதாக வயதாக பால் உற்பத்தி குறைவது இயல்பு.
1: ஓகே மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா இந்த மாஸ்டிடிஸ் நோய் வருதுல மேடம், கறவை மாடுகளுக்கு, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஓகே. ஸோ இந்த மாஸ்டைட்டிஸ் என்ற மடி நோய் பார்த்தீங்க அப்படின்னா பால் உற்பத்திக்கு ஒரு முக்கியமான நஷ்டத்தை கொடுக்குற ஒரு நோய் தான் இந்த மடி நோய். ஓகே. ஸோ இந்த மடி நோய் வந்து கிருமிகளால் வருது. நான் முன்னையே இதை ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மடி நோய் வரத்துக்கு காரணம் கிருமிகள். மாடு சனையாக இருக்குது, கண் போட்ட ஒரு வாரத்தில் மடி நோய் வரும். அந்த மடி நோய் வந்து இயற்கையால் வர்றது, அதை நம்ம சரி பண்ணிடலாம். அது கிருமிகளுடைய தாக்கம் அது அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஒத்தனம் கொடுத்தாலோ இல்லை ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தாலோ முக்கால்வாசி குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பால் உற்பத்தியை கெடுக்கிற மடி நோய் கிருமிகளால் வர்றது. இது மாடு அதிகமாக பால் கறக்குது அப்படின்னா மடி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதற்கு 75%-80% இந்த மடி நோயை நாம் தடுக்கலாம் அப்படின்னா சுகாதாரம் தான். ஓகேங்களா, மாடுக்கு பால் கறக்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை பால் கறக்குறீங்க. காலையில் கறக்கும் பொழுது நாம் கைகளை கழுவணும். முதல்ல நகங்கள் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கையை சோப் போட்டு கழுவணும். இல்லை நான் சொன்ன மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டல்ஸ் மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது குட்டி பேக்கெட், ஒரு 100 கிராம் வாங்கினாலே உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் வரும். அதை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு ஒரு கல், ஒரு டம்ளரில் தண்ணியாக போதும். நெக்ஸ்ட்டு பால் மடியை சுத்தமாக வச்சுக்கிறது. பால் கறக்கும்போது எண்ணெய் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, சரியான கறவை முறை, முழு கை முறை. மாட்டோட காம்பை பிழியணும். நம்ம வந்து முட்டி தம்ப நெயில்ஸை வச்சு நம்ம வந்து கறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ புழிஞ்சு விடணும். ஸ்பாஞ்சில் எப்படி அமுத்தினா தண்ணி வருதோ அந்த மாதிரி நீங்கள் காம்பை புழிஞ்சு விட்டீங்கனாலே பால் வரும். ஸோ அந்த முழுக்கை முறையை நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பால் கறந்த உடனேயே நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டல்ஸ் வச்சு அந்த பாலோட காம்போட துவாரத்தை நம்ம மூடுறதுக்கு வழி பார்க்கணும். அதுக்கு தான் சொன்னேன் ஐஸ் தண்ணி வச்சு அடிக்கணும். அதுக்கப்புறம் மாடை 20 நிமிஷம் உட்கார விடக்கூடாது. இந்த ஒரு சுகாதார முறையை நம்ம பயன்படுத்தினாலே 75%-80% மடி நோயை நம்ம வராமல் தடுத்துடலாம். ஓகேங்களா,
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத நேயர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04366 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 226263 04366 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 226263 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட டாக்டர் எம் வினோதினி அவங்களோட நம்பர் 9176352660 9176352660 இந்த எண்களில் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
1: வணக்கம், நன்றிங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை குறித்து திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்களுடனான நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதளை பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, திருப்பரப்பு, களியல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், அடையாமடை, பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கன்னடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர்விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம், குண்டார் அணை, மேலூர், கொட்டாரம், முதுகலத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தக்குட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பஜார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்பள்ளி, கிளென்மார்கன், பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு

0: சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலை 100.3 நேயர்களை நீ கேட்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் கெல்லசி. இந்நிகழ்ச்சியின் இப்போது நீ வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: அப்படியே இந்த மதிய நேரத்துல சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நேரத்துல அப்படியே மொபைல் போன் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். ஆனால் நான் இன்னும் போஸ்ட்டு போடலை. நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி நீங்கள் இந்த பக்கம் போஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போஸ்ட் இருக்காது. நான் ஒரு க்வெஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன், அது என்ன அப்படின்னா

ஆமாம், சொர்க்கமே அப்படி இருந்தால் கூட நம்ம ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உங்கள் ஊருக்கு ஒரு புதுசாக பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க? அதுதான் இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கோம். இப்போ தான் நான் போஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் போஸ்ட்டில் போய்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் அப்படிங்கிறது பக்கத்தில் குட்டி கோவா அப்படின்னு எழுதுகிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கும், எழுதுறது நான் தான். இந்த காரைக்காலுக்கு நான் என்ன ஒரு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கோவா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த காரைக்கால். அப்படியா இருக்கும்? ஆமாம், அப்படி தான் இருக்கும். பீச் இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஸ்டைலில் பில்டிங்ஸ் இருக்கும், அப்படி நீங்கள் சுற்றி பார்க்குறது நிறைய இடங்கள் இருக்கும். அப்படி டூர் வந்தீங்க அப்படின்னா காரைக்கால்

அடி குடுகுலுன்னு இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு அடி பீச்சு பக்கம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் காரைக்கால். அதனால தான் குட்டி கோவான்னு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்கள் ஊருக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக பேர் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் படிக்க தயாராக இருக்கேன்.

இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. அடடா, எல்எஸ்சியில் ஒரு பெயர் சொல்லி இதில் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இது வரைக்கும் ஒரு 19 கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஐயாவடி அசோக் ராஜி கனிமொழி அப்படிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பெயர் வைக்க சொன்னால் எங்கள் ஊர் பெயர் தாங்க வைப்பேன், ஏன்னா எங்கள் ஊர் புகழ்பெற்ற பெயர் தானே ஐயாவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக என்ன பேர் வைப்பீங்கன்னு நான் கேட்டேன், எங்கள் ஊர் திருவன்காடு சிவபுரம்னு பேர் வைப்பேன், சூப்பரில் திருநெல்லக்கண்டம் திருவில்லாளன் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் மேடம் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அவங்க போஸ்ட் கவனிச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். மங்கையோட ஜெயந்தி, எங்க ஊர் மங்கை மடம். புதிய பேர் என்னவென்றால் மங்கே திலகம் என்று வைக்கலாம் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டாரவாடிக்கு பதிலாக சொர்க்கத்தூர்னு வைப்பேன் சார் அப்படின்னு பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் குத்தாலம், ஆனால் நான் பேர் வச்சா குட்டி ஜப்பான், ஏன்னா எல்லோரும் சுறுசுறுப்பானவர்கள், குத்தாலம் தேரடி தில்லை விழான்னு சொல்லியிருக்காங்க. திருத்துருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கே போஸ்டா நான் என்னன்னு சொல்ல, கும்பகோணம் குமரன், எனது ஊர் கும்பகோணம், அதற்கு கோவில் நகரம் என்றே பெயர், அதனால் கும்பகோணம் என்பதே சிறப்பான பேர், அதையே வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கற்பனைக்கு தான் இது, நீங்கள் பேர் வச்சா என்ன வைப்பீங்க அப்படின்னு. எங்கள் ஊருக்கு புதிதாக பெயர் வைக்க சொன்னால் சின்ன சிங்கப்பூர் என்று வைக்கலாம், நான் மட்டும் அல்ல எங்கள் ஊரில் நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, காரணம் எனக்கு தெரியலிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோயில் டி மடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன், எங்கள் ஊருக்கு புதிய பெயர் வைக்கணும்னா என்னை கேட்டால் மல்லிகைபுரம் என்று பெயர் வைப்பேன், எங்கள் ஊரில் மல்லிகை பூ மனம் வீசும், அருமையான வளம் நிறைந்த பகுதி, அருமையான கேள்வி கேட்டு மனதை மகிழ்ச்சியை செய்கிறீங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகைபுரம் மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன் எப்படி கரெக்டாக சொல்லிட்டேன்னா, எங்கள் ஊருக்கு பேர் என்ன பேர் வைக்க சொன்னால் தமிழர் பூமி என பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாகம் இளங்கோன் சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக், எங்கள் ஊர் நாகூர் கோயில் தர்கா பெயர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், பேரளம் எனது ஊர், எங்கள் ஊர் அதற்கு பதில் கோயில் நகரம் என்று வைக்கலாம், பக்கத்தில் எல்லாம் சரஸ்வதி, லலிதாம்பிகை, காளியம்மன், பவனியம்மன், மாரியம்மன் போன்ற பல நிறைய கோயில்கள் இருக்கிறதுனால செந்தில்கடன் கோயில் நகரத்துலேருந்து. பார்த்தீங்களா இவ்வளோ எவ்வளோ உஷாராக பேரே வந்து கோயில் நகரம்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், எங்கள் ஊருக்கு நான் பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் பல கார் கம்பெனிகள் இருக்கிறது, அந்த வகையில் கார் நகரம் என்று வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய கார் கம்பெனி இருக்கா, அதனால் காரைக்கால் நளினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க, காரைக்கிரி வங்கமலி கடற்கரை காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நளினி மேடம், நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஓ இவங்க காரைக்கிரின்னு பேர் வைப்பாங்களாம், ஏன்னா அது பழசில் இருக்கிறதுனால இந்த பேரே வச்சுருக்கேன் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எங்கள் ஊரின் புதிய பெயர் விவசாய பூமி எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பன் பேட எஸ் ஜோதி சொல்லியிருக்காங்க. விவசாய பூமியிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. ராஜேந்திரன் மணக்குடி, என் ஊருக்கு புதிய பேர் வைக்க சொன்னால் அன்பூர் என்று வைப்பேன், இங்கு அங்கு இருக்கும் மக்களின் அன்பும் உறவுகளையும் அரவணைப்பும் அந்த ஊரின் உண்மையான அடையாளம், எவ்வளோ தூரம் சென்றால் மீண்டு திரும்பி வர தோன்றும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணாபுரத்திலேருந்து ஆனந்த், எங்கள் ஊர் புதிய பெயர் என்றால் சொர்க்கபுரி என்று வைக்கலாம், பாடலிலே இடம்பெற்றுள்ளது, மண்ணிலும் விண்ணிலும் ஒன்று ஒரு விண்ணகரம், அது மாமழை வாழும் கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் செல்வின் கவலைகள்லாம் மறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், மாலை வணக்கம் சார், எங்கள் ஊருக்கு பெயர் வைக்க சொன்னால் மன்னர்கள் பெயர் தான் சார் வைப்பேன், குட்டி அரண்மனைபுரம் என்று பெயர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் அமிதாயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்லியிருக்காங்க. இனிய நண்பகல் வணக்கம், எங்கள் ஊர் புதிய பெயர் அம்மை

புனிதவதி ஊர் என்று வைப்பேன், அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் வேலுவடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் திருமலஸ்தானம் புதிய பேர் என்னவென்றால் திருமல நாயனார் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீர சுந்தரி, அப்போ என்ன திருமல நாயனார் கோயில் வீரசுந்தரி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கரும்பூர் ஆனந்த் முத்து குமரன், எங்கள் ஊர் பெயர் முக்கரும்பூர், புதிய பெயர் வைக்க வேண்டும் என்றால் அரும்பூர் என்று வைப்பேன். முக்கரும்பூர் அரும்பூர் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். விழுதியூர் பாலு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஜே கேஎஸ் பிரசாத் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கங்க, பரவாயில்ல என் பெயரை சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. விழுதியூர் என்ற எங்கள் ஊரின் பெயரை மதுமகிழ்புரம் என்று வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் பெயர் 105 மானூலூர், மாற்று பெயர் சின்ன சிங்கப்பூர் அப்படின்னு சந்தோஷம் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சார், நான் பிறந்து வளர்ந்தது எங்கள் ஊருக்கு பெயர் வைக்க சொன்னால் ராமர் முடியை கண்டதால் முடிக்கொண்டான் என்று பெயர் வந்தது, முடிகண்டபுரம் என்று வைப்பேன் அப்படின்னு பிரபாகரன் கூடற்பி இளவரசி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அடுத்தடுத்த கமெண்ட்ஸ்களை படிக்கலாம். நீங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கம் போங்க. உங்கள் ஊருக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம், 3:15.

0: நேர்களின் நமது பண்பலை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது.
3: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேல் மிகச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் மாளிகை தரிசனம் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியில் இணைந்து வழங்க இருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. நாளை மாலை 5:00 திருவாரூர் பைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பதா நிகழ்ச்சி. எல்லா சில கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க. அந்தந்த ஊருக்கு எப்படிலாம் பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. வணக்கம் சார், மேமாத்தூர் அமுதா சேகர். எங்கள் ஊரில் சுற்றி வயல்கள் நிறைந்ததால் நிற்கலஞ்சியம் என்று வைக்கலாம் சார். சென்னை பழைய வண்ணாரப்பட்டை தா சோமந்திர பிரபு. எங்கள் ஊர் விருதுநகர், அங்கு புரோட்டா மிகவும் பிரபலமானது. எனவே நான் அதற்கு புரோட்டா நகர் என்று வைப்பேன். நடடா, எங்கள் ஊர் ஆண்டிவிட புதிய பெயர் வைக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் மடம் என்று வைப்பேன். வணக்கம் சார், எங்கள் ஊர் மேல் வளையம்மை தேவி அழகான ஊர், அதனால் அழகாபுரம் என்ற பெயர் வைப்பேன் அப்படின்னு சிதம்பரம் ரமணிராஜ் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, எங்கள் ஊருக்கு புதிய பேர் வைக்கணும் அப்படின்னா சமத்துவபுரின்னு வைப்பாங்க சார். வைக்கணும் பிரசாத் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேரர் சொல்லியிருக்காருல. காரைக்கால் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். நான் திருமணம் செய்து கொண்ட ஊர் மயிலாடுதுறை பக்கம் மாப்படுகை என்ற அழகான ஊர். பெயர் மாற்ற மாட்டேன், தற்போது அப்பா வீட்டில் இருக்கேன், எனக்கு மயிலாடுதுறை தான் பிடிக்கும் அப்படின்னு செல்வி தெத்தி சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம், எனது ஊர் கடலூர் துறைமுகத்தில் உள்ள சிங்காரத்தோப்பு, இதற்கு பெயரே சின்ன சிங்கப்பூர் தான். ஏனென்றால் 90% கப்பல் மாலுமிகள் தான் கடலூர் துறைமுகம் டு சிங்கப்பூர் அப்படின்னு அதனால் வச்சுருக்காங்க சின்ன சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் பக்கத்துலேயும் நிறையா குட்டி சிங்கப்பூர் இருக்குது. வணக்கம் அதம்பா ராமன், சீதை விருப்பத்திற்கு ஏற்ப மாயமான பிடித்து வதம் செய்த இடம் ஹபம் அதம்பார், இதுவே நல்ல பெயர், அப்படியே இருக்கட்டுமே. கிராம கோயில் நிறைந்த விவசாய பூமி, நன்றி வணக்கம் சார் அப்படின் சொல்லியிருக்காங்க. அன்பான பிற்பகல் வணக்கம். எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மகன், எங்கள் ஊர் எரவாஞ்சேரி என்பதை கூடுவார்பட்டி என்று வைப்பேன். நல்ல காரியம் என்றாலும் கெட்ட காரியம் என்றாலும் அனைத்திலும் ஊரே சேர்ந்து ஒற்றுமையாக அந்த இடத்தில் கூடுவார்கள், அதனால் இந்த பெயர் அப்படி சொல்லியிருக்காங்க. கூடுவார்பட்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இனிய மாலை வணக்கம் சார், எங்கள் ஊர் காந்திபுரம் என்று வைப்பேன். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்பது சிங்கர்வேல், ஊர் பேர் மாத்திலையோ. அடுத்து வேதாரணையம் பைத்தவரன்காடு மருத வடகுநாதன், எங்கள் ஊரில் மா, புளி, முந்திரி, கத்திரி, வெண்டை, மிளகாய், மல்லி என்று ஏராளமான பயிர்கள் பூத்து குணுவதால் பசுஞ்சோலை என்று வைப்பேன் அப்படின்னு. எப்போ இவ்வளோ இதாக விளையுதாங்க நாங்களாம்.

0: வாங்கிட்டு இருக்கோம். நான் இப்பொழுது திருமணம் ஆகி வந்த ஊர் புவனகிரி, அதற்கு பெயர் மாற்றம் செய்ய சொன்னால் நான் பாபநாசன் என்று வைப்பேன். ஏனென்றால் நான் பிறந்தது பாபநாசன், இந்த ஊருக்கும் அதே பேர் வைத்தால் சொந்த ஊர் இருப்பது போலவே தோன்றும் அவ்வளோதான் அப்படின்னு புவனகிரி சுமதி, இல்லை இல்லை நான் பாபநாசன் சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க டைமிங்கில் செக் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க. மயிலாடுதுறை ரேவதி ரஞ்சி ரவிச்சந்திரன், வருகர்களை வாழ வைக்கும் ஊர் என்று வைப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த கோர் ரெண்டு சிவன் கோயில் இருப்பதால் ஆன்மீகபுரம் என்று வைப்பேன் அப்படின்னு ஆர் சோமபுரம் சிவபுரம் என்று சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. உங்கள் ஊருக்கு புதிய பேர் வைக்க சொன்னால் என்ன பேர் வைப்பீங்க?
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சி இப்போது நீ வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் எல்எஸ்சி. எல்எஸ்சியில் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்கள் ஊருக்கு ஒரு புதிய பெயர் வைக்க சொன்னால் என்ன வைப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நிறையா சொல்லிகிட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், எங்கள் ஊரில் மயூரநாதர் கோயில் உள்ளதா, இல்லை அதனால் மயூரநாதர் அப்படின்னு பேர் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் மாரியம்மன் சரவணன், வேறு பெயர் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்குது, தகவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்த பக்கத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்எஸ்சியில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்கலாம், அதுக்குள்ளுடைய உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கலாம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலின் அமது தார்பைகள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: உங்க ஊருக்கு என்ன பேர் வைப்பீங்க புதுசா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நிறைய பேர் அவங்களுடைய ஊருக்கு புதுசா பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இல்லை இந்த பேர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊருக்கு புதுசா பேர் வைக்கணும் அப்படின்னா குட்டி பொள்ளாச்சி. ஏனென்றால் எங்க பார்த்தாலும் வெறும் தென்னை மரங்களும் பனை மரம் ஈச்சமரம் இதெல்லாம் நிறைய இருக்கும், பச்சை பசையாவே இருக்கும். எங்க பார்த்தாலும் பனங்காட்டாங்குடி, அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க. பனங்காட்டாங்குடி எங்க இருக்குன்னு தெரியலையே. அடுத்து குட்டி பொள்ளாச்சின்னு கேட்டு போனோம். எங்கள் ஊர் சந்தனவனம் எனும் இஞ்சிக்குடி சார். பலதரப்பட்ட திறமையான சுறுசுறுப்பான மக்கள் எங்கள் ஊரில் இருப்பதால் சகலகலாபுரம் என்றும் வைப்பேன் சார். இஞ்சிக்குடி மின்சாரக்கன் சக்தி ராமதுரை லக்ஷ்மி சபரிநாதன் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு கிளாப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் ஊருக்கு சமத்துவபுரம் என பெயர் வைப்பேன் அப்படின்னு செங்குந்தபுரம் மாதவன் சொல்லியிருக்காங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன் எங்கள் ஊருக்கு புதிய பெயர் வைக்க சொன்னார், நல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: எல்எஸ்சி ப்ரோக்ராமில் உங்களுடைய ஊருக்கு புதுசாக ஒரு பேர் வைக்க சொன்னால் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக இந்த தலைப்பு இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. காரணம் என்னென்னா, என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஊரில் நிறைய பேர் நல்லா அசைவம் சாப்பிடு, அசையாமல் அப்படியே நிறைய பேர் இருப்பாங்க, கம்முன்னு இருப்பாங்க, அதில் அசைவ பொருளும் எங்கள் ஊருக்கு வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை மைண்டில் வச்சு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த பேர் வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க தான் நானும் இருக்கேன். திருவாரூர் மாவட்டம் நனிலம் தாலுக்கா பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் ஏன் அப்படி சொன்னார், அந்த குட்டி பொள்ளாச்சி இங்கே தான் இருக்கு, அங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கடகம் கமலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் கடகம் வேணும்னா சிம்முன்னு வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா எல்லா ராசிக்கும் சேர்த்து ஒவ்வொரு தெருக்கும் வச்சிருவாங்க போல அவங்க. தொடர்ந்து இளைஞர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி ப்ரோக்ராம் அடுத்து 4 மணிக்கு உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு வரக்கூடிய இந்த ஊரும் உறவு நிகழ்ச்சி இருக்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரப்பாளையம் கடைவீதிக்கு தான் வரப்போகிறோம். அங்கே நம்மளுடைய அறிவிப்பாளர் பரந்தவன் வர காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்களும் அங்கே வந்துருங்க, உங்களை சந்திக்க அவர் வந்துட்டுருக்கார், பேசலாம். இன்று மாலை 4 மணிக்கு சீர்காழி சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரப்பாளையம் கடைவீதிக்கிலேருந்து.

இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. உங்க ஊருக்கு புதுசா ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்கு குட்டி கோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார். நான் பிறந்தது சிதம்பரம், ஆனால் காரைக்கால் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு புனிதவதி அம்மையார் தேச விளக்கு மாரியம்மன் ஐயனார் குட்டி நன்றி வணக்கம் நன்றின்னு சொல்லியிருக்காங்களே, புரியலையே. வணக்கம் நன்றி வணக்கம். மாண்டவர் செங்கனி விநாயகர் திருநள்ளா சனீஸ்வரர் பகவான் என்று பெயர் சூட்டுவேன் சார், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஊர் பேர் அப்படி சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் எல்எஸ்சி ப்ரோக்ராமில். நேர்களே, இன்றைய 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு தான் வரப்போகிறோம் சொல்லிகிட்டுருவே இருக்கிறோம் இல்லையா. நீங்களும் வந்துடுங்க சிதம்பரம் மற்றும் கீரப்பாளையம் கடைவீதிக்கு. வந்தீங்கன்னா இங்கே 4 மணிக்கு நீங்கள் பேசலாம் காரைக்கால் பண்பலை 100.3. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50

நேயர்கள் இதுவரை கேட்டது எல்எஸ்சி. எல்எஸ்சியில் ஒரு போஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், உங்கள் ஊருக்கு புதுசாக பேர் வைக்கணும் என்ன பேர் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. கமெண்ட்ஸ் கொடுத்த உங்களுக்கு நன்றி. நேரம் 4 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: இது உங்கள் பண்பலை உங்களுக்கான பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் பழங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குபோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ஊரும் ஊரும் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்க உங்க ஊருக்கு வர போறோம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்களை சந்திக்க உங்க ஊருக்கு வந்திருக்காங்க சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடை வீதிக்கு நமது நிலை அறிவிப்பாளர் கே பரந்தாமன் அவர்கள். வாங்க நம்ம அங்க செல்லலாம். வணக்கம் சார்.
6: வணக்கம் கே எஸ் பிரசாத். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஊரும் ஊரும் நிகழ்ச்சி சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய கீரப்பாளையம் நகரில் இருந்து இன்றைய நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கும் ஒரு பெரிய கடைவீதி, அந்த பகுதியில்தான் இப்போ நாம இருக்கோம். பக்கத்துல அருள்மிகு சேத்துக்கால் மாரியம்மன் கோவில் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு அந்த கோவிலுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய கடைப்பகுதியில் இருந்துதான் நாம் நேயர்களை நாம் சந்திக்க இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த கீரப்பாளையத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அதாவது ஒரு மாதிரி கிராமமாக நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு அவார்டு வாங்கிய ஒரு கிராமம் இது. அதாவது ஒரு ஒற்றுமை உணர்வுக்கும் சுற்றுச்சூழல் ஒரு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டதற்கும் மதுக்கடைகள் இல்லாமல் போனதற்கும் இங்க இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிராமங்களை வந்து அப்பொழுது நம்முடைய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கிராமத்திற்கு ஒரு சிறப்பு விருதையும் இங்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கீரப்பாளையம் கிராம மக்களிடமிருந்து இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம்.
6: ஐயா உங்க பேருங்க?
7: பிரபாகர்.
6: ஐயா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
7: நான் டிரைவரா இருக்கு, ஓட்டுநர்.
6: எப்படி கனரக வாகனங்களா? அப்படி
7: இலகு வாகனம் தான்.
6: எப்படி ஒரு பாதுகாப்பான பயணம்?
7: பாதுகாப்பான பயணம், சாலை விதிகளை கடைபிடிச்சு ஓட்டணும்.
6: வெரி குட்.
7: அதிக வேகம் இருக்கக்கூடாது. கார்ல போனா சீட்டு பெல்ட் போட்டுக்கணும்.
6: சரி.

0: டூ வீலர்ல போனீங்கன்னா ஹெல்மெட் கட்டாயம் போடணும்.
1: ம்
0: சாலை விதி நினைச்சு கவனத்தோடு நிறைய ஓரளவுக்கு விபத்து குறையும், கவனமாக ஓட்டணும்.
1: சரி.
0: அதுதான் எங்கேயும் ஞாபகத்தை வச்சுட்டு ஓட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்யறாங்க, செல்போன் போட்டு பேசி பேசி ஓட்டுறது, கார்லையும் அதே வேலை செய்யறாங்க, டூ வீலர்லையும் அதான் செய்யறாங்க. அதுதான் இன்னைக்கு ரொம்ப விபத்துக்கு முக்கிய காரணம். அதான் நீங்க நிப்பாட்டி பேசுங்க ஒரு இடத்துல, டூ வீலர்ல கார்லையும் அதே மாதிரி கவனம் கூட பேசணும். ஓரமா நிப்பாட்டி பேசிட்டு கூட நீ டிரைவ் பண்ணலாம். டிரைவ் பண்ணிட்டு கவனம் ஃபுல்லா எங்க வந்துடும், பேச்சுல வந்துடும், ரோடு சாலையில இருக்காது.
1: வெரி குட்.
0: அதனால விபத்து ஏற்படுறது அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம பாக்குறோம் நேராவே செல்போன் பேசிட்டே போய் மோதிடுறாங்க, உடனே நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப அதிவேகமா போறதை தவிர்க்கணும். வேக கட்டுப்பாடு வேணும். ஆமா, வீட்லயும் பண்ணக்கூடாது. பெற்றவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க ஆசைப்பட்ட பைக் வாங்கி தராங்க, அதுல வேகமா போய் சாகசம் நடுறாங்க, கையை கால உடச்சு ஆஸ்பத்திரி 3 மாசம் 4 மாசம் நமக்கு வேதனையா இருக்குது இல்ல. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் இளைஞர்கள் தான் சொல்றேன். இந்த அறிவுரை யாருக்குன்னா இளைஞர்களுக்கு தான். சாலையில பாக்கும்போது தெரியுது எப்படி போறாங்க அவங்களாம். இவங்க
1: ஐயா எங்க படிச்சீங்க நீங்க?
0: நான் சிதம்பரம் அண்ணாமலை இன்ஸ்டிடியூட், ராணி சேச்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலு. ஸ்கூல் லைஃப் கூட சரியா போச்சு, நான் ஒண்ணு காலேஜ் போகல, ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: ஓட்டுநர்ல எப்படி ஆர்வம் வந்துச்சு?
0: சின்ன வயசுல இருந்து விவசாயத்துல டிராக்டர் ஓட்டினேன், டிராக்டர் ஓட்டி அப்படியே வந்து அப்புறம் காரு அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் இது ஒரு கீழப்பாளத்துல கேஎஸ் நெல் மண்டின்னு ஒரு நெல் பெரிய வியாபாரம் உள்ளது, அவங்க கிட்ட நான் டிரைவரா ஒர்க் பண்றேன், ஓட்டுநரா இருக்கேன்.
1: ஓட்டுநர் பயிற்சி எல்லாம் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க?
0: நான் அதிகமா எல்லாம் எடுத்துக்கல, 1 மாசம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே சில பேருக்கு சொல்லி
1: கொடுத்துருக்கேன்.
0: கொஞ்ச நாள் இருந்தேன் டிரைவிங் ஸ்கூல்ல இருந்தேன். அவங்களுக்கு நான் என்னால டிரைவர் நிறைய உருவாயிருக்காங்க. அவங்களுக்கு நான் முதல்ல சொல்றது என்ன, பொறுமை தான். வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே பொறுமை தான் சொல்லி கொடுத்தோம், பொறுமை தான் இருக்கலாம், எங்கேயும் வேகம்
1: போகக்கூடாது.
0: முதல்ல நான் சொல்றது அதுதான், சாலையில என்ன இருக்குது திருதுன்னு போகக்கூடாது, அதெல்லாம் நான் முதல்ல சொல்லி கொடுத்ததுதான். சாலை விதிகளை முதல்ல படிச்சு வச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அது மேலாம் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு
1: படிக்க வச்சு ஒரு எக்ஸாம் மாதிரியா உங்களுக்கு.
0: அதுக்கப்புறம் தான் இப்ப உங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸாமே வச்சுட்டாங்க. இப்ப க்வெஸ்சன் பேப்பர் ஒரு 13 பேப்பர் கொடுத்தாங்க, 13 விடை கொடுத்தாங்கன்னா அதுல நீங்க கேள்விக்கு ஒரு 8வது ஆன்சர் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க, எல்லா எல்லா நேரங்களையும் கொடுப்பாங்க. இப்ப நிறைய வந்துருச்சு அட்வான்டேஜா வந்துருச்சு. ஆனா நம்ம மக்கள் அதை மதிக்கிறது கிடையாது. லைசன்ஸ் கையில வந்த உடனே வாங்கிட்டு அவங்க செதுக்கு ஓட்ட வேண்டியது எங்க ஆகிய விபத்து ஏற்படுத்தி நிக்க வேண்டியது.
1: நிச்சயமா ஒரு கவனச்சிதற இல்லாம நல்லபடியா ஓட்டணும். குடும்பத்தை பத்தி சொல்லு.
0: குடும்பம் என்ன, அது பசங்க எனக்கு 2 பெண் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க.
1: அப்ப ஓட்டுநர் பணி அப்படின்னா போயிட்டு வந்து வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஒரு பாருங்க?
0: அவங்க ஓட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம சொல்லணும்னு தேவையில்ல. அவங்க பாட்டு படிப்பாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒண்ணு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: இன்னைக்கு வா, இது இல்லாம ஓட்டுநர் பணி இல்லாம இன்னும் வேற என்னென்ன
0: செய்யறீங்க? விவசாயம் பாக்குறோம், விவசாயம் ஊர்ல விவசாயம் பாக்குறோம். மற்றபடி இந்த ஆயில் இன்ஜின் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் தெரியும், மெக்கானிக் வேலை கொஞ்சம் பார்ப்பேன்.
1: ஆயில் இன்ஜின்னா மோட்டார் சைக்கிளுங்களா?
0: இல்லை இல்லை, தண்ணி அரைக்கிறோம்ல விவசாயம். அந்த
1: இப்போ இல்லை, அது பயன்பாட்டில் இருக்குங்களா நிறையா? என்ன மீன்ஸ், அது மோட்டார்லாம் பயன்படுத்துறாங்க?
0: எங்கள் சைட்லாம் ஏரி பாசனம் தானே, ஏரியில் தண்ணி குறையும் போது மோட்டார் இன்ஜின் வச்சு தான் இறைக்கிறோம். இன்னைக்கும் இருக்குது எங்களுக்கு, இன்ஜின் வச்சு தான் இறச்சிட்டு இருக்கோம். அதில் அது மாதிரி பழுது ஏற்பட்டால் அதை கொஞ்சம் சரி பண்ணுவேன். ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் இயந்திர அறிவுலாம் கொஞ்சம் இருக்குது.
1: அதுக்கான அந்த உதிரி பாகங்கள்லாம் இப்போ கிடைக்குதுங்களாப்பா?
0: கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ஒரு நிறைந்த தகவல் சொன்னீங்க. இளையத்தில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எப்படி உணர்றீங்க இந்த தருணம்?
0: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு நீங்கள் பேசுனது. வாழ்க வளமுடன்.
1: நன்றிங்க ஐயா. நேரில் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

மியா பிம்பச்சூமியா துக்கச்சாமியா ஓ பாரு சுப்பாரு ஹோலியாய் கார காரு துக்கட்டோமி துக்கட்டோமி சோமி பாமி பிங்கட்டோமி பிஸ்கட்டோரி பிஸ்கட்டோரி.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை ஊரும் ஊரும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்லலாம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதிக்கு.

0: அறிமுகப்படுத்த.
1: என் பேரு கலிமூர்த்தி. நான் கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், வடகிரி ராஜபுரம் சொந்த ஊரு, கீரப்பாளையத்துல எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் வச்சிருங்க. சொல்லுங்க.
0: ஐயாவுக்கு எப்படி எலக்ட்ரானிக்ல ஒரு ஆர்வம் பிறந்தது?
1: எனக்கு படிக்கும் போதே, ஒரு 7வது 8வது படிக்கும் போதே அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேல ஒரு விருப்பம். இந்த ரேடியோனா நான் பார்த்த காலகட்டத்துல பெரிய பிரமிப்பான விஷயம். எங்கேயோ இருக்கு, எங்கேயோ பேசுறாங்க, நம்ம எங்கேயோ கேக்குறோம். அதுல ஒரு நாட்டம் இருந்ததால, அதுல எனக்கு ஈடுபாடு அதிகமா இருந்ததால நான் அதை கத்துக்கிட்டேன்.
0: சின்ன வயசுல இருந்த ஒரு ஆர்வம் தான்.
1: உண்மை எனக்கு அதுல அந்த நாட்டம், அதுல தேர்தல் அதிகமா இருந்தாலும் அதை நான் அதை பிரிச்சு பழுது பாக்குற அளவுக்கு நான் வளர்த்துக்கிட்டேன் என்னோட திறமையா.
0: ஏன்னா இளம் பருவத்திலேயே வந்து வானொலி பெட்டி, இந்த தீப்பெட்டிலேயே செஞ்சு இந்த சிறுவர்கள்லாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தொலைபேசி மாதிரி பேசி விளையாடக்கூடிய ஒரு அனுபவங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம், விளையாட்டு முறைகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க?
1: நிச்சயமா செஞ்சிருக்கேன். ஒரு தீப்பெட்டியில உள்ளார அந்த கவர் கட்டமா இருக்குல்ல, குச்சி வைக்கிறேன். அதுல இருந்து ஒரு நூலை கட்டி ஒரு 10-20 மீட்டர் அளவுக்கு அங்க ஒருத்தர் இருப்பார். நான் இங்க இருந்து பேசுறது அவரு கேட்கும், அவருக்கு பேசுறது எனக்கு கேட்குவோம். அது ஒரு பிரமிப்பான விஷயம். அது அது வந்து காலப்போக்கில் வந்து இப்ப எங்க இருந்து யாரோ பேசுறாங்க, நம்ம எங்க இருந்து உலகத்துல எந்த மொழியில இருந்தோம்னாலும் அதை கேட்க மாதிரி ஒரு கருவியா இருக்கிறதுனால, அது என்னதான் அதுக்குள்ள இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு தேடுதலும் ஈடுபாடும் இருந்தாலதான் என்ன வந்து அதுல நான் முழுசாக ஈடுபடுத்திட்டேன். ஒரு வானொலி பழுது பாக்குற அளவுக்கு என்னோட திறமையத்துக்கு அப்புறம் இப்ப தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்துட்டேன்.
0: பாதுகாப்பு ஒரு தொலை, நம்ம வானொலி பெட்டியா இருக்கட்டும், அதிகமான வோல்டேஜ் வரும்பொழுது எப்படி பாதுகாக்கணும், இடிமின்னல் இந்த மாதிரியான நேரங்கள்லாம் எப்படி பாதுகாக்கணும்?
1: இடிமின்னல் போன்ற காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து மின்சாரத்தை வந்து முற்றிலுமா துண்டிச்சிடணும். அதுலேருந்து அந்த இடியிலேருந்து வந்து அதிகப்படியான மின்னோட்டம் வந்து இதை பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு, அதை முற்றிலும் தவிர்த்துடணும். நம்ம பேட்டரி போட்டு

0: பழைய மாதிரி டிரான்சிஸ்டராக இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நேரத்தில் அதை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. ஈரக்கையோட கையை வைக்கக்கூடாது. அதிக மின்னழுத்தம் இருக்கும்போது ஸ்டெபிளைசர் அப்படின்ற ஒரு கருவியை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் மின் சாதனங்கள் பழுதுபட்ட மாதிரி.
1: ஸ்டெபிளைசரும் ஒரு முக்கியமானது ஒன்று தான். நம்ம ஒரு தொலைக்காட்சி பூச்சியாக இருக்கட்டும், மற்றபடி ரேடியோ இந்த மாதிரிலாம் நமக்கு பயன்படுத்தும்போது அதிகமான மின்சாரத்துக்கு வந்து சரியான முறையில் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டெபிளைசர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாக வரக்கூடியவங்க, இப்போ வரக்கூடிய கம்ப்ளைண்ட்லாம் என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் டிவி உள்ள இருக்கும்?
0: இப்போ வந்து இந்த மின்சார ஏற்ற இறக்கத்தின் காரணமாக அதிக அதில் வந்து அது பழுது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஸ்டெபிளைசர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு. நம்ம ஸ்டெபிளைசர் வச்சு மின்சாதனங்களை பயன்படுத்தினா ரொம்ப வசதியாக இருக்கும், பழுது ஏற்படாமல் பாதுகாக்கலாம்.
1: சரி, கடை வச்சு நடத்துறீங்க, இதுல குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறீங்க, நண்பர்களோட எப்படி செலவு பண்றீங்க, விடுமுறை நாட்களை எப்படி பயனுள்ள வகையில் ஆக்கியிருக்கீங்க, இந்த மாதிரியே சொல்லுங்க.
0: இந்த கடையை வச்சு தேடிட்டு தினமும் யாராவது ஒரு நண்பர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. நானும் அவரை தேடிப்போ தினமும் ஒரு நண்பர் என்னை வந்து பார்ப்பாரு.
1: ஒரு நட்பு வட்டாரத்தை ஒரு விரிவுபடுத்தியவர் நீங்கள்
0: உண்மைதான். அது என்ன நட்பு வட்டாரம் வந்து 1991-1993 காலகட்டத்தில் நாங்கள் படித்த நண்பர்கள்லாம் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு குழுவாக அமைச்சாங்க. அது சிறப்பாக போயிட்டு இருந்தது. 1991-1993 பேட்ச், நாங்கள் +1 +2 படிக்கும்போது. அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் அவங்கவுங்க தனியாக இருந்த ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு குழு அமைச்சு சிறப்பாக அது போயிட்டு இருக்கு. நண்பர்கள் தினமும் வந்து என்ன பார்ப்பாங்க, நானும் பார்ப்போம். மாலை நேரத்தில் நண்பர் யாராவது வந்து பேசிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கு.
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுற்றுலாத்தலம்னா என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடிச்ச சுற்றுலாத்தலம் குற்றாலம்.
1: பக்கத்துலயே நம்மளுக்கு பிச்சை வர இருக்கு, விட்டுட்டு குற்றாலம் போயிட்டீங்க.
0: இப்ப நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிறதால நமக்கு அந்த பெருமை தெரியல. நம்ம தினமும் பாத்துட்டு இருக்கோம்ல, எப்படி நம்ம மாசத்துல வருஷத்துல ஒரு 2-3 தடவை தெரியல. குற்றாலம் பெஸ்ட். கேரளாவோட அழகு வந்து ரொம்ப ரம்யமான சூழ்நிலை.
1: இங்க நம்ம பகுதியில போட்டிங் போயிருக்கீங்க?
0: போயிருங்க. மீனவர் நண்பர்கள்லாம் இருக்காங்க கிள்ளையில, சிங்கார வைப்போம். அவங்க கூட எல்லாம் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். போயிருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க கூட பேசுனது. இந்த வானொலி காரைக்கால் வானொலி உங்களை தேடி வந்திருக்கு, இந்த தருணம்
0: ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். காரைக்கால் வானொலி வந்து இருக்காங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு துல்லியமா அப்புறம் சேவையை வழங்கிட்டு இருக்காங்க. காரைக்கால் வானொலி நிலையத்திற்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேருங்க ஐயா?
2: என் பேர் சண்முகம்.
1: சண்முகம் ஐயா, என்ன செய்றீங்க?
2: நான் வந்து குவாரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: நீங்க எவ்வளவு காலமா ஒர்க் பண்றீங்க?
2: அவரு 8-9 வருஷமா இருக்கதுல
1: ஐயா. எங்க படிச்சீங்க?
2: நான் படிச்சது சாக்காங்குடியில, 8வது வரையும் படித்தேன். 9வது 10வது வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூலு சிதம்பரம். அவர் காலேஜ் வந்து சீமோட்லூர், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதோட முடிச்சாச்சு.
1: ஸ்கூலுக்கு அப்போ வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் சிதம்பரம் சொன்னீங்க, அங்கே போகும்பொழுதுனா எப்படி போவீங்க? பஸ்ஸில் போவீங்களா, சைக்கிளில் போவீங்களா, நடந்து போவீங்களா? அந்த காலத்தில்
2: கூடுமான வரையும் நடந்து தான் போவோம். யாராவது நடந்து போகிறத பற்றி சைக்கிளில் இட்டுட்டு போனாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிப்போம். கூடுமான வரையும் நானும் இல்லை, எங்கள் கூட வர எல்லாருமே நடந்து தான் போவோம். நடந்து போகிறதா எங்களுக்கு பிடிக்கும்.
1: நண்பர்கள்லாம் வந்து உங்கள் கூட வந்திருப்பாங்க. நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து போகும்பொழுது எந்த மாதிரியான பைகள் பயன்படுத்துனீங்க?
2: அது துணி கடையில் கொடுக்குற மஞ்சள் பை. அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக்ல ஒயர் மாதிரி ஒரு பை வந்துச்சு, அப்போ அறிமுகமாச்சு. இப்போ இல்லை, இது காட்சிப்படுத்த கூட முடியாது. அதுதான் அதை விட்டால் சாக்கு பை, இதை தான் நாங்கள் அதிகம் பயன்படுத்துறது. அந்த காலகட்டத்தில் அதுதான் பெருசு. ஒரு ஸ்கூல் பையின்னு அப்போ எதுவுமே கிடையாது. இதுதான் இதான் எடுத்துட்டு போவோம், இதான் எடுத்து வருவோம். பழம்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சவுத்தால் கூட அப்போ அறிமுகம் இல்லை, அந்தளவுக்கு சவுத்தால் மடிச்சு எடுத்துட்டு போகணுங்கிற அளவுக்கு கூட தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல. அணைஞ்சு தான் வரும், மழை நாளில் அணைஞ்சு தான் வரும்.
1: வீட்டில் நீங்கள் படிக்கிற நேரங்கள்லாம் என்னென்ன நேரங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? டியூஷன்லாம் வச்சுட்டு உண்டா?
2: டியூஷன்லாம் கிடையாது சார். டியூஷனுங்கிற வார்த்தை வந்து டவுன் மக்களுக்கு தான் தெரியும், கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு டியூஷனுங்கிற வார்த்தையே தெரியாது. நாங்களாம் படிச்சுக்கிட்டு தான் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது, நாங்களாம் படிச்சுட்டு வீட்டில் வந்து நாங்கள் டைம் ஒதுக்கிறதுலாம் கிடையாது. இது மாதிரி கோடை காலத்துலாம் விளையாடுறதுக்கு தான், மழை நாளில் தான் சேர்த்த படிப்போம். அதுவும் கரண்ட் இருக்காது. குடும்பம் வரையும் படிப்போம் சார். அந்தளவுக்கு படிச்சுட்டு வா அப்படின்லாம் ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது, ஸ்கூல்லையும் கிடையாது. அப்படியே போச்சு, நம்மளும் அது கூட போயிட்டோம்.

0: விளையாடுன்னு சொன்னீங்க, அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்க.
1: விளையாட்டுனா சார்,
0: எந்தெந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
1: கபடி நிறைய விளையாடுவோம், சரணத்தின்னு ஒரு விளையாட்டு இருக்கு, அது விளையாடுவோம். போட்டி பில்லு அடிப்போம், நிறைய போட்டி பில்லு அடிப்போம், குண்டு அடிப்போம். அதை தாண்டி தண்ணியில நிறைய நேரம் நீச்சல் போட்டுக்கிட்டு மொழி மொழி விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய டைம் அதுல தான் போவோம். காலையில போய் குளிக்க போனோம்னா நைட் 12 மணி கூட ஆகணும், சமயத்தில் பகல் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தண்ணி வழியே தான் கிடப்போம். யாராவது ஊருக்காரங்க பெரியவங்க வந்து அடிச்சு துரத்துனாதான் அதை விட்டு ஏந்து வர்றது. கால் சேட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, மூலமா நின்று உதவ வாங்கிட்டு தான் வருவோம். அது ஒரு ஜாலி.
0: சரி, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வந்து இப்ப நீங்க பெரியவங்க ஆனதுக்கு பிறகு எப்பொழுது நினைச்சு பார்த்ததெல்லாம் சந்தோஷப்பட்டது?
1: நிறைய நினைச்சு பாக்குறேன் சார். படித்துறைய குளிச்ச இடத்த படித்துறை எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த பசங்களுக்கு அவங்க எங்களை மாதிரி குளிக்க மாட்டோம், அப்படியே அப்பா அம்மா கூட போறது, அப்படியே குளிச்சுட்டு அப்படியே திரும்பி வர்றது, பைப்ல போய் குளிக்கிறது, சிறு பைப்ல அந்த அண்ணா குடியிலேயே குளிக்கிறது, அதெல்லாம் பாக்குறப்ப எரிச்சலா இருக்கு.
0: வீட்டுல பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல நான் குளிச்சேன், இந்த மாதிரி விளையாடுனேன் அப்படின்லாம் வீட்டுல சொல்லி கொடுக்குறேன்
1: சார். இப்ப உள்ள லேடிஸ் என்ன செய்யறாங்கன்னா, மனைவியா இருக்கிறவங்க அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, எங்கேயே ஒரு தப்பு நடந்துருது, ஏதோ ஒரு பிள்ளைங்க சேர்த்துருது, அதை மனசுல வச்சுக்கிட்டு போகக்கூடாது வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அது கத்துக்காசுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்துங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நம்ம வச்சுட்டு போறப்ப அதான் செய்யறோம் வேணும்னே கீழே தள்ளி ஏந்துவான்னு சொல்லி கொடுக்குறோம். அது வந்து அவனோட தற்காப்பு தான், நீச்சலுங்கிறது அவனோட தற்காப்பு தான்.
0: சரி, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் வீட்டுல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
1: எல்லோரும் சந்தோஷமும் நிறைய அனுசரிச்சு போகணும் சார். குற்றத்தை வந்து பெருசுபடுத்திக்க கூடாது, கடத்திக்கிட்டு போக கூடாது. ஜஸ்ட் 1 மினிட் அவ்வளோ ஒரு பாட்டு கேட்குறோம்ல, அதை ரசிக்கிறோமா? அந்த மாதிரி கோபத்தை ரசிக்கிறோமா? அடி விட்டு திட்டுறாங்கன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சிடணும், அதை கோபமா பெருசா எடுத்துக்கூடாது. இது அப்படிதான், அது ஒரு ஜாலி டைம், அப்படி கொண்டு போயிடணும் சார். பெருசுபடுத்தக்கூடாது, வித்தியாசம் பார்க்க கூடாது. நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்த, என்னோட படிச்சிருக்க தாழ்ந்திருக்க, நான் சொல்றது புரிஞ்சிக்க மாட்டேன், அப்படிலாம் கேர் பண்ணவே கூடாது. நீ அவ்வளோ அந்த லிமிட் அவ்வளோதான், அதை ரசிக்கணும், அப்படி ஜாலியாக கொண்டு போயிடணும்.
0: ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்க கிட்ட சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் படங்குடி சத்தியபாம காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோ இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் படங்குடி சத்தியபாம காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். படங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாம கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாம கல்வியியல் கல்லூரி படங்குடி நாகப்பட்டினம்.
1: படங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாம கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாம கல்வியியல் கல்லூரி படங்குடி நாகப்பட்டினம்.
0: நேரம் 4:30 இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதிக்கு.
2: ஆம் நேயர்களே, கீரப்பாளையம் கடைவீதியிலிருந்து நாம் நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து கீரப்பாளையத்துல வந்து மேக கூட்டங்கள் அப்படியே கலைந்து அழகாக வரவும், சிறு சிறு தூறல்கள் வந்து இப்பவே போட ஆரம்பிச்சிடுது. இன்னும் சற்று நேரத்துல கனமழை வருமா எப்படி என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நேயர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார்.
2: உங்க பேரு?
3: என் கணேசன். கீரப்பாளையம். நானு
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: அடகு அடகு கடை வச்சிருக்கேன். நானு
2: நீங்க எவ்வளவு காலமா வச்சிருக்கீங்க?
3: ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன் சார்.
2: இதுல எப்படி இப்ப எல்லாம் விரும்பி வராங்களாம்?
3: விரும்பி வராங்க. இப்ப வந்து காப்பினாக்கா நிறைய வந்து பிரைவேட்டு பேங்க் வந்துச்சு. பொருள் வைக்கும் போது இப்ப சின்ன சின்ன கடைகளை வந்து தேடி வருவாங்க. அது வந்துட்டு இருக்காங்க.
2: இது எவ்வளவு காலம் வந்து உங்ககிட்ட இருக்கும்? அதாவது ஒரு ரொம்ப நாள் ஆகிட்டா அப்புறம் வந்து மீட்க முடியாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது சம்பந்தமா ஒரு தகவலா சில தகவல்கள் சொல்லுங்களேன்.
3: மீட்க முடியாதெல்லாம் கிடையாது. இப்ப
2: ஒரு பொருள் அடகு வச்சிருக்காங்க, மறுபடியும் அதை மீட்கிறதுக்கு எவ்வளவு காலத்துக்குள்ள மீட்டுக்கணும்?
3: 1 வருஷம் சார். அது பேங்க் அந்த ரூல் படி, அது பேங்க் ரூல் தான் சார். 1 வருஷம் டைம். இப்ப வந்து என்னக்கா இப்ப ரேஞ்ச் அதிகமானதுனால, இப்ப கோல்டோட ரேஞ்ச் அதிகமானதுனால விட்டு வைக்கிறது இல்ல மக்கள், உடனே வந்து மூட்டுறாங்க. எவ்வளவு ரூபாய் அவங்க வச்ச பொருளுக்கும் இப்ப வேர்ல்டோட ரேஞ்சுக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கிறதுனால வந்து மூட்டுட்டு போயிடுறாங்க.
2: எங்க படிச்சீங்க?
3: கீரப்பாளையம். இது சிதம்பரம் செட்டியா ஸ்கூல்.
2: இதுல எப்படி ஆர்வம் அப்படி?
3: அப்பா இருந்தாங்க இந்த இதுல லைன்ல, அப்படியே தொடர வந்து போயிச்சு.
2: பிள்ளைங்கலாம் என்ன செய்யற?
3: பையன் வந்து 5வது படிக்கிறான்.
2: அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு துணையா இருக்கீங்க? வீட்டு பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா?
3: கண்டிப்பா சார். ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து வீட்டுல உள்ளவங்க தான் வந்து சுப்பட்டு ஊக்கி
2: வைக்கணும். பாடங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். அவர் சரியா படிக்கிறாரா என்னன்னு, அதே மாதிரி விளையாடும்போது சரியா வந்து ஒரு பாதுகாப்பான முறையில
3: இருக்காங்களா? கண்டிப்பா நான் தான் பாதுகாப்பா இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல வேன் வந்துடும், பையனும் வந்துருவான். உடனே வந்து பேக் எடுத்து வீட்டு பாடம் ஆரம்பிச்சிருவேன். நான்
2: ஒரு ஆவலா வருவாரு. அவருக்கு ஒரு சத்தான உணவு இந்த மாதிரியான நேரத்துல ஏதாவது கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு தயார் நிலையில என்னென்ன செய்யுது? ஒரு ஊட்டச்சத்து மகிழ்ந்த உணவுகளையும் கொடுக்கணும். வேற என்ன சார், நீங்க வந்து இளம் பருவத்துல இருக்கும் பொழுது நீங்க உங்க விளையாண்ட விளையாட்டுலாம் சொல்றீங்க?
3: அது பழைய விளையாட்டு தான் சார். இப்ப உள்ள மாதிரி அப்ப டெக்னாலஜி கிடையாது.
2: ஏன் அந்த மாதிரி விளையாடலங்கிறீங்க?
3: கிட்டி புள்ள கபடி பிடிக்கும், பம்பரம் ரொம்ப பிடிக்கும்.
2: வெரி குட்.
3: ஸ்விம்மிங் புள்ள ஸ்விம்மிங் பிடிக்கும் நிறைய இருக்கு சார்.
2: தம்பி வீட்டுல பம்பரம் எல்லாம் விடுறாரு?
3: வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். நேற்று கூட வாங்கி கொடுத்தேன், இப்ப கூட பால் வாங்கி கொடுத்தேன்.
2: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய அனுபவங்கள் சொன்னதுக்கு. தம்பி வாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்க பேருங்க? ஐயா

0: வாங்க உங்க பேருக்கு தப்பி. சந்தோஷ். சந்தோஷ் என்ன சரிங்க? என்ன படிக்கிறீங்களா?
1: நான் இப்ப காலேஜ்
0: என்ன கோர்ஸ் ஸ்டூடெண்டா? நீங்க ஏன் பயப்படுவீங்க? என்ன மியூசிக்ல என்ன வாய்ப்பாட்டா?
1: கீபோர்ட்.
0: கீபோர்டா? சரி. புக் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லுவாங்களா அதுல கிரியேட் எல்லாம்? எத்தனை புக் முடிச்சிருக்கீங்க?
1: புக்லாம் வந்து இப்பதான் பேசிக் இது எல்லாம் கத்துட்டு இருக்கேன், போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம்.
0: எப்படி மியூசிக் லைனுக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்தது?
1: தாத்தா உங்க மூலியமா அப்படியே இது பண்ணி அவங்க வாசிப்பாங்க, ஹார்மோனியம்
0: தான்
1: இது. அது மூலியமா அப்படியே வாசிச்சு அப்படியே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மூலியமா அப்படியே இதான்
0: ஹார்மோனியம் இந்த நாடக கலைஞர்கள் இந்த சபால் எல்லாம் போவாங்களே அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்களா?
1: ஆமா சார். அவங்க நாடகத்துக்கு போவாங்க, நாடகம் இது அதை வாசிக்கிறது, ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் போய் தாத்தா அது மாதிரி வருவாங்க.
0: தாத்தாவுக்கிட்ட அந்த பழக்கம் இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு அப்படிங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க. இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுங்க இருக்கீங்க நீங்கள் மியூசிக்கில்?
1: மியூசிக்கில் நாங்கள் ஒரு கம்மி பேர் தான் இதில் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள்
0: எங்கே சிதம்பரத்தில் கற்றுக்குறீங்களா இல்லை?
1: ஆமாம் சார் இருக்காங்க, அவங்க மூலயமா அப்படி கற்றுட்டு இருக்கோம்.
0: சரிங்க. மியூசிக் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு
1: என்ன
0: அது வந்து சரியா போயிட்டு உட்காரணும்னாக்க அந்த விரல்கள் எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: அதிகமா வந்து என்னன்னா ஃபிங்கர் ஃபிங்கரிங் மீட் தான். அது லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்ல எவ்வளோ இது பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும், எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும், எந்த மாதிரி அது மாதிரி சொல்லி தருவாங்க.
0: இது இல்லாம வேற என்ன செய்றீங்க?
1: இது இல்லாம மியூசிக் தான் போவான். இதான் வேலை கிடைக்கிற வேலை எதாக இருந்தாலும் போயிட்டு மாதிரி வருவோம்.
0: என்ன படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா?
1: நான் இப்போ டிகிரி.
0: மேற்படிப்பு இது இல்லாம அந்த மியூசிக் ஒரு பக்கம் இருக்கவே இன்னும் மேற்படிப்பு தொடரணும் அப்படின்றலாம் இருந்துருக்கு?
1: இல்லை மியூசிக் தான்.
0: சரி, ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து கீரப்பாளையத்தில் கொஞ்சம் மழை அதிகமாக வலுத்துருக்கு. ஏராளமான தூரல்கள் அங்கங்கே கடைப்பகுதியில் வந்து எல்லோரும் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 இல். ஒரு பாடலுக்கு பிறகு இணைவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாருங்கள் நேயர்களை மீண்டும் செல்வோம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடை வீதிக்கு.
2: நேயர்களே, கீரப்பாளையம் கடை வீதியில் நாம் நேயர்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: ஐயா உங்க பேருங்க?
3: மகேஷ் மகன்.
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
3: டூவீலர் மகன்.
2: நீங்க எவ்வளவு காலமா மெக்கானிக்கா இருக்கீங்க?
3: 96 முடிச்சிருக்காரு.
2: இப்போ இந்த நேரத்துல வந்து ஒரு இந்த மழை இப்போ பெஞ்சுகிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வருதுனாக்க அது எப்படி வராமல் இருக்கிறதுக்கு நாங்க என்னன்னா எப்படி வண்டி வச்சுக்கணும்?
3: இந்த டைம்ல அந்த ஒயரிங் கரெக்டா இருந்தா அந்த தொந்தரவு

0: வண்டி மெயின்டைன் பண்ணா எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அது மழை காலத்திலயும் நல்லா ஓடும். கரெக்டா மெயின்டைன் பண்ணும். 3 மாசத்துக்கு டைம் இந்த கிலோமீட்டர் கணக்கு பிரகாரம் நாங்க சொல்ற கணக்கு பிரகாரம் சர்வீஸ் செலுத்த பண்ணாலே இந்த ஸ்டார்டிங் வந்துருன்றது 90% வராது. ஒயரிங்னால வரும், ஆனா ஒயரிங் கிட்ட இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள மாத்திக்கிறது நல்லது. என்ன டேமேஜ் இருந்தாலும் ஒயரிங்க மாத்திட்டா இந்த காயில் ஷார்ட் சர்க்யூட் வராது, எந்த தொந்தரவும் இருக்காது. இது எக்ஸாம்பிளா இது செய்யணும். கஸ்டமர் செய்ய தவறுனா இந்த மாதிரி ஷார்டிங் டபுள் வரும்போது நாங்க அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு தான்
1: இருக்கோம். இந்த இன்ஜின் செலவுகள்லாம் செய்யறாங்க, போர் பேரங்கி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வண்டி போயிடுச்சுன்னா இதெல்லாம் போயிடுச்சு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் ஆகும்னாக்க செலவுகள் எவ்வளவு ஆகும்?
0: 10 ரூபா கம்மி இல்லாம வரும். இப்போ உள்ள விலைவாசி எந்த வண்டி இருந்தாலும் இன்ஜினை பிரிக்கணும்னா சர்வசாதாரமா 10 ரூபா 5 ரூபா இப்படி வரும். அது ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி வரும், அந்த வண்டி மாடலுக்கு தகுந்த மாதிரி, ஸ்பேர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு முன்ன பண்ணுவோம். ஆனா வந்து ஆயில் கஸ்டமர்னாலதான் இன்ஜின் முடிஞ்ச வரைக்கும் பீஸ் ஆகுறது, இந்த பிரச்சனை பேரிங் உடையிறது எல்லாமே கஸ்டமர் ஆயில கரையா மெயின்டைன் பண்ணாததுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். கஸ்டமர் கரெக்டா ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தொந்தரவு வராது 90%. ஏன்னா தேய்மானம்

0: நாங்கள் சத்தம் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஷாப்புக்கு வருவாங்க. அப்போ என்னன்னு பார்த்தா ஆயில் இருக்காது, அப்போ இன்ஜினை பிரிக்கிற மாதிரி ஃபோனில் வரும். அப்போ அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி மாடலுக்கும் ஒவ்வொரு டயர் ஒரு ரேட்டு வரும். அதனால 5 ரூபாயும் ஆகும், 20 ரூபாயும் ஆகும், குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அப்படியே ஆரம்பிக்கும். அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரி
1: ஆயில் நம்ம கரெக்டாக மாற்றணும்,
0: ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஆயில் கரெக்டாக இருக்கும். சர்வீஸை மெயின்டைன் பண்ணாலே ஆயில் மெக்கானிக் பார்த்துட்டு போகிறேன்.
1: ஒரு 2000 2500
0: 2000 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு டைம் செக்அப் பண்ணிட்டா நல்லது. ஆயில் ப்ராப்பரா மாத்தணும் கண்டிப்பா, கரெக்டா மெக்கானிக் கிட்ட சர்வீஸ் கரெக்டா ப்ராப்பரா 3 மாசத்துக்கு 1 கிலோமீட்டர் பிரகாரம் மெயின்டைன் பண்ணாலே நல்லா இருக்கும், எந்த தொந்தரவும் வரப்போறது இல்லை. வந்ததுனால அந்த டைம்ல அவங்க எது சரியா இல்லையோ அதை முன்கூட்டியே மாத்திர போறாங்க. இவங்களுக்கு மழை டைம்லயும் பிரச்சனை வர போறது இல்லை, வெயில் டைம்லயும் ஆயில் கவனிக்காம சீசாக போறது இல்லை, இதெல்லாம் தவிர்க்கலாம்.
1: எல்லா வண்டிக்கும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்களா? பழைய வண்டிகளுக்கெல்லாம் அந்த மாடல்லாம் இப்போலாம் வருதுங்களா?
0: பழைய வண்டிகளுக்கெல்லாம் இல்லைங்க, அது எங்களுடைய இதனால தான் ஓடிட்டு இருக்குது. பழைய வண்டிகளுக்கெல்லாம் 90% ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது. புது மாடல் வண்டி ஒரு 10 வருஷம் உள்ள வண்டிகளுக்கு தான் ஸ்பேர் பார்ட்ஸ்.
1: இப்போ ஒரு 2010 வந்த ஒரு மாடல் வண்டின்னு வச்சுக்கோமே, இப்போ அந்த வண்டிக்கெல்லாம் நம்ம கிடைக்குங்களா?
0: அதுக்கெல்லாம் ஓரளவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 90, 95, 98, 2000 அந்தாண்ட உள்ளதெல்லாம் டக்குன்னு மாடல் கிடைக்கிறதில்ல. ஒவ்வொரு கம்பெனிலும் 20 மாடல் 30 மாடல் போடுறாங்க. நல்ல கம்பெனிக்காரங்களே அந்த சாரை நிப்பாட்டிட்டு அடுத்த சாருக்கு போயிடுறாங்க. நாங்கள் எப்படி ஓடிட்டு இருக்கோம்னா, ஒரு சிலது வண்டி உடைக்கிற இடத்துல இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ஆல்டர் பண்ணி ஓடுறதுனால தான் ஓடிட்டு இருக்கு பழைய வண்டிகள்லாம்.
1: பழைய வண்டிகள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய அறிவுரையா என்ன இருக்கும்?
0: பழைய வண்டி வரும்போது என்ன மெயின்டைன், அதையும் மெயின்டைன் தான் கரெக்டாக பண்ணிக்கணும். சேர் கிடைக்காத வண்டிக்கு கரெக்டாக இதை நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த சேர் வீணாக போவாதுன்னு சொல்லுவோம்.
1: எப்படி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டி மாத்திடலாமா?
0: மாத்துறதுன்னா எஸ்டி எடுத்து இன்னமும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க பழைய காலத்து வண்டிகள்லாம். இதுவும் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸி கட்டிட்டு கரெக்டாக ஓட்டிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மெக்கானிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். காயெல்லாம் கடைக்கு போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் விடுறது அது கரெக்டாக. அது வேறு வண்டி எப்போ போகிறாங்கன்னா முத முத வண்டி வண்டிம்பாங்க. அது இன்னமும் நிறைய மெக்கானிக்னாலும் அந்த வண்டிகளில் ஓடிட்டு தான் இருக்குது. எல்லா கஸ்டமர் ப்ராப்பராக இன்சூரன்ஸ்லேருந்து டேக்ஸிலேருந்து கட்டி கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு பழைய வண்டியா இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா அதுக்கு உண்டான ஸ்பேர் ஆல்டர் பண்ணியாவது போட்டு ஓட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்க வித்துட்டு வேற வண்டி வாங்கணும்னு நாங்கள் 90% சொல்ல மாட்டோம். பழைய வண்டி என்றைக்கும் ஓல்டு இஸ் கோல்டு தான். இப்போ உள்ள தரத்தோட அப்போ உள்ள தரம் இன்னும் அதிகம். இப்போ டெக்னாலஜி எல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இப்போ ஒரு சாதாரணமா எலி கடிச்சாலே ஒரு வண்டிக்கு இப்போ எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி, சாதாரணமா எலி கடிச்சாலே 20,000 15,000 இதான். அப்போ அந்த பழைய வண்டிகள்லாம் அந்த தொந்தரவு இல்லை, ஜாயிண்ட் போட்டு கேட்டுருவோம். அது
1: பணியாளர்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்க கடையில எவ்வளவு பேர் இருக்காங்க?
0: 3 பேர் இருக்காங்க.
1: கரெக்டா காலையில கடை திறந்து இரவு நேரத்துல எப்போ கடை சாப்பிடுறோம்?
0: நல்ல 9:30 வருவோம், நைட்டு 10 ஆகும், 10:30 ஆகும். நைட் டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது, கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி முன்ன பண்ணதான் ஆகும்.
1: உங்கள்ட்ட சொன்ன மாதிரியே குறித்த நேரத்தில் வண்டிங்கெல்லாம் கொடுத்துருவீங்களா?
0: 90% கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம், கொடுப்போம். அதில் 10% தவறுனா அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லுவேன்.
1: முன்னாடியே சொல்றதும் வந்து ஒரு நம்பிக்கை தானே வேறு.
0: வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றது இல்லை, அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி லேட் ஆகிடுச்சிங்க நாளைக்கு தரங்கன்னு சொல்லுவேன்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைந்த தகவல் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கு ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: ஐயா உங்க பேருங்க ஐயா?
2: என்னோட பேர் பாலசங்கர். நான் கீரப்பாளையம் பக்கத்தில் திருப்பணி நத்தம் கிராமத்தில் வசிக்கிறேன்.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். நான் பிஎட் முடிச்சிருக்கிறேன். அரசு வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இப்போ சாலத்துக்கு நமக்கு குடும்பத்திற்காகவும் எனது ஜீவனாம்சத்துக்காகவும் நாம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறோம்.
1: இப்போ நம்ம பிஎட்லாம் பண்ணிடணும்னு சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க? அந்த சார்ட் வரைகிறது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்களே டிராயிங்லாம் பண்ணுவீங்களா?
2: எல்லாமே பண்ணுவோம் சார். டிராயிங் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்த பிறகுதான் அதுக்கான மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த மதிப்பெண் கொடுத்த பிறகுதான் நம்மளால வந்து தேர்ச்சி பெற முடியும். அந்த தேர்ச்சி பெற்ற ப்ராக்டிக்கல் மதிப்பெண்ணை வச்சு தேரி பிளஸ் ப்ராக்டிக்கல் செய்முறை இரண்டுலையும் தேர்ச்சி பெற்றாதான் தேர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியும்.
1: மாடல்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான மாடல்லாம் பண்ணிருக்கீங்க?
2: நமக்கு 2010 முன்னாடி பண்ணோம் சார், நினைவுகள்.
1: சரி சரி சரிங்க. இப்படி நண்பர்கள்லாம் ஒரு தொடர்புல இருக்கீங்களா?
2: ஆ, நண்பர்கள் நமக்கு நிறைய, எல்லா நண்பர்களோடும் தொடர்புல இருக்கோம். நல்ல முறையில் இணக்கமான பழக்க வழக்கத்திலையும் இருக்கோம். யாரையும் வந்து புறக்கணிக்கிறது இல்லை. இன்றைக்கு கூட ஒரு 15 ஆண்டுக்கு முன்பு பார்த்த ஒரு நண்பரை இன்னைக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அவர் என்னை மறந்துட்டாரு. நானா போய் அவர் கையை பிடிச்சி என்னை பேர் சொல்லி, அவர் பேர் பாக்கியராஜ், அறிமுகப்படுத்தும் போது அவரு என்ன ரொம்ப ஆச்சரியமா

0: பார்த்து ரொம்ப ரெண்டு பேரும் தகவலை பரிமாறிட்டோம்.
1: ஒரு நீண்ட கால நண்பர்களை நம்ம வந்து சந்திக்கும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா மகிழ்ச்சி தான். அவரை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நம்ம அந்த அவரை சந்திக்கும் போதே நம்ம கடந்த கால நினைவோட்டங்கள் தானாகவே பசுமையான நினைவோட்டங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து கிட்டத்தட்ட ரோடு வரைக்கும், அதாவது மெயின் ரோடு வரணும்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் வரணுங்க. அவ்வளவு தூரமும் நாங்கள் விளையாடிட்டு ரோட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, எங்களுடைய பள்ளிக்கூட புத்தக பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்போ நாளைக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 ஆசிரியர்கள் அந்த பேகை மட்டுமே காவ காத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். திரும்ப நாங்கள் எல்லாரும் விளையாண்டு முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் 4:30 விட்டுற ஸ்கூலு, நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் 5:30 ஆகிடும். அந்த 5:30 வரைக்கும் அந்த பேகை பாதுகாத்துக்கிட்டு 4 வாத்தியாருங்க, டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர், ஆடி மூலம் முடியரசம் போன்ற வாத்தியர்கள் ஒரு 4-5 ஆசிரியர்கள் சுற்றிலும் உட்காந்துருப்பாங்க. போன பிறகு அப்பெல்லாம் அடிப்பாங்க ஆசிரியர்களை. இப்போ உள்ள மாணவர்கள் போல தெனாவட்டாக பேசிட முடியாது, நடைமுறையில் அநாகரிகமாக நடந்துட முடியாது.
1: சரிங்க சார், ரொம்ப நிறைந்த தகவல் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
1: உங்க பேருங்க?
2: கார்த்திக் சார்.
1: கார்த்திக், என்ன படிக்கிறீங்க? 4th. நல்லா நீங்க படிக்கக்கூடியவரா விளையாடக்கூடியவரா?
2: விளையாடுவோம்.
1: நல்லா விளையாடுவீங்களா? சரிங்க, உங்களுக்கு விருப்பமான பாடம் என்ன?
2: தமிழ்.
1: தமிழ் நல்லா படிப்பீங்களா? ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன்.
2: என்ன
1: சொன்னீங்க, என்ன விளையாடுவீங்க நீங்க?
2: கிரிக்கெட், கபடி.
1: சரி, ஸ்வீட்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன?
2: லட்டு.
1: லட்டு பிடிக்குமா? எப்படி, நீங்களும் லட்டு விரும்பி சாப்பிடுவீங்களா நீங்க? சரிங்க, லட்டுக்கும் பிறகு வேற என்ன சாப்பிடுவீங்க? சரி, பிடிச்ச டிஃபன் என்ன? இட்லி, தோசை, சப்பாத்தி, என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேயர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம். நேயர்களே.

0: நேர்களை ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்வோம். சிதம்பரம் கீரப்பாளையம் கடைவீதிக்கு.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா ஐயா உங்க பேருங்க? ஐயா என் பேரு நம்பர் மால்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
2: நான் விவசாயம்.
1: சார் விவசாயத்துல என்ன கரும்பா நெல்லுங்களா?
2: நம்ம நெல்லு தான். நெல்லு உளுந்து போயிடலாம்.
1: எப்படி இருக்கு நிலம்?
2: சரி, தண்ணி வந்தாதான் வேலை விடலாம்.
1: மண் பரிசோதனை இதெல்லாம் செய்யறீங்களா?
2: அது வந்து இப்ப இல்லைங்க. இந்த ஏரியா ஒரே மாதிரி எல்லாம் விவசாயம், ஒரே மாதிரியா சில பழங்குள்ள ஒரே மாதிரியா விவசாயம் பண்ணுவாங்க. அதனால அதான் செய்யலாம். வேற வேலை செய்ய முடியாது. வேற பயிர் எதுவும் செய்ய முடியாது.
1: கூடு பயிர் ஏதாவது பண்ணுவீங்களா?
2: கூடு பயிர் செய்ய முடியாது. இது டெல்டா பாசனம் வசதி உள்ள ஏரியா. அதனால வந்து நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது.
1: இரவு நேரங்களுக்கு வயல் வெளிக்கு எல்லாம் போவீங்களா?
2: அதான் போயிட்டு அவங்க தண்ணி வைக்கணும் போயிருந்தேன். நானுங்க
1: என்ன பாதுகாப்புக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? டார்ச் லைட்டு வேற இந்த மாதிரி
2: டார்ச் லைட்டு இல்ல கையை ஒண்ணு சின்னதா ஒரு 3 அடி 4 அடி ஒரு கை ஒண்ணு வச்சுட்டு போயிட்டு வரும். இது வரைக்கும் கேள்வி வந்து ரொம்ப எஃப்எம் நேயரு ரொம்ப பேருக்கு நன்றிங்க.
1: நீங்க நேயருங்கிறத இப்ப கடைசியா வந்து பேசுறீங்க பாருங்க. இப்ப சொல்றீங்க முன்னாடியே வர வேண்டியதானா நீங்க?
2: இல்ல எங்க இருந்து தெரியும், தேடிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்க இருந்து வரும் கண்டுபிடிச்சோம்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
2: நம்ம ஒருத்தர் ராகவந்திர இதுல போடுது கோயிலுக்கு தவிர அங்க வந்து கேட்டிருக்கேன். அப்பதான் பறந்து நம்ம வரையும் சொன்னாங்க. அதனால தேடிக்கிட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தா காணும். அவரு இங்க வந்தா இதுவரை கேரவளது வந்து எஃப்எம் அனைவருக்கும் ஏற்பது விஷயத்து வரைக்கும் வேலை செய்யணும். அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி கலந்த வணக்கம்.
1: உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பண்பலையோட ஒரு அன்புள்ளம் கொண்டு வரீங்க. நீங்க இந்த மழையிலயே நீங்க தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க
2: அது ஒரு பெரிய நீங்க உங்களை பார்த்தது பெரிய விஷயம் தான். எஃப்எம் நான் அங்கதான் என் காலம்புல எப்போதும் காலம்புல ஏழுச்சி இங்க கடந்ததுல காலம்புல 6:40 அந்த இது 6:45 நியூஸை கேட்டுட்டு 7 நியூஸை கேட்டு இண்டோர் டவல் கேட்டா நாங்க குளிக்க போவோம். இங்கதான் விளையாடுவோம். அப்படி போயிட்டு ஆற்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து முன்னாடி ஸ்கூலுக்கு போவோம். எஃப்எம் இப்போ கூட எஃப்எம் கேட்டேன். காலம்புல கேரப்பழம் வரேன்னாங்கன்னா முரளி நல்லா கேட்டேன். சேம்பரம் மட்டன்னு சொன்ன பிறகு கலைவரும் வரும்னு பார்த்தா கலைவரும் வரல. நீங்க வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: வருவாங்க. இது நம்ம இந்த ரொம்ப முன்னாடியே வந்து அதிகமா உங்கள்ட்ட பேசுருவோம்ன்றதான் நீங்க கடைசியா வந்திருக்கீங்களா?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நாங்க தெரியுது எங்கன்னு தெரியல. அங்க அவங்களும் கட்டாங்க இல்ல. நாங்க அப்படி கூட போயிட்டு வரது லேட் ஆயிடுச்சு. நாங்க வேற ஒண்ணும்
1: நிகழ்ச்சியோட துவக்கத்திலேயே நம்ம சொல்லிடுவோம் எந்த இடத்துல இருக்கோம்னு. அந்த மாதிரி
2: நான் 50 வீட்டு விட்டு கிளம்பிட்டேங்க. அதனால எந்த இடம்னு தெரியல. வந்து இங்க வந்து கடத்தோட சுத்தி பார்த்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போய் கேட்டாங்க இல்ல. நாங்க ஒரு நாயெல்லாம் இந்த மேல நீங்க கோயில் திருவிழா இல்ல சாக ஊத்துனாங்க. அதனால வந்து உங்களை போய் பாக்க எங்க இருக்கீங்க எஃப்எம் கிளாஸ் பண்ணுங்க. அப்பதான் அங்க போட்டு கட்டணும்னா கலியமுத்து பேட்டி கொடுத்துருவா. அதனால
1: சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட இன்னமும் நம்ம பேசலாம், நிறைய தகவல் வாங்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முடிவு அந்த நேரம் வந்துடுச்சு இல்லைங்களா? அதனால வந்து நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் இருக்கோம். நேரில் இன்றைய ஊர் உறவு நிகழ்ச்சி சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய, சிதம்பரத்திலிருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீரப்பாளையம் கடைவீதியில் நிகழ்ச்சி மலர்ந்தது. நம்முடைய ஏராளமான நேயர்கள் அவங்களுடைய நினைவுகளை, மலரும் நினைவுகளை அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து மழை வந்து கனமழை தான் இப்போ வந்து கீரப்பாளையத்தில் இருக்கு. நம்முடைய நேயர்களை இந்த மழையோட தேடி வந்து நம்ம கிட்ட பேசியதும் ஒரு விதத்துல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், பங்கு பெற்ற நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்தில் பணியாற்றிய KS பிரசாத், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட விரைப்படும் நான். உங்கள் கே பரந்தாமன், நன்றி, வணக்கம்.

0: நெகிழிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி சாதனை படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெகிழி காற்றலில் கானலை வீசிக் கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இது திரை இசை.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கூர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகள் வட்டத்துல உள்ள சிறார்களை நம்ம சந்திக்க போறோம். பாப்பா உங்களுக்கு என்ன ஒரு பாப்பா?
4: அல்லிவிலாகம்.
3: அல்லிவிலாகம் பாப்பா, உங்க பேர் என்ன பாப்பா?
4: மேம்பரசி.
3: மேம்பரசி என்ன படிக்கிறீங்க?
4: 8th ஸ்டாண்டர்ட்.
3: நீ படிச்சிட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
4: டீச்சர் ஆகலாம்.
3: டீச்சர் ஆகணும் ஒரு ஆசை. ஏன் அப்படி? உங்களுக்கு
4: இல்ல சின்ன பசங்களுக்கு எல்லாம் நடத்தணும்னு ஒரு ஆசை.
3: சரி, உங்களுக்கு இந்த படிப்புல பிடிச்சமான பாடம் அப்படின்னா என்ன பாடம் உங்களுக்கு?
4: சோசியல் சயின்ஸ்ல.
3: நீங்க வந்துட்டு அப்பா அம்மாக்கு என்ன மாதிரி உதவி எல்லாம் வீட்டுல பண்ணி கொடுப்பீங்க?
4: எல்லா உதவியுமே பண்ணுவோம்.
3: எல்லா உதவி ஏதாச்சும் வேலை பண்ணல அப்படின்னு அம்மா எதுவும் வருத்தப்பட்டிருக்காங்களா? உங்க கூட படிக்கிற மாணவிகளோட நீங்க அதிகமான மதிப்பெண் எடுப்பீங்களா கம்மியா எடுப்பீங்களா?
4: எடுத்திருக்கேன். மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலதான்.
3: உங்க நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: நல்லா படிக்கணும்னா எப்போதும் படிப்புல இருக்க வேணாம், எப்பயாவது கொஞ்ச நேரம் செலவழிச்சு படிச்சாலே நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும்.
3: சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சஞ்சயத்துல. நல்லதுமா, நன்றி.

0: ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: சிறுவர் பாட்டு நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த குட்டி பையன் தம்பி, வணக்கம். என்ன ஊர் உங்களுக்கு? என்ன படிக்கிறீங்க தம்பி?
3: போர்த்து
2: படிக்கிறீங்களா? இங்க கடத்துல ஜாமான் வந்தீங்களா? என்னென்ன வாங்கினீங்க கடையில?
3: தக்காளி, வெண்டைக்காய், உத்தரங்காய், மாங்காய்.
2: உங்க அம்மா வாங்குறாங்க, நீங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. அம்மா கூடவே தான் வருவீங்களா? சரி, ஸ்கூல்ல புக்ல உள்ள ஒரு பாடம், ஒரு திருக்குறள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம்.
3: அகரம் உகரம் எழுத்தெல்லாம் ஆதிபகம் குற்றே உலகு.
2: நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க? என்ன வேலை?
3: போலீஸ்.
2: சரி, உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாக்கு என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணி கொடுப்பீங்க?
3: அப்பா அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுப்பா.
2: கார் வாங்கி கொடுப்பீங்களா? அடையாப்பா, அது பாராட்டுகள், சந்தோஷம். இப்ப என்னென்ன மாதிரி வீட்டுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுப்பீங்க? வீட்டுல
3: தண்ணி தூக்கி கொடுப்பா, அரிசி களைவா,
2: அடையாப்பா
3: சோறாக்குவா, முட்டை பொரிப்பா.
2: ஐயோ, எல்லா வேலையும் நீ தான் பார்த்து கொடுப்பியா? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் தம்பி உங்களுக்கு?
3: அலம்பா பிட்டா பிட்டா.
2: சரிங்க தம்பி, நன்றி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும், ஒரு பாட்டு, ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்?
3: கணக்கு.
2: கணக்கு தான் பிடிக்குமா? என்ன சாப்பிட்டீங்க?
3: இட்லி.
2: இட்லியா? எந்த சாப்பாடு ரொம்ப விரும்பி கேப்பீங்க அம்மாட்ட?
3: தோசை.
2: தோசை தானா? சந்தோஷம். நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
3: டீச்சர்.
2: அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்க?
3: அப்பா மெக்கானிக்கல் வேலை.
2: அம்மா?
3: அம்மா விவசாயம்.
2: விவசாய வேலை பாக்குறாங்களா? சரி சரி சரி. உங்களுக்கு தம்பி அண்ணன் இருக்காங்களா?
3: அண்ணன்.
2: அண்ணன் பேர் என்ன?
3: ரித்தீஷ்.
2: ரித்தீஷா? சரி, நல்லா படிங்க. சரிம்மா, உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு எல்லாம் பிடிக்கும்?
3: ஓடி பிடிச்சி.

0: வேற
1: கண்ணாமூச்சி
0: கண்ணாமூச்சி
1: ஒளியா கண்டு
0: ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறதா? இது யார் ஜெயிப்பா?
1: எங்க ஊர்ல லீனா கண்ணு அக்கா.
0: ஓஹோ, உங்க ஊர்ல லீனா அக்கா தான் ஜெயிப்பாங்களா? சினிமா பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசஜன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: நிறைமை 5 மணி.

0: முப்பது நிமிடம் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேளையில் நேர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் & கோ.
1: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் & கோ. சரி சரி வசந்த்,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: விளக்கேற்றமேலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மேகலி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் நலமாய் வழக்கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்.

0: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் கே ஜே ஏசுதாஸ்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேற்று நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை,
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
6: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: சரி சரி சரி சரி சரி சரி,
12: தட்ஸ் ரைட்,
11: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
12: தட்ஸ் ரைட்.
3: மேற்கே நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் ஹெலன் சத்யா.
14: அன்பின்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி
8: தட்ஸ் ரைட்
7: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
8: தட்ஸ் ரைட்.
2: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 விலைக்கேற்று மேலே நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் சிங்கே எம்ஏ ஜாஃபர்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நேரிலே காற்றலையில் பக்தி கானலையை பரப்பிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 இது விளக்கீற்று வேலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் எஸ் சரளா.

0: Cement, the perfect concrete choice.
1: இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களில் நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் குரல் எல்ஆர் ஈஸ்வரி.
2: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்,
0: நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் பண் இசை.

காலத்தியான் மனத்தகத்தான், காலத்தியான் தலைமேலான், காலத்தியான் வாக்கினுள்ளான், காலத்தியான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். காலத்தியான் இமயவரும் சிரத்தின் மேலான், காலத்தியான்

0: காலத்தியான் கொன்றை போதின் உள்ள காலத்தியான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றின் உள்ளான் காற்றின் உள்ள கால
1: பன்னிசை கேட்டோம். நீங்கள் இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்தும் மஞ்சளாக கேட்கலாம்.
2: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post,

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு

0: கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான இரண்டு நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில், சரியான வெளியுறவு கொள்கை மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா ஏற்கனவே உள்ள நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு புதிதாக வேறு பல நாடுகளுடன் நட்புறவை நிறுவியுள்ளது. உலக நாடுகளுடனான இந்திய உறவுகளில் இந்தியாவிற்கே முதலிடம் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் 99 நாடுகள் மற்றும் 2 ஐநா அமைப்புகளுக்கு 30 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி குப்பிகளை இந்தியா வழங்கியது வெளியுறவு கொள்கையில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. இதில் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வங்க தேசத்திற்கு தடுப்பூசிகள் விரைந்து வழங்கப்பட்டதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் உணவு, உடை, மருந்து உட்பட 1000 டன்னுக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் உட்பட பலர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏற்கனவே தயாராக உள்ள பாகங்களை கொண்டு இலங்கையில் 14 பாலங்களை இந்திய படையினர் விரைந்து கட்டியதால் முக்கிய பகுதிகளுக்கு இடையே போக்குவரத்து தொடர்புகள் மீட்கப்பட்டு நிவாரணப் பணிகள் துரிதமானதும் பாராட்டத்தக்கதாக அமைந்தது. இத்தகைய உதவிகளால் உலகமே ஒரு குடும்பம் என்பதில் இந்தியாவிற்கு உள்ள நம்பிக்கை வலுவாக வெளிப்பட்டதில் ஐயமில்லை.
0: மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4 நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், இந்தியாவின் உணவு உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டின் 87% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருப்பதால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதில் விவசாயிகளின் அதிகார பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு சிறு விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் உணவு பாதுகாப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறும் 114th சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய தொழிலாளர் துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லதே தலைமையிலான பிரதிநிதிக்குழு பங்கேற்றுள்ளது. மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ILO தலைமை இயக்குநர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தொழிலாளர் துறை அமைச்சர்களை அமைச்சர் திருமதி கரந்த் லஜே சந்தித்து பேசினார். இந்தியாவில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவிலான தொழிலாளர் சந்தையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் சம வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல்வேறு துறைகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களை பரிசோதித்து தர மதிப்பீடு செய்வதற்கான NTH என்னும் தேசிய பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பாராட்டியுள்ளார். இன்னும் பல துறைகளுக்கான அதிநவீன பரிசோதனை வசதிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறுவ NTH தலைமை இயக்குநரிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகத்தரத்தில் இருந்தால்தான் சர்வதேச அளவில் போட்டியிட இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் July 3 முதல் August 28 வரை நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் CRPF உள்ளிட்ட இணை ராணுவ அமைப்புகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கம்

0: பக்கத்தையும் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து ஒரு தொகுப்பு.
2: உலக அளவிலான பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஜஸ்பால் ராணா ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பெயர் பெற்றவர் என்றும், அவரது வெற்றிகள் புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுவதில் ஜஸ்பால் ராணா ஆற்றிய பங்களிப்பும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் ஜஸ்பால் ராணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே 9 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்றுள்ள ஜஸ்பால் ராணா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பயிற்சியாளராக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா அடுத்த கட்டமாக ஏற்றுமதி வாய்ப்புகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக காற்று தின மாநாடு வரும் திங்கட்கிழமை கோவாவில் நடைபெற உள்ளது குறித்து அமைச்சர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு வலியுறுத்தினார். தூய எரிசக்தி இலக்குகளை தொடர்ச்சியான முறையில் விரிவாக்கம் செய்து கொள்ள தேவையான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய மைல்கல்லாக இம்மாநாடு திகழும் என்றும் அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தின் போது விவசாயிகளுக்கு உதவ 134 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான முறையில் திறக்க முடியாமல் போனதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.56 அடியாக மட்டுமே இருப்பதால் அணையை உடனடியாக திறக்க முடியாத நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வழக்கமான நிலப்பரப்பில் நெல் சாகுபடிக்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்றாலும் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும், இதர மாவட்டங்களில் தாமதமான பருவமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை கையிருப்பில் வைக்கவும் விவசாயிகளுக்கு தினசரி 18 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். திருமதி கிருத்திகா தேவி கேத்தீஸ்வரன் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் குமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: நேரம் 6:20. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு

0: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேல் நிகழ்ச்சியினை வழங்குபோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் போரிலே மிகுந்த ஈடுபாடுடையவன். அவனுக்கு குடபுலையனார் என்ற புலவர் ஒரு அறிவுரை கூறுகின்றார். மன்னா, நீ போரில் கவனம் செலுத்துகின்றாய், அதுபோலவே குடிமக்களை காக்கும் கடமையும் உனக்கு இருக்கின்றது. குடிமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேளாண் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். வேளாண்மை சிறப்பதற்கு நீர் வளம் வேண்டும். வறட்சியான நிலம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. எனவே நான் சொல்வதை செவிமடுத்து கேள். நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்துடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்தி வான் நோக்கும் புன்புலம் கண்ணகள் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் தாழ்க்கு உதவாதே என்ற பாடல் மூலம் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தண்ணீரை தேக்கி குடிமக்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும். நெல் வளம் பெருகினால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், உன்னை மனதார வாழ்த்துவார்கள் என்று நீர் மேலாண்மை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது பாராட்டிற்குரியது. நன்றி, வணக்கம்.
6: வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
2: உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம்.

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: லைட் ஹவுஸ், இன்று மாலையும் நாளையும் நிலையும் வழங்குகிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாஜலம், பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ் நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை நிகழ்ச்சி விழா வரும். 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து திரையிசையில் தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காலத்திற்கு ஏற்ற காலை வளர்ப்பு. காரைக்கால் மாவட்டம் மேலக்காசாக்குடி எஸ் கிறிஸ்டோப் ஜூலியர்ஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் காற்றில் வரும் காலம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது ஒளி விழா வரும். 10:00 பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இரவு மலரும் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை ஒளி விழா வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்பாக அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி. நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள் கற்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலியில் இணையும். நாளை காலை 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி பவித்ரா. நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நாளை காலை 7:30 காலை காம்போ. 8:00 துள்ளிபுரம் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேசிஜா ஜுவல்லரிஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளிபுரம் பாட்டு. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளிபுரம் காட்டு கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் சர்வதேச வெண்தோல் மரபணு குறைபாடு விழிப்புணர்வு நாள் குறித்த காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:05 திருச்சியன் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்விர்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இதுவரை ஒளி விழா வந்தது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சில நொடிகள் தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்.

0: தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில்

0: தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். செலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப ரெண்டோட அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசிஏ பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4லையும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 crore சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
3: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பார்க்குறேன். காமேகவுண்டன் பட்டில் இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும். எங்களுக்கு ஆசை இருந்தது சார், பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊர்க்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறதா எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தயாரம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜிலேருந்து என்ஜிசி சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40. நேற்றைய நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ்.

0: choice of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: திருவாரூர் ஜெயதி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
2: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக்க வரும் 14ஆம் தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: ஜெயதி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி கூத்தாண்டலூர்.
2: செல் 6385657335.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையிலிருந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சியாம், யூரலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
5: நேர்களை இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னா, இல்லை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்?
9: இது மூன்று வகையான சொல்லலாம். ஒன்று டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக், அதாவது நன்றாக இருக்கும் ஒரு நபர் திடீரென்று ஒரு கை கால் மரத்து போனாலோ, செயல் பலகீனம் அடைந்தாலோ, பேச்சு திடீரென்று குளறினாலோ, பேச்சு நின்று போனாலோ, அல்லது கண் பார்வை மறைத்தாலோ நொடிப்பு வருவதற்கான வாய், அதாவது டிஏஏ. இது பொதுவாக 24 மணி நேரம், சர்வசாதாரணமாக 30 நிமிடத்தில் ஒரு மணி நேரத்தில் பல பேர் நன்றாகி விடுவார்கள். பட் அவர்களுக்குத்தான் பின்பு பெரிய பக்கவாதம் வரப்போகிறது என்பதனுடைய ஆரம்ப தந்தி தான் இந்த டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக். அந்த மாதிரி நோயாளிகள் எதனால் இது வந்தது என்பதை இருதய நிபுணரோ மருத்துவ நிபுணரோ பார்த்து சர்க்கரையா, இரத்த கொதிப்பா, எது என்று தெரிந்து அதற்கு மாத்திரை சாப்பிட்டு மீண்டும் 6 மாதத்திலேயோ, 1 வருடமோ கழித்து, ஒரு நாளிலேயோ சிவியர் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் என்பது லெஸ் தன் 24 hours, 24 மணி நேரத்துக்கு, அது என்ன ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது 7 நாட்களுக்கு குறைவு. வியாதி வரும் நோயாளி ஒருவருக்கு சொல்லுவாங்க, அவருக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி சார், மாத்திரம்லாம் சாப்பிடல, தானாகவே நல்லா போயிட்டாருமாங்க, அவங்க தான் வம்பு. 7 நாளைக்கும் நல்லா ஆச்சு, 24 நாள் நல்லா ஆகுதுன்னா, நம்ம உடம்புல கடவுள் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காரு, கண், அறிவு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்தால் உனக்கு பாதுகாப்பாக இருன்னு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஒரு லெட்டரை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், என்கிட்ட ஒரு நோயாளி 1 வருடத்துக்கு முன்பு திருவாரூரில் வந்தார், எனக்கு ரத்த கொதிப்பு மாத்திரை 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தீங்க, நான் மறந்து போயிட்டேன், என்கிட்ட கொடுன்னு சொன்னார், நான் எழுதி கொடுத்தேன், வாங்கி பத்திரமாக எடுத்து வைத்தார். 1 வருடம் கழித்து வந்தார், பிபி இப்போ எப்படி இருக்கிறது, 120 நன்றாக இருக்கிறது, மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடுங்களா, மாத்திரை சாப்பிட்றதே இல்லை சார். எப்படிங்கன்னா, சார் நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை பாக்கெட்லேயே வச்சுருக்கேன், அந்த சீட்டு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, உப்பு குறைச்சி சாப்பிட சொன்னீங்க சார், தினம் நடக்க சொன்னீங்க, சாப்பாடு முறையை மாற்ற சொன்னீங்க, அதிலே நான் நல்லா இருக்கேன் சார். இது நோயாளி அவரை பற்றி அவருக்கு உள்ள விழிப்புணர்வு, மருத்துவரின் மூலமுள்ள நம்பிக்கை, இதுதான் பெரும்பாலான வியாதிகளுக்கு குணம். ஆனால் முழுமையாக உங்களை நீங்கள் நம்புதல், ரட்டன் டாட்டா சொல்லும் வார்த்தையை எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன். சந்திரனை பாருங்கள், கடவுளுடைய சிறந்த படைப்பு, அதாவது கடவுளுடைய அழகு சந்திரனில் தெரிகிறது, கடவுளுடைய ஆற்றல் சூரியனில் தெரிகிறது. கண்ணாடியை பாருங்கள், கடவுளுடைய சிறந்த படைப்பு, அதாவது நீங்களே பார்க்கிறீர்கள். ஸோ நீங்கள் சிறந்த படைப்பாளி, உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் நாக்கே உங்களுக்கு இது பிரச்சனை, இதை சாப்பிடாதே என்று சொல்லும், மீண்டும் அதற்கு அடிமையாகாமல் இருந்தாலே பெரும்பாலான வியாதிகளை நாம் தடுத்துக்கொள்ள முடியும். இது முக்கிய

0: அதிகமாக பக்கவாதத்திற்கு அவங்க எடுத்துக்கொள்ளும் செய்தி.
1: ஒரு நார்மலாக இருப்பாங்க அவங்க, திடீர்னு பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முகத்தில் ஒரு சேஞ்சஸ் தெரியுது, அவங்களோட வாய் ஒரு சைடாக போகிறதும், கை கால் அசைவு இல்லாமல் இருக்கிறதும், அன்கான்ஷியஸாக போயிடுறதும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் பெரும்பாலும் வந்து பக்கவாதத்துக்கு வருது. இது மட்டும்தான் சிம்டமா டாக்டர், இப்படி தான் இருக்குமா பக்கவாதம்?
0: இதெல்லாம் ஒரு சில இது முழுமையாக சொன்னால் பொதுமக்கள் கேட்பவர்கள் அதையே யோசித்து கொண்டு கண் மறைச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா சாதாரண கண்ணாடி போடுறவங்கெல்லாம் நேராக நரம்பு டாக்டர்ல வந்து நின்று சார் எனக்கு கண்ணு தெரியல எனக்கு பக்கவாதம் வருமானு கேட்பாங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ்க. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
3: நேர்கள்

0: சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

இது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இசை தூரிகை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அறிவியல் நேரம். தற்போதைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உலகில் பல அதிநவீன முன்னேற்றங்களை நிகழ்ந்து வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஏஐ, விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த மற்றும் பல துறைகளில் நிறைய முக்கிய அப்டேட்களை நிகழ்ந்து வருகிறது. விண்வெளி ஆராய்ச்சி ஸ்பேஸ் அண்ட் அலேரன் ரிசர்ச் நிலவில் மனிதர்களை தங்குவதற்கான தளம் அமைப்பதில் உள்ள சவால்களை சந்திரயான் 3 விண்கலம் சேகரித்த தரவுகள் பற்றிய புதிய தீர்வுகளை வழங்கி வருகின்றது. மேலும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான மத்ஸ்யா 6000 திட்டத்தை விஞ்ஞானிகளுடன் சோதனை செய்ய தொடங்கியுள்ளது. அறிவியல் நேரம்.
3: நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: நாளை காலை 6:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட்ஸ், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு

0: கலாம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சுல் அமைதி நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நெகில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கொடுக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோந்தராஜ் ஜுவல்லரியின் கதையும் காணும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிகர் சிட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பலியனல் பிரீப்ஸின் நண்பேண்டா இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலியனல் பிரீப்ஸ். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249846458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
8: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அறிவியல் நேரம். கூகுள் நிறுவனம் 70 மேற்பட்ட மொழிகளில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் செய்யும் திறனை மேம்படுத்தியுள்ளது. எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புகள் மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணீரிகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய கருவிகள் அறிமுகமாகியுள்ளன. மின்சார வாகனங்களில் EV பேட்டரிகளை மறுசுழற்சி செய்யும் ஆய்வுகள் சர்வதேச அளவில் வேகம் எடுத்துள்ளன. அறிவியல் நேரம்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

நெர்லி இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருப்போம். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இசை தூரிகை குரு படத்திலிருந்து.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்ததே.
2: நேரடி நடவடிக்கை நாள் என்பதை கேட்கவே பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த கலவரங்கள் எப்படி நின்றன தாயே?
3: மகனே, இந்த கலவரங்களை கண்டு மனம் கொதித்த ஒருவன் அந்த கலவரத்துக்கு யமனாக முன்னின்றான். அந்த ஒருவனால் ஜின்னா, சுஹராவர்தி ஆகியோரின் கனவும் தகர்ந்துதான் போனது. கல்கத்தா முஸ்லிம் பெரும்பான்மையாகிவிடும், அதன் பின் கல்கத்தா பாகிஸ்தானில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற முஸ்லிம் லீகின் கோரிக்கையை அது வலுப்படுத்தும் என்று எண்ணினான் சுஹராவர்தி. ஹவுடா, ஹுக்ளி ஆகிய இந்துக்கள் பெரும்பான்மை மாவட்டங்கள் தொழில் மயமாக்கப்பட்ட 24 பர்கானாக்கள் இந்த

மாவட்டங்கள் அல்லாமல் கிழக்கு பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக முன்னேறாது. எனவே இந்த மாவட்டங்களை பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டும் என்ற லீகின் கோரிக்கையை அவர்கள் எதிர்க்காமல் இருக்க வேண்டுமானால் மறுதரப்பு இந்த மாவட்டங்களில் இருந்து விரட்டுவது ஒன்றே வழி. இன்று களமிறங்கினான் வங்காள முதல்வர் சுஹராவர்தி. கொல்கத்தா, ஹவுடா, ஹூக்ளி பகுதிகளில் மறுதரப்பு பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆகஸ்ட் 16-17 முதல் 2 நாட்களில் மட்டும் சில 1000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 4000 முதல் 7000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கணக்கிடப்பட்டது. சுஹராவர்தி எதிர்பார்த்தபடி மறுதரப்பு கல்கத்தாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். ஹவுடா ரயில் நிலையம் அப்பாவிகளின் கூக்குரலுடன் நிறைந்திருந்தது. இந்த கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கொண்டிருந்த வேளையில்தான் கோபால் சந்திர முகோபாத்யாய் வெளிப்பட்டான். 33 வயதான கோபால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர ஆதரவாளனாக இருந்தான். அவன் குடும்ப தொழிலாக ஆட்டிறைச்சி கடையை நடத்தி வந்தான். ஆண் ஆடுகளை வங்காளத்தில் பாத்தா என்பார்கள். அதனால் அவனை கோபால் பாத்தா என்றார்கள். சிறு வயதிலிருந்தே எளியோருக்கு உதவி வந்தவன் அவன். துயரப்படும் மக்களுக்கு உதவவும், பேரிடர்களின் போது உதவிகளை செய்யவும் இளைஞர்களை கொண்ட பாரத் ஜாத்தியா பாகினி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருந்தான். அதில் உறுப்பினர்கள் பலர் மல்யுத்த வீரர்களாக இருந்தார்கள். ஆகஸ்ட் 17 இரவு படுகொலைகளை தடுக்க தனது பாரத் ஜாத்தியா பாகினி உறுப்பினர்களை அழைத்தான். இரவு முழுவதும் கோபாலும் அவனது கூட்டாளிகளும் கலவரக்காரர்களின் தாக்குதல்களை தடுக்க விரிவான செயல் திட்டங்களை வகுத்தார்கள். கோபாலின் தற்காப்பு வியூகம் பற்றி கேள்விப்பட்டு வங்காளிகள் அல்லாத பலர் அவனுக்கு உதவ முன்வந்தார்கள். ஒருவேளை கல்கத்தா பாகிஸ்தானுக்கு சென்று விட்டால் தாங்கள் வெளிநாட்டு அகதிகள் ஆகிவிடுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 18 அதிகாலை இந்த இளைஞர்களின் சிறு சிறு குழுக்கள் தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்கள் பகுதிகளில் தயாராக இருந்தன. சுஹராவர்தியும் அவனது முஸ்லிம் லீக் சகாக்களும் இதை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. அதனால் முதல் 2 நாட்களைப் போல அன்று காலையிலும் வன்முறையாளர்களை வழிநடத்த தொடங்கினார்கள். டெல்லியில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வருவதால் கல்கத்தாவை சுத்தப்படுத்த இன்னும் 2 நாட்களே உள்ளதாக சுஹராவர்தி தன் சகாக்களை விரைவுபடுத்தினார். ஆனால் அன்று காலை அந்த கலவரக்காரர்கள் ஒரு மோசமான தாக்குதலை பரிசாக பெற்றார்கள். முஸ்லிம் லீக் கலவரக்காரர்கள் மீது கோபால் பாட்டாவின் இளைஞர் படை வெறித்தனமாக எதிர்த்தாக்குதல் நடத்தியது. கலவரக்காரர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அடுத்த 2 நாட்களில் கல்கத்தாவில் இனி தாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று முஸ்லிம் லீகைச் சேர்ந்தவர்கள் உணர்ந்தார்கள். நடந்த சம்பவங்கள் சுஹராவர்திக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. தன் அமைச்சரவையை வைஸ்ராய் டிஸ்மிஸ் செய்ய முடியும் என்று கேள்விப்பட்ட போது அவன் நொறுங்கி போனான். தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் கோபால் பாட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் முஸ்லிம் லீக் மாணவர் பிரிவு மற்றும் முஸ்லிம் தேசிய பாதுகாப்பு படையின் ஜிஜி அஜ்மேரி, முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரை நியமித்தான். அவர்கள் கோபாலிடம் சென்று பேசினார்கள். முஸ்லிம் லீக் அதன் கொலை குழுக்களை நிராயுத பாணியாக்கி தாக்குதல்களை நிறுத்தினால் தானும் நிறுத்திக் கொள்வதாக கூறினான் கோபால் பாட்டா. அதற்கு சுஹராவர்தி இணங்கினான். ஆனால் அது தாமதமான நடவடிக்கையாக இருந்தது. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் வைஸ்ராயின் ஆட்சி விதிக்கப்பட்டது. சுஹராவர்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டான். கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரிட்டிஷ் மற்றும் கூர்கா இராணுவ படைகள் கல்கத்தா முழுவதும் அனுப்பப்பட்டன. ஆகஸ்ட் 21 வங்காளத்தில் முஸ்லிம் லீக் அரசாங்கத்தை வேவல் பிரபு டிஸ்மிஸ் செய்தான். இதனால்

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார்.

0: எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில்

0: அவர் அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா, சுபாக்கா, கொஞ்சம் வெளியில வாங்களேன்.
9: அடடே வா பூங்கொடி, என்ன கையில பேப்பரு?
8: நம்ம ராமண்ணன் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒரு பேப்பர் குடுக்க சொன்னாங்க, இந்தாங்க புடிங்க.
9: என்னன்னு படிச்சியா இல்லையா?
8: அதெல்லாம் படிக்கலக்கா, குடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன்.
9: சரியா போச்சு, போ குடு. ஓ, விதை பரிசோதனைக்காகவா?
8: ஓ, விதை பரிசோதனையா? நம்ம திருவாரூர் மாவட்டத்திலயுமே விதை பரிசோதனை பண்றதா சொல்லிருந்தீங்கல்ல?
9: ஆமா பூங்கொடி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் விதை பரிசோதனை செய்யலாமா, அத பத்தி தான் போட்டிருக்கு.
8: அதுல அப்படி என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் விரைவா சொல்லுங்கக்கா.
9: சொல்றேன் பூங்கொடி.

0: நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ குறுவை சாகுபடி மேற்கொள்கிற விவசாயிங்க குறுவை பருவ சாகுபடிக்கு உகந்த ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21, கோ 51, கோ 54, கோ 55, ஏடிடி 36, ஏடிடி 37, ஏடிடி 43, ஏடிடி 45, ஏடிடி 59, டிபிஎஸ் 5 இந்த நெல் ரகங்களை விதை பரிசோதனை அலுவலர்களால பரிசோதனை செஞ்சு தரமான விதைகள் தானா அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு விதைப்பு மேற்கொண்டா அதிக மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்படியாக்கா?
0: ஆமா பொங்கடி, விவசாயிங்க அவங்க கிட்ட உள்ள தரமான விதைகள்ல முளைப்பு திறன், ஈரப்பதம், பிற ரகம் கலப்பு இல்லாம பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதைகள் தானா அப்படின்னு பார்த்து விதைப்பு செய்யறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நெல்லுக்கு குறைஞ்சபட்சம் 80% முளைப்பு திறன் இருக்கணும். அதனால விவசாயிங்க முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்ச பிறகு விதைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி சுபாக்கா, இப்ப நாகப்பட்டினத்துல விதை பரிசோதனை செய்யறதா இருந்தா யார எங்க அணுகணும்?
0: விவசாயிங்க அவங்க இருப்பு வச்சிருக்கிற விதைகள்ல இருந்து 100 கிராம் அளவு மாதிரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட பேரு, இருப்பிட முகவரி, பகுப்பாய்வு கட்டணமா ₹80, இத நேர்லயோ இல்ல தபால் மூலமாவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், நம்பர் 15, காளியம்மன் கோவில் தெரு, நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியில இயங்கிட்டு வர விதை பரிசோதனை நிலையத்துல பரிசோதனை செஞ்சு விதைய விதைச்சோம்னா நல்ல மகசூல் பெறலாம்னு போட்டிருக்காங்க பொங்கடி.
1: இதெல்லாம் யாருக்கா சொன்னது?
0: நாகப்பட்டினம் மாவட்டம் மூத்த வேளாண்மை அலுவலர்கிட்ட இருந்து வந்த அறிவிப்பு தான் பொங்கடி இது.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன தத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அத எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: துளசி அக்கா, இங்க சீக்கிரம் வீட்டுக்கு வெல்லுவாங்களே?
6: என்ன பூங்கடி, எதுக்கு இப்படி அவசரமா கூப்பிடுற?
5: உங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடந்திருக்கு.
6: அதிசயமா? எங்க வீட்லயா?
5: உங்க வீட்டு தோட்டத்துல

0: காக்கா முட்டை போட்டிருக்கு.
1: அது காக்கா இல்ல, காடை முட்டை போட்டிருக்கு.
0: அது சரி. துளசி அக்கா, நீங்க எப்போ காடை வளர்க்க ஆரம்பிச்சீங்க?
1: எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா என் தம்பி வச்சிருந்தான், அதுல ரெண்டு நீயும் எடுத்துட்டு போன கொடுத்தான், அதைத்தான் கொண்டு வந்தேன் பூங்கொடி.
0: துளசி அக்கா, எனக்கும் ரொம்ப நாளா காடை முட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு.
1: இரு இரு, சாப்பிட்றதுக்கு இல்ல பூங்கொடி, அதை இன்னும் வளர்த்து காடைய பெருக்கலான்னு வச்சிருக்கேன்.
0: அப்போ உங்களுக்கு காடை வளர்க்க தெரியுமா?
1: அப்படியே கத்துக்க வேண்டியது தானே.
0: அப்போ இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி குறிப்பு கேட்கல.
1: காடைய பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன திடீர்னு நிகழ்ச்சி குறிப்பை பத்தி பேசுற?
0: அட ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட காலத்திற்கு ஏற்ற காடை வளர்ப்புன்னு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களா?
1: அப்ப நிகழ்ச்சியை இன்னைக்கு கட்டாயம் கேட்கணும். எனக்கும் காடை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பூங்குடி.
0: அப்புறம் என்ன, ரேடியோ ஆன் பண்ணுங்க.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சியில் நாம காடை வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம். காடை வளர்ப்பு அப்படிங்கிறது சமீபத்துல அப்படின்னு சொல்றதை விட இன்னும் சில காலங்களுக்கு முன்பிருந்தே வந்து அப்படியே அங்கங்கே இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ காடை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கோ அப்படின்னு தான் என்ன தோணுது. இன்றைய நிகழ்ச்சியில காடை வளர்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வளர்க்கிறவங்களை சந்திச்சா தானே முடியும். அப்படிதாங்க இன்னைக்கு நாம காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்கள சந்திக்க இருக்கோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
2: நீங்க எவ்வளவு வருடங்களாக இந்த காடை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க?
3: ஒரு 7 வருஷ காலமா ஈடுபட்டு இருக்கேன் மேடம்.
2: 7 வருஷமா இருக்கீங்க. எங்க இருந்து இந்த காடை வளர்ப்ப வளர்க்கணும்ன்ற ஒரு திட்டம் வந்து பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா, எப்படிங்க நீங்க இந்த காடை வளர்ப்புக்கு வந்தீங்க?
3: நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மிஸ்டர் கோபு சார் கேவிக்கல இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் ஐடியா கேட்டேன். ஏன்னா இப்ப வீட்டுல வந்து பெண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறத விட வீட்டுல சுய தொழில் செய்யணும் அப்படிங்கறது என்னோட விருப்பம். அதுக்காக காடையை தேர்ந்தெடுத்து, ஏன்னா காடை கூண்டுக்குள்ளேயேதான் இருக்கும், வேலை கம்மி. பெண்களுக்கு வீட்டில் சமையல் வேலையை பார்த்துட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த காடையை பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊற்றளவுக்கு சுய தொழில அமைஞ்சிரும். அதை ஐடியா பண்ணி சார்கிட்ட கேட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு நாமக்கல்ல இருக்கிற ஃபார்ம்லேருந்து காடை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதை முட்டைக்கு வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம்.
2: பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த காடை வளர்ப்புலையும் ஈடுபடலாம் அப்படிங்கறது நீங்க சொன்னதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நீங்க வந்து உங்க மனைவிக்காக ஆரம்பிச்சதுங்களா இந்த காடை வளர்ப்புங்கறத?
3: நான் எலக்ட்ரிஷியனா இருக்கேன், வேலைக்கு போயிடுவேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு, நமக்கு நம்மளோட வருமானத்தையும் அதிகப்படுத்தணும், அதனால வீட்டில் இருக்கவங்க இது ரொம்ப சுலபமான வேலை. உங்களுக்கு ரெண்டு வேலை மட்டும்தான், காலையில் தீனி வைக்கணும், சாயந்தரம் தீனி வைக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும்.
2: நீங்க ஒரு ஆலோசனை கேட்டிருக்கீங்க, காடை வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பகுதியில் வந்து இந்த மாதிரி காடை குஞ்சுகளை வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா?
3: காரைக்கால் மாவட்டத்தில் ஹேச்சரி கிடையாது மேடம், காடை குஞ்சு வந்து விற்பனை கிடையவே கிடையாது. நமக்கு வேணும்னா தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம வாங்கியே ஆகணும், வெளியில தான் ஹேச்சரி நிறையா இருக்கு. அதனால நாமக்கல்ல நாமக்கல் கோல்டுன்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல வச்சிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்ல, அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள்.
2: காடை வளர்ப்புலையும் இருக்கு இல்லைங்களா நாட்டு ரகம், இன்னும் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இருக்கும், நீங்க எந்த ரகத்தை வாங்கிட்டு வந்தீங்க?
3: இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல நந்தனம் நாமக்கல் அப்படின்னு முட்டைக்காக நாங்கள் வளர்க்கறதுனால நாமக்கல் கோல்டுன்னு சொல்லிட்டு ரகம் வாங்கிட்டு வந்தோம்.
2: இப்ப இறைச்சிக்காக
3: அது நந்தனம் 1 நந்தனம் 2 அந்த மாதிரி வச்சிருக்காங்க இறைச்சிக்காக. இது முட்டை கொஞ்சம் ஆவரேஜ் அதிகமா இருக்கும் அந்த காடையை விட.
2: சரிங்க, நீங்க வந்து முட்டைக்காக அப்படின்னு வாங்கிட்டு வந்ததுனால நாமக்கல் கோல்டு அப்படிங்கிற ரகத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க எதிர்கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்னதுங்க ஐயா?
3: சவால்கள் என்ன மேடம், இப்போ நம்ம அந்த குஞ்சு வந்து காடை குஞ்சு வந்து 10 கிராம் தான் மேடம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு 1 வாரம் 7 நாள் புரூடிங்னு சொல்லுவோம், ஹீட்டு கொடுக்கணும் அது வளர்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு சூடு வேணுமா, குஞ்சு தாய் இல்லாமல் தான் நம்ம வளர்க்குறோம் அதை. அதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் கணக்கு பண்ணி, ஒரு 100 குஞ்சுனா 100 வாட்ஸ் பல்பு வச்சு அந்த தகர மாதிரி ஒரு 1.5 ரவுண்டு ஷேப்பில் தகரத்தை வச்சு அதுல குஞ்சை விட்டு கீழே வந்து மஞ்சி போட்டுருவோம். அதில் குஞ்சு 1 வாரம் நிற்கும், தீனி போடுவோம். அதுமாரி தண்ணி வந்து சக்கரை கலந்து தண்ணி வைப்போம் ஒரு 3 நாளைக்கு, ஏன்னா அது வயிறு சுத்தமாகணுங்க. சக்கரை கலந்து தண்ணி வைப்போம் ஒரு 7 நாள், அந்த புருடுங்கன்னு சொல்லுவோம். 7 நாள் வரைக்கும் அந்த குழந்தை மாதிரி பார்த்து கவனம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி சர சர சரன்னு வந்துடும். 30 நாள் கறி கடைக்குன்னா, நம்ம முட்டை கடைக்குன்னா 60 நாள் வளர்க்கணும். அது 55-60 நாள் அந்த முட்டை விட ஆரம்பிச்சிடும், 1-1.5 நாளைக்கு முட்டை விடும். நம்ம முட்டை எடுத்து சேல்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்.
2: அப்போ ஒரு காடை வந்து இறைச்சிக்காக அப்படிங்கிறதுக்கு 30 நாள் வளர்த்தாலே போதுமானது. இந்த 30 நாள்ல வந்து எப்படிங்க அதுக்கு கவனிப்பு கொடுக்கணும்? நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ரொம்ப சுலபமா இருக்க மாதிரிதான் இருந்தது,

0: வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் காடையும் வளர்த்துக்கலான்னு. நீங்கள் காலையில் கொஞ்சமும் சாயந்தரம் கொஞ்சமும் கவனித்து பாருங்க அப்படின்னீங்க. அப்படி என்ன கவனிப்பு கொடுக்கணுங்க?
1: அது என்னென்னா மேடம், இப்போ நம்ம வந்து அந்த 7 நாள் புரூடிங்னு சொல்கிறோம்ல, அந்த நாள் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் நமக்கு அதிகமாக தேவை. ஏன்னா சின்ன குழந்தைங்களாக இருக்கும், அதுக்கப்புறம் அது வளர்ந்துடும். அந்த 7 நாளில் வந்து ஒரு அந்த 10 கிராம் இருக்கிறது ஒரு 50 கிராம் அளவுக்கு வளர்ந்துடும். அப்போ அது தானாக வேகமாக தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வேலை சுலபம். அதை அந்த புரூடிங்லேருந்து அதை மாற்றி வேறு செக்ஷன் மாற்றிட்டு நம்ம தீனி தட்டு தண்ணி தட்டு தனித்தனியாக வச்சுருப்போம். தீனி தட்டுனா ஒரு 5 கிலோ அந்த மாதிரி தீனி தட்டு இருக்கும். 100 காடைக்குன்னா ஒரு 100 காடைக்கு உதாரணமாக சொல்லுவோம். 100 காடைனா ஒரு 3 தட்டு 5-5 கிலோ ஃபுல் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக திங்கியும் மக்கானாலும் திங்கியும் தண்ணி மட்டும் நம்ம அன்னனைக்கு மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 லிட்டர் கேன் 2 கேன் வச்சா போதும் தண்ணி, அது மட்டும் வச்சுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு அது தண்ணி மட்டும் நம்ம அன்னனைக்கு மாற்றிக்கணும். தீனி மாற்ற வேணாம், தீனி தீர தீர கொட்டிகிட்டே இருந்தால் போதும். லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், தீர தீர கொட்டிகிட்டே இருந்தால் போதும், அது சாப்பிட்டே இருக்கும். அதனால் நம்ம கவனிப்பிடும், தீனி வச்சிடும் தண்ணி வச்சிடும் சரியாக வச்சு.
0: தீனி வைக்கிறதுக்கு கூட இப்போல்லாம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி சிஸ்டம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன டப்பாக்களை இன்னும் விதவிதமாக நிறைய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி செஞ்சுருக்கீங்க?
1: நாங்கள் வந்து அந்த காடையை முட்டைக்குன்னு 30 நாள் நம்ம தரையில் விட்டு வளர்ப்போம். அது வரைக்கும் சாதாரண டப்பாவில் தான் தண்ணி எல்லாமே வைப்போம். 30 நாள் முடிஞ்ச பிறகு கூண்டு வந்து 25-25 கூண்டு செஞ்சு வச்சுருப்போம். ஒரு கூண்டுக்கு 25 காடை. அதேமாரி கூண்டு கூண்டாக இந்த சைடு ஒரு 250, இது ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருப்போம். 250 அதுக்கு தண்ணி நிப்பிளில் செட் பண்ணிவிடுவோம். தண்ணி பைப் வச்சு நிப்பிள் தானாக தட்டி குடிக்கும். ஒரு 25 காடை இருக்குன்னா அதுக்கு 2 நிப்பிள் கனெக்ட் பண்ணி தண்ணி வச்சுருவோம். டேங்க்குக்கே செட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும், அதில் போய்க்கும். தீனியும் அது மாதிரி ஃபுல்லாக நீட்டாக தட்டு வச்சுருவோம். காலையில் ஒரு வேளை ஃபுல்லாக தீனி கொட்டிட வேண்டியதான். அந்த 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தீனி அளவாக தான் வைக்கணும். முட்டை தீவனம் அந்த அளவாக ஒரு காடைக்கு 35 கிராம் கணக்கு.
0: அதாவது ஆரம்பத்தில் எவ்வளோ வைக்கணுங்க, அப்புறம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அதை அதிகப்படுத்தணும்?
1: ஆரம்பத்துலேருந்து நம்ம குஞ்சு இறக்குனதுலேருந்து அந்த 30 நாள் வளர்ற வரைக்கும் 400 கிராம் தீனி கணக்கு ஒரு குஞ்சுக்கு.
0: ஒரு நாளைக்கு 400 கிராம்?
1: 30 நாளைக்குமே 400 கிராம் தான். ஒரு குஞ்சுக்கு 30 நாளைக்கும் 400 கிராம். இப்போ நம்ம ஒரு 100 குஞ்சை எடுத்தோம்னா 40 கிலோ, 100 குஞ்சுக்கு 40 கிலோ அது முடிஞ்சிடும். 100 குஞ்சு உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ மூட்டை எடுக்கிறோம்னா 50 கிலோ கொஞ்சம் சொச்சம் இருக்கும், கூட குறைச்சி ஒரு 50 கிலோ முடிஞ்சிடும்னு வச்சுங்க. முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் நம்ம கணக்கு பார்க்கணும், இவ்வளோதான் வைக்கணும்னு தனியாக எல்லாமே ஒன்றா நிற்கும். அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு நம்ம அதை கேஜில் ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது கேஜில் ஏற்றின பிறகு அதுலேருந்து தீனியை கணக்கு பண்ணிவிடுவோம்.
0: அந்த கேஜில் ஏற்றிடுவோம்னா இப்போ நீங்கள்
1: தரையில் விட்டு வளர்க்குறோம்.
0: ஒரு இதுல வந்து 25 மாறும்
1: போது கூண்டா வச்சுனா மேல பறந்து அடிபடாம இருக்கும். உங்களுக்கு அது வயித்துல முட்டெல்லாம் இருக்கும்போது மேல பறந்து பறந்து பறக்கிறது தானே, அது உங்களுக்கு அடிபட்டுரும், முட்டெல்லாம் வீணா போயிடும், இறப்பு அதிகமாகிடும். அதனால கேஜில மாத்திடுவோம். 25-25 எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடைக்க முடியாது, 25-25 வச்சிருவோம். ஒரு 25 ரெண்டு சிஸ்டம், அது மாதிரி ரெண்டு நீட்டா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துட்டே இருக்கும். அதுக்கு தனியா ஒரு ஃபேஸ் கொடுத்து டேங்க்ல கனெக்ட் பண்ணுவோம். அது தண்ணி தட்டுனா தண்ணி வரும், மூக்கல தட்டி அது தானா குடிச்சுக்கோ. அதனால தண்ணி அதுக்கு சுத்தமாவும் கிடைக்கும், அழுக்கா போகாம இருக்கும் தண்ணி. அதுல இருந்து நம்ம தீனியை கணக்கு பண்ணிக்கணும். 35 கிராம், 35 கிராமே ஒரே ட்ரிப்பா போடக்கூடாது. காலையில 8:30னா 8:30க்கு அதுல பாதி, ஒரு 40 கிராம், ஒரு 35 கிராம்ல பாதி கணக்கு பண்ணி ஒரு 100 காடை வச்சிருக்கோமா அதை போட்டுடணும். திருப்பி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போடணும். அந்த மாதிரி போட்டு இருக்கணும். ஒரு 50 நாள் 50 நாள் சென்று முட்டை விட ஆரம்பிச்சு. முட்டை வந்து சாயந்தரம் 4 மணி 4:30 மேலதான் முட்டை விடும். கோழி மாரி மத்தியானம் முட்டை விடாது. இப்ப உங்களுக்கு எப்படி வாத்து நைட்ல முட்டை போடுது, அதே மாதிரி இது நைட்ல தான் முட்டை போடும். ஒரு 10 மணிக்குள்ள முட்டை போட்டுரும். நம்ம 10 மணிக்கெல்லாம் முட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது.
0: அது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமான வேலையா இருக்கு, ஏன்னா 10 மணி வரைக்கும் முழிச்சிருக்க வேண்டியதா இருக்கு.
1: இப்ப நம்ம சாதாரணமா வீட்டுல பாருங்க, எல்லாம் செல்ல எடுத்துட்டு இப்ப இருக்கிற காலத்துல 11:12 ஆகுது. அந்த 10 மணி 9:30 10 மணிக்கு நம்ம முட்டையை எடுத்துடணும். அதே மாதிரி அந்த காடைக்கு வெளிச்சம் வேணும். 10 மணி வரைக்கும், இப்போ காலையில 6:00 நைட்டு 10 மணி வரைக்கும் அதோட முட்டையோட சுரப்பிகள் வந்து கண்ணில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெளிச்சம் நைட்டு 10 மணி வரைக்கும் வேணும், கம்பல்சரி வேணும். வெளிச்சம் இல்லைன்னா முட்டை விடுறது நின்றுடும்.
0: இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த காடை வளர்ப்புல வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம முட்டைக்காக காடை வந்து வளர்க்குறோம் அப்படிங்கும் போது அதுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தோம்னா தான் முட்டை இடுறதுல வந்து எண்ணிக்கை வந்து கூடுங்களா?
1: கண்டிப்பாக. நாங்கள் ஒரு 700-800 காடை வச்சிருக்கோம். அந்த 800 காடையில் ஒரு 500-600 முட்டை டெய்லி வரும். அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் டைமர் வச்சிருக்கோம். காலையில 6 மணிக்கு டியூப்லைட் தான், ஏன்னா வந்து 10 வாட்ஸ் 12 வாட்ஸ் டியூப்லைட் வெளிச்சம் நமக்கு கரண்ட் சேவ் ஆகணும். அதனால டியூப்லைட் தான் கட்டி வச்சிருக்கோம். 2 டியூப்லைட் கட்டி வச்சிருக்கோம். நாங்கள் டைமர் வச்சிருக்கோம். காலையில 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பனிக்காலெல்லாம் கொஞ்சம் சூரியன் லேட்டாக வரும். அதுக்காக 6 மணி ஸ்டார்ட் ஆகி 9 மணிக்கு ஆஃப் ஆகிடும். திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். திருப்பி 10 மணிக்கு ஆஃப் ஆகிடும்.
0: ஐயா வந்து எலக்ட்ரிக்

0: மிஷின் அப்படின்றதுனால அழகா அந்த டைமர் எல்லாம் செட் பண்ணி உங்களோட கூண்டை வந்து நல்லா பராமரிச்சுட்டு இருக்கீங்க.
1: அந்த 10 மணிக்கு லைட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள ஒரு 9:30 நாங்கள் போய் ட்ரே எடுத்துகிட்டு போய் முட்டையை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இருட்டில் போய் நம்ம திருப்பி லைட் அடித்தோம்னா பறந்து அடிச்சுக்கும் கூண்டுலேயே. அதுக்காக அந்த லைட்டு வெளிச்சத்தில் இருக்கும் போதே கொண்டு வந்துடுவோம்.
0: சரிங்க, முட்டை இட்டதுக்கப்புறம் அது வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்து காடைகள் வந்துடும். காடைகள் வந்து தொந்தரவு செய்யாம நம்ம அந்த நேரத்தில் போய் முட்டையை வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஈடு முட்டை வைக்குங்க?
1: 1-2 நாளைக்கு முட்டை விடும். இப்போ எங்கள்கிட்ட ஒரு 800 கடை இருக்கு. 500-600 முட்டை வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும். 60% நமக்கு முட்டை இருக்கும் வச்சிருக்க காடையில். 60% முட்டை, ஒரு 1000 கடை வச்சிருந்தோம்னா 600 முட்டை கிடைக்கும் நமக்கு.
0: எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிட்டீங்க, பராமரிப்பு வந்து கொஞ்சம் எளிது அப்படின்னு தெரியுது.
1: நம்ம அந்த காடையே 1 வருஷம் வச்சிருப்போம் முட்டைக்காக. அதுலேருந்து ஸ்டேஜ் முட்டை ஒரு ஸ்டேஜ் 2 மாதம், அதுலேருந்து ஒரு 10 மாதம் வச்சிருப்போம். இதில் என்ன ஒரு வசதினா, உங்களுக்கு நம்ம கோழி மாதிரி அந்த F1 லசோட்டா A1 எதுவுமே தர தேவையில்லை. காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகம், அதனால எந்த நோயுமே வரவே வராது. அதுக்கு நம்ம ஷெட்டு மட்டும் கொஞ்சம் பனிக்காலத்தில் மட்டும் சீட்டு போட்டு அடைச்சிக்கணும். ஷெட்டு கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கணும், பனிக்காலத்தில் கொஞ்சம் இறுக்கமாகவும் இருக்கணும்.
0: அப்போ மழைக்காலம் வந்தால்?
1: மழைக்காலம் ஒன்றும் பண்ணாத, நம்ம ஷெட்டு போட்டுறோம், ஷெட்டு உள்ள தானே வச்சிருக்கோம். அந்த சாரல் அடிக்காம கொஞ்சம் தடுப்பு மாதிரி நம்ம வச்சுக்கணும்.
0: ஷெட்டு வந்து என்ன போட்டிருக்கீங்க?
1: சிமெண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், உங்களுக்கு எந்த மருந்துமே நீங்கள் கொடுக்க வேணாம் அதுக்கு. ஏன்னா நம்ம கறிக்காடைக்குங்கும் போது 30 நாள் தான், அதோட அது வித்துருவோம், அதுக்குள்ள அது எந்த நோயுமே வராது. முட்டை காடைக்குங்கும் போது அதுக்கு வந்து லேயர் பிளேட் தான் நம்ம தீவனம் வைக்கிறோம், முட்டை தீவனம். அது கூட நம்ம வந்து அந்த குரோத்துக்காக டானைக்கு மட்டும் நம்ம கலக்குறோம், வேற எதுவுமே கிடையாது. எப்படின்னா சத்து டானைக்கு சொல்றோம்ல, அது நம்ம கலக்குறோம் அவ்வளவுதான். அது தண்ணியில கலந்து விட்டா தானா குடிச்சுக்கோ, அதனால எந்த நோயுமே அதுக்கு வராது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: காடை வளர்க்கணும்னா எதுக்கு வளர்க்கறோன்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும்னு இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பூங்குடி. காலத்துக்கேற்ற காடை வளர்ப்புன்ற தலைப்புல காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்க, முட்டைக்காக காடையை வளர்க்கறோம்னா நாமக்கல் கோல்டு ரகத்தை வளர்க்கலான்னு சொல்றாங்க. இதே கறிக்கா இருந்தா நந்தனம் ஒன்னோ நந்தனம் ரெண்டோ வளர்க்கலான்னு சொல்றாங்க.
3: துளசியக்கா, நீங்க ரெண்டு தானே வச்சிருக்கீங்க, 10 காடை வளர்த்தீங்கன்னா குறைஞ்சது 6வது கிடைச்சிருமா? நானும் முட்டை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்க வீட்டுல.
2: உனக்கு ஓம் பிரச்சனை. சரி பூங்குடி, அடுத்த பகுதியும் கேட்டாதான மீதி விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். காடை வளர்ப்பு பற்றி பயிற்சி எல்லாம் கிடைக்குதுங்களா?
4: நாங்க காடை வளர்க்கணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும் போது கேவிக்கல இருக்க கோபு சார்ட்ட தான் அதுக்கு ஐடியா கேட்டோம். அப்புறம் சொன்னாங்க அதுல இருந்து ஏதாச்சும் டவுட்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சார் மூலியமா தான், குழு மூலியமா நாங்க வந்து பொங்கலுக்கு கார்னிவல்ல கடை போட்டோம். நேரடியா சேல்ஸ் பண்றது நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமா ஒய்ஃப் பேர்ல குழு கொடுத்தாங்க. நாங்க ஹெல்ப்புக்கு நின்னோம், ஒய்ஃபும் செய்வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று கடை போட்டோம்.
2: நம்ம லாபத்துக்காக தான் வளர்க்கிறோம். அப்போ நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம தவற விடாம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருக்கீங்க.
4: இன்னொன்னு என்னன்னா மேடம், நம்ம வந்து ஒரு பொருளை நேரடியா நம்ம விற்கணும், இன்னொன்னு பிளஸ் மதிப்பு கூட்டி விற்கணும். வித்தா மட்டும்தான் நமக்கு அதுல உள்ள முழுமையான ஆமா நம்மளை சென்ற

0: பற்றி பயிற்சி எல்லாம் கிடைக்குதுங்களா?
1: நாங்கள் காடை வளர்க்கணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணும்போது கேவிக்கையில் இருக்கிற கோபு சார்ட்டை தான் அதுக்கு ஐடியா கேட்டோம். அப்புறம் சொன்னாங்க அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டவுட்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அதேமாரி அவங்க சார் மூலியமாக தான், குழு மூலியமாக நாங்கள் வந்து பொங்கலுக்கு கார்னிவெல்ல கடை போட்டோம். நேரடியாக சேல்ஸ் பண்ணுறது நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமாக ஒய்ஃப் பேரில் குழு கொடுத்தாங்க. நாங்கள் ஹெல்ப்புக்கு நின்னோம், ஒய்ஃபும் செய்வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று கடை போட்டோம்.
0: நம்ம லாபத்துக்காக தான் வளர்க்கிறோம். அப்போ நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருக்கீங்க.
1: இன்னொன்று என்னென்ன மேடம், நம்ம வந்து ஒரு பொருளை நேரடியாக நம்ம விற்கணும், இன்னொன்று ப்ளஸ் மதிப்பு கூட்டி விற்கணும். வித்தா மட்டும்தான் நமக்கு அதில் உள்ள முழுமையான நம்மளை சென்றடையும், மற்றவர்கள் போய் அதை சார்ந்துடும். அதனால நாங்களே நேரடியாக சேல்ஸ் பண்ணுறோம்.
0: நெல்லை வந்து மதிப்பு கூட்டுறதுனா அவல், ஒட்டுமாவு, சத்துமாவு இப்படி எல்லாம் செய்யலாம்.
1: இப்போ
0: காடை முட்டையில மதிப்பு கூட்டுறதுனா எப்படிங்க?
1: காடை முட்டையை மதிப்பு கூட்டுறதுனா காடை முட்டை பணியாரம், காடை முட்டை பணியாரம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சுன்னு வச்சிங்களா, அந்த காடை முட்டை நம்ம பச்சை முட்டையை விற்கிறத விட பச்சை முட்டை உதாரணமாக நாங்கள் 5 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ நம்ம அந்த மதிப்பு கூட்டினோம்னா அந்த காடை முட்டையை பணியாரமாக அதில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு ஸ்டிக்கில் போட்டு கொடுத்தோம்னா ஒரு முட்டை 10 ரூபா ஆகிடும். நமக்கு அதுக்கு செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாக கிடைக்கும். எதையுமே நம்ம வந்து வெக்கப்படாமல் நம்ம தொழில் நம்ம செய்கிற நம்மளே ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்மளே முதலாளி, நம்மளை கேள்வி கேட்க ஆளே, நம்ம ஒரு மணி நேரம் உழைச்சாலும் அதுக்குள்ள லாபம், 5 மணி நேரம் உழைச்சா அதுக்குள்ள லாபம், நம்மளே வந்து சேர்ந்துடும்.
0: நல்லா சொன்னீங்க ஐயா, நம்மளே தான் ராஜா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே சிறப்பானது. அந்த ஒரு ஸ்டிக்ல எப்படி ஒரு 50 ரூபா
1: கம்பல்சரி 50 ரூபா நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கு மட்டும் சுத்தமான செக்கெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் நம்ம கண்ணுக்கு எதுக்கு ஆட்டி செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே இயற்கையாக உள்ளது தான், மற்ற எதுவுமே அதில் சேர்க்கறது கிடையாது. எந்த கலர் பவுட்ரோ மற்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நேராக முட்டையை உடச்சு அப்படியே ஊற்றுவோம், அதில் பெப்பரு மசாலா போட்டு அது தேங்காய் போட்டு ஸ்டிக்கில் வச்சு பசங்களுக்கு கொடுத்துருவோம். எந்த சைட் எஃபெக்ட்டும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது.
0: இப்போ முட்டையை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி கொடுக்குறீங்க, 65 இருக்குன்னு வாங்க, தந்தூரி ஃப்ரை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி காடையிலையும் செய்யணும் அப்படின்ற யோசனை இருக்குங்களா?
1: ஆ, இருக்கு மேடம். அது ஒரு பிளான் வச்சுருக்கோம், சின்னதாக ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் கொஞ்சம் காலமாகும், அது வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ சிக்கனை விட வந்து காடையில் வந்து புரதம் அதிகம், உங்களுக்கு செரிமான சக்தி அதிகம், நார் சத்து அதிகம் உங்களுக்கு காடையில். காடை கறியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இப்போ சில பிரச்சனைகள், பெண்களுக்கு வர பிரச்சனை தான் கோழிக்கறி சாப்பிட்றது, பிராய்லர் சாப்பிட்றது அப்படின்னு பிரச்சனைனு சொல்கிறாங்க. நம்ம காடை சாப்பிட்டா நல்லது, 100% காடை நல்லது, அது செய்யறதுக்கு ஐடியா வச்சிருக்கோம்.
0: அடுத்த கட்ட திட்டமும் வச்சிருக்கீங்க. அந்த காடை வளர்க்கறதுல உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க இடர்பாடுகளை வந்து சந்திச்சிருக்கீங்களா?
1: இடர்பாடுகள்னா ஒன்றும் இது கிடையாது மேடம். அந்த மழை காலத்துல வந்து அந்த தீவனம் எடுத்துட்டு வர்றது போறது தான் சிரமமா இருக்கும். ஏன்னா மழை ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து பெஞ்சிச்சுன்னு வச்சிங்க, நம்ம வாங்கி தீவனத்தை ஸ்டாக் வைக்க மாட்டோம் நாங்க, அப்பப்போ எடுத்துப்போம். ஏன்னா முதலீடு அப்போதான் சரியா இருக்கும். ஏன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா விலை அதிகம், இந்த மாட்டு தீவனத்தை விட கோழி இந்த காடை குஞ்சிக்கு உள்ள தீவனம் வந்து விலை அதிகம். அதனால் அப்போ இந்த மழை காலத்தில் எடுத்துகிட்டு போகிற தீவனம் நனைஞ்சிச்சின்னா வீணா போயிடும். அதை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது தான் சிரமமான விஷயம். மற்றபடி காடைங்களுக்கு எப்பொழுது போல மழையாக இருந்தாலும் எதுவும் ஆகாது, சாரலுக்கு நாங்கள் படுதாக கட்டிடுவோம், அதனால் அதில் எந்த இழப்பு வராது. தீவனம் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டம்.
0: இப்போ ஆடு வளர்க்குறாங்கன்னா அப்படியே அந்த வெளி ஓரம் ஒரு சில மரங்களை சவுண்டை அவுத்தி இந்த மாதிரி சித்தகத்தி இதெல்லாத்தையும் வளர்த்தோம்னா அப்பப்போ தீவனத்துக்கு வந்து உடச்சி போட்டுக்கலாம், வெளியில் போனால் மேய்ச்சிட்டு வந்துடலாம். மாட்டுக்கு வந்து புல் ரகங்களை வந்து கொஞ்சம் இடம் இருந்தால் அது பயிரும் பண்ணிக்கலாம், இல்லை விலை கொடுத்தும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த காடைக்கு வந்து தீவனம்னு சொன்னீங்க, அது என்ன தீவனம்?
1: காடைக்கு மேடம் நம்ம இப்போ ஒரு கோழி வச்சிருக்கோம், அதை அரிசி போடுவோம், இல்லை வீட்டில் இருக்கிற மீறதை சோற போடுவோம், எல்லாமே போடுவோம். ஆனால் காடைக்கு அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நம்ம ஏதாச்சும் கம்பெனி தீவனம் தான் கம்பல்சரி வாங்கி போட்டே ஆகணும். ஏன்னா கம்பெனி தீவனத்தில் எல்லா மினரல்ஸ் எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம கம்பெனி தீவனம் வாங்கி போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து வர முட்டை ஈல்டு கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். அதுமாரி தீவனத்தையும் மாற்றக்கூடாது. ஒரு கம்பெனி தீவனம் வாங்கணும், அதே தீவனம் தான் கடைசி வரைக்கும் வாங்கி போடணும். நம்ம மாற்றிட்டோம்னா 3 நாளைக்கு முட்டை விடாது, அந்த 3 நாள் நமக்கு நஷ்டமாயிடும். நம்ம முட்டையை வச்சு தானே நம்ம லாபமே எடுக்கிறோம். 3 நாள் முட்டை உள்ளனா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 முட்டை 1500 முட்டை நமக்கு லாஸ் ஆகிடும். என்னாச்சு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, அதனால் தீவனத்தை மாற்றக்கூடாது. கறிக்காடை வந்து இப்போ நம்ம ஒரு கோழி மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் ஆகும் அதுலேருந்து லாபம் எடுக்கிறதுக்கு. கறிக்காடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 28-30 நாள் அதுக்குள்ளே அதில் நம்ம லாபம் பார்க்கலாம். இப்போ கறிக்காடை குஞ்சை இறக்கிறதுலேருந்து 28 நாள் கணக்கு, 28-30 நாள் நம்ம ஒரு 100 குஞ்சு இறக்குறோம், இல்லை ஒரு 500 குஞ்சு, இல்லை ஒரு 1000 குஞ்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மாதம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வார வாரம் குஞ்சு இறக்கணும்னா நம்ம வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேல்ஸு கொடுத்துடலாம், அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அவன் நமக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறோமோ வேலைக்கு போய்க்கலாம். இப்போ வீட்டில் தீவனத்தை வாங்கி வச்சோன்னா வீட்டில் மனைவி பார்த்துப்பாங்க. ஒரு 500 குஞ்சு, ஒரு வாரம் 500 குஞ்சு இறக்கணும்னா ஒரு

0: மாசம்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு பணத்துக்கு ரொட்டேஷனுக்கு. ஒரு மாசம் முடிஞ்சிச்சுன்னா இந்த 500 அடுத்த வாரத்துக்கு சேல்ஸ் ஆகிடும், 500 சேல்ஸ் பண்ணிட்டோம், 500 கொஞ்சம் இறக்கிக்கலாம். அப்படியே ரொட்டேஷன்ல வச்சோம்னா இது ஒரு நமக்கு ஒரு வாரம் வாரம் இது ஒரு வருமானமா இருக்கும். ஒரு கடைக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 5 ரூபாயில இருந்து நம்ம நேரடியா வித்தோம்னா நமக்கு 15 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்.
1: கோழில எல்லாம் இந்த அம்மை நோய் தாக்குதல் வரும்னு சொல்லுவாங்க. கோழி வந்து ஒன்ன ஒன்ன சண்டை போட்டு கொத்திக்கிட்டு ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காடையில அப்படி எல்லாம் ஒண்ணும் வராது
0: வராது மேடம். கம்பல்சரி நீங்க 1000 காடையை கூட ஒன்னா வளர்க்கலாம். ஒரே அதுக்கு எப்படி சொல்லணும், ஒரு சதுர அடிக்கு நம்ம கறிக்காடை வளர்க்கணும்னா 5 காடை கணக்கு வச்சுக்கணும். ஒரு சதுர அடிக்கு 5 காடை, 5-7 காடை வச்சு கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கணும். ரொம்பவும் ஃப்ரீயாக விட்டோன்னு வச்சுங்க அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டு ஓடி விளாண்டோம்னா உடம்பு உழுவாது நமக்கு. அதே மாதிரி அதை ரொம்பவும் போட்டு நெருக்கக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஒரு சதுர அடிக்கு 5 காடை 6 காடை கணக்கு பண்ணி அதுக்குள்ளே அதை அடைச்சி வச்சுக்கணும். தீனி வச்சோம்னா தீனியை தின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் விளாண்டுட்டு அப்படியே நின்றுக்கும், கொத்திக்காது. அது எந்தமே நீங்க 1000 காடை 5000 காடை கூட வளர்க்கலாம். என்ன ஒண்ணு, அந்த புரூடிங் செஷனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 500 500 புரூடிங் பண்ணும், 1000 சேர்த்து போடக்கூடாது. அதுலதான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. அந்த புரூடிங் போடும் போது நம்ம தண்ணி வைக்கிறோம்ல, தண்ணியில என்ன செய்வோம்னா பளிங்கி போட்டு வைப்போம் சைடு, அப்பதான் கொஞ்சம் கொண்டு மூக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இல்லைனா அது உள்ள உளுந்து இறந்துரும். அதனால நம்ம அதுல மட்டும் அந்த தண்ணி டப்புல மட்டும் பளிங்கி போட்டு வைக்கணும். 3 நாள் வரைக்கும் அந்த தீவனத்தை வந்து அது வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும், தீவனத்தை எடுக்காது. அப்போ அந்த தீவனத்தை மட்டும் நாங்கள் மிக்சியில் கொஞ்சம் பவுடராக அடித்து அதை போட்டுப்போம் 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் டைரெக்டாக வாங்குற தீவனத்தை கம்பெனி தீவனத்தை போட்டுப்போம். ஏன்னா ரொம்ப வாய் சின்னதாக சாப்பிட முடியாது 3 நாளைக்கு. அதை அந்த 3 நாள் மட்டும் பவுடர் பண்ணி போட்டுப்போம். அதேமாதிரி அந்த 3 நாளைக்கு தண்ணி வந்து வெந்நீரை காய்ச்சி ஆற வச்சு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து தான் வைப்போம்.
1: எதுக்கு நாட்டு சர்க்கரை கலக்கணும்,
0: அது அந்த அண்டி கரைகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கோழிக்கு வந்து கோழி கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கும், சூடு இருக்கும். ஆனா இதுக்கு வந்து நம்ம வெறும் குஞ்சு மட்டும் தானே வாங்குறோம், அதனாலதான் புரூடிங் போறோம்னு சொல்றோம். பழுப்பு வச்சு அதுக்கு தண்ணி வந்து வெந்நீரை காய்ச்சி சிலவங்க வந்து மருந்து போட்டு வைப்பாங்க. அந்த 3 நாளைக்கு நாங்கள் மருந்து போட மாட்டோம், ஏன்னா இயற்கையாக கொடுக்கணுங்கனால மருந்து போட மாட்டோம். நாட்டு சர்க்கரை வாங்கி ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் அப்படி கணக்கு பண்ணி அதில் கொட்டி 3 நாளைக்கு மட்டும்தான் வைப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்துருவோம், ஆன்நேரி தண்ணி தான் வைப்போம். அதனால அந்த 3 நாள் மட்டும் அந்த வெந்நீர் வச்சு அது பாதுகாப்போம் 3 நாள். அதுக்கப்புறம் ஆன்நேரி அந்த 28 நாள் கணக்கு, 28 நாள்னா உங்களுக்கு இரவும் பகலும் சாப்பிடணும், பகல் மட்டுமே நைட் லைட் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது, நைட்டும் லைட்டு எரியணும். அதுக்கு அந்த புருடிங்லேருந்து எடுத்துட்டு சாதாரணமாக டியூப் லைட்டை கட்டி விட்டா போதும், அது நைட்டும் தீனிதீங்க பகலையும் தீனிதீங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த 20-30 நாளுக்குள்ள அந்த காடையை நம்ம சேல்ஸ் கொண்டு போக முடியும்.
1: இறைச்சிக்காக
0: வளர்க்கறது
1: இந்த கவனிப்பு வந்து
0: இந்த கவனிப்பு வேணும் அவ்வளோதான் உங்களுக்கு. அது 180 கிராம் இருந்தாலே நம்ம விற்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இப்போ 180 கிராமில் 80 கிராம் வந்து கழிவுகள் போனாலும் 100 கிராம் உங்களுக்கு மீட்டு கிடைக்கும். சுத்தமான கறி 100 கிராம், அதிக புரோட்டீன் உள்ளது சத்து உள்ளது உங்களுக்கு 100 கிராம் கிடைக்கும், அதே போதும்.
1: இப்போ வந்து கோழி வளர்க்கும் போது இத்தனை கோழிக்கு ஒரு சேவல் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை ஒரு கணக்கு இருக்கு. காடை வளர்ப்புல
0: இருக்கு மேடம், 3 பெட்டைக்கு ஒரு சேவல் வேணும். அது நம்ம குஞ்சிக்காக இப்போ முட்டையை நம்ம அடை வச்சு இங்கு பெட்டில் அடை வச்சு குஞ்சி பொறிக்க போறோம் அப்படின்னா அந்த 3:1 வைக்கணும். சாப்பிடுற முட்டைக்கு சேவல் தேவையில்லை, வெறும் பெட்டைக்காடைகள் மட்டுமே போதும் முட்டை விடும். நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க சேவல் இல்லைன்னா அது வந்து குப்பை சேர்ந்து முட்டை விடுது, அந்த முட்டை அடை வைக்க முடியாது, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. இந்த முட்டை சாப்பிட்றதுக்காக உள்ள முட்டை மட்டுமே. நீங்கள் வெளியில் வந்து 15 நாள் வரைக்கும் முட்டையை வெளியில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே ஆகாது, அப்படியே நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், முட்டை வீணாக போவே போவது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நம்ம பிராய்லர் முட்டை சாதாரணமாக வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த முட்டையை, அதை விட சத்துக்கள் அதிகம். இதை வந்து முட்டை சின்னதாக இருக்குன்னா இதை ஒரு வைட்டமின் பாம்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அதுல இருக்கு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமா சாப்பிடும், குட்டி முட்டை குட்டி முட்டை அப்படின்னு சொல்லி.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தீங்க ஐயா. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து ஏன் நாமளும் காடை வளர்த்து பார்க்க கூடாதுன்ற ஒரு எண்ணமே கூட தோன்றி இருக்கும். ஏன்னா வேலையும் கொஞ்சம் எளிதா இருக்கு அப்படின்னு வேற சொல்றீங்க. நோய் தாக்குதல் பெரிய அளவுல இல்ல,
0: 99% இருக்காது மேடம். நோய் தாக்குதல் 99% இருக்கவே இருக்காது. நாங்க இது வரைக்கும் இந்த 7 வருஷ காலத்திலயும் சரி எந்த மருந்துமே கொடுத்தது கிடையாது. அந்த காடை கொஞ்சம் 2 மாதம் வளர்ப்போம், கேஜில் ஏற்றுவோம், 10 மாதம் முட்டை எடுப்போம். இதை 10 மாதம் முடிஞ்சு அதை கறிக்கரில் கொடுத்துருவோம், அதுக்கு முன்னாடியே அடுத்த கொஞ்சம் இறக்கிடுவோம் நாங்கள். அடுத்த 2 மாதம் அதை கொடுத்துட்டு ஒரு வாரம் கேப் விட்டு வச்சுருப்போம். அப்புறம் வந்து அதை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிவிடுவோம், கூண்டை சுத்தம் பண்ணிட்டு அது திருப்பி காடையை ஏற்றிடுவோம். நாங்கள் கீழே எச்சத்தெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாடி கீழே எச்சம் வந்துடும், அது எச்சத்தை கிளீன் பண்ணி நாங்கள் அதை வந்து மண்புழு உரத்துக்கு சேகரித்து அதை இது பண்ணி
1: அங்கேயும் வந்து அதை மிஸ்
0: பண்ணி எதுவுமே விடுறது இல்லை. எல்லாம் ஒரு ரொட்டேஷனுக்கு, ஏன்னா மண்புழு ரெடி பண்ணி நாங்கள் ஆட்டுக்காக தீவனம் புல்லுலாம் ரெடி பண்ணுறோம், அதுக்கு போட்டுருவோம்.
1: காடை வளர்ப்பு வந்து எளிது அப்படின்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் வந்து சொல்லலாம். ஆனால் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் வந்து எழும், உங்களை தொடர்பு கொண்டு அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய கைபேசி என்ன சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்க ஐயா.
0: 9 7 8 8 8

0: ஒன்று மூணு ஆறு அஞ்சு ஒன்று.
1: நேர்களே, காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடைய கைபேசி எண்கள் 9788813651. நன்றி ஐயா.
0: நன்றி மேடம்.
2: துளசியக்கா, காலத்துக்கு ஏத்த காளை வளர்ப்புன்னு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்க சொன்னதுல, காடைய முட்டைக்காக வளர்க்கறதா இருந்ததுன்னா 10 மாசம் வரைக்குமே வச்சுக்கலாமா.
3: அப்புறம்
2: பாத்தீங்களா, ரேடியோ கேட்காத மாதிரியே என்கிட்ட கேக்குறீங்க. 10 மாசத்துக்கு அப்புறம் இறைச்சிக்கு கொடுத்துடலாம்ல.
3: கேட்ட கேட்டோம் பூங்குடி, நீ சரியா கவனிச்சியான்னு பார்த்தேன்.
2: நல்லா சமாளிக்கிறீங்கக்கா. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், சரியா சொல்லட்டீங்கன்னா நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இறைச்சிக்காக வளர்க்குற காடைய எத்தனை நாள் கழிச்சு விற்பனை செய்யலான்னு சொன்னாங்க?
3: 1 மாசம் பூங்குடி.
2: தப்பிச்சிட்டீங்க தப்பிச்சிட்டீங்க.
3: இறைச்சிக்கு காடை வளர்க்குறோம்னா பகலும் இரவும் அது சாப்பிடுன்றதுனால தீனிய காலையிலயும் சாயந்தரமும் சரியா வச்சிடணும்.
2: இவங்க சொல்றத பார்த்தா காடை முட்டை ஒரு விட்டமின் பாமா, அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்குதா.
3: இழப்பு ஏற்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக நுட்பத்தையும் அவங்க சொல்லிருக்காங்க.
2: ஆக மொத்தத்துல இன்னைக்கு நிகழ்ச்சியில எப்படி காடை வளர்க்கறோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
3: ஆமா பூங்குடி.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

நேற்று நாளிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நாளிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதல். திருவிடைமருதூர் டி சதீஷ்குமார் அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம் நாளிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில். கேட்க காத்திருங்கள் நேர்களே.

0: நேர்களே, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த இரவு வழியில் நேர்களினை கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு

0: இரவு பொழுது இன்பேசியோடு இரண்டரை கலக்கி நாம் இணையலாம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேர்ப்ப நிகழ்ச்சியில் நேர்களை உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0438 என்ற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 மற்றும் ஒரு எண்ணாக 2999480 மற்றும் ஒரு எண்ணாக 2995580 அலைபேசி எண்ணாக 9566427231 காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி நேர்ப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, நம்ம கேட்க காத்திருக்கிறோம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியில
0: பிடித்தமான இந்த பாடல் வரப்போது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம், தொலைபேசி வழியினே இருவிருப்போம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249468458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சியில
1: எனக்கு புது பாட்டு படத்துல இருந்து சொந்தம் வந்தது அந்த பாட்டு.
0: உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரப்போது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை எலெக்ஷன் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நெல்லில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நெல்லில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகை செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸின் நன் வேண்டா நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரி.

0: காரைக்கால் பண்பலை 100 முடிலிருந்து நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிருப்பு நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மொழி.
0: சரி.
1: காற்றின் மொழியே. நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி வந்தது பிடித்தமான அந்த பாடல் வருது கேட்டு ரசிங்க.

0: நான் எழுச்சியனைத்தையும் வழங்குவோம். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ, பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேரம். நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்
1: அனைவருக்கும். இனிய வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பட்டிலிருந்து பாக்யராஜ் பேருந்து.
0: சொல்லுங்க பாக்யராஜ் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முதல் மரியாதை பட்டத்திலிருந்து பூங்காட்டு வீசமா. வாய்ப்பு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி வந்ததுக்கு பாடல் வந்து கேட்டுக்கிறேன் சார்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தலைகளை வெட்டி அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தான் கேட்டதாக வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம் கூற, ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
0: நான் கேள்விப்பட்டதற்குத் தகுந்தாற்போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகின்றார்கள்.

0: நீர் சிவனே என்று இந்த முன்கொடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு
1: முடியாதப்பா, முடியாது.
0: என்ன முடியாது?
1: நீ சொன்னாயே, அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதுவோ பேர்.
0: ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களைத் தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசளங்குமரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: தம்பி, நான் சொல்றதை கேளு. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிற, அதனால பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா. வழியோடு எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க, உனக்கு என்ன அதை பத்தி? குதிரை மேலறிக்குள் தட்டிவிடு
0: என்றான். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்துவிட்டீரா? அங்கே மூடுபல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா?
1: அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போது எதற்காக எடுக்கிறாய்?
0: போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காக இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்தி கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா?
1: நீ குதிரையில போற, நான் கால்நடையா வரேன். நாம எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிடக்கரையில போயிரு, அங்க நாளை காலையில உன்னோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன்.
0: ஆழ்வார்க்கடியான் வேறொரு இரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். சரி, உமது இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான். தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான். வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமோ என்று கேட்டான்.
1: அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா? மழை பெஞ்சாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டி கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரஞ்சாவடியை பார்த்துக்கொள்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்வாறே குதிரையை தட்டிவிட்டான்.
1: எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்
0: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனத்தில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குடந்தை சோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியில்தான் அந்த சோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகின்றவர்களுக்குள்ளே யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமதமானவர் என்று குடந்தை ஜோதிடர் சொன்னாரல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று சோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாகக்கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள்தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன? என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பிப் பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவோர் இளையராணியை எண்ணியபோது வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஒரு திகில் உண்டாயிற்று. அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டி பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது. அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டிச் சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை. பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீற்றிருந்த பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியை பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. நாலுபுறமும் அபாயங்கள் சூழ்ந்த இக்காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரம்

0: தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய இரண்டு காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இருவரும் யார்? அரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லையென்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் பேரில் கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான். ஆயினும் வானதியின் பல்லக்குச் சென்றதை காளாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்பத் திரும்ப அவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. இதோ குடந்தை சோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாமே. அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளை கெட்டவில்லையே. வானதி தேவியும் குடந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும். பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டிற்குள் இரண்டாம் முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதன் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வா அப்பனே, வா வா வா, வாணர் குலத்து வல்லத்தரையன் தானே
0: என்றார். ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரம் பயில்றதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனத்தில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா? அதை உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையோ? உண்டுண்டோ, உண்டுண்டு, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலிற்றுத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: வந்தியத்தேவன் ஒரு காரியத்துல இறங்கினா தேவையில்லாம நாலு தடங்கல்களை வலிய வரவழைச்சுக்குவான். ஆழ்வார்க்கடியானும் நாலு வேலைகளை குறுக்க எந்த தடங்கள் வந்தாலும் சிக்கிக்காம முடிச்சுடுவான். வழியில எத்தனையோ பேர் போவாங்க, சம்பந்தம் இல்லாம தலையிட்டு சிக்கிக்காதேன்னு இப்ப கூட திருமலையப்பன் சொன்னான். வல்லவரையனின் கிண்டலை பாருங்க, நீர் என்னோடு வழியில சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னாங்க, இப்பதான் பாக்குறேன். வழிங்கிற சொல்ல வச்சு ஒரு விளையாட்டு. நேர்களே, கூடுதலாக சில குறிப்புகளை பார்க்கலாம். நீ குதிரையில் போகிற, நான் கால்நடையாக வரேன், நாம் எப்படி சேர்ந்து போக முடியும்? நீ கொள்ளிடக்கரையில் போயிரு, நாளை காலை அங்கே நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன்னு வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான் அல்லவா. கும்பகோணத்துக்கு வடக்கே காவேரி, அதற்கும் வடக்கே கும்பகோணத்திலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஓடுது. இப்போவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, மழைக்கான அறிகுறியும் தெரியுது. நாளை காலையின்னு திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா? சரி, சத்திரம் சாவடி பேச்சு வழக்கில்

0: என்ன சத்திரமா சாவடியான்னு கேட்பதுண்டு. சத்திரம் சாவடி ரெண்டுமே அந்த நாளில் வழிப்போக்கர், யாத்ரிகர், வணிகர் இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட பொது இடங்கள். சத்திரத்தில் இலவசமாக உணவும் கிடைக்கும், சாவடியில் தங்கலாம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் கூடி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்களுக்கு மக்கள் விரும்பினால் அன்னதானம் செய்யலாம். ஜோதிடக்கலையின் பல கூறுகளில் குடந்தை ஜோதிடர் குறிப்பிட்ட தசை, புக்தி இந்த ரெண்டையும் பார்க்கலாம். தசை ஒருவரின் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்துகிற கால அளவு. எடுத்துக்காட்டா, சுக்ரன் 20 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்துகிற கிரகம், இது சுக்கர தசை. புக்தி தசையின் ஒரு பகுதி. சுக்கரனின் 20 ஆண்டுகள் ஆதிக்கத்தில் சுக்கரனுடைய பங்கு அதாவது சுய புக்தி 40 மாதங்கள், அடுத்து சூரியனின் புக்தி 12 மாதங்கள். இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. நடுக்கடலில் சுழி காற்றில் சிக்கிக்கிட்ட போது வல்லவரையனின் மனக்குரலை நினைவுபடுத்திப்போம். நடுக்கடலில் மரணம், அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை பார். மறுபடியும் பார்க்க நேர்ந்தா மறுபடி பார்ப்பது ஏது? இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், கேட்பானா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இதுமான இந்த இரவு பொழுது இசை கேட்க நாங்கள் விரண்டினர் கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேற்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த படங்களில் இருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக.

0: இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா.
1: இல்லைன்னு சொன்னதில்லை எங்க கடலம்மா.
0: ஓய் கடலோரம்மா.

0: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ, பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருள் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
5: ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி,
9: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை,
11: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்ல முது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
5: உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்,
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மக்கள் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நாளிலே 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லமது. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நிகழ்ச்சி நாளிகளுக்கு அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: நேர்களுக்கு சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா

0: கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம். நேர்களுக்கு விருதாச்சனம். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நடிகர் சிவகுமார்

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வரும் இந்த பாடல்

0: நிறைவு பெற்றது இசை ஊஞ்சல்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் ஜெயதி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
2: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக் வரும் 14 தேதி வரை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: ஜெயதி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குதன்னலு.
2: 6385657335.
3: நேர்களில் இணை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசி

0: பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் போரிலே மிகுந்த ஈடுபாடுடையவன். அவனுக்கு குடபுலையனார் என்ற புலவர் ஒரு அறிவுரை கூறுகின்றார். மன்னா, நீ போரில் கவனம் செலுத்துகின்றாய், அதுபோலவே குடிமக்களை காக்கும் கடமையும் உனக்கு இருக்கின்றது. குடிமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேளாண் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். வேளாண்மை சிறப்பதற்கு நீர் வளம் வேண்டும். வறட்சியான நிலம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. எனவே நான் சொல்வதை செவிமடுத்து கேள். நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்தி வான் நோக்கும் புன்புலம் கண்ணகள் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் தாழ்க்கு உதவாதே என்ற பாடல் மூலம் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தண்ணீரை தேக்கி குடிமக்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும். நெல் வளம் பெருகினால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், உன்னை மனதார வாழ்த்துவார்கள் என்று நீர் மேலாண்மை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது பாராட்டிற்குரியது. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் ரணவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: இனிமையானது இரவு பொழுதில் நேயர்கள் நீ கேட்டு ரசிக்கலாம். இது இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது ரங்கராட்டினம் படத்திற்காக வரும் இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக. இனி வருகிறது குமரிக்கோட்டம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

அகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா?

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாழ்பாய்கள் சல்லிசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நெல்லில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது டி ஏ மௌலி, பி சுசீலா இணைந்து பாடலுக்கு. இந்த பாடல் பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா, பாடல் வரிகள் குமா பாலசுப்ரமணியம். ஒலிக்கும் பாடலின் படம் சபாஷ் மீனா.

0: நெல்லை காரைக்கால் பண்பலையின் 1.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நெல்லை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இனி வருகிறது ஜி ராமநாதன் இசையில் டி என் ராமையாதாஸ் பாடல் வரிகள். 1958 வெளிவந்த படமான உத்தம புத்தின் படத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள இந்த பாடலை பாடியிருக்கிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி லீலா.

0: நேற்று நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி எங்க ஒரு ராஜா படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: போங்க
1: என் காலம் வெல்லும் வென்ற பின்னே.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: இனி காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக வருகிறது பாசவலை படத்திலிருந்து.
1: குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா

0: சொந்தம், உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதி மந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கெதுதான் சொந்தமடா.
1: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேடுதித்துக் கொண்டிருக்கிறோம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக ஒலி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி தேர் திருவிழா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில் வருகிறது. பாடல் வரிகள் ஏ மருதகாசி.

0: நேற்று நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி வரிசையின் என் சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நெல்லில் நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி ஹரிதாஸ் படுத்திருந்தேன்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி வண்ணக்கிழி படத்திலிருந்து

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது அன்பு கரங்கள் படத்திலிருந்து.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமா.
0: நெல்லை நாளிரவு 7:25 காரைக்கால்.

0: கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உழவர்களுக்கான விருப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறேன் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ, பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த செய்தார்.

0: வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் காட்டு ராஜா படத்திலிருந்து.

0: நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கிடைந்தால் வாழ்த்து.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி.

நாலு ஏழு அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இரவு மலர் நிகழ்ச்சிக்காக நிறைவாக வருகிறது சித்தி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். நேர்கள் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நாளை நந்தனையும் வழங்குவ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களல் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. டெல்லியில் நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது வழங்குபவர் முனைவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஏ பவித்ரா. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வைக்கிங் பனியன்கள் பிரியப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நாளை காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பேசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் சர்வதேச வெண்தோல் மரபணு குறைபாடு விழிப்புணர்வு நாள் குறித்து காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சியின் சேலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவார் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சொல் அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 10:05 விதையாகும் ஒரு சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே திரும்பி விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஏ பவித்ரா. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சியின் சேலம் மங்களல் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். நாளை மதியம் 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:05 லஞ்ச் பிரேக். இரண்டு 30 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் யோகா பற்றிய உரை மற்றும் சுற்றுச்சூழல் பாடல் வி அக்ஷயா. யோகாவின் ஆசனங்களும் அதன் முறைகளும் குறித்து உரை ஆனந்த கமலை ஆஷினி. தொடர்ந்து சுற்றுச்சூழலை காப்போம் கவிதை மற்றும் உரை வி தமிழ்ச்செல்வி. மெர்சிகா சஃப்ரின் வழங்கும் நெகிழியில்லா உலகம் படைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்

0: கவிதை மற்றும் பாடல். இன்றைய நாளைமதி 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் விலரின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 3:30 பண்ணக்கூடிய நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு மனம் எழுதியதே பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்வி அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸின் நன்பு வேண்டாம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதுன் கோந்தராஜ் விலரின் கதையும் கானம் விளம்பரதார் நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் கேட்கலாம். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துவரிகை கேட்கலாம். நாளிரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் கேட்கலாம். இதுவரை ஒளிவிழா வந்தது காற்றலையில் நாளை நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Juliet Arakel. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He said this while chairing a high-level meeting in New Delhi to review the preparedness of the Sri Amarnath Yatra. The Amarnath Yatra will begin on 3rd July and conclude on 28th of August. Fencing work in the border areas of West Bengal has started. West Bengal Chief Minister Suvendu Adhikari today informed the media at a program in Kolkata. Mr. Adhikari said people are giving their land for fencing along the Indo-Bangladesh border.
2: The work of handing over the land has been completed. So far, we have handed over land covering nearly 100 kilometers. In North Bengal, adjoining the Chicken's Neck Corridor, the Border Security Force has already begun the fencing work. We will complete this task within the stipulated time frame as well. This is a matter of national security.
1: Defence Minister Rajnath Singh today inaugurated the Advanced Weapon System Complex at the Defence Research and Development Organisation's DRDO Defence Research and Development Laboratory, DRDL, part of the APJ Abdul Kalam Missile Complex during his visit to Hyderabad in Telangana. Addressing the gathering, Mr. Singh said that the government has undertaken a number of measures over the last 12 years to promote research and development with the objective of realizing the vision of Make in India and Atmanirbhar Bharat in the field of defense technologies. External Affairs Ministry today summoned Shah Jade Affair of the United States, Jason Meeks, and lodged a strong protest regarding continuing attacks by U.S. naval forces on commercial vessels carrying Indian mariners in the Gulf of Oman. The ministry said in a statement that such actions are unacceptable and undermine the safety, security, and stability of international maritime commerce in a sensitive region at a difficult time. The Shah Jade Affair was requested to convey India's strong concerns to his authorities and to ensure that U.S. forces operating in the region take all necessary measures to prevent the loss of civilian life. As Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron prepare to jointly inaugurate the Bharat Innovate Summit in Nice, France on Sunday, the spotlight is on India's remarkable startup journey over the past 12 years.

0: around 350 recognized startups in 2014, India has emerged as the world's third largest startup ecosystem with over 2,35,000 DPIIT recognized startups and 131 unicorns. The 19th Mumbai International Film Festival, MIFF 2026, a week-long celebration of documentary, short fiction and animation cinema, is all set up to begin on Monday. Addressing a curtain raiser press conference in Mumbai today, Managing Director of National Film Development Corporation, NFDC, Mr. Prakash Magdum, informed that the competition section will feature 144 films, including 52 international and 92 national entries. In badminton, PV Sindhu has stormed into the women's singles semi-final of the Australian Open tournament in Sydney. The third-seeded Indian outclassed Chinese Taipei's Chen Suyu in a one-sided quarter-final clash today. Sindhu will face top seed Akane Yamaguchi of Japan in the semi-final tomorrow morning. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. துயிலும் முன் விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல, விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டு எழுந்தோம் என்பதே வாழ்வின் பெருமை என்ற நெல்சன் மண்டேலா அவர்களின் அழகிய சிந்தனையோடு நேற்றையத்துடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பரம்பலை வரிசையில் விளைந்தினரை மாலை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.